0: அவரும் சிறுமிதான், லவ்சா அம்மா ஒவ்வொரு நாளும் வந்து பாடுவார்கள் பாருங்களும். சாயத்திலேருந்து இப்படி கத்திர கண்டு எழுமி பிரகாசிக்கிற குழந்தைகளை பார்த்து உண்மையிலே மன மகிழ்ச்சி தான்.
1: ஆமேன் ஆமேன். சிறுவர்கள் இனி எழும்பி அவர்கள்லாம் இந்த ஊழியத்தை கொண்டு போறதும் நாட்டை சீர்படுத்த போறதும் அவையல் தானே.
0: வெளிநாடு வளரணும். ஆமா, வெளிநாடுகள்ல அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஊக்குவிக்கிற பெற்றோர்கள் மிக குறைவன்னு நினைக்கிறேன். அந்த குறைவெல்லாம் நிவர்த்தி ஆகணும் ஜெபிப்போம். கத்தர் பெரியார்களின் சேவை பிள்ளைகளை குழந்தைகளை கத்தர்களை வளர்க்கறதும் அதனத்தில் அவர்கள் மூலமாக ஆண்டோட நாமத்தை உயர்த்துறதும் ஒரு பெரும் பாக்கியம் அவர்களுக்கு. அதில் அநேகர் தவறி விடுகிறார்கள், பரவாயில்லை, ஆண்டோர் ஏற்ற நேரத்தில் எல்லாம் செய்வார். நீங்கள் பாடுங்களம்மா.
1: ஆமென். கத்தாவே உமா நாமம் ஆமைப்படுவதாக.
2: எனக்காகவே யாவையும் செய்து முடித்தேர், நன்றே நன்றே ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றே நன்றே ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றே நன்றே ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஏவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஏவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றே நன்றே ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல எம்மையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல எம்மையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா.
1: நன்றி நன்றியப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே.
0: நன்றி சௌரி, வாழ்த்துக்கள் சௌரனுக்கு. நன்றி. மீண்டும் நாளைய நாள் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம்.
1: ஆமென். கர்த்தர் உங்களையும் சௌரியையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாக நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்
0: ஆமென் ஆமென்.

0: வணக்கம்.
1: ஹலோ.
0: மகேஷம்மா,
1: நான் நிக்கிறேன், லைன்ல நிக்கிறேன்.
0: இல்ல பாடுங்க,
1: படிக்கவா. சோத்திரம் அப்பா, நந்தி ராஜா, நந்தியோட துதிக்கிறேன். ஆண்டவரே இயேசப்பா, நிரப்பும் அப்பா, நந்தி ராஜா, நந்தி என்ன நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் உந்தன் ஆவியார், என்ன நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார், பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே, பிறவே நன்னீக்கு பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே, பலவே நன்னீக்கு பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் உந்தன் ஆவியார், தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, இந்த நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார், இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். ஆமென்,
0: ஆமென், ஆமென். நன்றி அம்மா.
1: ஆமென், ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ.
0: அழையுங்கள். 6 4 7 3 3 8 5 5 9 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைத்து ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி பாடுங்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா,
0: எப்படி இருக்கிறீர்கள் மல்லிகா சௌரி?
1: நல்லா இருக்கிறேன் பிரதர்.
0: வெரி குட்.
1: இப்போ செக்கப்போல் வருஷம் செக்கப்போல் நடந்தாண்டு இருக்குது. அது வரந்தனைக்கும் வந்துட்டால் ஓகே, நிச்சயமா தெரியல.
0: சரி
1: ஓகே பிரதர்,
0: பாடுங்க.
1: ஓகே பிரதர், நான் பாடுறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? குரல் ஒரு நல்லா இருக்கு போல தெரியுது.
0: ஆமா, நேத்தி விட இன்னைக்கு நல்லா இருக்கு.
1: நல்லா இருக்கு. ஆமீன் ஆமீன். சகோதரியும் வந்துருவா?
0: வந்துருவா.
1: நான் பாடுறேன் பாடுறேன். தோத்திரம் தகப்பனே, தோத்திரம் அப்பா,

0: இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். ஆமென். நன்றி பிரதர்,
1: ஆமென்.
0: நன்றி சகோதரி.
1: நன்றி அம்மா.
0: கொஞ்சம் கிரால் கேக்குது. நன்றி,
1: நன்றி அம்மா, நன்றி
0: நன்றி. ஓகே ஓகே.

0: வணக்கம்.
1: வணக்கம். என்ன ரீட்டம்மா?
0: ரீட்டம்மா சொல்லுங்க.
1: அப்படி இருக்கிறீங்க,
0: நல்லா இருக்கிறோம். என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு உன்னத தேவனே என் ஜெயசுராஜனே.
0: உன்னத தேவனே
1: இவத்தோட்டம். ஜசிந்தா அப்படி இருக்கிறா?
0: கொஞ்சம் பரவாயில்லையம்மா, இன்னும் சரியான முறையில இல்ல, பாப்போம். கத்தர் செய்வார். இவ்வளவு பேர் ஜெபிச்சிருக்கோம்.
1: தூரத்துல
0: இருக்கிறோம், கிட்டவரும் இல்ல. நானும் அவன் தான், ஆண்டவரும் கூட இருக்கிறோம்.
1: அவ்வளவுதான், அவர்தான் அன்றைக்கு உங்களோட கூட இருக்க போறதா வருதா?
0: ஆமேன். அது ஒன்றே போதும். நன்றி அம்மா, உங்களோட பாட்டு எடுத்து வரணும்.
1: ஓ மையா, ஓ ஓ நன்றி.

0: கடவுள் என்னை கைவிட்டார், என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாயோ? அப்படி அல்ல. தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் தான் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்றவர் தன் முகத்தை உனக்கு மறைக்க மாட்டார்.
1: நேரம் கிடைத்ததே 12:03. புதன்கிழமைக்கான உங்களுக்கான நேரத்திலே இணைந்திருக்கிறோம், மதிய ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது பாடலுக்கான நேரம், பாடுவதற்கான நேரம். இது திங்கள்லிருந்து வெள்ளி வரைக்கும் இந்த நேரம் இருக்கிறது என்பதை அநேகர் அறிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளுமே நான் அதை சொல்லிக்கொண்டும் வருகின்றேன். ஆனாலும் பாடுறதுக்கு மக்கள் அநேகர் முன் வருவதில்லை. உங்களுடைய கிறிஸ்தவ பிள்ளைகளைத்தான் நாங்கள் இந்த பாடல் பாட அழைக்கிறோம். இது ஆண்டுடைய வார்த்தையை உலகத்துக்கு அறிவிக்கிற ஒரு நேரம், பாடல் வழியாக, இசை மூலமாக. இதன் மூலமாக அநேக கர்த்தரை அறியாத மக்கள் ஆண்டவர் தொடக்கூடும், சந்திக்கக்கூடும். எனவே நீங்கள் தயங்காமல் கர்த்தருக்கண்டு நற்செய்தி அறிவிக்கணும் என்ற ஒரு மன வாஞ்சை விருப்பம் இருந்தால் மாத்திரம் நீங்கள் வந்து பாடுங்கள், அல்லது பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் பாடல் பதிவுகளையும் வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யலாம். உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருக்கின்றேன்.
0: அப்படியானால் யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், இவை எல்லாவற்றுக்கும் காரணம் உன்னோடு ஒட்டியிருக்கும் பாவங்கள் தான். உன் பாவத்தை விட்டுவிடு, அதை விட்டுவிடு. இயேசு உன் வாழ்வை மாற்றி

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கிடைத்தலே 12:10. புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்துக்கிறோம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி, உங்களுக்கான பாடுகின்ற நேரம். அநேக மக்கள், அதாவது ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இந்த வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை. கன்னட மண்ணிலிருந்து ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துவாய் ஆண்டுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைய எமது நிகழ்ச்சி கேட்டு ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி தியானித்துக் கொள்ளுங்கள். 1 நாளாகவும் 16:23 பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இந்த வசனம் எப்பொழுதுமே உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களோட பேசுவார். மிக இலகுவான ஒரு பாடல் நிகழ்ச்சி. நீங்கள் எந்த விதத்திலுமே இந்த பணமும் கட்ட தேவையில்லை. நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே 6437385596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் அதிலே உங்கள் பாடல் தெரிவுகளை, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும். அத்தோடு அந்த இலக்கத்திலே நீங்கள் அழைத்து ஒரு கிட்டத்தட்ட 1:30 நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி மதிய நேரத்திலே கனடிய நேரம் 12:30 ஆரம்பமாகிறது. 1 மணி வரைக்கும் அந்த பாடல் நிகழ்ச்சி இருக்கிறது. அதிலே கலந்து சிறப்பித்து கர்த்தரை உயர்த்துங்கள். அப்பொழுது அவர் உங்கள் பக்கமாக எப்பொழுதுமே சாய்ந்திருப்பார். அவர் சொன்னதை நாங்கள் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்க வேணும். தொடர்ந்து நாங்கள் இனிமையான பாடலோடு இணைந்திருக்கலாம். அழையுங்கள். 6437385596

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் வலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.

0: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், வொர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
1: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதா. வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: நேரம் கலையத்திலே 12:22, புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஒரு சில விருப்ப பாடல்களை கேட்க இருக்கின்றோம். தங்களுக்கு பிடித்தமான பாடலை சர்வீஸ் செய்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு அன்பு உறவுகள் கேட்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே முதலாவதாக சோதரி கொன்சி அவர்கள் லண்டனிலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள். இதோ சோதரி கொன்சிக்காக இந்த பாடல் வருகிறது.

0: அருமையான பாடலை விருப்பு பாடலாக இருந்தார்கள் லண்டன்லேருந்து சகோதரி கொன்சி அவர்கள். அடுத்த நேர் விருப்ப பாடலில் கேட்க இருப்பது இன்னும் ஒரு பாடல். அதுக்கு முன்பதாக ஒரு அழைப்பு எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நான் பவளமம்மா. இப்பதான் நான் வந்து சென்று போட்டு குளிச்சேன்.
0: சரி, பாட போறீங்களா? வணக்கம் அம்மா. உங்களோட போன் சரியா கேட்க இல்லையம்மா, தெளிவா வாங்கி கிட்ட வச்சு பேசுங்க. ஓ, பாடுங்கம்மா. பாடுங்க.
1: கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நீசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இம்மட்டும் உதவின எபிநேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபிநேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட எந்தவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட எந்தவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவரே, இந்த நேருக்கு தந்ததுக்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம் அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. நேரம் கலையத்தில் 12:29 புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து விருப்ப பாடல் வரிசையிலே இன்னும் ஒரு இனிமையான பாடலை கேட்டுக்கிறார்கள். என் கூடவே இரும் ஓ இயேசுவே என்ற பாடலே தனக்கு மிக பிடித்தமான பாடல். இந்த பாடலை ஒலிபரப்புமாறு ஜெர்மனியிலிருந்து சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் கேட்டிருந்தார்கள். இதோ சகோதரிக்காக அந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக தெரிவு செய்து வாட்ஸ்அப்பில் பதிவு செய்திருந்தார்கள். அருமையான சகோதரி ஜெர்மனியிலிருந்து ரிம் ரோஸ் அவர்கள், வாழ்த்துக்கள் சகோதரி. தொடர்ந்து நாங்கள் விருப்ப பாடல் வரிசையிலே இன்னும் ஒரு பாடலை கேட்க இருக்கோம். இந்த பாடலை எங்கள் நோர்வேயிலிருந்து பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் இந்த பாடலை தனக்காக ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதுவோ பாஸ்டர் பென்கர் விக்டருக்காக இந்த பாடல் வருகின்றது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக நோர்வேலிருந்து பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. அடுத்த விருப்ப பாடலை டொரண்டோவிலிருந்து அருமையான சௌரி மேதி அவர்கள் கேட்டுகிறார்கள். இந்த பாடலை ஆராதனை நாயகன் நீர் என்ற பாடலை ஒலிபரப்புமாறு தனக்காக என்று கேட்டுக்கிறார். இதோ சௌரி மேதிக்காக இந்த பாடல் வருகிறது.

ஆண்டவரே, சுருக்காய முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி

இந்த பாடலே தனது விருப்பு பாடலாக தெரிவு செய்து ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள் சௌரி மேரி அவர்கள் டொரண்டோவிலிருந்து. அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்தது. அடுத்த விருப்ப பாடலாக வருவது தாயார் ரீட்டா அம்மா அவர்களுடைய விருப்ப பாடல். உன்னத தேவனே என்ற இந்த பாடலை தனக்காக ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள் தாயார் ரீட்டா அம்மா. இதோ அவர்களுக்கான இந்த பாடல்.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். தாயார் ரீட்டாம்மா அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்தது. அடுத்து இறுதியாக இன்றைய விருப்ப பாடல் வரிசையிலே இடம்பெறுவது சௌரி மெரினா டொரண்டோவிலிருந்து இந்த பாடலை தனக்காக ஒலிபரப்புமானு கேட்டிருந்தார்கள். அந்த சௌதரிக்காக மெரினாவுக்காக இந்த பாடல் ஒலிக்க இருக்கிறது.

இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் சௌரி மெடினா அவர்கள். அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. இன்றைய நாளும் பாடல் விரும்பி கேட்ட அன்பு உறவுகள் மற்றும் பாடினவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. தொடர்ந்து நாங்கள் ஒரு மணிக்கு வருகிறது தேவ செய்தியே. அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வர இருக்கிறார்கள். இப்பொழுது நேரம் கலையத்திலே 12:58.

0: நேரம் கலையத்திலே ஒரு மணி, இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எங்களோடு இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் ஐயா.
0: எப்படி இருக்கீங்க?
1: கர்த்தருடைய கிருபையினால சோமா.

0: முடியாதானே வானொலியில, அதோட பிளையினமா இருக்கிறார்கள், உடம்பெல்லாம் வருத்தம் இருமி.
1: ஐயோ சப்பா,
0: சாப்பிடுறாங்க இல்ல? ஒரு நாளும் ஒரு கடையில ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது.
1: ஓ
0: பாப்பம், கர்த்தர் நல்லவர்.
1: ஓகே, நம்ம ஜெபிக்கலாம், கர்த்தர் நல்லவர்.
0: ஆமீன், ஆமீன்.
1: ஸ்தோத்திரம்,
0: ஆண்டவரே வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க ஐயா.
1: நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேளையிலே நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் வல்லமை நிலைகள் வானொலிக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே, இந்த வானொலி ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த வானொலியுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும் விசேஷமாக எங்கள் சௌத்ரி ஜிசிந்தா அம்மா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடும், ஆரோக்கியத்தை கொடும், பாதுகாப்பை கொடும், நீடித்த ஆயுளை கொடும். எல்லா பலவீனங்களையும் சுகவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் முறி அடிக்கிறோம், அப்புறப்படுத்துகிறோம். தெய்வீக சுகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமையுள்ள கரம், நம்முடைய பாதுகாக்கிற கரம், நம்முடைய சுகமளிக்கிற கரம் அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். இன்சென்ட் ஐயாவை ஆசீர்வதியும், அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடும், ஆரோக்கியத்தை கொடும், பாதுகாப்பை கொடும். அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொருளாதார தேவைகளை சந்தியும், அவருடைய நன்மைகளால் அவர்களை திருப்தியாக்கும், தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், அற்புத அடையாளங்களை செய்திடலும். உம்மாலே கூட ஒன்றுமில்லை. தேவ கிருபை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய வழிநடத்துதல் தொடர்ந்து கூட இருக்கட்டும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாமே, இந்த ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அந்த ஊழியக்காரர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும். அதே போல கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜப வீராங்கனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல பாதுகாப்பையும் கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல அருமையான ஜபத்தை ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிற சகோதரிகளுக்காக ஜபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், ஒரு நாளும் உதாரத்தமாய் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் இணைந்து சிறப்பிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தரலும், பாதுகாத்து கொள்ளும், பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர்.
1: ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ரோமருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க முடியாது. திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம், இதுல சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நீதியை குறித்ததான சில வசனங்களை வாசிக்கிறோம். அங்கே நம்ம அந்த வாசிக்கிற பொழுது அங்கே நீதி என்றதான ஒரு காரியத்தை குறித்து நம்ம அதிகமாக வாசிக்கிறோம். அது 4வது வசனம் சொல்கிறது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் என்று சொல்லி. அதாவது அதற்கு மேலே உள்ள வசனத்தை வாசித்தால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறவர்கள் என்று சொல்லி. அப்போ இந்த இடத்துல இந்த அதிகாரத்துல தேவ நீதி, சுய நீதி, மட்டுமில்ல விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி, அப்புறம் நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற நீதி, இப்படி 4 விதமான நீதிகளை குறித்து இந்த அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. அதுல இந்த நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற நீதி, அடுத்தது எனது சுயநீதி, அப்புறம் தேவ நீதி, விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ இந்த 4வது வசனத்தின்படி வாசிக்கும் பொழுது விசுவாசிக்கிறவனால், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும். அப்போ அந்த நீதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிற எவனுக்கும் தேவ நீதி, அதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிற நீதி. அதுதான் நம்முடைய விசுவாசத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கீழே வாசித்தா, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் என்று 10வது வசனம் சொல்கிறது. 10வது அதிகாரம் 10வது வசனம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நீதி உண்டாக வேண்டுமானால் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். காரணம், அவர்தான் இந்த நியாய பிரமாணத்திற்கு

0: ஒரு முடிவை கொண்டு வருகிறதாக நான்காவது வசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அப்போ அதுவரைக்கும் நமது செய்கைகளினாலும் கிரியைகளினாலும் நாம் நீதிமான்களாக்கப்படலாம் என்றதான ஒரு தவறான அபிப்பிராயம் நம்மிடத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்றதான ஒரு முடிவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அது ஒரு முடிவுக்கு நம்ம வந்திருக்கோம். அப்போ இதுவரைக்கும் நம்முடைய கிரியைகளை, நம்ம செய்த கிரியைகளை நம்ம மறுபடியும் சரிப்படுத்த முடியாது. ஒரு மனிதனை அடித்து விட்டேன் என்று வைத்துக்கொள்வோம். அந்த அடித்தது தான், நான் திரும்ப அவன் என்னை அடித்ததுனால என்னுடைய நான் அடித்தது அது என்ன சரி செய்யப்படும் என்று சொல்லப்படுமா? இல்லை. ஒரு தவறு செய்து விட்டால் தவறு தவறு தான். ஆனால் எப்பொழுது இயேசு எனக்காக அந்த தவறை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் என்று நான் அவரை விசுவாசிக்கும் பொழுது எனக்கு அந்த தவறு சரி செய்யப்படுகிறது. அந்த தவறுக்குரியதான தண்டனையிலிருந்து நான் விடுவிக்கப்படுகிறேன். இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான நீதி. அப்போ நான் செய்த தப்பு இல்லை, உனக்காக நான் அதற்குரியதான பிராயசித்தம் செலுத்தி விட்டேன், தண்டனையை ஏற்றுக்கொண்டேன் என்று என் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிற பொழுது என்னுடைய தவறு சரி செய்யப்படுகிறது, நான் நீதிமானாகப்படுகிறேன். அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் நமக்கு நீதி உண்டாகும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நமக்கு இயேசு கிறிஸ்து தேவை. அநேக மக்கள் நினைக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து எதற்கு, அவர் ஒரு கடவுள் தானே, எல்லா கடவுளை போல அவர் ஒரு கடவுள் என்று நினைக்கிறார்கள். இல்லை, இயேசு கிறிஸ்து கடவுளை போல அல்ல, அவர் நமக்காக பிராயசித்தமாக கல்வாரி சிலுவையிலே மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அதுதான் அவருடைய தனித்துவமான கடவுள் தன்மை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உலகில் உள்ள மனிதர்கள் தங்களுடைய பல மனிதர்களை கடவுள் என்று சொல்கிறார்கள். அந்த மனிதர்கள் யாரும் இவர்களுக்காக மரித்ததில்லை. அந்த மனிதர்கள் யாரும் இவர்களுக்காக பிதாவிடத்திலே மன்னிப்பு கோரி வேண்டினதில்லை. அந்த மனிதர்கள் யாரும் இந்த மனிதர்களுக்காக உயிரோடு எழும்பி இப்பொழுதும் பரமேறி இவர்களுக்காக பரிந்து பேசுகிறதும் இல்லை. இப்படி பல விதங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தனித்துவம் வாய்ந்த ஒரு தேவனாக காணப்படுகிறார், கடவுளாய் காணப்படுகிறார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். அதைதான் மூன்றாம் அதிகாரம், ரோமர் கடின நிருபம் மூன்றாம் அதிகாரம் 25-26 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஆபிரகாமுக்கு ரோமர் கடினம் மூன்றாம் அதிகாரம் 25-26 தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை பாவங்களை தாம் பொறுத்து கொண்டிருக்கிறதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவராயும் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். பார்த்தீங்களா எவ்வளவு தெளிவா இருக்கு. அதாவது தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து, ஆமா அவர் பொறுத்து கொண்டிருந்தார். மனிதர்கள் செய்த பாவங்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுக்கவில்லை, அவர் பொறுத்து கொண்டிருந்தார், பொறுமையாயிருந்தார். அவர்களுக்கு நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும், அதாவது தேவன் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை நீதிமான்களாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால்தான் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் பாவமர சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன் என்றதான் ஒரு விசுவாசம் எனக்கு வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான ஒரு விசுவாசம். அதோடு மாத்திரமல்ல, 4-5 வசனம், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தார். ஆமா, யார் மேல நம்ம விசுவாசம் வைக்கணுமா? நான் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய நீதியே, அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்போ எவ்வளவு தெளிவான வசனங்களை ஆண்டவர் அப்போஸ்தலன் பவுலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் உண்மை. இன்னைக்கு இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் அறியாமல் இருக்கிறது தான் தவறு. இன்னைக்கு இதை அறியாமல் அநேக மக்கள் ஸ்தோத்திரம், நாம் எப்படி இருக்கிறோம், இந்த நீதியை பெற்றுக்கொள்வதற்காக பல விதமான சடங்காச்சாரங்களை நாம் கடைபிடிக்கிறவர்களாக, சடங்காச்சாரங்களை செய்கிறவர்களாக, சடங்காச்சாரங்களைக்கு உட்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நீ பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் நம்ம விசுவாசமாய் இருக்க வேண்டும். பாவியாகிய என்னை அவர் விசுவாசம் உள்ளவனாக நீதிமானாக மாற்றுகிறவர் என்பதை நான் விசுவாசித்து அவரிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் எனக்கு நீதியாக எண்ணப்படும். அதுதான் ஆண்டவர் சொல்கிற நீதி. இந்த உலகத்தில் நம்ம அநேக வேளைகளில் நம்ம என்ன நினச்சிக்கிடும், நான் பாவமே செய்யவில்லை அதனால நான் நீதிமான் என்று நினைக்கிறோம். நான் என்ன பாவம் செய்தேன், நான் எனக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவையில்லை, எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு தேவையில்லை, நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறார்கள். அதுவே தவறு. கடந்த உலகத்தில் பிறந்த எவனுமே பாவம் செய்கிறவன், அவன் கண்ணினால் பாவம் செய்கிறான், மனதினால், இருதயத்தினால், எண்ணங்களினால், சிந்தைகளினால் அவன் பாவம் செய்கிறான். அநேக சமயம் வார்த்தைகளினாலே தம்மை அறியாமலேயே பாவம் செய்கிறான். இப்படி பல காரியங்களில நம்ம பாவம் செய்கிறோம். ஆனால் இந்த பார்வை, தேவனுடைய பார்வையில நாம் சரியாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பார்வையில நாம் சரியாக நல்ல ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அதுதான் என் பார்வையில நான் நல்லவன் அப்படின்னு நான் சொல்றதை விட, என் ஆண்டவருடைய பார்வையில நான் நல்லவன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்ல வேண்டும். அப்படி இருந்தால் கட்டாயம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இப்படிப்படிதான் ஒரு நீதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்மை நீதிமான் ஆக்குகிற இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு நீதிமான் ஆக்கப்படுகிற ஒரு அனுபவம் உண்டு என்று விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் எங்கள் சுய நீதியை நம்பி அல்ல, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதியை நம்பி அல்ல, கர்த்தாவே நாங்கள் தேவ நீதியை நம்பி அவரை விசுவாசிப்பதனால் வருகிற நீதியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தனும். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், இதற்கு உதவியா இருந்த வல்லமை நலைகள் வானொலியை ஆசீர்வதியும், அதன் மூலமாக உடைய நாமத்தை பெற்றுக் நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். ஆசீர்வாதமான ஆண்டோட வார்த்தை நல்ல பிரயோஜனமாக இருந்தது. கேட்ட மக்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். அவருடைய நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இன்றைய சிறிது நேரத்துக்கு பின்பு ஜெபிக்க வருவாங்களா
0: ஐயா? அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு இருக்காங்க, இப்பதான் அவங்க போன் தானே இது, இந்த போனை போய் வாங்க போனேன். அங்க நல்லா நான் சொன்னேன் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் என்று சொன்னேன். இல்ல இல்ல, பார்க்கலாம், இன்றைக்கு ஒரு நாள் பார்க்கலாம், நாளைக்கு வேணா போகலாம்னு சொல்றாங்க.
1: ஆமென். தொடர்ந்து நாங்கள் ஜெப வேளையிலே நான் ஜெபிக்கிறேன் ஐயா.
0: ஐயா நன்றி ஐயா.
1: அருமையான சகோதரிக்கு நல்ல சுகபலனை கொடுத்து உற்சாகமாக உங்களோட ஊழியங்களில் இன்னும் மென்மேலும் துணையா இருக்க ஆண்டு செய்வார்.
0: நன்றி ஐயா. நன்றி,
1: நன்றி பாஸ்டர்.
0: நன்றி ஐயா.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 1:16 புதன்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருந்தோம். அருமையான ஆண்டோட வார்த்தையை கேட்டோம். தொடர்ந்து நாங்கள் ஒரு சில இனிய பாடல்களை கேட்டு பின்பதாக வேதம் வாசிக்க இருக்கின்றோம். அதுக்கு பின்பதாக ஜெபம் இருக்கின்றது. உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் 6473385596 என்ற இலக்கத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இன்றைய நாட்களிலே அநேக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து உங்களுக்கு இந்த வானொலி பிடித்திருந்தால், ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை அறிவியுங்கள். நீங்கள் அறிவிக்காவிட்டால் எப்படி அவர்கள் அறிந்து கொள்வார்கள்? எனவே நீங்களே ஒரு நல்ல சுவிசேஷ பணியாக கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இதை பிறருக்கு அறிவிக்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு ஒரு இனிய பாடலோடு இணைந்திருப்போம்.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தேன் நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கிளையத்திலே 1:26 புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: நேரம் கலையத்திலே 1:31 புதன்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நிறம் கலையத்திலே 1:37 புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கோம். தொடர்ந்தும் இன்னும் ஒரு இனிய பாடலோடு இணைந்து கொள்வோம்.

கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி.

0: நேரம் கலையத்திலே 1:46, இது வேதாகமம் வாசிக்கின்ற கேட்கின்ற நேரம். இப்பொழுது எங்களோடு வேதத்தை வாசிக்கிறதுக்கு இணைந்திருக்கிற அருமையான சௌரி மெடினா அவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்க இருக்கிறோம். இன்றைய வாசிக்க இருக்கின்ற வேத பகுதிகள் நியாயாதிபதிகள் 20 ஏசாயா 42:1-5. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் நீங்களும் உங்களுக்கு அருகில் வேதாம் இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள், எங்களோடு இணைந்து இந்த வார்த்தைகளை வாசிக்க கேளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். வணக்கம் அம்மா.
1: வணக்கம் பிரதர்.
0: ஓகே, ஆரம்பிக்கிறீங்களா?
1: நியாயாதிபதிகள் 20. அப்பொழுது தாண்டல் பெயர் சபா மட்டுமல்ல இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கீலியாத் தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள். சகல ஜனங்களின் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல கோத்திரத்தாரும் தேவனுடைய ஜனமாகிய சபையாக கூடி நின்றார்கள். அவர்கள் பட்டயம் உருகிற 400,000 காலாட்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவுக்கு வந்த செய்தியை பெஞ்சமின் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். அந்த அக்கிரமம் நடந்தது எப்படி சொல்லுங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேட்டார்கள். அப்பொழுது கொலை செய்யப்பட்ட ஸ்திரியின் புருஷனாகிய லேவியன் மறுத்தரமாக, நானும் என் மறுமனையாட்டியும் பெஞ்சமின் நாட்டில் உள்ள கிபியாவிலே ராத்தங்க வந்தோம். அப்பொழுது கிபியா பட்டணத்தார் எனக்கு விரோதமாக எழும்பி என்னை கொலை செய்ய நினைத்து நான் இருந்த வீட்டை ராத்திரியிலே வளைத்து கொண்டு என் மறுமனையாட்டியை அவமானப்படுத்தினார்கள். அதனாலே அவள் செத்து போனாள். ஆகையால் இஸ்ரவேலிலே அவர்கள் இப்படிப்பட்ட முறைகேட்டையும் மதிகேட்டையும் செய்தபடியினால் நான் என் மறுமனையாட்டியை பிடித்து துண்டித்து இஸ்ரவேலின் சுதந்திரமான சகல நாடுகளுக்கும் அனுப்பினேன். நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரராமே இங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றான். அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஏகமாய் எழும்பி, நம்மில் ஒருவரும் தன் கூடாரத்துக்கு போகவும் படாது, ஒருவனும் தன் வீட்டுக்கு திரும்பவும் படாது. அப்பொழுது கிபியாவுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் சீட்டு போட்டு அதற்கு விரோதமாக போவோம். பெஞ்சமின் கோத்திரமான கிபியா பட்டணத்தார் இஸ்ரவேலிலே செய்த எல்லா மதிகேட்டுக்கும் தக்கதாக ஜனங்கள் வந்து செய்யும்படிக்கு நாம் தானிய தவசங்களை சம்பாதிக்கிறதுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் 100 10 பேரையும், 1,000 100 பேரையும், 10,000 பேரையும் தெரிந்தெடுப்போம் என்றார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் ஒன்று போல ஏகோபித்து பட்டணத்துக்கு முன்பாக கூட்டம் கூடி அங்கே இருந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தார் பெஞ்சமின் கோத்திரமெங்கும் ஆட்களை அனுப்பி, உங்களுக்குள்ளே நடந்த இந்த அக்கிரமம் என்ன? அப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேலியாளின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலக்கும்படிக்கு அவர்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். பெஞ்சமின் புத்திரத்தார் இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரின் சொல்லை கேட்க மனமில்லாமல் இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ண புறப்படும்படிக்கு பட்டணங்களிலிருந்து கிபியாவுக்கு வந்து கூடினார்கள். கிபியாவின் குடிகளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 700 பேரை அல்லாமல் அந்நாளில் பட்டணங்களிலிருந்து வந்து கூடின பட்டயம் உருவுகிற மனுஷர் 126,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடதுகை வாக்கான 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மயிரிலையும் தப்பாதபடிக்கு கவன்கள் எறிவார்கள். பெஞ்சமின் கோத்திரத்தை அல்லாமல் இஸ்ரவேலிலே பட்டயம் உருகிற மனுஷர் 400,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. இவர்கள் எல்லாரும் யுத்த வீரராயிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டுக்கு போய், எங்களில் யார் முந்தி போய் பெஞ்சமின் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர் யூதா முந்தி போக வேண்டும் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் காலமே எழுந்து புறப்பட்டு கிபியாவுக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். பின்பு இஸ்ரவேல் மனுஷர் பெஞ்சமினோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு கிபியாவிலே அவர்களுக்கு எதிராக போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் பெஞ்சமின் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் 20,000 பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தடுப்படுத்தி கொண்டு முதன் நாளிலே அணிவகுத்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது, எங்கள் சகோதரராகிய பெஞ்சமின் புத்திரரோடு திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் என்றார். மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பெஞ்சமின் புத்திரர் கிட்ட சேருகிற போது பெஞ்சமின் கோத்திரத்தாரும் அந்நாளில் கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்த பின்னும் இஸ்ரவேல் புத்திரரில் பட்டியம் உருவுகிற 18,000 பேரை தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டுக்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களிலே அங்கே இருந்தது. ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரின் மகன் பினகாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பெஞ்சமின் புத்திரரோடு பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கிபியாவை சுற்றிலும் பதிவிடை ஆட்களை வைத்து 3 நாளிலே பெஞ்சமின் புத்திரருக்கு விரோதமாக போய் முன் 2 தரம் செய்தது போல் கிபியாவுக்கு சுயமாய் போருக்கு அணிவகுத்து நின்றார்கள். அப்பொழுது பெஞ்சமின் புத்திரர் ஜனத்துக்கு விரோதமாய் புறப்பட்டு பட்டணத்தை விட்டு அப்பாலே வந்து வெளியிலே பெத்தேலுக்கும் கிபியாவுக்கும் போகிற 2 வழிகளில் இஸ்ரவேல் ஜனத்தில் ஏறக்குரிய 30 பேரை முதல் 2 தரம் செய்தது போல வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். முன்பு போல நமக்கு முன்பாக முறிய அழிக்கப்படுகிறார்கள் என்று பெஞ்சமின் புத்திரர் சொன்னார்கள். இஸ்ரவேல் புத்திரரோ அவர்களை பட்டணத்தை விட்டு அப்பாலே இருக்கிற வழிகளிலே வரப்பண்ணும் படிக்கு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தங்கள் ஸ்தானத்திலிருந்து எழும்பி பாகால் தாமாரிலே யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். இஸ்ரவேலரில் கிபியாவின் பள்ளத்தாக்கிலே பதிவிருந்தவர்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் எல்லா இஸ்ரவேலிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 10,000 பேர் கிபியாவுக்கு எதிரே வந்தார்கள். யுத்தம் பலத்தது, ஆனாலும் தங்களுக்கு விக்கினம் நேரிட்டது என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக பெஞ்சமினை முறிய அடித்தார். அந்நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பெஞ்சமினிலே பட்டியம் ஒருவர் ஆட்களாகிய 25,100 பேரை சங்கரித்தார்கள். இஸ்ரவேலர் கிபியாவுக்கு அப்பாலை வைத்த பதிவிடையே நம்பியிருந்தபடியினாலே பெஞ்சமீனருக்கு இடம் கொடுத்தார்கள். அதனாலே அவர்கள் முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று பெஞ்சமீன் புத்திரருக்கு காணப்பட்டது. அப்பொழுது பதிவிட இருந்தவர்கள் தீவிரமாய் கிபியாவின் மேல் பாய்ந்து பரவி பட்டணத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் பட்டய கருக்கினால் வெட்டினார்கள். பட்டணத்திலிருந்து மகா பெரிய புகையை எழும்ப பண்ணுவதே இஸ்ரவேலருக்கும் பதிவிடைக்காரருக்கும் குறிக்கப்பட்ட அடையாளமாயிருந்தது. ஆகையால் இஸ்ரவேலர் யுத்தத்திலே பின்வாங்கின போது பெஞ்சமினர், முந்தின யுத்தத்தில் நடந்தது போல அவர்கள் நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி இஸ்ரவேலரில் ஏறக்குரிய 30 பேரை வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். பட்டணத்திலிருந்து புகியானது ஸ்தம்பம் போல் உயர எழும்பின போது பெஞ்சமினர் பின்னாக பார்த்தார்கள். இதோ பட்டணத்தின் அக்னி ஜுவாலை வான பரியந்தம் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேலர் திரும்பி கொண்டார்கள். பெஞ்சமின் மனுஷரோ தங்களுக்கு விக்கினம் நேரிட்டதைக் கண்டு திகைத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரை விட்டு வனாந்திரத்துக்கு போகிற வழிக்கு நேராய் திரும்பி ஓடி போனார்கள். ஆனாலும் யுத்தம் அவர்களை தொடர்ந்து பட்டணங்களில் இருந்தவர்களும் தங்கள் நடுவே அகப்பட்டவர்களை கொன்று போட்டார்கள். இப்படியே பெஞ்சமினரை வளைத்து கொண்டு துரத்தி கிபியாவுக்கு கிழக்கு புறமாக வருமட்டும் அவர்களை லேசாய் மிதித்து போட்டார்கள். இதனாலே பெஞ்சமீனரிலே 18,000 பேர் விழுந்தார்கள். அவர்கள் எல்லாரும் பலவான்களாயிருந்தார்கள். மற்றவர்கள் விலகி வனாந்தரத்தில் இருக்கிற ரிம்மோன் தன்மலைக்கு ஓடி போனார்கள். அவர்களில் இன்னும் 5,000 பேரை வழிகளில் கொன்று மற்றவர்களை கீதோ மட்டும் பின்தொடர்ந்து அவர்களில் 2,000 பேரை வெட்டி போட்டார்கள். இவ்விதமாய் பெஞ்சமீனரில் அந்நாளில் விழுந்தவர்கள் எல்லாரும் 25,000 பேர். அவர்கள் எல்லாரும் பட்டியம் உருவுகிற பலவான்களாயிருந்தார்கள். 600 பேர் திருப்பிக் கொண்டு ஓடி வனாந்தரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு போய் ரிம்மோன் கண்மலையில் 4 மாதம் இருந்தார்கள். இஸ்ரவேலரோ பெஞ்சமின் புத்திரன் மேல் திரும்பி பட்டணத்தில் மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் கண்டவைகள் எல்லாவற்றையும் பட்டிய கரக்கினால் வெட்டி கண்ட பட்டணங்களையெல்லாம் அக்கினியில் கொளுத்தி போட்டார்கள். ஏசாயா 42 அதிகாரம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமரப் பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கியறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இழக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீ குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பூர்வகாலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததுக்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கழியாந்தரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேதாரிய குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிடக் கடவது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களின் கொடும் முடியில் இருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் மூண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். நான் வெகுகாலம் மௌனமாயிருந்தேன், சும்மாயிருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளைப் போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளில் உள்ள பூண்டுகளை எல்லாம் வாடப்பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். சித்திரவேலியான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய். அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான். கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தப்பிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள். உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின்வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார்? யாக்கோபை சூறையிட்டு இஷ்டவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? அவருடைய வழிகளிலே நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே. இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்கினி ஜுவாலைகளை கொளுத்தி இருந்தும் உணராதிருந்தார்கள். அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள். 1 ஜோவான் 5 அதிகாரம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவர்களிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால்

0: ஜலத்தினாலும் வந்தவர். இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாருடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும், தேவகுமாருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதியெல்லாம் பாவம்தான், என்றாலும் மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் உண்டு. தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமீன்.
1: ஆமீன். நன்றி சௌரி, வாழ்த்துக்களம்மா.
0: நன்றி.

நேரம் கலையத்திலே 2:14 புதன்கிழமைக்கான பின்மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இனிய பாடலோடு இணைந்திருக்கிறோம் நேரலே, உங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வலிமையின் அலைகள். இது மற்றொரு இனிமையான கீதம்.

0: சிலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே, இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலைந்திரை 2:22, புதன்கிழமைக்கான பின் மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். இனிய பாடல்கள் வரிசையிலே இன்னும் ஒரு இனிய கானத்தை நாங்கள் கேட்கலாம்.

30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், யூனிட் 13, ஸ்காப்ரோ, ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில், 416-291-9148.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கிடையாது 2:38. புதன்கிழமைக்கான பின் மாலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம்.

நேரம் 2:51. புதன்கிழமைக்கான பின் மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

சிற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு. வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பெயராலே வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று வியாழக்கிழமை காலை 19 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்திலே 9:59 பத்து மணிக்கு வர இருக்கிறது. ஆண்டவுடைய நற்செய்தி, ஆண்டவுடைய செய்தியை எங்களோடு பகிர்ந்துள்ள இருக்கிறார்கள் அருமையான பாஸ்டர் ராஜமணி அவர்கள். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது செய்திக்கான நேரம். நேரம் கலையத்தில் 10:01 எங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்துட இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் ராஜமணி அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: யா பாஸ்டர், மை பிரதர், பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க?
1: சுகமா இருக்கான்றது கிருபர். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா. கெட்டிங் பெட்டர். நீங்கள் தொடர்ந்த பிரேயருக்காக ஆண்டவருக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஜெசிந்தாவுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கூடிய விரைவில் இந்த கலையத்தில் வந்து ஆண்டவருடைய பணியை தொடர வேண்டும் என்று இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா.
1: நன்றி, நன்றி. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் இந்த காலை வேளையிலும் நம்முடைய மத்தியிலும் மகிமைப்படுவதாக. வல்லமை வலையொலி நேர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. இதனாலும் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60 பார்க்கும் பொழுது 20 இப்படி சொல்கிறது. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக. இந்த கடைசி பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக தீர்க்கதரிசியாக இருக்க ஏசாயன் மூலமாக தேவன் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி பேசி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா துக்கத்தையும் முடித்து வைப்பதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய கரம், தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கத்தை முடித்து வைப்பதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான், தேவனுடைய வல்லமை தான் ஒரு மனிதனுடைய காணப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வாழ்க்கையில துக்கத்தை மாற்ற முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற துக்கத்தை மாற்ற முடியாது, அவனுடைய இருதயத்தில் இருக்கிற காயத்தை மாற்ற முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சரீரத்துல இருதயத்துல குடும்பத்துல காணப்படுகிற துக்கத்தை மாற்றுகிறதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு துக்கம் இருக்கலாம். சரீரத்துல பலவீனம் வந்ததுனால அதன் நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்தில் ஒரு துக்கம் இருக்கலாம். உங்களுடைய இருதயத்துல

0: குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து இல்லையா, எதிர்காலத்தை குறித்து, உங்கள் தொழிலை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து, பிள்ளைகளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் ஒரு துக்கம் இருக்கலாம் இல்லையா, இல்ல பலவிதமான வியாதிகள்ல பில்லி சூன்யத்தின் பிடியில இருந்து சிக்கி தவிக்கிறதுனால அதன் நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்தில் ஒரு துக்கம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை இந்த பகல் வேளையில உங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக. எப்பொழுது தெரியுமா, கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கும் பொழுது உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். அவர் சூரியனா இருக்கிற அவர் உங்களுடைய வாழ்க்கையில உதிக்கிற பொழுது உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். பிரியமானவர்களே, மார்க் ஐந்தாம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது முதல் வசனம் இப்படி சொல்கிறது, அங்கு ஒரு பிசாசு பிடித்த மனிதன் ஒருவன் இருக்கிறான். இயேசு கதலினுடைய பட்டணத்திற்கு வந்த பொழுது கல்லறைகளுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த, கல்லறைகளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற பிசாசு பிடிக்கப்பட்ட லேகுன் எனப்பட்ட ஒரு மனிதன் வந்து நிற்கிறான். அவன் வந்து சொல்லுகிறான், இயேசுவே உமக்கு எனக்கு என்ன, குறிப்பிட்ட நாட்கள் வருவதற்கு முன்பதாக நீ என்னை துக்கப்படுத்த வந்தீரோ என்று கேட்கிறான். ஆனா நீங்க அந்த வசனத்தை தொடர்ந்து படிச்சு பார்க்கும் பொழுது தேவன் அவனுடைய வாழ்க்கையில உதித்தபடியினாலே, தேவன் அவனுடைய வாழ்க்கையில ஒளியாக வந்தபடியினாலே அந்த நாளிலே அந்த இடத்திலே அவனுடைய துக்கத்தை மாற்றினதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவனுடைய குடும்பத்துல பாருங்க, இத்தனை வருடமாக அந்த கல்லறைக்குள்ள இருந்த என்று தெரியாது, கல்லுகளாலே தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன் இல்லையா. அவனை காயப்படுத்துறது மட்டுமல்லாம அவனின் நிமித்தமாக அவனுடைய பெற்றோர், அவனுடைய உடன் பிறந்த சொந்த பந்தங்கள் இறுதி அளவுல மனதளவில் என்ன செய்திருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க, துக்கம் அடைந்திருப்பாங்க. ரட்சகராக இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில உதித்தபடியினாலே, நீதியின் சூரியனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தபடியினாலே, அவனை சந்தித்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட துக்கத்தை மாற்றின அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பில்லி சூனியம் இருக்கலாம், பிசாசினால் பிடிக்கப்பட்டு நீங்க அனுதினமும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம், சரீரத்தை வியாதிகள் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து நீங்க பாரப்பட்டு கொண்டிருக்கலாம், தொழில நஷ்டத்திலுமே நஷ்டம் வந்து கொண்டிருக்கேன் கலையும் கொண்டிருக்கலாம் இல்லையா, வீடு கட்டுவதற்காக லோன் வாங்கி இருக்கலாம், அந்த லோனை கட்ட முடியாம நீங்க திகைத்து போயிருக்கலாம், இல்ல இன்னொருத்தர்கிட்ட காசு கொடுத்திருப்பீங்க அந்த காசு திரும்ப வராமல் இருக்கலாம், அதன் நிமித்தமாக நீங்கள் துக்கம் அடைந்து இருக்கலாம், வாகனத்துல போய் கொண்டிருக்கும் இந்த வார்த்தை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு கூட திட்டமாக எங்களுடைய ஆண்டவர் பேசுகிறார். இந்த நாளிலே கூட துக்கத்தை மாற்றுவதற்கு இந்த ஆண்டவர் போதுமானவர், இந்த ராக இயேசு கிறிஸ்து போதுமானவர். அன்றைக்கு கதலினுடைய நாட்டில் அந்த பிசாசு பிடிக்கப்பட்டிருந்த மனிதனை விடுதலையாக்கின அதே ஆண்டவர், அவனுடைய வாழ்க்கையில ஒளியாகிய கடந்து வந்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நீங்க போய்கொண்டிருக்கிற உங்களை வாகனத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார், நீங்கள் இருக்கிற அறைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார், ஒருவேளை நீங்க வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருந்தால் நீங்க வியாதிப்பட்டிருக்கிற அந்த அறைக்குள்ள கடந்து வந்திருக்கிறார். எதற்காக தெரியுமா, உங்களுடைய துக்கத்தை மாற்றுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கத்தை மாற்றுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து துக்கத்தை இன்றோடு முடித்து வைப்பதற்காக வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருள் மாறு. பிரியமானவர்களே, ஏசாயா 60 அதிகாரத்தை படிக்கும் பொழுது அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாராம், அவரே நமக்கு நீதியின் சூரியனாக இருப்பாராம். பாருங்க, வெளிச்சம் வரும் பொழுது அங்கு காணப்படுகிற இருளெல்லாம் விலகி போயிடும். பிரியமானவர்களே, வெளிச்சம் வரும் பொழுது அங்கு இருக்கிற இருளெல்லாம் காணாமல் போய்விடும். ஆனா நம்முடைய ஆண்டவர் அவர் ஜோதிகளின் பிதா, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஜோதிகளின் பிதா அவர் இல்லையா, லட்சக்கணக்கான நட்சத்திரம் இருக்கிறது, அதுக்கெல்லாம் எவ்வளவு பிரகாசம் இருக்கு என்று யோசித்து பாருங்க, நிலாவுக்கு எவ்வளவு பிரகாசம் இருக்கிறது, சூரியனுக்கு எவ்வளவு பிரகாசம் இருக்கிறது, இதையெல்லாம் உண்டாக்கினவர் அவர், அவள் எவ்வளவு பிரகாசமாக இருப்பார் என்று யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, அவ்வளவு பிரகாசம் உள்ள, அவ்வளவு வல்லமை உள்ள நீதியின் சூரியனாய் இருக்கிற அவர், வெளிச்சத்தின் தேவனாய் இருக்கிற அவர் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது ஒரு இருள் கூட இருக்காது, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் கூட இருக்காது. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய மந்திரவாதங்கள் ஆகட்டும், எவ்வளவு பெரிய பில்லி சூனியத்தின் கட்டுகள் ஆகட்டும், பிசாசனுடைய போராட்டம் ஆகட்டும், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதி ஆகட்டும், இன்றைக்கு இந்த இயேசுவை நீங்கள் சந்திக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால செயலிழந்த உறுப்புகள் இப்பொழுதே புதிய உறுப்பாய் மாறுவதா? ஆம் பிரியமானவர்களே, இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, மார்க் 5 அதிகாரத்தை தொடர்ந்து படிக்கும் பொழுது 35 வசனத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 35 வசனத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெப ஆலய தலைவன் என்று ஒருவர் இருக்கிறார். இருக்கிறார். ஜபா ஆலய தலைவனுடைய மகள் மரண போராட்டத்தில் இருக்கிறாங்க. அவரும் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து ஜெபிக்கிறார். அவரும் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், 36வது வசனத்தை படிக்கும் பொழுது, மார்க் 5 36 வசனத்தை படிக்கும் பொழுது, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜபால தலைவனை நோக்கி, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு. எப்பொழுது இந்த சொல்கிறார், தன்னுடைய குமாரத்தை மறுத்தி போய் மறுத்து விட்டால் என்று செய்தி வந்த பொழுதும் அவனுடைய இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு, என் மேல் நம்பிக்கை உள்ளவனா இரு, மனிதர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம் இல்லையா, இனிமே இந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில வரவே வராது, உன் கைவிட்டு போயிருச்சு, இனிமே உன்னுடைய வாழ்க்கையில கடந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி மனிதர்கள் சொல்லலாம். ஆனா ஒரு சின்ன நம்பிக்கையோடு என்கிட்ட வந்த பாத்தியா, என் பாதத்துல வந்து விழுகும் போது இருந்த அதே விசுவாசம் இன்றைக்கு உன் கையை விட்டு உன் மக்கள் போன பிறகும் மறித்து விட்ட சூழ்நிலையிலையும் என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசம் உன்னுடைய இருதயத்தில் அப்படியே இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன் பாருங்க, அவர் சொல்லுகிறார், பயப்படாத நீ விசுவாசம் உள்ளவனா இரு. பயப்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய இருதயத்துல பிரியமானவர்களே துக்கம் வருகிறது, பயப்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய இருதயத்துல தடுமாற்றம் வருகிறது, பயப்படும் பொழுதுதான் பலவிதமான இன்னல்களுக்குள்ள இந்த இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய செல்வந்தர்களும் பெரிய அறிவார்ந்த வல்லுநர்களும் தடுமாறி கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். மென்டலா டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன செய்யுது, ஆட்டி படைக்கிறது இல்லையா. அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் என்ன செஞ்சிருப்பாரு, வியாதிப்பட்டு திடீர்னு மறிச்சிருப்பாரு. அடரே நமக்கும் ஒருவேளை இந்த பிரச்சனை இருக்குமோ என்று சொல்லி கலங்குகிற பெற்றோர், அந்த பிள்ளைகளும் மாதிரி நம்ம பிள்ளைகளும் என்ன செய்யக்கூடாது, தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடக்கூடாது என்று சொல்லி பிள்ளைகளை குறித்து கலங்குகிற பெற்றோர், பெற்றோரை குறித்து கலங்குகிற பிள்ளைகள் இல்லையா. இன்றைக்கு பயம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் வருகிறதுனாலதான் இன்றைக்கு உலகம் தடுமாற்றத்தின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை அண்டி இருக்கக்கூடும், ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த வார்த்தையை ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க கூடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன விசுவாசத்தோட இந்த வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தப்பட்டாயோ அதே விசுவாசத்தோட என்ன செய், முடிவு பெறுகின்ற இருந்துதான் ஆண்டவர் சொல்றாரு. பயப்படாம நீ இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. மறித்து போன தன்னுடைய அவனுடைய மகளை ஜப ஆலய தலைவனுடைய மகளை உயிரோடு கூட எழுப்பி அவனுடைய கரங்களை கொடுத்த ஆண்டவர். இன்றைக்கு உங்களுடைய கர்ப்பம் ஒருவேளை செத்து போயிருக்கலாம், சரீரத்துல உறுப்புகள் என்ன செஞ்சிருக்கலாம் செயலிழந்து போயிருக்கலாம், சொத்துக்கள் உங்களுடைய கையை விட்டு போயிருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பிரிந்து போயிருக்கலாம், உங்களுடைய கணவன் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், மனைவி உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், ஆதரவற்ற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, நீங்க பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவளா இருங்க. உடைந்து போன உறவுகளை கூட்டி சேர்க்கிற தேவன் ஒருவன் உங்களுடைய வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். உடைந்து போன வாழ்க்கையை கட்டுகிற தேவன் ஒருவன் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுந்து கட்டினே நம்முடைய ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கத்தை மாற்றும்படிக்கு உங்களுடைய வீடுகளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கத்தை மாற்றுகிற தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய பிரசன்னம் கடந்து வரும்படிக்காக, உயிர் திறந்த உடைய வல்லமை ஆண்டவர் உடைய பிள்ளைகள் மேல் கடந்து வரும்படிக்காக, இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆண்டவரே பலவீனங்கள் மாறும்படிக்காக, முன்னதத்தின் பலத்தினாலே ஆண்டவர் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படிக்காக, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உடைய பிள்ளைகளுக்கு தரும்படிக்காக, நரம்புகளுக்குள்ள எலும்புகளுக்குள்ள ஆண்டவரே உடைய வல்லமை கடந்து வரும்படிக்காக, அன்று வியாதி படுக்கைகள் மாறும்படிக்காக, வில்லி சுண்ணத்தின் கட்டுகள் அறுக்கப்படும்படிக்காக, ஆண்டவரே சாபங்கள் முறிக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி துக்கம் கடந்து வராதபடிக்கு, யாபேஷனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டு தீங்கவனை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்து கொண்ட எங்களுடைய தேவன், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீங்கும் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த ஊழியத்தை செய்து வருகிற அருமையான சகோதரருக்காக சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் மேலாண்டவர் நீதியின் சூரியனில் உதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எலும்பி நீக்கிற எல்லா விதமான சத்துருக்குடைய கிரிகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புது பலன் உன்னதத்தின் பலன் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் நிரப்புவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறேன். எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள ஆண்டவரே உயிர் திறந்த வல்லமை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புது பலன் வருவதாக உற்சாகத்தின் ஆவியினாலே உடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமா நான் செபிக்கிறேன். ஊழியங்களுக்குள்ள அடுத்த ஊழியத்தில் அடுத்த எல்லைகளுக்கு உடைய பிள்ளைகளை எடுத்துச் செல்வீராக. யாபேசுடைய எல்லைகளை விரிவாக்கின தேவன் உடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை விரிவாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
1: நன்றி பாஸ்டர், மிகவும் ஆசீர்வாதமான ஒரு ஆவிக்குரிய செய்தியை பகிர்ந்து கொண்டீர்கள். இன்னும் எங்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்த ஆண்டோடைய வார்த்தையிலே எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்களை ஐயா, தொடர்ந்து உங்களுக்காக உங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
1: நேரம் கரையத்தில் 10:15. அருமையான ஆண்டோட வார்த்தையை நாங்கள் ஊழியர் மூலமாக கேட்டோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.
3: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
4: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
5: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipia, 416-291-9148.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 10:18. வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அடுத்து 10:30 வருகிறது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அருமையான பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
2: இதோ ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கிரயத்திலே 10:30, வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கும். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கலாம். எங்களோடு வார்த்தையை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிற அருமையான பாஸ்டர் கை வில்லியம் டேவிட்களை அன்போடு வார்த்தையை வரவேற்கலாம். இதோ அவருடைய செய்தியை இப்பொழுது நாங்கள் கேட்போம்.
2: ஞானத்திற்கு ஆதாரமாக உபாகம புத்தகம் 7:13 வாசிக்க கேட்போம். உபாகமும் 7:13. உன் மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து. தேவன் அன்பு வைத்தால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் அதிகம். அவருடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ், தெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து நமக்கு ரொம்ப எளிதா கிடைக்கும். கவனிக்க வேண்டும், நாம் ஜபம் பண்ணும் போது, நாம் அவரை நோக்கி பார்க்கும் போது, அவரை தொழுகிற பொழுது கர்த்தனமே ஆசீர்வதிக்கிறார். விசேஷமாக அவருடைய அன்புக்கு பாத்திரம் உள்ளவர்களாக நாம் இருந்தால், தெய்வத்தினுடைய அன்பிற்குரியவர்களாக நாம் இருந்தால், அன்பானவர்களே, ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் தருகிற பிளஸ்ஸிங்ஸ் வந்து நிறைய. இந்த வசனத்தை மேலே பார்க்கிற போது, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்துன்னு சொல்ற அந்த வார்த்தை முடியும் போது ஆசீர்வதிப்பார்னு முடியுது. அன்பு வைத்து ஆசீர்வதிக்கிறவர். சோ தேவனுடைய அன்பை பெறுவது எப்படி, கர்த்தருடைய அன்பை பெறுவது எப்படி, கடைசியில் அதை குறித்து சொல்லுகிறேன். ஆனால் இப்பொழுது அவர் அன்பு வைப்பதனால் நமக்கு வரக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்ன, மாற்றங்கள் என்ன, அவருடைய அன்பு, அவர் நம்ம மேல் அன்பு வைக்கிற போது என்னெல்லாம் நடக்குது. அதனால நாம ஒரு ஜபத்தை செய்யணும் இன்னைக்கு. ஆண்டவரே, என் மேல் ஏற்கனவே அன்பு வச்சிட்டீங்க, ஆனா மீண்டும் ஒரு விசை, என் மேல் உடைய அன்பு வைக்கப்படட்டும், என் மேல் உடைய நேசம் வைக்கப்படட்டும். ஆண்டவரே, அன்பு வைக்கிறவர் நீர். கர்த்தருடைய அன்பு நம்மேல் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் மழ மழ வென்று நடைபெற ஆரம்பிக்கும். அதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்பர் 1, தேவன் அன்பு வைக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற முதலாவது விஷயம் என்னன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆறுதலை நம்முடைய மனசுல வைப்பார். கடவுளுடைய அன்பு நம்மேல் விழும்போது, தெய்வத்தினுடைய அன்பு உங்க மேல படுகிற போது நடக்கிற மிகப்பெரிய புதுமைகளில் ஒன்று என்னன்னா, அவருடைய ஆறுதலை நீங்க ஃபீல் பண்ண முடியும். யூ கேன் ஃபீல் இஸ் கம்ஃபோர்ட். அவர் உங்களை கன்சோல் பண்ணுகிறார், உங்களை ஆறுதல் படுத்துகிறார். அவர் என்னிடத்தில் அன்பா இருக்கிறதுனாலே நான் ஆறுதலாய் இருக்கிறேன். அவர் என்னிடத்தில் பாசமாய் இருக்கிறதுனால, சிநேகம் பாராட்டுகிறதுனால, எனக்கு உள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு ஆறுதலை நான் உணர்கிறேன். தேவனுடைய அன்பு, அவர் உங்க மேல் அன்பு வைப்பதற்கான அடையாளம் என்ன, ஒரு ஸ்பெஷலா ஒரு கம்ஃபோர்ட்டை நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஒரு அவர் கன்சோல் பண்றத உங்களால ஃபீல் பண்ண முடியும். அவர் நம்மை அளவிட முடியாத ஆறுதலை தருகிறார். 2 Thessalonians 2:16 வாசிக்க கேட்போம்.
3: நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும்.
2: அன்பு கூர்ந்து அவர் நித்திய ஆறுதலை கொடுத்திருக்கிறார். அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதல். சோ எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள் இந்த உலகத்தில் உங்களுக்கு வந்தாலும், அதுக்கு நடுவில் ஒரு நித்தியமான ஒரு ஆறுதலை அவருடைய மனதிலே கொடுக்கிறார். எப்படி இந்த ஆறுதல் வருகிறது சொன்னால், அவர் உங்கள் மேல், என் மேல் வைக்கிற அன்பினாலே அந்த ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெய்வீக அன்பு வாழ்க்கையிலே காண்பிக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று அவருடைய ஆறுதலை, நித்தியமான ஆறுதலை நாம் அனுபவிக்கின்றேன். நித்தியமான ஆறுதல் எனக்கு கிடைக்கிறது. உபாகம புத்தகத்திலே இப்படி ஒரு வசனத்தை காலையில நான் பார்த்தேன். உபாகமம் 10:18 பாரு.
3: அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவிக்கும் நியாயம் செய்கிறவரும்.
2: அவர் திக்கற்ற ஒரு மனுஷனுக்கு திசை தெரியல, ரொம்ப அதாவது வழி தெரியாம நிக்கிறான்னு சொன்னா, அவனுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும்.
3: அண்ணியின் மேல் அன்பு வைத்து,
2: மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அண்ணியின் மேல் அன்பு வைத்து அவனுக்கு, கடவுள் வந்து யாரையும் தள்ளிவிடுறவர் அல்ல. நியூ டெஸ்டமென்ட்ல ஒரு வசனம் இருக்குது, அவள் பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அவர் பாவிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறாரே. அவர் அண்ணியின் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன. அதனாலதான் இந்த தேவனுடைய அன்பு நம்ம விழுகிற போது நம்ம இனம் புரியாத ஒரு ஆறுதலை அனுபவிக்கிறோம். இந்த ஆறுதல் எப்படி வருது? அவர் என் மேல் அன்பு வைக்கிற போது அவருடைய அன்பிற்கு பட்சபாதம் இல்லை. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லார் மேலும் அவருடைய அன்பு விழுகிறது. அவர் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவர், திக்கற்றவனை விசாரிக்கிறவர், விதவை விசாரிக்கிறவர். ஆகவேதான் அவர் நம்மில் அன்பு வைக்கிற போது அந்த ஆறுதலை நாம் உணர்கிறோம். ஏழாவது அதிகாரம், உபாகமம் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை பாருங்கள்.
3: சகல ஜனங்களிலும்,
2: சகல ஜனங்களிலும்
3: நீங்கள் திரட்சியான ஜனம்
2: என்று, திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க ரொம்ப பெரிய கூட்டமா இருக்கிறீங்கன்றதுக்காக உங்க மேல அவர் அன்பு வைக்கல. பொதுவா எல்லாருடைய மனசும் ரொம்ப மெஜாரிட்டியா இருந்தா அவங்க மேல ஒரு இஷ்டம் வரும், அப்படி இல்ல. நீங்க ரொம்ப கொஞ்சம் பேரா இருந்தீங்க, நீங்க ஸ்ட்ரென்த் இல்ல, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கிடையாது. சொந்த பந்தத்துக்கு நடுவில் ரொம்ப எளிமையான பிள்ளைங்க நீங்க, ஜாதி ஜனத்துக்கு நடுவில் உதவியற்ற நிலையில நீங்க இருக்கிறீங்க. அதனால கத்தர் சொல்றான், அவங்க மேல அன்பு வைப்பேன்னு சொல்றார். எனக்கு யாருமே இல்லை பிரதர், எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்ற உங்களுக்கு நான் சொல்றேன், கத்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. அதனால நான் ரொம்ப மைனாரிட்டியா இருக்கிறேன், எனக்கு ஜாதி ஜனத்தினுடைய ஒத்தாசையும் சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், தெய்வத்தினுடைய அன்பு உங்க மேல வந்துட்டு சொன்னா உங்களுக்காக உங்களை நேசிக்கிற மிகப்பெரிய கூட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதுதாங்க சொந்தம், அதுதான் உறவு. இரத்த சம்பந்த உறவுகளை நான் அலட்சியப்படுத்தல, நம்முடைய சொந்தங்கள் என்று சொல்றமே அவங்களை அலட்சியப்படுத்தல, அவங்கள நமக்கு வேணும் தான். ஆனா உண்மையிலேயே நிலைத்திருக்கிற உறவை அவர் ஏற்படுத்துவார். அவருடைய அன்பு உங்க மேல இருந்தா அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார், ஒரு பெரிய ஆறுதல். எனக்கு இப்போ கம்ஃபர்ட் எது? என் சொந்தங்களோட இருப்பதை விட, என் அன்பு சகோதரர்கள், உடன்பிறந்த சகோதரர்கள் இருப்பதை விட, தேவ மக்களோடு இருப்பதைத்தான் மனம் நாடுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருப்பதைத்தான் உள்ளம் விரும்புகிறது. நாட்கள் கடந்து ஓடிடுச்சு, பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. என்னுடைய உள்ளம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோடு இருப்பதைத்தான் வாஞ்சிக்கிறது. சோ அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதலை நான் பெறுகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் தேவன் உங்கள் மேல் என் மேல் வைக்கிற அந்த அன்பு. Praise the Lord. Hallelujah. இரண்டாவதாக இன்னும் கூட ஒரு வசனத்தை அதில் வாசித்துருங்களேன். யோவான் நற்செய்தி நூல் 13:1, யோவான் சாப்டர் 13:1, அதுல குறிப்பிட்ட அந்த இடத்தை மட்டும் வாசிங்க. இவ்வுலகத்தில் இருக்கிற
3: தம்முடையவர்களிடத்தில்
2: அன்பு வைத்தபடியே
3: முடிவு பரியந்தம்
2: அவரிடத்தில் அன்பு வைத்தார். ஒரு சின்ன ஒரு மைனாரிட்டி பீப்புள், அவரோடு இருக்கிற டிசைபிள்ஸ் வந்து ரொம்ப கம்மி, அவங்களிடத்துல எப்படி துவக்கத்தில் அன்பு வச்சாரோ அந்த அன்பை கடைசிக்கு விடல. அவர் கன்சோல் பண்ணிட்டே இருந்தாரு. அவர் சொன்னாரு, நான் போவேன், நான் போகிறது நல்லது, நான் போகாதிருந்தால் தேற்றவாள் உங்களிடத்தில் வரார். அவர் வருவார், அவர் வந்து உங்களை தேற்றுவார், வேறொரு தேற்றவன் வருவார், கவலைப்படாதீங்க, ஒரு ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாரு. அவர் நம்மேல் அன்பு வைத்தால் நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிளஸிங்ஸ். 13 அதிகாரத்தில் இது சொல்லியிருக்கு, 14 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதைத்தான் சொல்றாரு. உங்களுக்கு ஒரு ஆறுதல் வரும்பா, நான் சீக்கிரத்துல தேவனுடைய வார்த்தையின்படி சிலுவையில் அடிக்கப்படுவேன், நான் அடக்கம் பண்ணப்படுவேன், 3 நாள் உயிரோடு எழும்புவேன், 40 நாட்கள் உயிரோடு என்னை காண்பிப்பேன், பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவேன். நீங்க சஞ்சலப்படாதீங்க, கலங்காதீங்க. டோன்ட் பி ட்ரபிள் இன் யுவர் ஸ்பிரிட், உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய மனசுல நீங்க கலங்க வேண்டாம். ஏனென்றால் வேறொரு தேற்றர்வாளன் வருவார், அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். இது எப்படி நடக்கிறது? இறைவன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் என் மேல் வைக்கிற அன்பினாலே ஒரு ஆறுதலை நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். இரண்டாவது, நல்ல நம்பிக்கை பெறுகிறோம். இந்த நம்பிக்கை இருப்பாருங்க, நம்பிக்கை வந்து நாமளா ஏற்படுத்திக்கிறது இல்ல, அந்த நம்பிக்கை அவர் தான் என்ன செய்யறாரு. அதே வசனம், அதாவது 2 Thessalonians 2:16,
3: நம்முடைய கர்த்தராய இயேசு
2: கிறிஸ்துவும்
3: நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து,
2: நித்திய ஆறுதலையும், நல் நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறார். அன்பு கூறுவதனால இரண்டாவது கொடுக்கிற காரியம் என்னன்னா நல்ல நம்பிக்கை. எப்படி அவர் தான் நம்பிக்கை கொடுக்க முடியும்? நீங்க நாம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னா அவர் உங்க மனசுல அந்த நம்பிக்கையை விதைச்சிருக்கிறாரு. அந்த நம்பிக்கை அவர் கொடுத்ததுனாலதான் நாம் தேவனை ஆராதனை செய்கிறோம், தேவனை இருக பிடித்துக் கொள்ளுகிறோம். நம்பிக்கை நானாக உருவாக்கி கொள்ள முடியாது, உருவாக்க முடியும். எப்படின்னா நீங்க ஜபம் பண்றது மூலம், வேதத்தை வாசிக்கிறது மூலம் அந்த நம்பிக்கை வளரும் உங்களுக்கு. ஆனால் நம்பிக்கை துவக்கிறவர் யார்? Hebrews 12:1, நம்பிக்கை துவக்கிறது யார்? Hebrews 12:1, விசுவாசத்தை துவக்குகிறவரும்
3: முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி.
2: இயேசுதான் அந்த நம்பிக்கையை துவக்க வேண்டும், அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவர், அவர்தான் அதை நிறைவு செய்து வைக்கிறவர். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான் நம்முடைய நம்பிக்கை படகு வீழ்ந்து போகாதபடி நம்மை காப்பாற்ற முடியும். என் நிலைமை மாறும், யோசிச்சு பாருங்க, லைஃப் ஆக்சிடென்ட், நம்மளுடைய லைஃப்ல வாழ்க்கையே விபத்துக்குள்ளாகும் போது ஒண்ணுமில்லை நீ அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நம்மளே தீர்மானிக்கின்ற போது உங்க மனசுக்குள்ள அந்த நம்பிக்கை விட்டுறாம கத்தர் பாதுகாக்கிறார். அது எப்படின்னா அவர் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறதுனாலதான். நீங்க அந்த நம்பிக்கையோடு இருக்கிற காரணம் அவர் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, சாரி அன்பு. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். எல்லாம் போச்சு, நீ என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. யோபுனுடைய லைஃப்ல எல்லாம் போச்சு. 7000 ஆடு போயிடுச்சு, 3000 ஒட்டகம் போச்சு, 500 ஏர்மாடு போச்சு. ஆசை ஆசையா கொஞ்சி வளர்த்த 10 பிள்ளைகளும் ஒரே நாள் செத்து போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? 10 பிள்ளைங்களும் ஒரே நாள் ஒரு வீட்டில் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது வீடு இடிஞ்சு போய் விழுந்துருச்சு. 10 பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க, ஒரு குழந்தை கூட தப்பல. இந்த நிலையில ஒரு மனிதன் வந்து எப்படி உலகத்துல வாழ முடியும்? ஒரே நாள் 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், அந்த எவ்வளவு வெல்தி பாருங்க அந்த காலத்துல. ஏன்னா யோபு வந்து நீங்க 4 எஸ்ரா நெகேமியா எஸ்தருக்கு பிறகு இருக்கிறதுனால பிற்காலங்களில் வாழ்ந்தவர் அல்ல. இவர் வந்து ஆபிரகாமுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஆபிரகாம் முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் யோபு. ஏன் இங்க வச்சிருக்காங்க அந்த புக்கேன்னு சொன்னா, ஆர்டருக்காக பாடல் புத்தகம் ஆரம்பிக்குது. யோபு வந்து ஒரு பாடல் புத்தகம். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னதப்பட்டதெல்லாம் 5 பாட்டு சாங்ஸ். அதனால இங்க வச்சிருக்கு. அந்த காலத்திலேயே மிகப்பெரிய வெல்தியா இருந்த மனுஷன், எல்லாம் போச்சு, கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பாருங்க. அந்த மனுஷனுடைய லைஃப்ல அவன் நிக்கிறான்னு சொன்னா அது தேவன் அவனுக்கு காண்பித்த மிகப்பெரிய மிகப்பெரிய அன்பு. அதாவது எல்லாம் போன பிறகு கூட அது அது அந்த இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு பிறகு பாருங்க, உடல் முழுவதும் பருக்கள், குஷ்டரோகம். அது ஒரு வகையான குஷ்டரோகம். இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் அந்த மனுஷன் நம்பிக்கையோட இருக்கிறான்னு, அந்த நம்பிக்கையை தக்க வைத்தவர் கர்த்தர். அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருப்பதற்கான காரணம் தேவனாகிய கர்த்தர் அவன் மேல அன்பு வைத்ததுனாலே. இப்போ தேவன் அன்பு வைத்தனாலே முதலாவது நடக்கிற விஷயம் என்ன? ஆறுதல். ரெண்டாவது நல் நம்பிக்கை. மூன்றாவது ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். அவருடைய அன்பு நம்ம மேல இருந்துச்சுன்னா எங்கேயாவது சிக்கிட்டனா கூட அவர் டெலிவரன்ஸ் கொடுத்துருவார். பிரைஸ் தி லார்ட். நீங்க சிக்கல்ல இருக்கிறீங்க, பொருளாதார பிரச்சனை இருக்கிறீங்க, கடன் பாரம் இல்ல, கொடுத்த கடன் மாட்டிக்கு திருப்பி வர முடியல, பயங்கர நெருக்கடி. சோ இந்த நிலையில இருந்து நான் மேல வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. உங்க கண்ணு அப்படிதான், உங்களுடைய மைண்ட் அதான் சொல்லுது, வாய்ப்பு இல்ல. அப்படி எல்லாம் போச்சு, நான் இப்படி வந்தலாம் நினைச்சேன், ஆனா நான் இப்படி கிடக்குறேன் கீழே அப்படின்ற நிலையில நீங்க இருக்கலாம். ஒரு விடுதலை இல்லாம ரொம்ப போராட்டத்தோடு கஷ்டத்தோடு நுகத்தை சுமக்கின்ற ஒரு நிலையில நீங்க இருக்கலாம். உங்க மேல தேவனுடைய அன்பு விழுந்துருச்சுன்னு சொன்னா ஆண்டவர் எல்லாத்துல உங்களை விடுவிப்பார். பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க. உபாகமம் 7:8.
3: கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும், கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும், அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார்.
2: 430 வருஷம் கழிச்சு வெளியில வர்றாங்க அந்த நாட்டில இருந்து. ஒரு வருஷம் 430 இயர்ஸ், அரௌண்டா 400 வருஷம் அவங்க அடிமைப்பட்ட காலம். 30 வருஷம் அவங்க இந்த விடுதலைக்காக உள்ள காலங்கள் வச்சுக்கோங்களேன். இந்த 400 வருடங்களுக்கு மேலாக எகிப்திலே அடிமையா இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டதற்கான காரணம் கேட்டீங்கன்னா, மேல வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்து. தேவன் அன்பு கூறுவதனாலே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதல் வருது. ரெண்டாவது நல் நம்பிக்கை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். மூணாவது நீங்க விடுவிக்கப்படுவீர்கள். நிறைய விஷயத்துல எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் இல்லைன்றத போராடிட்டே இருக்கிறேன், பல வருஷமா பல ஆண்டுகளா போராடிட்டே இருக்கிறேன். இந்த வருஷம் மாறிடும், அடுத்த வருஷம் மாறிடும் சூழ்நிலை நினைக்கிறேன், ஆனா மாறல. என் பிரச்சனை கிணத்துல போட்ட கல்ல போல இருக்குது அப்படின்றவங்களுக்கு கர்த்தர் சொல்றார், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் மேல அன்பு வைங்கப்பா, நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஐ நீட் யுவர் டெலிவரன்ஸ். உங்க விடுதலை வேணும். எனக்கு இருக்கிற கட்டில இருந்து நான் வெளியில வரணும், எனக்கு இருக்கிற இந்த பாண்டேஜ்ல இருந்து வெளியில வரணும். இன்னும் அதிகமா நான் அன்பு கூறுகிறேன். ஆனா கடவுள் எதிர்பார்க்கிற ரேசியோனுடைய அன்பு இல்ல. அவர் எதிர்பார்க்கிற எக்ஸ்பெக்டேஷன், அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் படி நான் இன்னும் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை. ஆகவே இன்னும் நான் அதிகமாக அன்பு கூறுகிற போது நடக்கும். சோ தேவனாகி கர்த்தர் உங்க மேல அன்பு வைக்கிற போது அவர் இந்த பாண்டேஜ்ல இருந்து வெளியில கொண்டு வருகிறார், உங்களை விடுவிக்கிறார். இந்த நெருக்கடி வளர முடியல, பெருக முடியல, விருத்தி அடைய முடியல, சமாதானத்தோடு வாழ முடியல, மகிழ்ச்சியோடு ஜீவிக்க முடியல, எல்லா பாண்டேஜஸ்ல இருந்தும் கர்த்தர் நம்மை விடுவித்து காப்பாற்றுகிறார். மூன்றாவது. நான்காவது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபம் ஒன்று இருக்கு, எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அந்த சாபம், அதாவது தி ஸ்பிரிட் ஆஃப் கர்ஸ், அந்த சாபத்தினுடைய ஆளுகை நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம வெளியில வர முடியல. சிறப்பா செஞ்சா கூட அது ஒண்ணு இல்லாம போயிடுது. நிறைய பேர் பாருங்களேன், ஒண்ணுமே இருக்காது, அவங்க மலமளன்னு மேல வந்துருவாங்க. சிலர் பாருங்க, எல்லா டேலண்ட் இருக்கும், நல்லா அறிவா பேசுவாங்க, நல்ல இன்டலெக்சுவலா பேசுவாங்க, ரொம்ப திட்டமிடுவாங்க, நல்லா திட்டமிடுவாங்க, ஆனா அவங்க நல்ல குவாலிபிகேஷன் இருக்கும், நல்ல இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்ல தனித்திறமைகள் நிறைய இருக்கும், ஆனா அவங்களால ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல என்ன செய்ய முடியாது. காரணம் என்ன? ஒரு கர்ஸ், அது ஒரு சாபம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் சாபம் தொடருமான்னு சொன்னா, சரியாக முறியடிக்கப்படுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்காத வரை அந்த சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் இந்த சாபம் முறியடிக்கப்படாவிட்டால் இந்த வாழ்க்கை என்பது, நம்ம ஜெபிப்போம், சர்ச்சுக்கு வர்றோம், ஆனாலும் ஒரு பெரிய அளவிற்கு ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அப்ப அதுக்கு என்னன்னா, தேவனுடைய அன்புக்கு பாத்திரமா இருக்கணும். இன்னும் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறும்படி நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். வாசிக்கலாம் உபாகமம் 23:5.
3: உன் தேவனாய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால்,
2: உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால்,
3: உன் தேவனாய கர்த்தர்
2: அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். உன் மேல ஏதாவது சாபம் இருந்தா, அது ஏதாவது மனிதனுடைய சாபங்கள் அல்லது அசுத்த ஆவிகளுடைய சாபங்கள் உன் மேல இருந்தா கூட, அவர் உண்மையில் வைக்கிற அன்பினாலே அந்த சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். அதனாலதான் நம்ம ஆண்டவரை நேசிக்கணும்னு சொல்றது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அந்த உணர்வு நம்மிடத்தில் அதிகமாகணும். அவருடைய அன்புக்கு பாத்திரமாக, அவர் நம்மை நேசிப்பதற்கு பாத்திரமாக. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் நீ தேடுகிறவர்கள்
3: என்னை கண்டடைவார்.
2: யாரெல்லாம் என்னை நேசிக்கிறாங்களோ அவங்களை நான் நேசிக்கிறேன் என்ற ஆண்டவர். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம அன்பு வைக்கிற போது நடக்கிற 4வது விஷயம், எதெல்லாம் சாபமா இருக்குதோ அதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவர் நம்ம அன்பு வைக்கிற போது நம்முடைய லைஃப்ல நடக்கிற மிகப்பெரிய மாற்றம் என்னன்னு சொன்னா, சாபம் ஆசீர்வாதமா மாறும். 5வது, தேவன் நம்ம அன்பு வைக்கிறதுனால நாம் சுத்திகரிக்கப்படுறோம். அதாவது இந்த உலக காரியம் நம்மை விரட்டி வருது, பாவம் நம்மை அடிமைகொள்ள துடிக்கிறது, பாவத்திலிருந்து நம்மால விடுதலை பெற முடியல, அது நம்ம மேல இருக்கிற அந்த பாவத்திலிருந்து முழுமையாய் சுத்திகரிக்கப்படுகிற காரணம், நாமாகவே நம்மை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது, அவர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். எப்படி நடக்குதுன்னா, அவர் அன்பு வைக்கிறதுனாலதான் நடக்குது. எபேசியர் 5:25-26-27
3: புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு
2: தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து
3: பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான்.
2: கிறிஸ்து அன்பு கூர்ந்து நம்மை சுத்திகரித்தார். சபையை அவர் நேசித்து காப்பாற்றினார். அன்பு கூர்ந்ததினாலே சுத்திகரித்தார். புருஷர்களே மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள்னு சொல்லிட்டு கிறிஸ்து சபையை இடத்தில் எப்படி அன்பு கூர்ந்து சுத்திகரித்தார் என்பதை சொல்லுகிறார். அவர் அன்பு கூறுவதனாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். 6வது, இந்த உலகத்தில் எதுவும் நம்ம பின்னாடி வராது. நீங்கள் வச்சிருக்கிற ஆஸ்தி, உங்கள் பட்டம் படிப்பு எதுவும் உங்கள் மரணத்துக்கு பின்னாடி வராது. எது பலன் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மற்ற மனிதர் மேல் வைக்கிறீங்க பாருங்கள் அன்பு, அதுதான் பலன் கொடுக்கும். அவருடைய அன்பு நம்ம மேலே வந்துருச்சுன்னு சொன்னால், அந்த அன்பை உணர்கிறவர்கள் மற்றவர்களை நேசிக்க துவங்குவார்கள். அதனால அழியாத ஒரு ஆஸ்தியை நித்தியத்திலே சேர்ப்பாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மனுஷர் பாஷை பேசினாலும் தூதர் பாஷை பேசினாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் ஒன்றும் இல்லை. என் சரீரத்தை சாவு எரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தா கூட அன்பு எனக்கிறாவிட்டால் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்பில்லாதவன் தேவனை, கடவுளுடைய அவர் என்மேல் அன்பு வைக்கிறதுனால அதை நான் உணர்கிற போது நான் மற்றவர்களை நேசிக்க துவங்குகிறேன். 5:8 ரோமர்ல வாசிக்கிறோம், நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன்
3: நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்.
2: யாரிடத்துல நீங்கள் அன்பு வைத்தீர்கள்? சாதாரண உலக மக்கள், நீங்க கிறைஸ்ட பிலீவ் பண்றவங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், உலக மக்களை பாருங்க, அவங்க நம்மளை விட அதிகமான அன்பு வைக்கிறாங்க. அப்படின்னா நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும்? அது வந்து வித்தவுட் கண்டிஷன்ஸ், எந்த நிபந்தனை இல்லாத அன்பா இருக்கணும் நம்முடைய அன்பு. அவங்க நமக்கு தீங்கு செஞ்சாலும் பரவாயில்ல, நாம விட நேசிப்பது. அன்புன்றது நீங்க எல்லாத்தையும் காமிக்கலாம், பச்சமாய் பேசுவது, யாரையும் கசந்து கொள்ளாமல், யாரையும் வெறுக்காம ஒதுக்காம நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் அந்த அன்பை வெளிப்படுத்துங்கள். அப்பொழுது அவருடைய சகாயம், அவருடைய ஆசீர்வாதங்கள் மேல் இருக்கும். ஏனென்றால் அவர் நம்ம அன்பு வைத்ததுனால இந்த உணர்வு நமக்கு வரணும். ஆறாவது, ஏழாவது, அவர் அன்பு வைக்கிறதுனால நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. எபேசியர் 2:4, 5:2.
3: அக்கிரமங்களில் மரித்தவர்களாக
2: புரிந்து கொள்ளட்டும். கலாத்தியர் 2:20, இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் அன்பு வைத்து நமக்காக நித்திய ஜீவனை வாக்கு பண்ணினார். அவர் நம்ம அன்பு வைக்கிற போது நடக்கிற ஏழாவது விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு நித்திய ஜீவன். அவரை நம்ம அன்பு வைக்காவிட்டால் நித்திய ஜீவன் நமக்கு இல்லை. இங்க ஒரு வாலிபன் பணக்காரன் வந்து கேட்கிற, ஆண்டவரை நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள உம்மோட வர விரும்புறேன். பைபிள் சொல்லுது, மார்க்கு 10:21, அவன் மேல் அன்பு வைத்து உனக்கு இருக்கிறத விட்டு தரித்திரு கொடுன்றார். நித்திய ஜீவனுக்கு வரணும்னா நீ இதை செய்ப்பா, அன்பு கூர்ந்ததை சொன்னாராம். ஏனென்றால் அவனுடைய மனம் முழுக்க முழுக்க பணம் பணம் என்று இருந்தது. அதுல இருந்து அவன் முழுமையா வெளியில வரணும்னா அவர் அவன் மேல் அன்பு கூர்ந்ததை சொல்ல, விட்டுருப்பா என் பின்னாடி வா, எல்லாரும் எப்படி சொல்லல அவரு. சோ தேவன் நம்ம அன்பு கூறுவதனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அது என்னெல்லாம் ஆசீர்வாதம்ன்றது, 1, ஆறுதல், 2, நல் நம்பிக்கை, 3, விடுதலை, 4, சாபம் ஆசீர்வாதம் மாறுவது, 5, சுத்திகரிப்பு, 6, அன்பு கூறுவது, 6, மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிறதான வழிமை, அது ஒரு பெரிய வரம், எந்த பட்சபாதம் இல்லாமல் எல்லாரிடத்தில் அன்பு கூறுவது, 7, நித்திய ஜீவன். சோ இந்த தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு நாம் என்ன செய்யணும்னா, அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கணும். அவ்வளவுதான். நம் முதல்ல வாசித்த ஒரு வசனம் இருக்கு இல்லையா, உபாகம் 7:13 முன்னாடி 11:12 வாசித்து பாத்தீங்கன்னா, அவருடைய கட்டளை கற்பனை இதைகளை கை கொண்டா அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவார்னு இருக்குது. உபாகமம் 7:13, 11, 12 குறிச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி 1 யோவான் 2:5, 3:11, 2 கொரிந்தியர் 5:6 இவளெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு அந்த கற்பனை என்ன, அன்பு கூறுவது தான். தேவனையும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதரிடத்திலும் அன்பு கூறுவது தான், நீங்க அன்பு கூறுவது தான், அவர் உங்கள் மேல் அன்பு வைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே தேவனுடைய அன்புக்கு பாத்திரவான்களாக கர்த்தனை மாற்றும்படி எல்லாரும் எழுமி நின்று தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: ஆமே. நன்றி பாஸ்டர் கவிலியம் டேவிட் அவர்களே, அருமையான வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள்.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கிரயத்திலே 10:54, வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் 11 மணி, வியாழக்கிழமைக்கான காலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 11:30 மணிக்கு வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற விரும்ப பாடல் கேட்கின்ற நேரம். நீங்கள் வெற்றி எல்லாத்துக்கும் அழைக்க வேண்டிய இலக்கம் 6473385596 என்ற இலக்கத்திலே நீங்கள் 11:30 மணிக்கு உங்களுக்கான நேரத்தில் அழைத்து பாடல்களை பாடலாம். அல்லது உங்களுக்கு பாடுறதுக்கான வாய்ப்புகள் வசதிகள் இல்லாவிட்டால் அதே வாட்ஸ்அப் இலக்கத்திலே உங்கள் பாடல் தெரிவுகளை நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: நேரம் கிடையத்திலே 11:07. வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை சுருக்கமாக கேட்க இருக்கிறோம். எங்களோடு பாஸ்டர் சூசி பிரபாகர் தாஸ் அவர்கள் இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள்.
1: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 105 சங்கீதம் 3-4 வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். அதிலே ஆண்டவரை தேடுகிறதை குறித்து இந்த 2 வருகிறது. ஆண்டவரை நாம் எவ்வாறு தேட வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 2 20 1-4 வாசித்து பாருங்கள். அங்கே யோசபாத்து ஆண்ட அந்த காலத்திலே விரோதிகள் கூட்டமாக அவனிடத்தில் போரிட வருகிறார்கள். எதிராளிகளுடைய எண்ணிக்கை அதிகம், அவர்களுடைய இராணுவ பலம் அதிகம். ஆனா யோசபாத்து பயந்து ஆண்டவரை தேட அவன் ஒருமுகப்பட்டு உபவாசம் பண்ண அவன் அழைப்பு கொடுக்கிறான். அருமையானுள்ளே, பிரச்சனைகள் வரும்போது அல்லது எதிர்ப்புகள் சூழும் பொழுது நாம் முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை யோசபாத்து தேடியதனாலே ஜெயம் கிடைத்தது, ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆகவே முதலாவது கர்த்தரை தேட வேண்டும். 2 சங்கீதம் 5:3 வாக்கியம், நீதிமொழியின் புஸ்தகம் 8:17 வாசித்தால், ஆண்டவரை அதிகாலமே தேட வேண்டும். அதிகாலமே தேடுதலின் பொருள் என்ன? எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்று பொருளாகும். மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை முதல் ஸ்தானத்தில் வைத்து அதிகாலமே தேட வேண்டும். 2 அங்கு எரேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த எரேமியாவின் புஸ்தகத்திலே அங்கே வேத வசனத்திலே 29 நீங்கள் புரட்டி பாருங்கள். 29 அந்த 29 நீங்கள் வேத வசனத்தை வாசித்தால் அங்கே 13 சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முதலாவது ஆண்டவரை தேட வேண்டும், 2 அதிகாலமே தேட வேண்டும், 3 நம்முடைய முழு இருதயத்தோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம், 4 ஆண்டவரை நாம் எவ்வாறு தேட வேண்டும், தாழ்மையோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம். தாழ்மையோடு, புதிய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே லூக்கா நற்செய்தி நூலை எடுத்துக் கொள்ளலாம். அங்கே 18 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே 2 தேவாலயத்திலே ஜெபிக்க செல்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது லூக்கா 18:10-14 வாக்கியங்கள் வாசித்தால், 2 ஜெபிக்கிற செல்கிறார்கள், ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். ஆயக்காரன் தான் தாழ்மையோடு ஜெபித்தான். அவன் வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்க துணியாமல் மார்பிலே அடித்து கொண்டு, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அப்படியானால் அவன் வாழ்க்கையிலே தாழ்மையோடு ஜெபித்தான். லூக்கா 18:14 பாருங்கள், தன்னை உயர்த்துகிறன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆகவே முதலாவது கர்த்தரை தேட வேண்டும், 2 அதிகாலையை தேட வேண்டும், 3 முழு இருதயத்தோடு தேட வேண்டும், 4 தாழ்மையோடு தேட வேண்டும், 5 விசுவாசத்தோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம். லூக்கா நற்செய்தி நூலை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 8 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த 8 43 நீங்கள் 48 வாக்கியங்களை வாசித்தால், 12 பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து அவள் ஆண்டவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அற்புதம் கிடைத்தது. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிற காரியம் என்ன? 48 இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். ஆகவே இந்த பெண்ணானவள் ஆண்டவரை விசுவாசத்தோடு தேடினாள். 5 குறிப்பாக சொன்னேன். 6 நாம் ஆண்டவரை தேடும் போது நம்முடைய சுயநலத்துக்காக தேடக்கூடாது. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடும் போது எப்படி தேட வேண்டும் என்றால், பிற நலன் கருதி நாம் தேட வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய ஜெபம், அநேகருடைய ஆன்மீக வாழ்வு தங்களை சுற்றி, தங்கள் குடும்பத்தை சுற்றி, தங்கள் சபைகளை சுற்றியே இருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள், அங்கே லூக்கா நற்செய்தியோடு 7 அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். ஒரு 100 அதிபதி தன் மகனுக்காக தனக்காக ஆண்டவரிடத்திலே ஆட்களை அனுப்பவில்லை, தனக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டான் அதற்காக அனுப்புகிறான். இது பிறர் நலன் நாடி பண்ணுகிற ஒரு ஜபமாகும். மார்க் நற்செய்தி நூல் 2 2 எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த 2 ஒரு அருமையான திமிர்வாதக்காரனை 4 அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் இரண்டிலே இந்த 4 தங்களுக்காக ஆண்டவரிடத்தில் வரவில்லை, ஒரு திமிர்வாதக்காரன் சுகமாக வேண்டும் என்று வருகிறார்கள். இதனுடைய பொருள் என்ன? ஆண்டவரிடத்தில் நாம் வரும்போது பிறர் நலனை மனதில் வைத்து பிரார்த்திக்க தேடும்படியாக வர அழைக்கப்படுகிறோம். 7 ஆண்டவரிடத்தில் வரும்போது நாம் கீழ்ப்படுதலின் சிந்தையோடு வர வேண்டும். அநேகர் ஆண்டவரிடத்தில் வருவார்கள் ஆனால் கீழ்ப்படிவதில்லை. ஆனால் கீழ்ப்படுதலை ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா நற்செய்தி நூலை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 17 நீங்கள் புரட்டுங்கள். இந்த 17 14 சொல்கிறது, ஆண்டவரை நோக்கி 10 கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போய் ஆசாரியன் காண்பீங்கள் என்றார். கீழ்ப்படிந்து போகும் பொழுதே அவர்களுக்கு அற்புதம் நடந்தது. ஆகவே ஆவியானுடைய துணையை கொண்டு சொல்கிறேன், ஆண்டவரை பிரச்சனைகள் மத்தியிலே தேட வேண்டும், ஆண்டவரை அதிகாலமே தேட வேண்டும். 2 3 முழு உள்ளத்தோடு தேட வேண்டும். 4 தாழ்மையோடு தேட வேண்டும். 5 விசுவாசத்தோடு தேட வேண்டும். 6 பிறர் நலன் கருதி தேட வேண்டும். 7 ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிற சிந்தையோடு அர்ப்பணிப்போடு தேடும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும், ஆசீர்வாதங்களுக்கு நேராக வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.
0: நன்றி பாஸ்டர் சுசி பிரபாகர்தாஸ் அவர்களே. மீண்டுமாக இன்னொரு முறை உங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நேரம் கலையத்திலே 11:14 11:30 வருகிறது உங்களுக்கான பாடல் பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 11:19 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 11:30 வருகிறது எமது விசேட நிகழ்ச்சி. உங்களுக்கான பாடுகின்ற நேரம், பாடல் விரும்பி கேட்கின்ற நேரம்.

இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: நேரம் கலையத்திலே 11:30. இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அதுக்கு முன்பதாக இன்றைய நாளில் நீதிமொழிகளை சௌரி மெரினா அவர்கள் வாசிப்பார்கள்.
1: நீதிமொழிகள் 19 நீதிமொழிகள் 19 மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனை வாசி. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கலடையும். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நகுழப்படுவான். பொச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. பிரபுவின் தயையை அநேகர் வருந்தி கேட்பார்கள், கொடை கொடுக்கிறவனுக்கு இவனும் சிநேகிதன். தரித்திரனே அவனுடைய சகோதரர் எல்லோரும் பயக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மையடைவான். பொச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். மூடனுக்கு செல்வம் தகாது, பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெட்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், சுத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிச்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எழும்ப விட்டாதே. கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாயிருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. பொய்யனை பாட்களும் தரித்திரனே வாசி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது, அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ரோபரி தன் கையக்கலத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்து கொள், அவன் அறிவுள்ளவனாவான். தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் இலச்சியையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. வேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான், துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெரினா, வாழ்த்துக்களமா.
1: நன்றி விளர்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்திலே 11:34. வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அலையங்கள் 4625 3 0 0 0 8 0 2 இலக்கத்திலே அல்லது வாட்ஸ்அப் இலக்கம் 6473385 56 இலக்கத்திலே அழைத்து நீங்கள் பாடலாம். அல்லது பாடுவதற்கான வசதிகள் வாய்ப்புகள் இல்லாவிட்டால் நீங்கள் பாடல் தெரிவுகளை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்யலாம். 2 முன்பதாக இந்தியாவிலிருந்து ஒரு அருமையான சகோதரன் எங்களோடு மெசஞ்சரில் விருப்பாடலை கேட்டிருந்தார். நாங்கள் மெசஞ்சர் அடிக்கடி பார்க்கிறதில்லை, வாட்ஸ்அப்பெல்லாம் கூடுதலான கவனத்தை செலுத்துவால் அவருடைய விருப்ப பாடலை நாங்கள் எடுத்து வர முடியாமல் போய்விட்டது. இன்றைய நாள் அந்த பாடலை அவருக்காக நாங்கள் ஒளிபரப்புவோம். அலைங்கள் 6473385596 என்ற இலக்கத்தில். அதோடு நீங்கள் எங்களது வெப்சைட்டில் உள்ள சட்ரூமிலையும் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவு செய்கிறீர்கள், தயவு செய்து அதையும் தவித்துக் கொள்ளுங்கள். என்றால் அடிக்கடி நாங்கள் சட்ரூமில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இப்பொழுது இல்லை. உடனடியாக நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் எங்களோடு இணைந்து சிறப்பித்தால் மிக ஆசீர்வாதமாயிருக்கும் என்பதை குறிக்கொண்டு ஒரு இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் மரியா.
0: ஓ, எப்படி இருக்கிறீங்க சொல் மரியா?
1: சும்மா இருக்கிறேன் கத்திரி வேலை. நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? ஜசிந்தா எப்படி இருக்கிறா?
0: ஜசிந்தா கொஞ்சம் இப்ப கொஞ்சமா சுகமா இருக்குது. வருவா, அடுத்த வாரம் வானொலிக்கு வருவான். உங்களோட காணையில நேற்று வெளியில போயிட்டீங்களா?
1: இல்ல, நான் இருந்த நான் கொஞ்சம் மிஸ் உடல்நிலைகளும் கொஞ்சம் உள்ளதான். அப்ப
0: பாடுங்க.
1: எனக்கு ரேடியோ கொஞ்சம் நின்று வேலை செய்யறதால தெரியலை. அப்ப நேரடியாய் போகுதோ அல்ல மறுபடி வேறப்போ அப்படின்ட்டும் இருந்துட்டேன். பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். கண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று

0: ஆமேன். நன்றி சகோதரி மரியா, வாழ்த்துக்களம்மா.
1: நன்றி. எனக்கு எனக்கு ஒரு பாட்டும்
0: சொல்லுங்க.
1: மறவர் இயேசு மறவர், மறவர் இயேசு மறவர் என்ற பாட்டு.
0: மறவர் இயேசு மறவர். ஓகேம்மா. ஓகே நன்றி. நேரம் கலையத்திலே 11:43, இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். நேரத்தை வீணாக்காமல் பாடுகிறவர்கள் உடனடியாக ஆலயங்கள் 6473385569 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் சர்வதேச உறவுகள் அனைவரும் பாடலாம்.

0: வணக்கம் அம்மா.
1: ஓ, நான் மகேஷ் கதைக்கிறேன்.
0: ஓகே, பாடுங்க.
1: நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் இந்த நாவியா, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்த நாவியார், தேகளை ஓட்டி நோய்களை போக்கும் தலனே வாருமே, பேகளை ஓட்டி நோய்களை போக்கும் தலனே வாருமே, தலைவே நன்னீக்கு பலவானாய் மாற்றம் வல்லம்.

0: பிரவாளன் பரசுத்த ஆவே தேற்றிட பார்வமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்ன நிரப்போம் இயேசு தெய்வமே, இன்று நிரப்போம் முந்தனாவியால், இன்று நிரப்பும் உந்தனாவியால். ஆமே
1: ஆமேன், ஆமேன். நன்றி அம்மா.

0: வணக்கம்.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மிஷன்.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெரியண்ணா. எப்படி இருக்கிறீங்க? சரி, இன்றைக்கு நேற்று வேலையில் பாடுறதுக்கு
1: நான் வெளியில போனா அப்படி அலுவல.
0: ஆ சரி,
1: மறந்துட்டேன்.
0: முடிஞ்சது. ஆ ஓகே ஓகே ஓகே. ஆ பாடுங்க.

ஆமீன். நன்றி பெரியண்ணா. நிறம் கலையத்திலே 11:54, இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நான் மேரி.
0: மேரி, எப்படி இருக்கீங்க சௌரி?
1: நல்லா இருக்கிறோம் ஆண்டவர் கிருபையால்.
0: ஆமென் ஆமென்.
1: சரி, நீங்கள்?
0: நானும் நல்லா இருக்கிறேன். இருந்தாவும் நல்லா வந்துட்டு இருக்கிறான்.
1: வருவா வருவா, கட்டாயம் வருவா. ஆண்டவர்கிட்ட இறக்கம். ஆமென்
0: ஆமென். பாடுங்க.
1: ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆண்டவரே, தாய் போல தேற்றி

என் கிருபை உனக்கு போதும், உன் பெலவீனத்தில் என் பெலன் தருவே நன்றீர். பெலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பெலவீனத்தில் என் பெலன் தருவே நன்றீர். நிழல் போல என் வாழ்வில் தொடர்பவரே, விலகாமல் துணை நின்று

உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணை

0: வாழ்விலே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: ஆமென்,
0: நன்றி
1: ஆமென்.
0: தகப்பன்,
1: நன்றி சோதரி மேரி, வாழ்த்துக்களம்மா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
1: ஆமென், ஆமென்.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: ரீட்டம்மா எப்படி இருக்கிறீங்க?
1: ஓம் ஐயா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறேம்மா.
1: எனக்கு ஒரு பாட்டு தாய்யா.
0: என்ன பாட்டு?
1: ராஜாவின் மாளிகையில் ராப்பகரா வந்திருப்பேன்.
0: ஓகேம்மா.
1: ஓகே.
0: நன்றி நன்றி அம்மா.
1: நன்றி ஐயா. நன்றி.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
2: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 100 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
3: நேரம் கலையதில் 12:08 வியாழக்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்துகிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம். நீங்கள் எமது வாட்ஸ்அப் இலக்கத்தில் அழைக்கலாம். 6473385569 என்ற இலக்கத்திலே சர்வதேச உறவுகள் நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த இலக்கம் மூலம் நீங்கள் அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடலாம். அல்லது உங்கள் விருப்ப பாடலே அதிலே பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம்.

0: நேரம் கலையத்தில் 12:13 தொடர்ந்து உங்களுக்கான நேரத்தில் இணைந்துக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் இன்றைய நாளின் விருப்ப பாடல் பாடல்களை கேட்க இருக்கிறோம். ஒரு சில அன்பு உறவுகள் பல நாடுகளிலிருந்தும் தங்களுடைய விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த பாடல்கள் ஒலிபரப்பாயிருக்கின்றன. இன்னும் சிறிது நேரத்தில் எங்களோடு இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: ஆற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தேன் நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 12:17. விருப்பு பாடல்களை பதிவு செய்திருக்கிறார்கள் எமது அன்பு உறவுகள், சகோதர சகோதரிகள் பல நாடுகளிலிருந்தும். முதலாவதாக லண்டன் தேசத்திலிருந்து சகோதரி குன்சி அவர்கள் கேட்ட விருப்பு பாடலை இப்பொழுது நாங்கள் ஆரம்ப பாடலாக கேட்கலாம்.

0: இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் அருமையான சௌரி கொன்சி அவர்கள் லண்டன்ல இருந்து. அவருடைய விருப்பு பாடலை நாங்கள் இப்பொழுது கேட்டோம். வணக்கம். சரி பவளம்மா, பாட வந்திருக்கீங்க, பாடுங்களம்மா.
1: ஆண்டவரே கோடி சோத்திரம். கத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், இனி வந்தல்லாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார், நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர், நீதி மண்டல்லாட விடமாட்டார், இத்தமும் காத்து நடத்திடுவார், நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர், கத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார், கத்தனம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நீப்பவன் யார், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார், கத்தனம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நீப்பவன் யார், கத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம் அம்மா, வாழ்த்துக்கள்.
1: வணக்கம், வணக்கம்.
0: நிறம் கலையத்திலே 12:25. விருப்ப பாடல்கள் வரிசையிலே அடுத்து இடம் பெறுவது ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரின்ஸ் ரோஸ் அவர்கள் கேட்ட ஒரு அருமையான சிறப்பான ஒரு பழைய பாடல். இப்படிப்பட்ட பாடல்களை இப்படி அநேக மக்கள் கேட்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் இப்படி விருப்ப பாடல் மூலமாக உங்களுக்கு பிடித்த மற்றும் ஆண்டோடைய நாமத்தை மேம்படுத்துகிற பாடல்களை விருப்ப பாடலாக கேட்டு மற்றவர்களுக்கும் அதை கொடுக்க உதவி செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு சௌரிக்கு மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு இது பாடலை கேட்கலாம்.

அருமையான ஒரு பழைய பாடலை கேட்டும் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள். ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரின்ஸ் ரோஸ் அவர்கள், வாழ்த்துக்கள் சௌரி. அடுத்ததாக நாங்கள் நோர்வே பக்கம் போகலாம். நோர்வேலிருந்து பாஸ்டர் பென்கர் அவர்கள் விரும்பி கேட்ட பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கோம். இதோ பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக இருந்தார்கள் நோர்வேலிருந்து மாஸ்டர் பென்ஹர் விக்டர் அவர்கள். அடுத்து நாங்கள் விருப்ப பாடல் வரிசையிலே இப்பொழுது டென்மார்க்கு செல்லலாம். டென்மார்க்கிலிருந்து அருமையான சகோதரி கீதா அவர்கள் இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டு ஒலிபரப்பு மார்க்கிட்டிருந்தார். இதோ சகோதரி கீதா டென்மார்க்கிலிருந்து கேட்டவர்களுக்காக இந்த பாடல் வான் அறைகளிலே வருகிறது. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும்.

அருமையான பாடலை கேட்டோம். இதை விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் டென்மார்க்கிலிருந்து சௌரி கீதா அவர்கள். இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு செல்லலாம். தமிழ்நாட்டிலிருந்து அருமையான சோரன் ஜோசப் அவர்கள் ஒரு பாடலை தெரிவு செய்திருந்தார். அந்த பாடலை அவர் ரெண்டு நாளைக்கு முன்பாக எமது மெசஞ்சரிலே அதிலே பதிவு செய்திருந்தார். அதே மெசஞ்சரை நாங்கள் பார்க்க தவறிவிட்டோம். எனவே இன்றைய நாளில் சௌரன் ஜோசப்புக்காக திருவாரூர் தமிழ்நாட்டிலிருந்து சௌரன் ஜோசப் அவர்கள் கேட்ட பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம். இதோ அவருடைய பாடலை கேட்பதற்கு முன்பதாக

அடுத்து விருப்ப பாடலாக சோரன் ஜோசப் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்த பாடலை தெரிவு பாடலாக கேட்டிருந்தார்கள். இதோ ஜோசப்புக்காக இந்த பாடல் வருகின்றது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். அருமையான சகோதரன் ஜோசப் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். அடுத்ததாக டொரண்டோக்கு வரலாம். இன்றைய நாளிலும் கூட எங்களோடு இணைந்து சௌரி மரியா அவர்கள் ஒரு விருப்ப பாடலை கேட்டிருந்தார்கள், மரபார் இயேசு மரபார் என்ற பாடல். இதோ சௌரி மரியாவுக்காக இந்த பாடல்.

அருமையான பாடல். இந்த பாடலை டொரண்டோவிலிருந்து சோரி மரியா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. அடுத்து பாடல் கேட்டுக்கிறார்கள் ரீட்டாம் அவர்கள். அவர்களுக்காக இந்த பாடல் இப்பொழுது ஒலிபரப்பாகின்றது.

இந்த பாடலை தாயார் ரீட்டாம் அவர்கள் விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். இதோ இறுதியான ஒரு விருப்ப பாடல், டொரண்டோவிலிருந்து சௌரி மெடினா அவர்களுடைய விருப்ப பாடல்.

இந்த பாடலை சௌரி மெடினா அவர்கள் டொரண்டோவிலிருந்து கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள். இன்றைய நாளும் பாடல் பாடியவர்கள், விருப்ப பாடலை கேட்டவர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்கள் செய்தீர்கள். நன்றி. அடுத்து நாங்கள் தேவ செய்திக்கு செல்ல இருக்கோம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் டாக்டர் ஜெயந்தி அவர்கள்.

0: வணக்கம். சாரி, விடுதிக்கு அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். இது செய்திக்கான நேரம். பிரைஸ் லார்ட் சாரி.
1: பிரைஸ் லார்ட் சார். பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க சகோதரி? போன வாரம் உடம்பு சரியில்லைன்னு மெசேஜ் பண்ணிருந்தாங்க, எப்படி இருக்காங்க சார்?
0: ஆமா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா இன்னும் சிக்கா தான் இருக்கிறாங்க. அடுத்த வாரம் வருவார்கள். அவர்களுக்காக ஜெபித்ததுக்கு நன்றி அம்மா. தொடர்ந்து முந்தைய நாள் ஆண்டவருடைய வாழ்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்முடைய இதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஒரு சிறிய ஜெபம் செய்து இன்றைய செய்தி வேளைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான நாளை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பூமியிலிருந்து கத்தாவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிற காரியங்களையும் உம்மை குறித்து நாங்கள் சம்பாஷிக்கிற காரியங்களையும் கத்தத்தாமே நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறவராய் இருக்கிறேன். அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, நீர் உம்முடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் எங்களுடைய இருதயங்களிலே நீர் ஆண்டவரே வைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த அருமையான செய்தி வேளையிலும் கர்த்தர் எங்களை கத்தாவை கிருபையாய் நடத்துவீராக. நீர் சொல்ல விரும்புகிறதை ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாக்களுக்கு நீர் போதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். நிகழ்ச்சியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நண்பரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த செய்தி வேளையில ஆண்டவரே நீர் அவர்களை ஆத்துமாவிலே பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தொப்பு கொடுக்கிறோம். அருமையான சகோதரியும் நாங்கள் விசேஷமாய் நினைக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த வாரத்திலே அவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் நல்ல சுகபலத்தோடு கூட அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய செய்தி வேளையிலே நாம் சிற்றை என்கிறதான ஒரு தலைப்பிலே நாம் செய்தியை கேட்கலாம். பாருங்கள், வேத வசனம் எப்படி ஆய் சொல்லுகிறது. சங்கீதம் 94:12-13 வசனங்கள். நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சங்கீதக்காரன் 119 அதிகாரத்திலே 67 முதல் 71 வசனங்களிலே இப்படி ஆய் சொல்லுகிறான். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்றிக்கிறார் என்று பவுல போஸ்திரன் எபிரேயர் 12:10 எழுதுகிறார். பிரியமானவர்களே, நாம் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது

0: நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நாம் அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ண வேண்டும். இது அப்படியே வேத வசனத்தின் வார்த்தையாக காணப்படுகிறது. யாக்கோபு 1:2-3 வசனங்கள். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எப்படி சோதனை பாடசாலையிலே பிரவேசித்து எப்படியாகிலும் எப்படியேனும் சோதனை பாடசாலையிலே பிரவேசித்து அதை வெற்றியாக முடித்துத்தான் திரும்ப வேண்டும். சிக்ஷை நமக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கிறது. சோதனையின் போது நாம் சந்தோஷப்பட வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிக்ஷையின் மூலம் பிதாவினால் போதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவது பரலோகம் நமக்கு கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. சோதனை ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதில்லை. விதையில்லாத நிலத்தை உழுதாலும் நீர்ப்பாய்ச்சலாலும் பலன் ஒன்றுமில்லை. தேவ பிள்ளைகளும் இவ்வாறு சோதனையால் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. இருதயம் சில வேளைகளிலே மிருதுவாய் அது நம்மிடத்திலே ஒரு சாஃப்டான ஒரு காரியங்களை உருவாக்குகிறதாய் காணப்படும். ஆனால் நிலைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி என்று பார்க்கலாம். சோதனையில் பிதா நமது எண்ணத்தில் எதை கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர் எதினால் நம்மை சிக்ஷிக்கிறார், எதினால் நாம் அவரிடத்திலிருந்து சிக்ஷையான காரியங்களை பெறுகிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். சோதனையாகிய பள்ளிக்கூடத்திலே முக்கியமான ஒரு 4 காரியங்களை குறித்து நாம் கவனிக்கலாம். அவை திட்டமான நோக்கம், ஒரு நல்ல பாட புத்தகம், ஒரு நல்ல ஆசிரியர், கல்வியை விருப்பத்தோடு கற்றுக்கொள்ளும் மாணவன் என்கிறதான தலைப்பிலே நாம் இதை குறித்து கேட்க போகிறோம். முதலாவது பாருங்கள், சோதனையின் நோக்கம் நமக்கு தெளிவாய் இருக்க வேண்டும். நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம், ஏன் சிக்ஷிக்கப்படுகிறோம், அதன் காரண காரியங்கள் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் பிதாவுக்கு உயரிய ஒரு மகிமையாய் இருப்பது போல பிள்ளைகளுக்கும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் நம்மை தண்டிப்பதால் அவரது பரிசுத்திற்கு நாம் பங்காளிகளாகிறோம். சில வேளைகளிலே நாம் பாவம் செய்யும் பொழுதோ இல்லாவிட்டால் நாம் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி செல்லும் பொழுது ஒரு சிக்ஷையை அவர் அனுமதித்து தம்மோடு கூட அவர் இணைத்துக் கொள்ளுகிறார். சோதனையிலே விசுவாசி எதிர்பார்ப்பது ஒரு ஆறுதலை தான் இல்லையா? அவன் அமைதியாயிருந்து இந்த விசேஷித்த தண்டனைக்காக திருப்தியாயிருக்கிறான். இது துவக்கம் மாத்திரம்தான். பிதா இன்னும் உயர்வான ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். அவர் அவனை மிக தூயவனாக வாழ்நாள் முழுவதும் இருக்கும்படி ஆக்கவும் பரிசுத்தத்திற்கு நேராக அவர் நம்மை அழைத்து செல்லவும் விரும்புகிறார். யோபின் புஸ்தகத்திலே யோபு கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். அவ்வளவு பெரிய பாடுகளையும் அவ்வளவு கஷ்டத்தையும் ஒரே நாளிலே அவன் கண்ட பிற்பாடும் அவன் சொல்லக்கூடிய காரியம் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபு 1:21 வசனம். அது அவனுடைய சோதனை பள்ளிக்கூடத்தின் ஆரம்பமாய் காணப்பட்டது. கர்த்தர் அவனுக்கு இன்னும் போதிக்க வேண்டியது இருந்தது. நமது சித்தம் எல்லாவற்றிலும் அவருடைய தூய சித்தத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் எதை வாஞ்சிக்கிறோம் இல்லாவிட்டால் எதை குறித்து நாம் அதிக பிரயாசப்படுகிறோம் என்பது கர்த்தருடைய சித்தத்திலே அது இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் கர்த்தரை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இப்படி சம்பவிக்கிறது. அவர் தமது பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்பும்படி விரும்புகிறார். அவரது பரிசுத்தால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்பது தேவ நோக்கமாயிருக்கிறது. இதுவே நம்முடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும். இதிலே நாம் சில வேளை தவறும் பொழுது சிறு சிறு சிக்ஷைகளை நாம் ஒருவேளை அனுபவிக்கலாம். இது கர்த்தர் நம்மோடு கூட பேசி அவர் நம்மில் இடைப்படுகிறார். அவருடைய சித்தத்தை செய்யும்படி நம்மை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், முக்கியமாக சோதனை காலத்தில் வேத வசனம் நாம் வாசிக்கிற புத்தகமாய் இருக்க வேண்டும். அநேக வேளைகளிலே நாம் சோதிக்கப்படும் பொழுது சோர்ந்து போய் காணப்படும் பொழுது நாம் வேதத்தை வாசிப்பதில்லை. ஆனால் அந்த காலகட்டங்களில் தான் நாம் வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும். தேவன் நம்முடைய சோதனைகளிலும் துன்பங்களிலும் அவரது வசனத்தை நமக்கு போதிக்கும்படி விரும்புகிறார். ஏன் அவர் நம்மை தண்டிக்கிறார், எவ்வளவு ஆழமாக அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை அவரது வாக்குத்தத்தங்கள் மூலமாகவும் அவர் நம்மில் அன்பு கூறுகிறார் என்பதும் எத்தனை ஆறுதலான விஷயம் பாருங்கள். சோதனை பிதாவின் வாக்கு தத்தங்களுக்கு புதிய மகிமையை தருகிறது. நாம் தண்டிக்கப்படும் பொழுது ஆலோசனைக்காக வேத வசனங்களைத்தான் நாட வேண்டுமே ஒழிய மற்ற எதையும் நாம் நாடக்கூடாது. மூன்றாவதாக பாருங்கள், இயேசுவே நம்முடைய ஆசிரியராக இருக்கட்டும் என்று பார்க்கலாம். அவரே பாடுகள் மூலம் சுத்திகரிக்கப்படுகிறார். பாடுகள் மூலமாகவே முழு கீழ்ப்படிதலையும் அவர் கற்றுக்கொண்டார். அவருக்கு அதிசயமான உருக்கமுள்ள இருதயம் காணப்படுகிறது. அவரோடு நாம் அதிகமாய் உறவு கொள்ள வேண்டும். பிறருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளிலிருந்து நாம் ஆறுதல் அடைய முயற்சிக்கவே கூடாது. அநேக வேளைகளிலே பாருங்கள், நாம் கஷ்டப்படும் பொழுது, இல்லாவிட்டால் நாம் சோதனையிலே அகப்பட்டு சிக்ஷிக்கப்படும் பொழுது அநேகர் வந்து நமக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். அந்த ஆறுதல்கள் மனிதனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆறுதல்கள், அவை நம்மை ஒருபோதும் ஆறுதல் படுத்துவதில்லை. இயேசு நமக்கு போதனை தர நாம் அனுமதிக்க வேண்டும். தனிமையில் அவரோடு சம்பாஷித்து அடிக்கடி வேத வசனத்தை நாம் தியானம் செய்யும் பொழுது அது நம்மை அதிகமாய் உற்சாகப்படுத்துகிறதா இருக்கும். பிதா நமக்கு வார்த்தையையும் ஆவியையும் ஆண்டவராகிய இயேசுவையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பிரித்தெடுக்கப்பட்டு வேறு பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். துன்பங்களும் தண்டனையும் சிக்ஷையும் நம்மை வசனத்திற்கு நேராக, இயேசுவுக்கு நேராகத்தான் நம்மை அழைத்து கொண்டு வர வேண்டும். அவர் தமது பரிசுத்தத்திற்கு நம்மை பங்காளியாக்குவார். இயேசுவோடு உள்ள உறவு தானாக நமக்கு ஆறுதலை கட்டாயம் கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்து நான்காவதாக பாருங்கள், விருப்பத்துடன் கற்கும் ஒரு மாணவராய் இருக்க வேண்டும். சோதனை சாலை என்பது ஒரு பள்ளிக்கூடமாய் இருந்தால் அதை விருப்பத்தோடு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவனாய் நாம் இருக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மிக மிக அதிகமாயிருக்கும். நம்முடைய அறிவீனத்தை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் இல்லையா? நமக்கு தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று எப்பொழுதுமே நாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம். துன்பங்களிலே நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாந்த குணமுள்ளவர்களுக்கு போதிக்கும் மற்றும் ஞானத்தின் வாக்குத்தத்தம் இருக்கிறது. காதுகளை திறந்து வைக்க நாம் நாட வேண்டும். இதனால் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்போம். நாம் அதை கற்றுக்கொள்கிற ஒரு மாணவனை போல என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு மாணவன் பாடங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது எவ்விதமான ஒரு மனநிலையிலே அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ, அப்படித்தான் நாம் ஆவிக்குரிய சோதனை சாலைகளிலே நாம் போடப்படும் பொழுது நமது இயேசுவே நமது ஆசிரியர் என்று பார்க்கிறோம். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுக்கு நேராகவும் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாகவும் நாம் அமைதலோடு கூட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. முழு விருப்பத்தோடு அவர் சொல்லுவதை கேட்க வேண்டும். அவர் போதிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இதில் நம்மை மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, நீர் சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 94:12 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று யாக்கோப்பு 1:2-4 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் சோதனை காலத்தை பாக்கியமான காலமாக நாம் எண்ண வேண்டும். அதோடு பிதாவோடு நெருங்கிய உறவு கொள்ளும் ஒரு காலமாகவும், அதனால் அவரது பரிசுத்தத்துக்கு நாம் பங்காளி ஆகிறோம் என்றும் நாம் எண்ணிக்கொண்டு அதில் மிகவும் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நாங்கள் நாம் மகிழ்ச்சியோடு கூட சொல்லலாம், நான் துன்பப்பட்டது நல்லது என்று சங்கீதக்காரனை போல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று நாம் கட்டாயம் நம்மால் சொல்லக்கூடும். பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையின் இரண்ட சோதனைகள் வரும்போது உம்முடைய வசனம் காண்பிக்கும் மகிமையான ஒளிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் இதன் மூலம் எனக்கு போதித்து உமது பரிசுத்தத்தின் பங்காளியாக நீர் என்னை மாற்றுகிறீர் என்று நான் உம்மில் விசுவாசமாயிருக்கிறேன். நீர் உமது சொந்த குமாரனுடைய பாடுகளையும் மரணத்தையும் அனுபவிக்க செய்து அதன் மூலம் பரிசுத்தத்தை எனக்கு அருகிலே நீர் கொண்டு வந்ததற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உமது பரிசுத்தத்தின் பங்காளியாக மாற வேண்டும் என்று சொல்லி நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய சிட்சையை நாங்கள் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். உமது விலையேற பெற்ற பணிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது ஆலோசனையை மாத்திரம் என்னில் நிறைவேற்றும், உமது சித்தத்தை செய்யும்படி நீர் என் கைகளை பழக்குவித்திரளும் என்று சொல்லி நாம் முற்றிலுமாய் நாம் கர்த்தருடைய கரங்களிலே நாம் அர்ப்பணிப்போம். கடைசியாக பாருங்கள், கிறிஸ்துவுக்காய் நம்மை நாம் முற்றிலுமாய் அர்ப்பணிக்க வேண்டியதன் ஒரு அவசியம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று மத்தேயு 16:16 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துதான் நமக்கு மிக சிறந்த முன்மாதிரி. நாம் அவரை பின்பற்ற அழைக்கிறார். நாம் தான் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவருக்கு பின் செல்லும்படியாக நாம் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். அவர் தகுதியும் உத்தமமும் உடையவர். அவர் நம்மிடம் அதிகமாய் கேட்கிறார். ஆனால் அவரை முழுமனதோடு பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் மிக அதிகமாய் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். எஜமானுடைய உபயோகத்துக்கும் எல்லா நிற்கரியைக்கும் ஆயத்தமான பாத்திரமாய் நம்மை நாமே முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமாக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஒரு சிறிய ஜெபம் செய்து முடிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான வேளையில ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே கேட்டுக்கொண்ட இந்த செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் சிற்சையிலும், ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த ப்ராசஸ்லயும் நாங்கள் இருப்போமானால் கர்த்தத்தாமே நீர் எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது வசனமும் வாக்கு தத்தங்களும் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவைகளாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. மீட்பரேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
1: நன்றி சகோதரி, மிக ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. வாழ்த்துக்களமா, ஜெப நேரத்திலே உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோமா.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நிறம் கலையத்திலே 1:16. இப்பொழுது மீண்டுமாக நாங்கள் இன்னும் ஒரு ஆலோசனை பகுதிகளை செல்ல இருக்கிறோம். எங்களோடு டாக்டர் செல்வின் ராஜேஸ்வராஜ் அவர்கள் இணைந்து ஆண்களுக்கான ஆலோசனை பகுதியை இப்பொழுது வழங்க இருக்கிறார்கள். வணக்கம் பிரதர் டாக்டர் செல்வின் ஜெயசுராஜ், எப்படி இருக்கிறீங்க?
3: வணக்கம் பிரதர், கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தும். நல்லா இருக்கிறோம் பிரதர்.
1: நல்லா இருக்கிறீங்களா? மிக மகிழ்ச்சி. என்ன விசேஷம் அங்க உங்களோட தேசத்துல? ஒண்ணும் இல்ல
3: பிரதர், பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல பிரதர்.
1: ஒண்ணும் இல்ல, எல்லாம் நார்மல், அது நடக்கிற மாதிரியே நடக்குது. ஓகே,
3: ஆமாங்க, ஆமா.
1: இன்றைய நாளும் ஆண்களுக்கான ஆலோசனை பகுதிகளை வழங்குங்கள் ஐயா.
3: கண்டிப்பா பிரதர், இன்னைக்கு ஆண்களுக்குரிய ஆலோசனை பகுதியில் உங்களோட கூட பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய முழு நம்பிக்கையா இல்ல தன்னம்பிக்கையை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதற்கு எது எல்லாம் இன்னைக்கு மிக அவசியமா இருக்குதுன்றதை தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதையில நடந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது, நமக்கு நிறைய நேரங்கள்ல நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 24 மணி நேரம் ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம்னா, அதில் 23 மணி நேரம் 55 நிமிடம் சுற்றி இருக்கிறவர்களால் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏது சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கை இப்படி தான் போயிட்டு இருக்கிறது, சரியா இருக்குதா அப்படின்னு நம்ம இவங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்துட்டு நம்ம நடந்து போகிற பாதையை குறித்து நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன காரியங்கள் நம்ம லைஃப்ல நம்ம பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு உங்களோட கூட பாக்குறேன், உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நாம் தெரிந்தெடுத்திருக்கிற இந்த பாதை, வாழ்கிற இந்த வாழ்க்கை நமக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கைன்றதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. எத்தனையோ விதமான பாதைகள் இந்த பூமியில இருந்த போதும் நமக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, நம்மளை எது ரொம்ப அட்ராக்ட் பண்ணி இழுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தெரிந்தெடுத்துட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை தான். இதை நம்ம நிறைய நேரங்கள்ல மறந்து போயிடுறோங்க. ஏதோ நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை, இந்த வாழ்க்கைக்கு வந்து யாரோ ஒருத்தர் எனக்கு வற்புறுத்தி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பு வந்துருது. அப்படி கிடையாது, எத்தனையோ விதமான வாழ்க்கை முறைகள் இருந்தாலும் இப்போ நீங்க தேர்ந்தெடுத்துட்டு வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் உங்களை பொறுத்தளவுக்கு டாப் மோஸ்ட் குவாலிட்டி. இதுக்கு மேல பெட்டர் குவாலிட்டி கிடையாது. அடுத்தவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அவங்களுடைய கமெண்ட்ஸ் என்னவா இருக்கட்டும், முதல்ல நீங்க அதை நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை வந்து திஸ் இஸ் த மோஸ்ட் அட்ராக்டிவ் லைஃப் உங்களுக்கு. நீங்க இதை விட்டுட்டு வேற வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னம்னா, நம்ம தெரிந்தெடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை பற்றி அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். அது அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதை வச்சு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறோம், அது சரியா தவறான்னு நிறைய நேரங்கள்ல ஒரு குளறுபடி வந்துடும். இந்த இடத்துல நீங்க ஒன்னு தெளிவுபடுத்திக்கணும், உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு லைஃப் இப்படி இருந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ செய்யறதை இப்படி மாத்திக்கிட்டேன்னா உன் லைஃப் பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு, நீ இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்போட ஒரு சில காரியங்களை சொல்றாங்க பாருங்களேன். இதெல்லாம் விட நீங்க பெட்டரான ஒரு லைஃபை சூஸ் பண்ணிருக்கிறீங்கன்றத புரிஞ்சுக்கங்க. பீப்புள் உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட எக்ஸ்பெக்டேஷனோட பெருசு உயர்ந்தது நீங்க தெரிந்தெடுக்க எடுத்திருக்கிற இந்த பாதை. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட இது அதிகம், ரொம்ப ஹைக்கானது. ஆனால் அவங்க வந்து நீங்கள் தெரிஞ்செடுத்திருக்கிற பாதையை அவங்களுடைய மைண்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இட் இஸ் பியாண்ட் ஆல் தீஸ் பீப்புள்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் விட, அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை விட, நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிற உங்களுடைய இந்த பாதை தான் ரொம்ப பெட்டரான ஒரு பாதைங்க, உயர்ந்த ஒரு பாதை. இந்த பாதையில் நீங்கள் நடக்கும்போது எப்பவுமே உங்களுக்குள்ளாக ஒரு உற்சாகம் இருந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு பூஸ்ட்ன்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அதை வந்து நீங்களே உங்களுக்குள்ளாக உருவாக்கி கொள்ளணும். ஐ ஆம் த பெட்டர் பர்சன், எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த லைஃப்பில் நான் சூஸ் பண்ணியிருக்கிற பாத்து தான் உள்ளதிலே பெட்டரான ஒரு பாத். இதை நான் வந்து போகும்போது நான் எப்பொழுதும் என்னையே நான் என்னை உற்சாகப்படுத்தி கொள்ளணும். நிறைய நேரங்களில் இங்கே தான் நம்ம விழுந்து போயிடுறோம். நான் என் வாழ்க்கையில் எது பெட்டர்னு நான் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த பாதையில் யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு பூஸ்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து இந்த வேலையை என்னால் உருப்படியாக செய்ய முடியும் நம்ம நினச்சிட்டு பல நேரங்களில் விழுந்து போயிடுறோம். நமக்குள்ளே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சிருது. உண்மையிலே நான் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த பாத்தம் கரெக்டான பாத்தான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற பாதை, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எதையோ சக்சீட் பண்ணணும்னு இதை எடுத்திருக்கிறீங்க, இதை செய்தே முடிக்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டை கொடுத்து நீங்கள் உற்சாகத்தோடு செயல்படணுமா, இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க இதை வந்து ஆட்டி படைக்கணுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய நேரங்களில் நம்ம இங்கே விழுந்து போயிடுறோம். பிறர் என்ன சொல்கிறாங்கன்றத வச்சு தான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 1000 பேர் 1000 சொல்லிகிட்டு இருந்தாலும் சரி, யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விதத்தில் குத்தி காமிச்சிட்டு இறக்கி பேசிட்டு நம்மளுடைய தராதரத்தை வந்து ஆட்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சி உருக்குலைச்சிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் போயிட்டுருக்கிற பாதையில் ஏதோ ஒரு காரியம் ஒரு நல்லதாகவோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை குடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு சிச்சுவேஷனோ ஒரு ஒரு ஒன்று உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்குங்க. 100 பேரும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசினாலும் சரி, நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் இருக்கும். அந்த ஹோப்பில் யாருக்கும் தெரியாத அளவுக்கான ஒரு பலம் இருக்கும். இந்த பாத்தை நம்ம எப்படியும் ஃபினிஷ் பண்ணிடுவோன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். எத்தனை விதமான ஒரு இடர்கள் இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற பாதையில் ஏதோ ஒரு நன்மையானது நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்குங்க எல்லா சிச்சுவேஷன்லையும். நம்ம நிறைய நேரங்கள் என்ன செய்வோம்னா அந்த சிச்சுவேஷனையே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு போமே தவிர அதற்குள்ளாக நம்ம நிற்கிறதுக்காக ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குதே, நான் சூஸ் பண்ண இந்த பாத்தில் நினைச்சி நிற்கிறதுக்கு ஒரு பாதை ஏதோ ஒன்று அந்த இடத்துல நடந்துட்டு இருக்குதே அப்படின்றத நம்ம யோசிச்சு அதில் நம்ம பலப்படணுமே தவிர எப்போ பார்த்தாலும் சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாதுங்க. இல்லை நம்மளுடைய பாதையில் நம்ம நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் நம்ம ஆள வேண்டியது மிகவும் அவசியம். இதில் இந்த ஜாக்கிரதையாக வாழ்கிறதுன்றது வேற, நம்ம எடுத்திருக்கிற இந்த பாதையே வந்து ரொம்ப மோசமானதாக நினச்சி இதை விட்டு விலகிடலாமா நம்ம நினச்சிட்ருக்கிறது சுத்தமான கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒன்றுங்க. நம்ம இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு டிரைவர் இருக்கிறாரு, அவர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு எச்சரிக்கையாக ஓட்டுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஓட்டி கொண்டு இருக்கும் அந்த பாதையில் வந்து எந்த விதமான கரடு முரடான காரியங்கள் இருக்கலாம், ஒரு ஒரு அடல்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு பர்சன் வந்து போயிட்டுருக்கிறார் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரிஸ்க்கு எடுக்காமல் அந்த ரிஸ்கெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சரியான பாதையை சூஸ் பண்ணிவிட்டு அவர் ரைட் பண்ணுறாருனா ஹீஸ் அ காசியஸ் டிரைவர், ரொம்ப ஒரு ஜாக்கிரதையான ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம ஒரு டிரைவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை விட்டுட்டு நான் வண்டியே ஓட்ட மாட்டேன் அந்த பாதைக்கே நான் போக மாட்டேன் வண்டியே ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓட்டி வராங்க அப்படின்னா அவங்க அந்த டிரைவரை வந்து நம்ம காசியஸ் டிரைவர் சொல்ல மாட்டோம், அவரை டிரைவர்னே சொல்ல மாட்டோம். இவர் என்ன ஒரு மனநிலைமையில் இருக்கிறாரு, வண்டியை எடுத்துகிட்டு ஓட்டாமல் இருக்கிறாரு, இந்த நிலமையில் இந்த மாதிரியான ஒரு கரடு முரடான பாதையில் ஓட்டக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கி ஓடுறாரே நம்ம நினைப்போம். அப்படித்தான் இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம எடுத்திருக்கிற பாதையில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமே தவிர இனிமேல் நான் இந்த பாதையிலேயே போகக்கூடாது, இந்த காரியத்தையே நான் செய்யக்கூடாது அப்படின்னு நான் எந்த நேரத்துலையும் நான் வந்து என்னுடைய மைண்ட்குள்ளே நான் வந்து கொண்டு வந்து நிறுத்தக்கூடாதுங்க. நிறையா நேரங்களில் இது தான் நடந்துட்டுருக்குது. நான் ஒரு பாத்தை சூஸ் பண்ணி நடந்துட்டுருக்கிறேன், ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது தேவையில்லாத அந்த ரிஸ்க்கான ஒரு காரியங்கள் வரும்போது அதை உதறி தள்ளிட்டு நான் பாட்டுக்கு ஒரு ஜாக்கிரதையாக நடந்து போகிறது மிகவும் அவசியம். அதுக்காக நான் செஞ்சிட்டு இருக்கிற வேலையவே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது சரியான காரியமே கிடையாதுங்க. ஒரு மனிதன்கிட்ட வந்துங்க, ஒரு கிரேக் மித்தாலஜியில் வந்து ஒரு பெரிய ஒரு மிருகம் வந்து ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். சிமேரான்றாங்க. அது எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு சிங்கத்துடைய தலையா ஆட்டுடைய உடம்பு, அப்புறம் ஒரு பாம்புடைய டெய்ல் வச்சு ஒரு அனிமல் மாதிரி ஒரு மித்தாலஜி, கிரீக் மித்தாலஜியில் இருக்குது. இது வந்து எப்படி செய்யறதுக்கு அவன்கிட்ட கொடுத்தாங்கன்னா, மூணு டிஃப்ரெண்டான விஷயத்த வந்து அவன் கையில் கொடுத்துட்டாங்களா, இது ரெண்டு மூணையும் ஏதாவது ஒன்று பண்ணுன்னு. அவன் மூணையும் இணைச்சிட்டான், அவ்வளோதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு கிரீக் மைத்தாலஜியில் ஒரு பெரிய அனிமல் போல இன்னைக்கு காட்சி அளிக்கிறது. இது என்ன அப்படி நமக்கு சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற பார்த்து இருக்கும்போது டிஃப்ரெண்டான திங்ஸ் எது வந்தாலும் அதை சேர்த்து ஒன்று பண்ணி நம்மளுடைய லைஃப்க்கு அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணி அதை எப்படி கொண்டு போகணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு த்ரீ டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்துருச்சே, இதை வச்சு என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, இதை நான் வந்து பெட்டராக என்னால் இதை ஃபேஸ் பண்ண முடியாதுன்ட்டு நான் விட்டுட்டு ஓடிடக்கூடாதுங்க. எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கையில் யார் என்ன சொன்னாலும், எந்த காரியத்தில் யார் ஈடுபட்டாலும், நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பாதையில் எதெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்தணுமோ அதை நீங்கள் அப்படி பயன்படுத்தணும். நிறைய நேரங்களில் நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கும்போது நம்முடைய கரத்தை ஈஸியாக இன்னொருத்தர் மேலே கையை காமிச்சு விட்டுருவோம். இவர் என் பாதையில் குறுக்க வந்தனால தான் என்னுடைய லைஃப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது, இவங்கெல்லாம் நான் நல்லா போயிட்டுருக்கணும்னு நினைக்காம என்ன வேணும்னு கெடுக்கணுன்ட்டு இந்த பாதைக்குள்ளாக அவங்க வந்து என்னை மாற்றிட்டாங்க, என்னுடைய இமேஜினேஷன் போச்சு, என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே கலைஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த மாதிரியான காரியத்தை நீங்கள் தயவு செஞ்சு எந்த நேரத்துலையும் நீங்கள் உங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க. எத்தனை பேர் உங்கள் லைஃப்குள்ளே வந்தாலும் சரி, யார் எந்தெந்த காரியங்களை எப்படிலாம் கொண்டு வந்து சொன்னாலும் சரி, நீங்கள் முடிவு பண்ணி எடுத்துருக்கிற இந்த காரியத்தில் நீங்கள் அனுமதிக்காமல் யாருமே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறது என்னன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு கிடையாதுங்க. நிறையா பீப்புள் நம்ம போகிற பாத்தில் க்ராஸ் பண்ணி வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம போகிற பாத்தை மாற்றிக்க முடியாது. அவங்க வர நேரத்தில் கொஞ்சம் பாஸ் பண்ண வேண்டியது இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அவங்க க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க ஒருத்தர் நமக்குள்ளே வந்தாங்க, க்ராஸ் பண்ணி போயிட்டாங்களே அப்படின்றக்காக அதே இடத்துல நின்று அங்கேயே யோசிச்சுட்டு போக வேண்டிய பாதையும் மறந்து போயிடாதீங்க. நமக்கு நிறைய நேரங்களில் அநேக விதமான அந்த ஒரு கனவோடு நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கிறோங்க. இது கனவு அப்படின்றது வந்து எப்படின்னா, ஏதோ ஒரு ஒரு ஒரு சின்ன விஷயம் மட்டும் நடக்கிறது கிடையாது. இட்ஸ் அ சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், கண்டினியூஸாக ஏதாவது நடந்துட்டு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயந்தான் ஒரு ட்ரீம். நமக்கு இருக்கக்கூடிய அந்த கனவுன்றதை இது வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கிற நிலைமையில இருக்கலாம், சம்டைம்ஸ் நம்ம முடிச்சுட்டு இருக்கும்போது கூட நமக்கு இந்த மாதிரியான ஒரு காரியங்கள், நம்ம எடுத்திருக்கிற இந்த வேலையில் நம்ம போயிட்டுருக்கிற இந்த பாத்தில் இப்படிலாம் நடக்கலாம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு சீரியஸான திங்ஸ் வந்து கண்டினியூஸாக இதுக்கடுத்து இதுக்கடுத்துன்னு ஒன்று ஒன்றா நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று தடைப்பட்டுட்டா அதுக்கு அடுத்து நடக்க வேண்டிய நல்லதும் கெட்டு போயிடும் நம்ம நினைக்கிறது வந்து தவறான காரியங்க. இட்ஸ் கம்ப்ளீட். நீங்கள் எந்த அளவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. ஏதாவது ஒரு ரெண்டு ஸ்டெப்பு மிஸ் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம், த தேர்ட் ஸ்டெப் இஸ் ஸ்டில் தேர், நீங்கள் போயிட்டே இருக்கலாம். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம நினைக்கிற நினைப்புகள் எல்லாரும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளும் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனைகளும் நமக்கு எப்பயுமே கடைசி வரைக்கும் நம்மளை பாதிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். அப்படி கிடையாதுங்க. உங்களுடைய நினைவுகளும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய நினைவுகளும் சரி, காலங்காலத்துக்கும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க பார்த்த குறித்து நீங்கள் கொஞ்சம் காலங்களுக்கு விருப்பாது ஒரு விதமான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒப்பீனியன் வரலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க இன்னைக்கு தவறாக பேசிகிட்டு இருக்கிறவங்க நாளைக்கு உங்கள் கூட நிற்கலாம். உங்களுக்கு எதிர்ப்பாக பேசிகிட்டு இருக்கிறவங்க கூட உங்களோட கூட சேர்ந்து நாளைக்கு பயணிக்க நேரிடலாம். அப்படி இருக்கும்போது எது நமக்கு வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடியது அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த பாத் இருக்குது பாருங்களேன், அந்த பாத்துல நீங்க நிலைச்சு நின்று ஓடிட்டே இருக்கும்போது தான் இந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் உங்க கூட வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பாத்தை நான் சூஸ் பண்ணணும்னா, நான் முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியான ஒரு பாதையை உருவாக்கினது என்னுடைய முழுமையான சம்மதத்தோடு உருவாக்கப்பட்டிருந்தாலும் இதை கொடுத்தது நம்மை உருவாக்கின கடவுள் என்பதை நீங்க நினைச்சிங்கன்னா மாத்திரம்தான் நீங்கள் தெரிந்தெடுக்கிற பாத் வந்து எவ்வளவு வேல்யூபிள்னு உங்களுக்கு தெரியும். இந்த பாத்தை நீங்களா தற்செயலாக நீங்கள் எடுத்துக்கலைங்க, காட் கம்பல்சரி பர்பஸ்ஃபுல்லாக உங்களுடைய இந்த கிரியேஷனுக்கு இந்த டைமில் நீங்கள் இந்த வேலையை எடுத்து செய்யணும் அப்படின்னு உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களுடைய ஹாப்பினஸை கம்ப்ளீட்டாக கொடுக்குறீங்க. உங்களுடைய பாசிட்டிவிட்டி இதில் நிறைய இருக்க போகுது. அப்படி நீங்கள் கடவுளுடைய பாதையில் நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கிற நேரத்தில் தேர்ட் பர்சன்ஸோ உங்கள் கூட இருக்கிறவங்களோ யார் இன்டர்ஃபியர் ஆனாலும் சரி, நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் உங்கள் மைண்டில் இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை, அந்த பாத்தை நீங்கள் சூஸ் பண்ணதை எந்த நேரத்துலையும் விட்டுறாமல் இடறி போகாமல் ஜஸ்ட் கோ ஹெட்டுங்க. காட் ரியலி பிளஸ் யூங்க. தேங்க்யூ.
1: ஆமீன் ஆமீன். மிக ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஆலோசனை. இதை கேட்டுக்கொண்டவர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பலனை கொடுக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் எனக்கு கூட நீங்கள் சொல்கிற விடயங்கள் எல்லாமே மிக சரியாக ஒத்து போகிறதா இருந்தது. எந்த இடத்திலும் நாங்கள் அங்கு இங்கு என்று அலையாதபடிக்கு எங்களை நோக்கி, அதாவது 21 வருடங்களே அடுத்த மாதம் நாங்கள் கழிக்க இருக்கிறோம் இந்த ஊழிய பாதையில். ஆயிரக்கணக்கான மக்களை நேர்களே நாங்கள் சந்தித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், எங்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள். இப்போ அநேகர் இல்லாவிட்டாலும் அவர்கள் எங்களுக்கு பின்னாக எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவது அல்லது விமர்சிப்பது மிகவும் சங்கடமாகத்தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை இப்படிப்பட்ட மக்களை சந்திக்கும் போது அல்லது இப்படிப்பட்ட மக்களினுடைய விமர்சனங்களை பின்னால் இருந்து கேட்கும்போது ஏசாயா 58:8 எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. என்னை நீதிமானாக்கிறவர் சமீபமாய் இருக்கிறார், என்னோடு வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இந்த வசனம்தான் என்னை திடப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட மக்களை நான் கேட்பது, நேரடியாக உங்கள் கருத்துக்கள் விமர்சனங்கள் இருந்தால் என்னோடு பேசிக்கொள்ளுங்கள். எனக்கு பின்பதாக பேசி மற்ற உறவுகளை நீங்கள் தவறான பாதைக்கு கொண்டு போய் விட வேண்டாம் என்பதுதான் எனது ஆலோசனை. இன்றைய நாளில் நீங்கள் கொடுத்த ஆலோசனை என்ன இன்னும் பக்குவப்படுத்துகிறது. இன்னும் எழுந்து ஆண்டவருக்கென்று பிரகாசிக்க அநேக மக்களை அவர்களுக்கென்று தயார்படுத்த, கத்தருக்கென்று தயார்படுத்த இன்னுமாக இது இன்னுமாக தொடர்ந்து ஓடுவதற்கு இது எனக்கு மிகவும் பலன் கொடுக்கிற வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக மிக நன்றி சகோதரன் டாக்டர் செல்வின், வாழ்த்துக்களை.
3: நன்றி பிரதர். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் பிரதர்.
1: ஆமா, நீங்க 2 தடவை வந்தாலும் அப்படி போல்டா பேசிடுறீங்க. ஒவ்வொரு வாரம் நீங்கள் வர வேண்டும், அநேக காரியங்களை எங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்க்கையில் தேவை. அது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்தில் நாங்கள் செய்கின்ற வியாபாரங்கள் அல்லது பகிர்ந்து கொள்கிற உறவுகள் குடும்பங்கள் ஆயிருந்தாலும், இது உண்மையிலே ஒரு காலத்துக்கு உரிய ஒரு வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள். மிக மிக நன்றி. வாழ்த்துக்கள் சகோதரன். மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் நிச்சயமாக இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை ஊடாக எங்களுடைய ஆலோசனை பகுதிகளை நாங்கள் கேட்க, அதன்படி நடக்க கர்த்தருக்கு உதவி செய்வாங்க.
3: நிச்சயமா பிரதர்.
1: நன்றி. நன்றி சௌரன்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 1:34. அடுத்து 1:45 வர இருக்கிறது வேதம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளும் எங்களோடு இணைந்து ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி வாசிக்க இருக்கிறார்கள். பிரின்ஸ் ரோஸ் அவர்கள் எங்களோடு இணைந்து வேதத்தை வாசிக்க இருக்கிறார்கள். நாங்களும் அந்த நேரத்தில் வேதாமத்தை எங்கள் அருகில் இருந்தால் எடுத்து அவர்களோடு இணைந்து வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்வோம், படிப்போம். இன்றைய நாட்களில் அநேக மக்களுக்கு வேதம் வாசிக்கிறதுக்கு நேரங்கள் மிக மிக குறைவு. உண்மைதான், அதில் மாற்று கருத்தில்லை. காரணம், வேகமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நாங்கள் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் வேதத்தை விட்டுவிடக்கூடாது. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் எங்களுக்கு பதிவு செய்திருக்கிறது. ஆனபடியால் முடிந்த அளவுக்கு இந்த வேதத்தை எந்த நிலையில் இருந்தாலும், அல்லது வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், அல்லது டிரைவராக இருந்தாலும், அல்லது ஆஃபீஸில் வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், மற்றும் படுக்கையில் இருந்தாலும் இந்த வேதத்தை நாங்கள் கேட்க, அல்லது வயதான மக்களுக்காக கண் தெரியாத மக்கள் இருக்கலாம், அவர்களால் வேதத்தை வாசிக்க முடியாது, ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், இப்படிப்பட்ட மக்களுக்காக இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். அதன்படியாக இதை உதாசீனப்படுத்தாதபடி நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். வேதத்தை வாசிக்கிற சகோதரிக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நேரம் கலையத்திலே 1:35 நிமிடம், இன்னும் 10 நிமிடத்தால் நாங்கள் வேதத்தை வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், வொர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdale Square, Unit 13, Scarborough, Finch & Finchdale, Sandipia, 416-291-9148.
1: நிறம் கலையத்திலே 1:41 வியாழக்கிழமைக்கான மதிய ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 1:45 வருகிறது வேதம் வாசிக்கிறதும் கேட்பதும்.

0: நேரம் கலையதிலே 1:45. இது வேதம் வாசிப்பதற்கான கேட்பதற்கான நேரம். எங்களோடு ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரீம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் பிரதர். நீங்களும் ஜெசிந்தா சிஸ்டரும் நல்ல சுகமா இருப்பீங்க. தொடர்ந்து கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
0: ஆமே ஆமே. நன்றி அம்மா. எங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள், உங்களை போன்ற மக்களுக்கு நான் நன்றி கடமைப்பட்டவனாக என்றென்றும் இருப்பேன். தொடர்ந்து இன்றைய நாளும் அவனுடைய வேதத்தை நீங்கள் 3 அதிகாரங்களே வாசிக்க இருக்கிறீர்கள். ஆரம்பிங்களும்.
1: போத்திரம் ஆண்டவரே, தாப்பனே தாப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே வாசிக்கிற இந்த வசனங்கள் ஒவ்வொரு இங்க தாவே நீங்கள் ஆசீர்வதித்து கேட்கிற ஜனங்களும் ஆண்டவரே கத்தாவே சுவாமி, இதை பலப்பட நீங்கள் கிருபை தரும்படியா உங்களுடைய கருத்துக்களே நான் தந்து என் தேவனே இந்த நாளை உங்களுடைய கருத்துக்களை தருகிறேன் சுவாமி. இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 21 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே இருக்கும் போது நம்மில் ஒருவனும் தன் குமாரத்தியை பெஞ்சமீனருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார்கள். ஆகையால் ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே தேவ சன்னதியில் சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு மிகவும் அழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள். மறுநாளிலே ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிப்பிடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட கடவன் என்று அவர்கள் பெரிய ஆணையிட்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் சபை கூடின போது இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரராகிய பெஞ்சமீனரை நினைத்து மனஸ்தாபப்பட்டு, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிட்டு மீந்திருப்பவர்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி நாம் அவர்களுக்காக என்ன செய்யலாம், நம்முடைய குமாரத்திகளில் ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நாம் கர்த்தர் மேல் ஆணையிட்டு கொண்டோமே. இஸ்ரவேலின் கோத்திரங்களில் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வராதே போன யாதொருவர் உண்டோ என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கீலியாத்தில் உள்ள யாபேசின் மனுஷரில் ஒருவரும் பாளையத்தில் சபை கூடின போது வரவில்லை. ஜனங்கள் இலக்கம் பார்க்கப்பட்ட போது கீலியாத்தில் இருக்கிற யாபேசின் குடிகளில் அங்கே ஒருவரும் இருந்ததில்லை. உடனே சபையார் பலவான்களில் 10,000 பேரை அங்கே அழைத்து, நீங்கள் போய் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளை ஸ்திரிகளோடும் பிள்ளைகளோடும் பட்டய கருக்கினால் வெட்டுங்கள். சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷரையும் அறிந்த சகல பெண் பிள்ளைகளையும் சங்கரிக்க கடவீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார்கள். இவர்கள் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளிடத்திலே புருஷரை அறியாத 400 கன்னிப்பெண்களை கண்டுபிடித்து அவர்களை கானான் தேசமான சீலோவில் இருக்கிற பாளையத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ரிம்மோன் கண்மலையில் இருக்கிற பெஞ்சமின் புத்திரரோட பேசவும் அவர்களுக்கு சமாதானம் கூறவும் சபையார் எல்லாரும் மனுஷரை அனுப்பினார்கள். அப்படியே அக்காலத்தில் பெஞ்சமீனர் திரும்ப வந்தார்கள். கீழையாத்தில் இருக்கிற யாபேசின் ஸ்திரிகளில் உயிரோடே வைத்த பெண்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படி செய்தும் அவர்கள் தொகைக்கு காணாதிருந்தது. இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பெஞ்சமீனருக்கு மனஸ்தாபப்பட்டார்கள். பெஞ்சமீன் கோத்திர ஸ்திரிகள் அழிந்தபடியினாலே மீதியான மற்ற பேர்களுக்கும் மனைவிகள் கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று சபையின் மூப்பரானவர்களை கேட்டு, இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் நிர்மூலமாகாதபடிக்கு தப்பினவர்களுடைய சுதந்திரம் பெஞ்சமீனுக்கு இருக்க வேண்டுமே, நாமோ நம்முடைய குமாரத்திகளில் அவர்களுக்கு பெண் கொடுக்க கூடாது, பெஞ்சமீனருக்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டார்களே என்றார்கள். பின்னும் இதோ பெத்தேலுக்கு வடக்கே பெத்தேலிலிருந்து சிகேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லிபோனாவுக்கு தெற்காகவும் இருக்கிற சீலோவிலே வருஷம் தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் பெஞ்சமின் புத்திரரை நோக்கி, நீங்கள் போய் திராட்சை தோட்டங்களிலே பதிவிருந்து சீலோவின் குமாரத்திகள் கீத வாத்தியத்தோட நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும்போது திராட்சை தோட்டங்களிலிருந்து புறப்பட்டு உங்களில் அவரவர் சீலோவின் குமாரத்திகளில் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பெஞ்சமின் தேசத்திற்கு கொண்டு போங்கள். அவர்களுடைய தகப்பன்மாராகிலும் சகோதரராகிலும் எங்களிடத்தில் முறையிட வரும்போது நாங்கள் அவர்களை நோக்கி, எங்கள் நிமித்தம் அவர்களுக்கு தயவு செய்யுங்கள், நாங்கள் யுத்தம் பண்ணி அவனவனுக்கு மனைவியை வாங்கி கொடுக்கவில்லை, உங்கள் மேல் குற்றம் உண்டாக இப்போது நீங்கள் அவர்களுக்கு மனைவிகளை கொடுக்கவும் இல்லை என்போம் என்று சொன்னார்கள். பெஞ்சமின் புத்திரர் அப்படியே செய்து நடனம் பண்ணுகிறவர்களிலே தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை மனைவிகளாக பிடித்து கொண்டு தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பி போய் பட்டணங்களை புதுப்பித்து கட்டி அவைகளில் குடியிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் அக்காலத்திலே அவ்விடம் விட்டு அவரவர் தங்கள் கோத்திரத்துக்கு தங்கள் குடும்பத்துக்கு போய் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் ஏசாயா 43 அதிகாரத்தை வாசிப்போம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுத்தேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தெரிவிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்கள் இருந்தும் குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும் படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்டேன் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உங்களுக்காக அரங்கள் எல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படுவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்திரமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராத படிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்டேன் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வெளிச்சற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் செலுத்து போனாய். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை. உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினாலே என்னை வருத்தப்படுத்தினாய். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன். ஆமேன். அடுத்ததாக யோவான் வாசிக்க கேட்போம். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதும் ஆகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டுமென்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாயிருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிறவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துட்கிரிகைகளுக்கும் பங்குள்ளவன் ஆகிறான். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பி இருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஆமேன்.
0: ஆமேன். நன்றி சகோதரி. மிக அழகாக கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டது. அநேக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இது நல்ல ஒரு பலன்.

0: விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள், எங்களோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நாங்கள் பிபிசி தமிழ் செய்தி அரங்கத்தை கேட்க இருக்கின்றோம்.
1: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் சேதமடைந்த இஸ்ரேலின் மருத்துவமனை கூர்ந்து கவனிக்கப்படும் அமெரிக்க அதிபர் எடுக்க இருக்கும் முக்கிய முடிவு. காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பலியான பல பாலத்தீனர்கள், உணவு விநியோக மையத்திற்கு அருகிலும் தாக்குதல்கள். 3D மூலம் விண்வெளி வீரர்கள் உணவுகளை பெற முடியுமா? ஆரோக்கியமான விண்வெளி உணவுகளுக்கான சோதனை முயற்சி குறித்த தொகுப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பிஜாய். இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்பை ஊடுருவிய ஈரானிய ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலில் கணிசமான சேதங்களை ஏற்படுத்தியுள்ளன. ஏழாவது நாளாக தொடரும் இஸ்ரேல் ஈரான் மோதலில் இஸ்ரேலின் தெற்கில் உள்ள நகரமான பீர்ஷபாவில் ஒரு மருத்துவமனை மீதான தாக்குதலுக்கு முழு விலையையும் ஈரான் செலுத்தும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறுகிறார். ஆனால் முக்கிய இலக்கு இந்த மருத்துவமனைக்கு அருகிலுள்ள ஒரு ராணுவ தளம் என்று ஈரானின் அரசு ஊடகங்கள் கூறின. மேலும் செல் அவைவில் உள்ள ராமத்கனில் ஒரு ஏவுகணை தாக்குதல் பெரும் சேதங்களை ஏற்படுத்தியது. குறைந்தது 65 பேர் காயமடைந்தனர் என்கிறது இஸ்ரேலின் அவசர சேவை. ஈரான் மீதான தாக்குதல்களை அதிகரிக்க இஸ்ரேல் ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் லூசி வில்லியம்சன் பீர்ஷபாவில் சேதமடைந்த மருத்துவமனைக்கு அருகிலிருந்து வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
2: தாக்குதலுக்கு பல மணி நேரங்களுக்கு பிறகும் இன்று காலை இங்கு நாங்கள் வந்தபோது கட்டடத்திலிருந்து புகை வந்து கொண்டிருந்தது. அவசர கால குழுக்கள் இன்னும் நோயாளிகளை வெளியேற்றி வருகின்றன. கட்டடத்திற்குள் ஏற்பட்ட சேதங்களை இன்னும் மதிப்பிட்டு வருகின்றன. விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் என நினைத்து அதிக மருத்துவ பணியாளர்களுடன் பல வாகனங்கள் வரிசையாக சம்பவ இடத்திற்கு காலையில் வந்தன. ஆனால் தாக்கப்பட்ட பகுதியில் உள்ள பெரும்பாலான நோயாளிகள் சமீபத்தில்தான் இந்த மருத்துவமனையின் நிலத்தடி தங்குமிடங்களுக்கு மாற்றப்பட்டிருந்தனர். ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்ற டொனால்டு டிரம்பின் கோரிக்கைக்கு மறுமொழியாக வரும் இந்த தாக்குதல், இருதரப்பினரும் புதிய இலக்குகளை குறிவைத்து வேறுபட்ட ஆயுதங்களை பயன்படுத்துவதன் மூலம் மோதலை தீவிரப்படுத்தக்கூடும் என்பதையே நினைவூட்டுகிறது.
1: ஈரானின் நாத்தன்ஸ் உள்ளிட்ட அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்ததாக இஸ்ரேல் ராணுவம் கூறுகிறது. செயல்படாத அராகன நீர் அணு உலை இலக்குகளில் ஒன்று. கதிரியக்கம் பரவும் அபாயம் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பெரும்பாலான தொலைபேசி மற்றும் இணைய தொடர்புகளை ஈரானிய அதிகாரிகள் துண்டித்துள்ளதால் அந்நாட்டுக்குள் நடப்பவை குறித்து நம்பகமான தகவல்களை பெறுவது கடினமாகியுள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டத்திற்கு அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளதாக அறியப்படுகிறது. ஆனால் அதை செயல்படுத்துவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று தெரிகிறது. அமெரிக்க தலையீட்டால் சீர் செய்ய முடியாத சேதம் ஏற்படும் என்று ஈரானின் அதிஉயர் தலைவர் டிரம்ப்பை எச்சரித்துள்ளார். இதுகுறித்து பிபிசியின் வட அமெரிக்க செய்தியாளர் ஜாக் வான் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
3: ஈரானும் இஸ்ரேலும் ஒரு வாரமாக பரஸ்பரம் தாக்கிக் கொள்ளும் நிலையில் அது முடிவடைவது போல தோன்றவில்லை. இந்த காணொலியில் காணப்படுவது போல ஏவுகணைகள் இடைமறிக்கப்படுவதை சிரியா மற்றும் ஜோர்டானில் உள்ள மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரானை நேரடியாக தாக்குவது குறித்து அமெரிக்கா ஆலோசித்து வரும் நிலையில் இந்த போர் அமெரிக்காவின் ராணுவ தளங்களுக்கும் பரவக்கூடும். ஈரானின் அணுசக்தி நிலையமான ஃபோர்டோவை அமெரிக்காவின் பங்கர்களை அழிக்கும் குண்டுகளால் தான் நிலத்தில் ஆழமாக ஊடுருவி தாக்க முடியும். அது அதிபர் டொனால்டு டிரம்ப் தாக்கக்கூடிய இலக்கு. அவர் இப்போது ஈரானை தாக்கும் திட்டத்தை அனுமதித்துள்ளார் என்று பிபிசியின் அமெரிக்க கூட்டு நிறுவனமான சிபிஎஸ் நியூஸ் தெரிவித்துள்ளது. ஈரான் அணுசக்தி திட்டத்தை கைவிட ஒப்புக்கொள்ளலாம் என்று எண்ணி தன்னுடைய இறுதி உத்தரவை இன்னும் டிரம்ப் வழங்காமல் உள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓவல் அலுவலகத்தில் நேற்று பேசிய அதிபர் ஈரானுடன் பேச்சுவார்த்தை மூலமான தீர்வுக்கு இன்னமும் சாத்தியம் உள்ளதாக கூறினார்.
4: அவர்களுக்கான சிறந்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு நெருக்கமாக ஈரான் இருந்தது. இது இன்னும் நடக்கலாம் என நினைக்கிறேன். அவர்கள் வந்து எங்களை சந்திக்க விரும்புகிறார்கள். வெள்ளை மாளிகையில் என்னை சந்திக்க விரும்பினர். ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது.
3: பேச்சுவார்த்தை அல்லது சரணடைவது என்கிற கருத்தை உடனடியாக ஈரானியர்கள் மறுத்துள்ளனர். ஈரானிய ஏவுகணைகளை வீழ்த்துவதற்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி வருகிறது. ஆனால் ஈரானை நேரடியாக தாக்குவது என்பது எல்லை மீறிய செயலாகும் என்று ஈரானிய அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்கா ஈடுபட்டால் பதிலடி அச்சுறுத்தல் என எதிர்ப்பு செய்தியோடு ஈரானின் அதி உயர் தலைவர் தொலைக்காட்சியில் தோன்றி எச்சரித்தார்.

0: இந்த விஷயத்தில் அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு ஈரானுக்கு ஏற்படுவதை விட அதிகமாக இருக்கும். அமெரிக்காவின் ராணுவ தலையீடு அதற்கு சீர் செய்ய முடியாத அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தும்.
1: இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் முற்றுவது குறித்து உலக நாடுகள் கவலையடைந்துள்ளன. ஈரானிய தலைவரை கொன்று ஆட்சியை கவிழ்ப்பது தொடர்பான திட்டத்தை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நிராகரித்துள்ளார். தங்களது தலைவர்களோடு ஒன்றுபட்டுதான் ஈரானிய மக்கள் அணி திரள்வார்கள் என்று அவர் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு அவையில் ஈரானால் கூட்டப்படும் அவசர கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இந்த போர் மேலும் தீவிரமடைவதை தடுக்கும் இறுதி முயற்சியாக அதே நாளில் ஜெனீவாவில் ஈரானியர்களை ஐரோப்பாவின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திக்க உள்ளனர். ஆனால் இப்போதைக்கு உண்மையான முடிவு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் கையில்தான் உள்ளது.
2: காசாவில் இன்று நடந்த தாக்குதல்களில் பாலத்தீனர்கள் பலர் கொல்லப்பட்டனர். இடம்பெயர்ந்தவர்களின் தற்காலிக கூடாரங்கள் மீதான தாக்குதல்களில் காயமடைந்தவர்கள் அல் ஷிஃபா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மேலும் உதவி விநியோக மையம் அருகே இருந்த 15 பேரை இஸ்ரேலிய துருப்புகள் சுட்டுக் கொன்றதாக காசாவில் ஹமாஸ் நடத்தும் பொது பாதுகாப்பு முகமை கூறுகிறது. இதுகுறித்து இஸ்ரேல் கருத்து தெரிவிக்கவில்லை. தாய்லாந்து பிரதமர் பெடாட்ரான் ஷின்வாட்ரா முன்னாள் கம்போடிய தலைவர் ஹூன்சன் இடையிலான தொலைபேசி உரையாடல் கசிந்த நிலையில் தாய்லாந்தின் பிரதமரின் கூட்டணி அரசு கவிழும் நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் கோபம் அதிகரித்துள்ளதால் முக்கியமான கூட்டணி கட்சி வெளியேறியுள்ளது. கம்போடியாவுடனான எல்லை பிரச்சினையில் தாய்லாந்தின் ஒருமைப்பாட்டிற்கு பிரதமர் சேதம் விளைவித்துள்ளதாக பும்ஜதாய் கட்சி தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்களின் உணவுகளை விண்வெளியிலேயே உருவாக்கும் சோதனை வெற்றியடைந்தால் பெரும் திருப்புமுனை ஏற்படும். இது தொடர்பான உணவு ஆய்வக செலவுகளை குறைப்பதை ஐரோப்பிய விண்வெளி முகமை இலக்காக கொண்டு செயல்படுகிறது.
3: 5, 4, 3, 2, 1, ignition, engines full power and lift off. Go Falcon, go Bandwagon 3.
1: மேலே சுற்றுப்பாதையில் டெஸ்ட் டியூபுகள் மூலம் விண்வெளி வீரர்கள் தங்களுக்கான உணவை உருவாக்க முடியுமா என்பதற்கான சிறிய அளவிலான சோதனை செய்யப்படுகிறது. சிறிய மாதிரி வடிவமான இதில் மரபணு மாற்றப்பட்ட ஈஸ்ட் உருவாக்கப்படுகிறது. புரதங்கள் பவுடராக உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவை அனைத்து வகையான உணவுகளாகவும் மாற்றப்படலாம்.
4: புரதங்கள், கொழுப்புகள், கார்போஹைட்ரேட்கள், ஃபைபர்கள் உருவாக்கப்படுகின்றன. பின்னர் அவற்றை கலந்து பல்வேறு வகை உணவுகளாக உருவாக்கலாம்.
5: விண்வெளி நிலையத்தில் உங்களுக்கு பிடித்தமான இறைச்சி துண்டை 3D பயோ பிரிண்டர் மூலமாக பிரிண்ட் செய்யலாம் என்பதை கற்பனை செய்து பாருங்கள்.
1: இறைச்சியாக மாற்றலாமா?
6: Yes, that's the aim.
1: இப்போது விண்வெளியில் சாப்பிடுவது என்பது சிறந்த அனுபவமாக இருப்பதில்லை. பெரும்பாலும் உறைந்த, உலர்ந்த அதே போன்ற உணவுகள் தான். அதன் விலையும் அதிகமாக உள்ளது. விண்வெளிக்கு உணவை அனுப்புவதற்கு அதிக செலவாகும். ஆகவே ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். விண்வெளி வீரர் ஒருவர் ஒரு நாள் சாப்பிடுவதற்கு 20,000 பவுண்டுகள் செலவாகும். விண்வெளிக்கு சென்று அங்கு வாழவும் பணியாற்றவும் நூற்றுக்கணக்கான விண்வெளி வீரர்களை அனுப்புவதற்கான இலக்கை நாசா அடைந்தால் அதன் செலவுகள் பன்மடங்கு அதிகரிக்கும். ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்படும் இதுபோன்ற உணவு விலை மலிவாகவும் இருக்கும், அதோடு சுவையான மாற்று உணவாகவும் இருக்கும். ரசாயனத்தை உணவாக மாற்றுவதுதான் ஜாகூப்பின் பணியாகும். அனைத்து பொருட்களும் ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்பட முடியும். சுவையான டம்ப்ளிங்ஸ்களை உருவாக்கும் அந்த நாளிற்காக முயற்சித்து வருகிறார்.
7: பல்வேறு பொருட்களை உங்களால் உருவாக்க முடியும் என்பதால் பிரெஞ்சு, சீன, இந்தியா என எவ்வகையான உணவாக இருந்தாலும் விண்வெளியில் அதனை பிரதி எடுக்க முடியும்.
1: 1991 சோவியத் யூனியனின் மிர் விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் பிரிட்டன் விண்வெளி வீராங்கனை ஹெலன் ஷார்மன், எதிர்காலத்தில் உணவு எப்படி இருக்கும் என்று அவர் நினைக்கிறார்?
8: அது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதனுடைய சுவை எனக்கு பிடித்திருக்கிறது. விண்வெளியில் உணவு சலிப்பாக இருப்பது மிகப்பெரிய சிக்கல். விண்வெளி வீரர்கள் உடல் எடையை இழப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதிக வகையான உணவுகள் இல்லாததால் அவர்கள் அதிகம் சாப்பிட மாட்டார்கள்.
1: சில மணி நேரங்களுக்கு புவியின் சுற்றுப்பாதையில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக நடத்தப்படும் பல்வேறு சோதனைகளில் இதுவும் ஒன்று. அனைத்தும் சரியாக நடந்தால் ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்பட்ட உணவுகளை இன்னும் சில ஆண்டுகளில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் விண்வெளி வீரர்கள் சாப்பிட முடியும்.
2: நிறைவாக டென்மார்க்கில் நடைபெறும் பட்டம் பறக்கவிடும் திருவிழா குறித்து பார்க்கலாம். பெனியூ தீவில் நடைபெறும் 40th பட்ட திருவிழாவில் பல நாடுகளின் மக்கள் கலந்து கொள்கின்றனர். விரிவான கடற்கரைகளும் தொடர்ந்து வீசும் காற்றும் இந்த விழாவுக்கு இயற்கையான தளத்தை உருவாக்கி கொடுப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலேயே 2:11 2:30 வருகிறது. கர்த்தருக்குள் பெண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாக சாட்சியாக வாழலாம் என்ற ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் சகோதரி சுசி பால்மர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து. எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் நிலைகள். பின் மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: வணக்கம். பிரைஸ் லார்ட். சாரி சுசியம்மா.
1: பிரைஸ் லார்ட் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கிறோம் அம்மா. ஜெசந்தாவுக்காக நீங்க தொடர்ந்து பிரே பண்றீர்கள். வாழ்த்துக்கள். கூடிய விரைவில் அவரும் சுகத்தோடு வானொலியில இணைந்து கொள்வார்கள். கூடிய விரைவில் பாஸ்டர் எப்படி இருக்கிறார்?
1: பாஸ்டர் நல்லா இருக்கிறாரு. கட்டட கிருபியல்ல.
0: மேலும் கூட வீட்டு டோக்கி எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்குது. நல்லா.
0: ஆமா, இடையிடையே சத்தம் போடுவேன்.
1: ஆமா, இடையில இடையில சத்தம் போட்டுட்டு அட்டென்ஷன்
0: அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன்.
1: ஆமா
0: ஆமா ஆமா, வீட்டு செல்ல பிராணிகள் அப்படித்தானே. சரி, இன்றைய நாளில் பெண்களுக்கான ஆலோசனை பகுதியை இப்பொழுது வழங்குங்கள், ஆரம்பியுங்கள்.
1: ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நம் கண்களை மூடி இந்த வேளையில நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு கிருபை இருந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான மதியம் விலைக்காய் இம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுதும் கர்த்தாவே, ஆண்டவரே, இம்மட்டுமாக நீ நடத்தி வருகிற மகத்தான கிருபிக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையில இந்த அருமையான சகோதரி ஜெசிந்தா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பலவீனமா இருந்தாலும் சுகவீனமா இருந்தாலும் தேவன் உம்மை கர்த்தாவே உறுதியாய் பற்றிருக்கிற இந்த மகளுக்கு கர்த்தாவே ஒரு பரிபூர்ண சுகத்தை நீ வெகு சீக்கிரமாய் கட்டளையிட்டு இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய தெய்வீக பலத்தினால இடை கட்டுமதியாய் சுபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீ பலப்படுத்தும் ஐயா, உற்சாகப்படுத்தும் ஐயா. எல்லா விதமான அந்த செஸ்ட்ல இருக்கிற எல்லாம் இருமல் சளி, கர்த்தாவே, அந்த லங்ஸ்ல இருக்கிற என்ன எல்லாவற்றையும் நீர் கர்த்தாவை நேராக்கி அப்பா நல்லா சுவாசிக்கும்படியான ஆண்டவரே கிருபையில கொடுத்துடலாம் அப்பா. அவனுடைய சுவாசத்தை மகளுடைய கர்த்தாவே அந்த நுரையீரல்ல அப்பா நீர் போடும்படியாய் செபிக்கிறோம். ரத்தம் ஒரு முறை கூட கர்த்தாவை பாய்ந்து செல்லட்டும் ஐயா. கர்த்தாவை பலமீனமா இருக்கிற எல்லா உறுப்புகளையும் நீ பலப்படுத்தும் கர்த்தாவே. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், எங்கட சகோதரன் காய்ச்சிப்பிக்கிறோம். அவர்களை நீர் உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். இம்மட்டுமாக நடத்தி வருகிற கிருபைகள் காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுல இணைந்து இருக்கிற இதுல ஊழியம் செய்கிற அப்பா, இந்த ஊழியத்திற்கு கொடுத்து உதவுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த வேளையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளில பெண்களுக்காக மாத்திரமல்ல, நம் அனைவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான உற்சாகம் ஊட்டுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ விலையேற பெற்றவள், நீ விலையேற பெற்றவன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே அழைக்கிறார். ஏசாயா அதற்கு ஆதாரமாக ஏசாயா 43:4 வசனம் இவ்விதமாக சொல்கிறது. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாளில சொல்கிறார். அநேகர் இந்த நாளில பலவித காரணத்தினால நல்ல மனம் சோர்வுற்று காணப்படலாம், பலவீனமா இருக்கலாம். இதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில், நீ அருமையானவள், நீ அருமையானவன், நீ விலையேற பெற்றவள், நீ விலையேற பெற்றவன் என்று ஆண்டவர் நம்மை நோக்கி சொல்லு இந்த நாளில சொல்கிறார். கர்த்தரை, கர்த்தர் நம்மை விலையேற பெற்றவர்களாய் காண்கிறார். என் மகனே, என் மகளே, நீ என் பார்வையில விலையேற பெற்றவன். என் கையிலே கனத்துக்குரிய கிருபையின் பாத்திரம், உன்னை என் கரங்களிலே அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாக வைத்திருக்கிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், உன்மேல் இரக்கத்தை காண்பிப்பேன் என்று மனதுருகி சொல்கிற ஆண்டவர் நம் மத்தியிலே இந்த நாளிலே காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் பார்வையில நாம் அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம், அநாதைகளைப் போல காணப்படலாம். நம்முடைய உறவுகளும் உறவினர்களும் நம்மை வெறுத்து வேண்டாம் என்று தள்ளி இருக்கலாம். ஆனா இந்த நாளில நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானபடியினால அவருடைய பார்வையில நாம் கனம் பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். தேவ கிருபை நம்மை சந்தித்தபடியினால அந்த கிருபை சாதாரணமாக உங்களையும் என்னையும் விசேஷித்தவர்களாய் மாற்றி இருக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனையே உயர்த்தவும் அவரால் முடியும், அவர்களுக்கு முடிசூட்டவும் அவராலே கூடும். கர்த்தருடைய விலையேற பெற்ற ரத்தம் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து விலையேற பெற்றவர்களாய் மாற்றி இருக்கிறது. இந்த நாளில எரேமியா 15:19 விதமாக வாசிக்கிறோம். நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் பொலி வாய்ப்போல் இருப்பாய், நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்பார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். நீ தீழ்ப்பானது நின்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய் என்று ஆண்டவர் நாளில் சொல்கிறார். உலகத்தில் அநேக காரியங்கள் காணப்படலாம். நம்முடைய நண்பர்கள் கூட அப்படி ஒரு மாதிரி அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாய் காணப்படலாம். ஆனால் அவங்க மத்தியிலிருந்து நாம் வந்து பிரித்தெடுக்கப்படும் போது நான் ஆண்டவர் சொல்கிறார், நாம் அவர் வாய்ப்போலாய் இருப்போம். நாம் அவர்களிடத்துல திரும்பாமல் அந்த மக்களிடத்துல திரும்பாமல் அவர்கள் நம்மிடத்துல உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில தாழ்வு மனப்பான்மையினால தங்களை தாங்களே குறைவுகளாக எண்ணிக்கொண்டிருக்கலாம். சிலவங்க நினைக்கலாம், ஐயோ எனக்கு படிப்பு இல்லையே, எனக்கு திறமை இல்லையே, என்னால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி அவங்க எண்ணிக்கொண்டிருக்கலாம். கர்த்தருக்குள் தாங்கள் யார் என்பது அவர்களுக்கு தெரியாமல் காணப்படலாம். தங்களை குறித்து ஆண்டவர் எவ்வளவு உயர்வான மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று நாம் யாருமே அறிந்து கொள்ள இந்த நாளில் இப்படி மனத்தாழ்மையாக இருக்கும்போது நாம் அறிந்து கொள்வதும் இல்லை. இதனால் பல வேளைகளில் நாம் என்ன பண்ணுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். ஒரு நாளில் ஒருவர் விதமாக தன்னுடைய வறுமை, கடன் பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாவற்றையும் கண்ணீரோடு அவர் பகிர்ந்து கொண்டாராம். அவர் வந்து சாட்சியாக சொல்லியிருக்கிறாரு, இப்படி நான் ரொம்ப வறுமையாக இருக்கிறேன், கடன் பிரச்சனையாக இருக்கிறேன், பரட்டத்தோடு காணப்படுகிறேன், உங்களை விட நான் வந்து மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறேன்னு சொன்னபோது அந்த ஆப்போசிட் நபர் சொன்னாராம், நான் என்னுடைய சாட்சி அவர் சொல்கிறாரு. அவருடைய அந்த ஆப்போசிட் நபர் அவருடைய சாட்சியை அவர் முதல்ல சொன்னவரிடம், கடன் பிரச்சனை இருக்கிறேன் என்று சொன்னவரிடம் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு, நான் உங்களோட மோசமான நிலைமையில தான் இருந்தேன், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்தபோது அவர் என்னை வெளியேற பெற்றவனாய் மாற்றி விட்டார், உங்களையும் அவ்விதமாக மாற்றுவார் என்று அந்த ஆப்போசிட் பாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்ததான். இதுதான் நாம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டிய காரியம். நம்மிடத்துல யாராவது வந்து ஐயோ நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லும்போது, இங்கே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை மாற்றுவார், நானும் இப்படி தான் இருந்தேன் என்று அவரிடத்துல நாம் பகிர்ந்து கொள்ளும் போது, விசேஷமாக பெண்கள் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தும் போது நிச்சயமாக விசுவாசம் பெறுகிறதாய் காணப்படுகிறது. நீங்களும் நானும் வெளியேற பெற்றவர்களாய் மாறுவதற்கு எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிற ஒரு ரகசியமான வார்த்தை இதுதான், நீ தீழ்ப்பானதின்று வெளியேற பெற்றதை பிரித்து எடுத்தால். சாதாரணமாக பொன்னை வெட்டி எடுக்கும்போது குப்பையான மண்ணிலிருந்து தான் எடுப்பாங்க, பின்னர் பொண்ணை வந்து அக்கினியில் போட்டு அவங்க உருக்கி அதில் உள்ள களிம்புகள் எல்லாம் அசுத்தங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்படுகிறது. அப்பொழுது பொற்கல்லனுடைய முகம் வந்து பளிச்சுன்னு அதில் தெரிகிற வரைக்கும் அவன் புடமிடுகிறான். அப்பொழுது தான் அந்த பசும் பொன்னாக மாற்றப்படுகிறது. அது ராஜாவுடைய தலையில் இருக்கிற வெளியேற பெற்ற கிரீடமாக காணப்படுகிறது, விளங்குகிறது. கிறிஸ்துவின் முகச்சாயல் இதே போல, கிறிஸ்துவின் முகச்சாயல் நம்ம தெரியும் வரைக்கும் கர்த்தர் நம்மை புடமிட்டு கொண்டே இருப்பார். அசுத்தத்திலிருந்து அவர் வேறு பிரிப்பார். நாம் கர்த்தரை தெரிந்து கொள்ளும் போது உலகம், மாமிசம், பிசாசு நம்மை முற்றிலும் நீக்கியார், இவற்றிலிருந்து நம்மளை நீக்கி அவர் நம்மளை சுத்திகரிப்பார். அப்பொழுது நீங்களும் நானும் ராஜாதி ராஜாவின் கரத்தில் அலங்காரமான கிரீடமாக விலையேற பெற்றவர்களாக நாம் காணப்படுவோம். சிலருக்கு வந்து பணம், சிலருக்கு படிப்பு, சிலருக்கு பிள்ளைங்க, சிலருக்கு குடும்பம், அப்போ இவைகள்லாம் விலையேறப்பட்டதாக இருக்கும். ஆனால் சாலமன் ஞானிக்கு அவருக்கு ஞானமாக தான் பெருசாக காணப்பட்டது, விலையேற பெற்றதாய் காணப்பட்டது. அது நீதிமொழிகள் 8:11-12 வாசிக்கும் போது, முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல, ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல்லுத்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் என்று நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாக ஞானத்தை கண்டடைகிற மனுஷனோ, புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனோ பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கலாம் அது விலையேறப்பட்டது. நீ சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல என்று நீதிமொழிகள் 3:13-15 வாசிக்கிறோம். இதுல நாம் கற்றுக்கொள்வது என்னன்னா, பாருங்க, புத்தி தான், நல்ல புத்தியோட நான் ஞானமாய் நடந்து கொள்ளணும். இதை நான் ஆண்டவரிடத்துலதான் கற்றுக்கணும், ஆண்டவரிடத்துலாம் கேட்கணும். அவரு தான் நமக்கு சம்பூர்ணமாய் தர வல்லவர். நம்முடைய எல்லா விதமான காரியங்களை அவர் நீக்கி போட்டு, நம்முடைய இயலாமைகளை அவர் எடுத்து போட்டு, நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து நமக்கு ஆலோசனை தந்து, அவர் நல்ல ஞானத்தை, நீ இந்த வழியில நட, நீ இந்த வழியில செய், இப்படி பேசு, ஞானமாய் பேசு, உன்னோட வாயின் வார்த்தைகளெல்லாம் ஞானம் விளங்க பேசு என்று ஆவியானவர் நமக்கு வற்புறுத்துவார், நமக்கு வெளிப்படுத்துவார், நமக்கு தெரியப்படுத்துவார். பாருங்க, பிரசங்கிக்கு விலையேறப்பட்டது என்ன தெரியுமா? நற்கீர்த்தி மட்டுமல்ல, அறிவுள்ள உதடு. பரிமள தைலத்தை பார்க்கலாம் நற்கீர்த்தி நல்லது என்று பிரசங்கி 7:1 பார்க்கிறோம். நீதிமொழிகள் 20:15 பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலையுயர்ந்த ரத்தனம். விசேஷமாக பெண்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த நாள்ல நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் ஒவ்வொருவரோடு சம்பாஷணை செய்கிற காரியங்கள் எப்படியாக இருக்கிறது? அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா? அது கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கிறதா? அது பயனுள்ளதாக இருக்கிறதா? மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து நாம் பார்க்கும்போது, நிச்சயமாக அவர் ஆண்டவர் அந்த ஞானத்தை தருவார், பேசுவதற்கான அந்த திறமைகளை தருவார். ஒரு நம்ம ஒருத்தரை பேசி அவங்களை உற்சாகப்படுத்தும் போது அவங்க ஆவியில உற்சாகம் அடைகிறவர்களாய் காணப்படுகிறாங்க. அதுபோல நாம் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தும் போது விதமாக நாம் நல்ல வழியில நடத்துகிறவர்களாய் காணப்படணும். ஒரு ஒரு ஒரு சிறிய கதை சொல்கிறேன். ஒரு செல்வ சீமாட்டியும் அவருடைய வேலைக்காரியும் ஒரு எழுப்புதல் கூட்டத்திற்கு போனாங்களாம். அந்த கூட்டத்துல பிரசங்கியார் பரலோகத்தை உள்ள விலை மதிக்க முடியாத கிரீடங்கள், வாசஸ்தலங்கள், சுதந்திரங்களை பற்றி அவர் வர்ணித்து பேசி கொண்டிருந்தாராம். அன்றைக்கு சீமாட்டி கர்த்தர்க்கென்று தன்னை அர்ப்பணித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து 2 வருகையில காணப்பட தீர்மானித்தாங்களாம். வேலைக்காரியால அவளுக்கு ஒண்ணுமே புரிஞ்சு கொள்ள முடியல. என்னதுடா இது, நம்ம சீமாட்டி என்ன சொல்றாங்க அப்படி. இருவரும் அவங்க மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்களாம். வீட்டுக்கு வந்ததும் வேலையை காரிய பார்த்து அந்த சீமாட்டி சொன்னார்களாம், கர்த்தோட வருகை திடீர்னு இருக்கும், திடீரென்று இருக்கும். நான் வருகைக்கு ஆயத்தமாக்கி விட்டேன். நான் எந்த நேரத்திலும் எடுத்துக்கொள்ளப்படுவேன். நான் போன பிறகு என்னுடைய எல்லா நகைகளையும் நீ எடுத்துலாம் எடுத்துக்கொள்ளலாம். வேலைக்காரிக்கு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சான். உற்சாகத்தோடு சரி அம்மா என்று சொன்னாலாம். கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் சீமாட்டி சொன்னாங்களாம், கர்த்தருடைய வருகையின் அடையாளங்கள் நிறைவேறி விட்டது. இனியாத நாளிகையில நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அப்பொழுது இந்த வீட்டை கூட நீ எடுத்துக்கலாம்னாலாம். கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் சீமாட்டி சொன்னாலாம், எப்படியும் நான் வருகைக்கு போய்விடுவேன். நான் போய்விட்ட பின்பு என் எல்லா நிலங்களையும் கூட நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று அவ சொன்னாங்களாம். அப்பொழுது ஆவியானவர் அந்த வேலைக்காரியுடைய உள்ளத்துல கிரியை செய்தாராம். வருகையிலே கைவிடப்பட்டு அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே சிக்குவது எவ்வளவு பரிதாபகரமான காரியம் என்பதை அவர் வந்து அந்த வேலைக்காரிக்கு உணர்த்தினாராம். உடனே அவள் கண்ணீரோடு, அம்மா, இந்த உலக பொருட்கள் ஒன்று எனக்கு வேண்டாம், நானும் உங்களோட கர்த்தருடைய வருகையிலே பரலோகத்திலே காணப்பட விரும்புகிறேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்தாலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அத்தியாசியமாய் உள்ளவங்க இந்த உலகத்துல நித்தியமானவைகள் எல்லாமே அழிஞ்சு போகும், ஆனா நித்தியமானவைகளும் என்றென்றைக்கு நிலைத்து நிற்கும் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில இப்படியாக நாம் நம்முடைய கூட பேசுகிறவங்க, நம்மோட கூட சம்பாஷிக்கிறவங்க, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகளா இருக்கலாம், புறஜாதி மக்களா இருக்கலாம், தேவன அறியாத பிள்ளைகளா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகள், சில வேளையில நம்ம கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். தேவன அழைப்போம் அவங்களிடத்துல நாம் அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லும் போது, இல்லாட்டா அவங்கள நம்ம சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரலாம். ஒரு நாள் வந்து எங்க சபைக்கு வந்து பாருங்க, உங்க முதல்ல நீங்க வாங்க, அதுக்கு பிறகு குடும்பத்தோட வாங்க என்று சொல்லி அவங்கள கூட்டி கொண்டு வரும்போது நிச்சயமாக அவங்க கர்த்தரை குறித்து அறிந்து கொள்வாங்க. மாத்திரமல்ல அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். அது போல நான் ஞானமாய் பேசணும் ஒரு அபிசுவாசியோடு பேசும்போதோ, இல்ல தேவன் அறியாத பிள்ளைகளோடு பேசும்போது நாம் ஞானமாய் பேசி அவர்களை நாம் கர்த்தருக்குள் வழி நடத்தும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் மாத்திரமல்ல அவர்களையும் இந்த பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறவராய் காணப்படுகிறார். இந்த நாள்ல நாம் ஒவ்வொருவரும் விலையேறப்பட்டவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த நாளில் அவிதமாய் நம் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமேன். இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், எங்கள் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த விலையேறப்பட்ட நேரத்திற்காய், விலையேறப்பட்ட நாளுக்காய், விலையேறப்பட்ட நொடிக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுக்கு கிருபியாய் நீ கொடுத்திருக்கிறீங்க. அதை நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஞானமாய் பேசி, ஞானமாய் நடந்து ஆண்டவரே ஞானமாய் எங்களோட வாழ்க்கையை நடத்த என் தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஒரு முறை குறைந்த வேலையிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். குறைகளை நீர் மன்னிப்பீராக. எல்லா துதி கனமையுமே உமைக்கே செலுத்துகிறோம். மீட்பெறும் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்,
0: ஆமென், ஆமென். நன்றி சகோதரி சுசியம்மா, மிகவும் ஆசீர்வாதமான ஆலோசனை. இது பெண்களுக்கு மாத்திரமல்ல எல்லா மக்களுக்குமான ஒரு ஆலோசனை பகுதியா இருந்தது. அதான் குறிப்பாக ஞானமாய் பேச ஆண்டவர் எங்கள் உதடுகளை அவர் அபிஷேகம் பண்ண வேண்டும். பிற மக்களிட பிற ஜாதிகளிட எங்களோட வேலை செய்கிற உற்றார் நண்பர்களோட உற்றார் உறவினர்களோட கத்திர அறியாத மக்களோட மிக நிதானத்தோடு ஞானமாய் பேசி கத்திற்குள்ள அவர்களை வழிநடத்த எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் தினந்தோறும் ஜபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நன்றி அம்மா, மிகவும் ஆசீர்வாதமாக செய்து வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா, நன்றி, நன்றி.
2: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
0: நேரம் கலையத்திலே 2:33. வியாழக்கிழமைக்கான பின் மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அன்பு உறவுகளே, இப்பொழுது எமது வானொலியினுடைய ஒலி டிஜிட்டல் முறையிலே வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் ஹெட்போன் போட்டு பயன்படுத்தி கேட்டால் அதனுடைய ஒலி கலவினுடைய கத்துடைய வார்த்தை மிகவும் அழகாக உங்கள் செவிகளிலே சந்திக்கும். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நிலைகள். 3:30 வருகிறது ஜப நேரம். இன்றைய நாளில் திறப்பின் அசல் ஜபத்தை அருமையான சகோதரி பிரின்ஸ் அவர்கள் வழிநடத்த இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். சகோதரி பிரின்ஸ் ரோசை இன்னும் ஒரு அரமணி தியாகத்தெல்லாம் பின்பதாக அவர்கள் எங்களோடு இணைந்து இன்றைய திறப்பின் வாசல் ஜபத்தை வழிநடத்துவார்கள். அதுவரை நாங்கள் இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்தில் 2:40 3 மணிக்கு வருகிறது. திறப்பின் வாசல் ஜப நேரம். இன்றைய நாளும் ஜபத்தை வழிநடத்த எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் பிரீம் ரோஸ் அவர்கள், ஜெர்மனியிலிருந்து.

0: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13 ஸ்காப்ரோ, ஃபின்ச்சன் ஃபின்ஸ்டின் சந்திப்பில், 416-291-9148.
1: நேரம் கலையத்தில் 2:45. வியாழக்கிழமைக்கான பின் மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம். 2:30 மணிக்கு வருகிறது திறப்பின் வாசலிலே ஜப வேளை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 2:50. 3 வருகிறது ஜெப வேளை. திறப்பின் வாசலே ஜெபத்தை வழிநடத்த இருக்கிறார்கள் ஜெர்மனியிலிருந்து சோதரி பிரிம் ரோஸ் அவர்கள்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.

வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருக்கும்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: திறப்பின் வாசல் ஜெபத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளும் ஜெபத்தை வழிநடத்த ஜெர்மனியிலிருந்து அருமையான சகோதரி பிரீம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். வணக்கம் பிரைஸ் லார்ட் சகோதரி. நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? இன்றைய நாளும் வியாழக்கிழமை நிகழ்ச்சி நிரலில் இன்றைய ஒளிபரப்பிலே தேவ செய்தியை கொடுத்த ஊழியர்கள் பாஸ்டர் ராஜமணி, பாஸ்டர் கைவல்யம் டேவிட் மற்றும் இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் ஜெயந்தி பெடரிக். அடுத்ததாக ஆலோசனை பகுதியை டாக்டர் செல்வின் ஜெஸ்ராஜ் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து கத்திற்குள் பெண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாக வாழலாம் என்ற ஆலோசனை பகுதியை அமெரிக்காவிலிருந்து அருமையான தேவ ஊழியர் சுசி பால்மர் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அத்தோடு மாத்திரமில்லை, இன்றைய நாளும் நீதிமொழிகளை சௌதரி மெடினா அவர்கள் வாசித்தார்கள். அதனைத் தொடர்ந்து உங்களுக்கான நேரத்திலே கிட்டத்தட்ட 12 எமது சௌர சௌதிகள் பாடல் பாடியும் விருப்ப பாடலையும் கேட்டு கத்தடை நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தினார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இப்பொழுது நீங்கள் சிறப்பின் வாச ஜெபத்தில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நாட்டு யுத்தங்களுக்காகவும் இலங்கை, இந்தியா மற்றும் ஒவ்வொரு நாடுகளில் உள்ள தலைவர்களுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் சௌர சௌரிகளுக்காகவும் சபைகளுக்காகவும் தேவ ஊழியர்களுக்காகவும் குழந்தைகள், சிறுவர்கள், பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக மற்றும் வயதான தாய் தகப்பன்மாருக்காக, குறிப்பாக எங்கள் அருமையான தாயா ஹோமில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். பலமாக்காக ஜெபிக்கலாம். தொடர்ந்து உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நீங்கள் சுருக்கமாக அந்த நேரத்திலே ஜெபத்தை எடுத்து வாருங்கள். தாயார் நோவா அம்மா அங்கே ஹோமில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். மற்றும் எல்லா நாடுகளில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தில் எமது ஊழியர் அதாவது வானொலியில் இணைந்து பணி செய்கிறவர்கள் மாத்திரமல்ல நிறைய மக்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறார்கள், அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். நீங்கள் ஜெபத்தில் வழிநடத்துங்கள், நான் உங்களோடு இணைந்து இருக்கிறேன்.
1: பிரமாண்டவரே, தாப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஜீவன் தந்து பலன் தந்து இந்த திறப்பின் வாசல் ஜெபத்தை ஜெபிக்கத்தக்கதாய் கத்தாவே சுவாமி, எங்களோடு இந்த வானிலையில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா உங்களுடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று நாங்கள் அறியாமல் இருக்கிறபடியா அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஐயா நமக்காக பரிந்து பேச வாங்க சுவாமி. எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா அந்த ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே அநேக விண்ணப்பங்கள் இருக்கிறது சுவாமி. எலியப்பா உள்ள மனனாய் இருந்தாலும் ஆண்டவரே கெத்தாவே அவன் கருத்தாய் ஜபித்தானே கெத்தாவே, அப்படி கருத்தாய் ஜபிக்க சொன்ன குறிப்புகளை தவற விடாதபடி ஞாபகப்படுத்துங்க பரிசுத்தாவியானவரே. ஒவ்வொன்றையும் நிதானமாய் செய்ய கெத்தாவே நீரங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் உம்முடைய கண்களும் செவிகளும் திறந்திருக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே. மீதி காரியங்கள் ஒவ்வொன்றையும் என் தகப்பன் நீர் ஆண்டவரே கெத்தாவே நடத்தி தரும்படியா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே சுவாமி. தாப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி விசேஷித்த விதமாய் ஆண்டவரே முதலாவதாய் இந்த ஊழிய பாதையை நடத்துகிற இந்த வெள்ளமேன் அலைகள் வானொலியை நடத்துகிற ஆண்டவரே கெத்தாவே வின்சென்ட் ஐயாவுக்காய் ஆண்டவரே கெத்தாவே சகோதரி வின்சென்ட் ஆண்டவரே, அது மட்டுமில்ல சகோதரி ஜசிந்தாவுக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்றபடி அநேக காரியங்கள் ஆண்டவரே இந்த வெள்ளமேன் ஊடாய், பாடல்கள் ஊடாய், செய்திகள் ஊடாய், வேத வாசிப்பு ஊடாய், ஜபங்கள் ஊடாய் அநேக காரியங்கள் கடந்து செல்கிறது சுவாமி. என் தகப்பனே உங்களுடைய நாமம் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் பரவி செல்லும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம். இன்னும் என்னென்ன குறைவுகள் இதற்குள்ளே காணப்படுகிறதோ ஆண்டவரே அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி கெத்தாவே சுவாமி நடத்துங்க ஆண்டவரே கெத்தாவே. தொடர்ந்தும் இந்த ஊழியங்களை செய்ய ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு நீங்கள் பலவீனங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் நீக்கி பலன் கொடுத்து தொடர்ந்து ஓட தகப்பனையும் கூட ஓங்கிய புயமும் பலத்த கரமும் இருந்து ஆசீர்வதி

0: படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஊழியம் செய்கிற அந்த கலியத்துக்குள்ள ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் நீங்கள் நடத்தும்படியாய், நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்து நடத்தும்படியாய் கெத்தாவே சுவாமி. உங்களுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி, இந்த நாளிலும் தேவ செய்தியை கொடுத்த பாஸ்டர் ராஜமணிக்காய் ஆண்டவரே கெத்தாவை, பாஸ்டர் கைவல்யா டேவிட்டுக்காய் நாங்கள் வருகிறோம் சுவாமி. அது மட்டுமல்ல கெத்தாவே சுவாமி, டாக்டர் ஜெயந்தி ஃபெட்ரிக்குக்காயும் வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா இந்த மூன்று பிள்ளைகளும் கொடுத்த வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி, அது ஆண்டவரே வெறுமனே நிலத்திலே விழுந்து விடாதபடி என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கெத்தாவே சுவாமி இந்த நாளிலே பிள்ளைகளுடைய நாவிலே போட்டு நீங்க நடத்தினோம், யார் யாருக்கு அந்த வார்த்தைகள் ஆண்டவரே பேசப்பட்டது கெத்தாவே, எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் வியாதியோடு துக்கத்தோடு அநேக காரியங்களோடு. ஐயோ யார் எங்களுக்கு இருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு இருக்கலாம் சுவாமி, எங்களுக்கு தெரியாது எப்படி இந்த வார்த்தைகள் அந்த ஜனங்களுக்குள்ளே கடந்து போகிறதோ, அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொன்னபடி கெத்தாவே சுவாமி ஆண்டவரே இந்த செய்தியை கொடுத்த உங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கெத்தாவே சுவாமி அவர்கள் தொடர்ந்து ஆண்டவரே இந்த மூன்று ஊழியர்களும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படியா நீங்கள் அவர்களுக்கு அனுக்கிறோம் பாராட்டும் படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கொடுத்த ஒவ்வொரு சத்தியமும் ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடிக்க தாவே இந்த நாளிலே ஆண்டவரே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி என்ன நோக்கத்துக்காய் சித்தத்துக்காய் ஆண்டவரே இந்த ஊழியர்கள் மூலம் நீங்க பேசுனீங்களோ ஆண்டவரே கெத்தாவே, அந்த வார்த்தை கொண்டு வந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க, சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தின தேவன் என்று சொன்னபடி இந்த நாளிலும் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் மூலம் நீங்கள் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா அந்த கொடுத்த மூன்று ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்கள் குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, இன்னும் இதிலே ஒரு பெருக்கத்தை காண ஆண்டவரே, இன்னும் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு தொடர்ந்தும் ஆண்டவரை ஓட நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்துக்க தாவே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் நீதிமொழிகளை வாசித்த சகோதரி மெடினுக்கா வருகிறோம் ஆண்டவரே, அந்த சாலமோன் எழுதிய நீதிமொழிகள் ஆண்டவரே அந்த முப்பதிலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதற்குரிய நாளிலே அதை எடுத்து வாசிக்கும்படியாய் ஆண்டவரே அந்த சகோதரி அங்கிருந்து வாசிக்கிற அந்த வாசிக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரைக்கு தாவே அதை அநேக காரியங்கள் அதிலே சொல்லப்படுகிறது கெத்தாவே, அதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் கெத்தாவே சுவாமி ஆண்டவரே அந்த நீதிமொழிகள் இந்த நாளிலும் வாசிக்கப்பட்ட அந்த நீதிமொழிகள் ஆண்டவரே கெத்தாவே அதை கேட்ட ஜனங்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் அது பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா மெடினா சகோதரியை நீங்கள் ஆசீர்வதிங்க, தொடர்ந்தும் நல்ல பலன்கள் சுகங்களை கொடுத்து தொடர்ந்து மோட கெத்தாவே சுவாமி நீங்கள் கிருபைகளை போட்டு நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் உங்கள் ஆண்டவரே இந்த பாடல் பாடிய நேரங்கள் விருப்ப பாடல்களை கேட்டவர்கள் 12 பேர் இருக்கிறார்கள் சுவாமி ஆண்டவரே கெத்தாவே, யாரெல்லாம் தங்களுக்கு விருப்பமான பாடல்கள் அது மட்டுமல்ல தங்கள் குரல்களால் பாடினார்களோ கெத்தாவே சுவாமி, அந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்திய இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கெத்தாவே தொடர்ந்தும் அந்த தேவனுடைய வார்த்தையை தங்கள் நாவினால் பாடி துதித்து கெத்தாவே இன்னும் தங்களுக்கு கொடுத்த அந்த தாளந்துகளை வெளிப்படுத்தி கெத்தாவே அந்த தாளந்துகளை ஆண்டவரே பொதித்து வைத்து விடாத படிக்கத்தாவே அதை வெளிப்படுத்த நீங்க கிருபைகளை போட்டு இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி அவர்கள் இன்னுமா இவங்களை பாடி துதித்து கெத்தாவே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் கெத்தாவே அந்த பாடல்கள் பாடிய பிள்ளைகளை உங்களுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம், தொடர்ந்தும் அவர்கள் ஆண்டவரே நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து கெத்தாவே நீங்கள் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கெத்தாவே இந்த நாளிலும் சுவாமி ஆண்களுக்கான ஆலோசனையை கொடுத்த ஆண்டவரே அந்த செல்வின் இயேசுராஜுக்காய் வருகிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி ஆண்டவரே அந்த பெண்களுக்கான ஆலோசனையை கொடுத்த சுசி பல்மருக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா இவர்கள் எப்படியெல்லாம் வேதங்களை ஆராய்ந்து அதில் இருக்கிற சாட்சிகளை யார் யார் ஆண்கள் பெண்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னிக்க தாவே இந்த பிள்ளைகள் எடுத்து ஆண்டவரை கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரைக்கு தாவே அது கேட்கிற ஜனங்களுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே அது கிரியை செய்யவும் ஆண்டவரைக்கு தாவே அநேக ஆண்டவரே குடும்ப தலைவர்களுக்குள்ளே ஆண்டவரே குடும்ப தலைவிகளுக்குள்ளே அநேக குறைவுகள் என்றும் இருக்கிறது தான் சுவாமி ஆண்டவரே கெத்தாவே. ஆனாலும் இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள் சாட்சிகளை கேட்டு கெத்தாவே இன்னுமாய் இன்னுமாய் நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்பவும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. இன்னும் எப்படியா இந்த ஆலோசனைகள் ஆண்டவரே கெத்தாவே இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அதை ஆராய்ந்து பார்த்து ஓட கெத்தாவே. இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரை இப்படியாய் ஆண்டவரை கெத்தாவே ஜனங்கள் அதை கேட்டு ஒரு மனம் திரும்புவதற்குள்ளே கடந்து வரத்தக்கதாய் கெத்தாவே சுவாமி. இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட 2 பகுதியினருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஆலோசனைகளுக்காய் நன்றி சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரை கொடுத்த அந்த 2 பிள்ளைகளின் குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதித்து இன்னும் வேதத்தின் ஆழங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரை தொடர்ந்தும் அதை செய்து ஓடக்கெத்தாவே. அப்பா பிள்ளைகளை பலப்படுத்தி நீங்கள் நடத்தும் படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி இன்னுமா ஆண்டவரே நாங்கள் திறப்பின் வாசலில் நிற்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை அழிக்காதபடி ஆண்டவரே கெத்தாவே திறப்பின் வாசலில் ஒருவனை தேடினேன் ஆண்டவரே ஒருவனே காணுள்ளேன் நீங்கள் அங்கலாய்த்து விடாதபடி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே விசேஷித்த விதமாய் தேசங்களுக்காய் நாங்கள் வருகிறோம் ஐயா. இஸ்ரேல் ஆண்டவரே ஈரான் யுத்தத்துக்காய் வருகிறோம் ஆண்டவரே. எப்பொழுது 3வது உலக யுத்தம் நடக்கும் என்று தெரியாதபடி தேச கலங்கிக் கொண்டிருக்கிறது ராஜா. அது மட்டுமல்ல அங்கால உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஆண்டவரே கெத்தாவே. இப்படி யுத்தங்களின் செய்தியையும் கேட்போம் என்று சொன்னபடி இது ஆண்டவரே கெத்தாவே இந்த நாட்களில் எங்களுடைய காலத்திலே அதை நாங்க பார்க்கிறோம் சுவாமி. என் தேவனே இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொன்னபடி கெத்தாவே ஐயா அநேக ஜனங்கள் அநேகர் உயிரிழந்து இருக்கிறார்கள் உயிரிழக்கப்படுகிறார்கள் சிறு பிள்ளைகள் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. என் தேவன் ஒரு நேரம் சாப்பாட்டுக்காய் கையேந்தி நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. ஆனாலும் என் தேவன் நீர் ஆண்டவரே கெத்தாவே யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் ஐயா. நீங்கள் யுத்தங்களை ஓய பண்ணி கெத்தாவே சுவாமி எந்த சேதங்களும் இல்லாதபடி ஆண்டவரே கெத்தாவே ஐயா இந்த தேசங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே கெத்தாவே தேசங்களில் அழிவுகள் இயற்கை அழிவுகள் விமான விபத்துகள் என்று ஜனங்கள் ஆண்டவரை கொத்து கொத்தாய் மறித்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் ராஜா. என் தகப்பனே இதுல இருந்து இந்த மரணத்தின் ஆவிகளின் பிடிகளில இருந்து கொலைவரியின் ஆவிகள் தற்கொலையின் ஆவிகள் தேசங்களிலே சூழ்ந்து போயிருக்கிறது ராஜா. என் தகப்பனே நாங்கள் திறப்பின் வாசலில் நின்று உங்களை நோக்கி பார்த்து கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. தேசங்கள் அழிந்து விடாதபடி ஜனங்கள் அழிந்து விடாதபடி மரணத்துக்கு நேராய் கொண்டு போகிற பொல்லாத ஆவியின் கிரியல் ஆண்டவரே நசரேன்வா இயேசுவின் நாமத்தில் அது அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிப சந்ததியினர் ஒரு பக்கம் அழிந்து கொண்டு போகிறார்கள் ஆண்டவரே. போதை வஸ்து என்றும் ஆண்டவரே கெத்தாவே விபச்சாரங்கள் என்றும் ஆண்டவரே ஒரு பக்கம் அப்படியாய் வாலிப சந்ததி அழிந்து கொண்டே போகிறது ராஜா. சத்ருவானவனும் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று சொல்லி கெத்தாவே இந்த ஆத்மாக்களை ஆண்டவரே நரகத்தின் பாதைக்குள்ளே கொண்டு போகிறதை நீங்க காண்கிறீங்க ஆண்டவரே. ஐயா உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே இந்த வாலிப சந்ததி அழிந்து போய்விடாதபடி இந்த வேதங்களை கேட்டு பாடல்களை கேட்டுக்கத்தாவே ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே இனி வரும் நாட்களிலும் நாங்கள் அதை காணத்தக்கதாய் ஆண்டவரே. நாங்கள் வாழ்ந்த கால போலம் இல்ல ராஜா. இந்த வாலிப சந்ததி ஆண்டவரே அநேக டெக்னாலஜிகளே கடந்து போய் ஆண்டவரே இந்த கையடக்க தொலைபேசிகளே அநேக அசுத்தமான காரியங்கள் இருக்கிறது சுவாமி. இதற்குள்ளே இந்த கீழ்வரும் சந்ததிகள் பாழாய் போய் விடாதபடி இதற்கு ஒவ்வொரு ஜனங்களையும் பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் ஐயா நீங்க விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா இரக்கம் பாராட்டுங்கப்பா. எங்களால முடியாதப்பா எங்களிலே பலன் இல்லை ஆண்டவரே கெத்தாவே. நீங்கள் தான் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் ஆண்டவரே கெத்தாவே இந்த இலங்கை மண்ணில் இருந்து கொடுக்கப்படுகிற அந்த சத்திய வசனம் நிகழ்ச்சிக்காயும் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே தாவே ஐயா அந்த சத்திய வாசன நிகழ்ச்சியை நடத்துகிற ஊழியர்களையும் அந்த ஊழியத்தை ஆண்டவரே அது அநேகருக்கு சாட்சியா இருக்க இன்னும் ஆண்டவரே அது பல்மடங்கு பெருகும்படியாயும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கெத்தாவே சுவாமி, அது மட்டுமல்ல கெத்தாவே வயோதிபர்களுக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. கெத்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே ஆண்டவரே அந்த நோவா அம்மாக்காய் நாங்கள் வருகிறோம், அந்த வயோதிப தாயாருக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. கெத்தாவே முதிர் வதையிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாய் என்று சொன்னபடி கெத்தாவே ஐயா கத்திற்கு காத்திருக்கிறார் புதுவெளி நடைவார்கள் என்று சொன்னபடி கெத்தாவே ஐயா இந்த வயோதிபர்களாய் அநேகர் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில தனிமையோடு இருக்கிறார்கள் அநேக வயோதிபர்கள் ஆண்டவரே, பிள்ளைகள் இருந்தும் பார்க்காத படிக்கத்தாவே அநாதை விடுதிகளிலும் ஆண்டவரே எத்தனையோ இடங்களிலும் ஆண்டவரே கெத்தாவே எத்தனையோ வயோதிபர்கள் கண்ணீரோடு நிற்கிறார்கள் கெத்தாவே, இவர்களுக்கு எல்லாம் அடைக்கலமும் புகலிடமும் நீங்கள் தான் சுவாமி. ஐயா அந்த நோவா அம்மாவுக்கும் ஆண்டவரே அதை போல் இருக்கிற ஒவ்வொரு வயோதிபர்களுக்கும் ஆண்டவரே நீங்கள் பக்கம் பலமாய் நீங்கள் துணியாய் இருந்து கெத்தாவே சுவாமி, உங்களுடைய கரம் ஒன்று தான் துணை ஆண்டவரே. ஜனங்கள் கைவிடப்படலாம், யார் கைவிட்டாலும் என் தேவன் நீங்க கைவிடாத தேவன் ஆண்டவரே. ஐயா அவர்களே நீங்கள் ஆண்டவரே போஷித்து பாதுகாத்து எந்த நோய்களும் அவர்களை தீண்டாத படிக்கத்தாவே அப்பா, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே ஐயா இந்த நாளிலும் இந்த ஊழிய காரியத்துக்குள்ளே கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். ஊழியர்கள் ஆண்டவரே இந்த உலகங்களிலும் ஊழியம் செய்ய ஊழியக்கர பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சபைகளையும் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். இந்த கடைசி நாட்களிலே சபைகளை சத்துருவானவன் வஞ்சித்து விடாதபடி ஆண்டவரே கெத்தாவே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள மாட்டாது என்று சொன்னபடி கெத்தாவே சுவாமி நீங்கள் ஒவ்வொரு சபைகளையும் அடிக்கடி ஆண்டவரே கெத்தாவே நிர்பாச்சி அது சோர்ந்து போகாதபடி இரவும் பகலும் அதை பாதுகாக்கிற தேவன் என்று சொன்னபடி கெத்தாவே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு ஊழியர்களும் உமக்கென்று ஓடுகிற ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கெத்தாவே நீங்க இந்த நாளிலும் வர்த்திக்க பண்ணி நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்து தொடர்ந்தும் ஓட உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுற பிள்ளைகளாய் கெத்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்க நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே. இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம், நீங்க பதில் தருவீங்க. நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் என்று சொன்னபடி கெத்தாவே இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே அதற்குரிய பலனை நாங்கள் காண்போம் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த ஜெபம் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துக்களே ஒப்புத்தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.
1: நன்றி சகோதரி, கருத்தோடு எல்லா விண்ணப்பங்களையும் வைத்திருக்கிறீர்கள், வேண்டுதலையும் கேட்டிருக்கிறீர்கள். எல்லா ஜபங்களும் ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஆமென்றும் ஆமேனும் கேட்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கும் ஆண்டவர் பூர்ண நல்ல சுகத்தையும் பலத்தையும் இன்னுமாக ஊழியங்களில் பங்கு பெற்ற நல்ல ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார் என்று நான் அன்போடு உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெசிந்தாவுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்ததுக்கு மீண்டுமாய் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் நாளே நாளும் ஒளிபரப்பில் இணைந்து கொள்ளலாம். அடுத்து நாங்கள் கேட்க இருப்பது சத்திய வசன நிகழ்ச்சி. நன்றி அம்மா.
0: ஓகே பிரதர், ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.

நேரம் கலையத்திலே 3:25 வியாழக்கிழமைக்கான பின் மாலை, அதாவது மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். அடுத்து வருவது இலங்கை மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் சத்திய வசனம் நிகழ்ச்சி.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இது ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக.
1: மகள் ரேவதி, ரெடியா? இன்னும் என்னப்பா செய்யற? உண்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டினம் போல இருக்கு.
2: ஓமம்மா, நான் போய் கதவை திறக்கிறேன்.
1: வேண்டாம் வேண்டாம், நீ வெளுக்கிடு, நான் போறேன்.
2: இல்ல இல்ல, நான் போறேன்.
3: டேய், நீ ஏண்டா வீட்டை வந்தனி? இப்ப அம்மா கண்டா?
4: என்றாலும் இந்த உடுப்புல நல்ல கவர்ச்சியா இருக்கிற
3: இப்ப ஏன் அந்த கதை?
1: மகள், இங்க உள்ளுக்கு வாணி.
3: பாத்தியா, இப்ப அம்மா கத்த போற. இன்னைக்கு ட்ரிப் போன மாதிரி தான்.
2: வாரன் வாரன், சும்மா கத்தாதேங்க.
1: இது என்னடி பிள்ளை உண்ட கோலம்? இது என்ன உடுப்பு? இது எங்க இப்ப எனக்கு தெரியாம வேண்டின? நீ யார் உனக்கு காசு தந்தது? அது சரி, ஏதோ ட்ரிப் போற நண்ட, யாரோட போற? இவன் யார்? எங்க உண்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும்? மரியாதையா வீட்டுக்குள்ள போ. பொருள் நான் அவனுக்கு ரெண்டு கொடுத்துட்டு வார்.
2: அம்மா, வீணா கொழுவாதீங்க. இது என் சுதந்திரம். நான் ஒரு மேஜர். நான் ஒரு பிள்ளையும் விட மாட்டேன். நான் அவனைத்தான் மேரி பண்ண போறேன். என்ன மறிச்சு வீண் ஆர்ப்பாட்டம் போட்டீங்களோ, அதுக்கு பிறகு என்ன உயிரோட பார்க்க மாட்டீங்க. நான் போறேன்.
1: அட கடவுளே, இத பார்க்கவா நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன்.
0: வாலிப பருவம், வளமான பருவம், வாய்ப்புகள் நிறைந்த பருவம். அந்த பருவத்திலே மற்றவர்களாலே கவரப்படுவதும் மற்றவர்களை கவருவதும் இயற்கை. அந்த வாலிப பருவத்திலேதான் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும், தன் இஷ்டப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பும் காணப்படும். அந்த துடிப்பும் ஆவலும் சில வேளை நம்மை சீர்கட்ட நடத்திக்கும் கொண்டு போய் விட்டுவிடலாம். இன்றைக்கு ஒரு ஆண் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், கற்பு என்பது பெண்களுக்கு மட்டுமே உரித்தானது என்ற தப்பான அபிப்பிராயம் நம்முடைய சமுதாயத்திலே உண்டு. ஆனால் பரிசுத்த வேதாமத்திலே பரிசுத்த பவுல் தீமோத்தேயு என்ற வாலிபனுக்கு எழுதும் பொழுது, நீ உன் இளமையை குறித்து எச்சரிக்கையாய் இரு என கூறிவிட்டு, நீ உன் கற்பிலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் நடந்து கொள் என்று எழுதுகின்றார். பிரியமானவர்களே, வாலிப பருவம் என்பது ஒரு குயவன் கையில் உள்ள களிமண்ணுக்கு ஒப்பானது. அதை நாம் சரியாய் வனையாவிட்டால் கடைசியில் அது பயனற்ற ஒரு பாத்திரமாகிவிடும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கைகளில் அர்ப்பணித்திருப்பீர்களானால், அவர் உங்களை தமது பாத்திரமாக வணைந்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கடவுள் உங்களுக்கு தந்த வாழ்வை அழித்து போடுவதும் அதை ஆசீர்வாதமாக்கிக் கொள்வதும் உங்கள் தீர்மானத்தில் தங்கியுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பின் ஆண்டவரே, வாலிப பருவத்திலே வழிதவறி போகாதபடி அவர்கள் தங்கள் வழிகளை உமக்கென அர்ப்பணித்து பரிசுத்தமாய் வாழ உமது அருள் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமீன்.

0: தானியலின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் 11வது வசனம். பிரியமான புருஷனாகிய தானியலே என்று கர்த்தர் அழைக்கிறத பார்க்கலாம். 9வது அதிகாரத்தில் 23வது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து அப்படி ஒரு ஒரு பட்ட பெயர் நமக்கு கொடுக்க முடியுமா? தங்கச்சி நீ எனக்கு ரொம்ப பிரியமானவள், தம்பி நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். இன்னைக்கு மனுஷன் இந்த மாதிரி கூப்பிட்டானாக்கா சொன்னாக்கா அதுல கள்ளத்தனம் இருக்கும், உண்மை இருக்காது. ஆனா தேவாதி தேவன் ஒரு ஆள் அப்படி கூப்பிட்டாருனாக்கா அது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் இன்றைக்கும் நான் கெஞ்சி கதறிக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே நீர் தானியலை கூப்பிட்டாரே, நீ எனக்கு பிரியமானவன். அப்படியே என்னை ஆசையோடு ஒரு நாளாவது நீ என்னை கூப்பிட மாட்டீரா? நீ எனக்கு பிரியமானவன், நீர் எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன். என்ன அருமையான ஒரு சர்டிபிகேட் தெரியுமா இது? நீ எனக்கு பிரியமானவன். ஆகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் செவிசாய்க்கப்பட்டது, பதில் கொடுக்கப்பட்டது. நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் எல்லாம் கூடுறேன் அப்படின்ட்டார். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில எவ்வளவு பேருக்கு தாகம், அநேக காரியங்களில முன்னேறணும்னு ஆசை இருக்குது, ரொம்ப படிக்கணும்னு ஆசை இருக்குது, அல்லது நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு ஆசை இருக்குது, நம்முடைய வாழ்க்கை பிற்கால வாழ்க்கை நல்ல விதமா அமைச்சுக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா கேட்டது ஒண்ணுமே கிடைக்கல, ஏமாற்றம் வாழ்க்கையில, நிம்மதி இல்லை, சுதந்திரம் இல்லை, இப்படி எல்லாம் கதறி கொண்டிருக்கிற அநேக வாலிப தங்கச்சிமார் தம்பிமார் உண்டு. உன்னுடைய வேண்டுகோளுக்கு கர்த்தர் செவிசாய்த்து நீ கேட்கிற காரியத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும்னாக்கா நீ எனக்கு பிரியமானவன். ஆகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நான் எல்லாவற்றையும் உனக்கு தர நான் சித்தமாகி கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகணும் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கும் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளையா நான் இருக்கணும், கர்த்தருடைய கர்த்தருக்கு பிரியமானவனா நான் ஜீவிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. என்னால முடியலையே, என்னால முடியலையே. அப்படி துக்கப்படுறவங்களும் உண்டு, இதை பத்தி கவலைப்படாதவங்களும் உண்டு. நீ எனக்கு பிரியமான புருஷன். 143வது சங்கீதம் 10வது வசனத்துல தாவீது இப்படி சொல்கிறார், கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்த என்னை போதித்தரலும். உம்மை நான் எப்படி சாமி நான் பிரியப்படுத்துறது? நான் எப்படி ஜீவிச்சா நீர் உமக்கு சந்தோஷமா இருக்கும்? நான் எந்த மாதிரிலாம் வாழ்க்கை வாழ்ந்தா உம்மை நான் பிரியப்படுத்த முடியும்? உம்மை பிரியப்படுத்தும்படி நீர் எனக்கு போதித்தரலும். அப்போ சில நடவடிக்கைகள் 13வது அதிகாரத்துல 22வது வசனத்துல கர்த்தர் கொடுக்கிற ஒரு சாட்சி இருக்கிறது. தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்வான், அவன் என் மனதுக்கு ஏற்றவனா இருக்கிறான். தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்கிறபடினாலே அவன் எனக்கு ஏற்றவன். இது யார் கொடுக்கிற சர்டிபிகேட்? ஏ தேவன் ஆகிய தேவன் கொடுக்கிற ஒரு சர்டிபிகேட், கடவுள் கொடுக்கிற சர்டிபிகேட். தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் செய்தான். கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சோம்னாக்கா நீங்க கேட்கிற காரியம் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். நல்ல யோசனை பண்ணி பாருங்க, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்க செய்றீங்களா? என் தேவன் என்னோடு கூட பேசின மூன்று முக்கியமான காரியங்கள், மகனே நான் உன்னை கடைசி வரைக்கும் உன்னை ஆசீர்வதித்து மரணம் உன்னை பிரிக்கும் வரைக்கும் நீ என்னுடைய பிள்ளையாகவே நீ மறிக்கணும்னாக்கா மூணு முக்கியமான காரியத்தை நீ எனக்கு செய்யணும். அது நீ கடைசி வரைக்கும் நீ கடைபிடிக்கணும். என்ன அது முக்கியமான காரியம்? ஒண்ணு, நீ என்னதான் திருப்திப்படுத்தணும். ரெண்டாவது, எனக்கு நீ பயப்படணும். மூணாவது, என்ன நீ ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த மூணு காரியத்தையும் நீ மறக்காம நீ செஞ்சனா நீ என்னுடைய பிள்ளையாகவே நீ மரிப்பப்பா. முதலாவது, என்ன திருப்திப்படுத்து, யூ மஸ்ட் சாட்டிஸ்ஃபை மீ. என்ன திருப்திப்படுத்து, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை நீ திருப்திப்படுத்தினா நீ ஏமாந்து போயிடுவேன், அது உண்மையான சந்தோஷம் அல்லது. ஆனா கடவுளை திருப்திப்படுத்துவேன், எப்படி ஜீவிச்சா எப்படி நான் வாழ்க்கையை நடந்து கொண்டா என் தேவனை திருப்திப்படுத்தலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என்னை நீ திருப்திப்படுத்து, என்னை திருப்திப்படுத்து, என்னை திருப்திப்படுத்து என்று கர்த்தர் கேட்கிறார். ஒருத்தனை பார்த்து, சகோதரி நீ இந்த மாதிரி முடி வளர்த்தாதே, அம்மா நீ இந்த மாதிரி ட்ரெஸ் உடுத்தாதே, தம்பி நீ இப்படி முடி வளர்த்தாதே, நீ தவறானபடி ஜீவிக்கிற, நீ பாவத்தை விட்டுடு, நீ சிகரெட் குடிக்காத, சினிமாவுக்கு போகாத, இப்படிலாம் சொன்னா கேட்க முடியாதுங்க. இந்த உலகத்துல எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன், யாரும் என்னை தடைப்படுத்த முடியாது, எனக்கு சுதந்திரம் வேணும். இன்றைக்கு வாலிபர்களுக்கு உள்ளத்துல அதிகமாக விருப்பப்படுகிறது என்ன தெரியுமா? சுதந்திரம், சுதந்திரம். சபைக்குள்ளும் சுதந்திரம் கேட்கறாங்க, வீட்டுக்குள்ளும் சுதந்திரம் கேட்கறாங்க, நாட்டிலையும் சுதந்திரம் கேட்கறாங்க. அவங்களை கட்டுப்படுத்தவே யாருக்கு இஷ்டம் இல்லை, அவர்கள் இஷ்டப்படுகிறது இல்லை. தமிழ்நாட்டு இந்தியாவில வடபாகத்துல வாலிபர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க, என்ன தெரியுமா? எங்களுக்கு எக்ஸாமினேஷனே கூடாது, வருஷா வருஷம் அப்படியே தூக்கி தூக்கி போட்டுட்டே போகணும், அதான் அவங்க விருப்பப்படுறோம்.
1: சுதந்திரம். அதனால வாதியாரையே கொண்டுட்டாங்கன்னா பாத்துங்களேன் எப்படி இருக்கும் பாருங்க. வாலிபருடைய சுதந்திரம் எல்லைக்கு மீறி போய் கொண்டிருக்கிறது. நீ கடவுளை திருப்திப்படுத்தனா இருந்தனாக்கா நீ பிரசங்கம் அல்ல, அந்த திருப்திப்படுத்த நினைச்சாலே போதும் உன்னுடைய வாழ்க்கை தானாகவே மாறி போயிடும். இது விட அதை விட்டுட்டு தப்பு இது நீ செய்யாத அப்படின்னு சொன்னாக்க கோபம் வந்துடும். ஆனா கிறிஸ்து உள்ளத்துல வந்தாச்சுனாக்கா உனக்கே தெரியும் நான் இப்படி போறது நல்லா இருக்குமா, நான் இப்படி உடுத்துறது நல்லா இருக்குமா, இல்ல என் தேவனுக்கு அது இஷ்டம் இல்லை, நான் போற இடம் தேவனுக்கு இஷ்டம் இல்லை, நான் அப்படி போகக்கூடாது. கர்த்தரை திருப்திப்படுத்த நீங்க பழகி கொண்டீங்கனாக்கா வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளையாகவே நீங்க இருப்பீங்க. சகையை திருப்திப்படுத்தணும் தெரியுங்களா, ஆண்டவரை திருப்திப்படுத்தணும். ஏசாமி யோட அவன் பேசி கொண்டிருக்கும் போது அவன் சொல்றான், கர்த்தாவே நான் நாலத்தினே எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன், கர்த்தாவே நான் தவறா பணம் வாங்கி வச்சிருக்கிறேன், தவறான அப்படி பொருள் சேர்த்திருக்கிறேன், அதெல்லாம் நான் திருப்பி கொடுத்துறேன். ஏன் அப்படி சொன்ன அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏசாமி அவனை பார்த்து, தம்பி நீ வந்து தப்பா நீ பணம் சேர்த்திருக்கிற, நீ பாவம் செஞ்சிருக்கிற, நீ விபச்சாரம் பண்ற, சிகரெட் குடிக்கிற, நீ சினிமாக்கு போறேன்னு ஒரு இடத்துலயும் சொல்லவே இல்லைங்க. ஆனா இவன் யோசித்தான், என் இயேசு என்னை ஆசீர்வதிக்கணும்னா, என் வீட்டுக்கு வரணும், என்னை சந்தோஷப்படுத்தணும்னாக்கா அந்த இயேசுவை நான் திருப்திப்படுத்தணும். அப்ப அவர் எதை செஞ்சு அவருக்கு திருப்தி, பணம் கொடுத்தா திருப்தியா இருக்குமா, இல்ல இல்ல இல்ல, பணத்தின் மேல அவர் விரும்புகிற தேவன் அல்ல. பின் எப்படி நான் என்ன கோயிலுக்கு ஒழுங்கா போனா திருப்தியா இருக்குமா, இல்ல இல்ல அப்படி இல்ல, அவர் கேட்கிறது உன்னுடைய இருதயம், உன்னுடைய இருதயத்தை அவர் கேட்கிறார். வேற ஒன்னும் ஒரு சொத்து பணம் கிணம் ஒண்ணு கேட்கல, உன் இருதயத்தை காத்து கேட்கிறார். அப்போ என் தேவனுக்கு இஷ்டமான ஒரு காரியத்தை நான் செய்யறேன், இதெல்லாம் விட்டாக்க அவருக்கு இஷ்டமா இருக்குமா, இங்க போகாம இருந்தா கர்த்தருக்கு இஷ்டமா இருக்குமா, இப்படி ஒரு ஆவிக்குரிய தீர்மானத்தை நீங்க செய்கிறது மிக முக்கியமான காரியம். இந்த தானியலுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் அவ்வளவு தூரம் அவன் எனக்கு பிரியமானவன் சொன்னார், காரணம் என்ன தெரியுமா, அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி நாமும் வாழ கற்றுக்கொண்டோம்னாக்கா நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படும். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோம். தானியல் எப்படிலாம் வாழ்ந்திருப்பான் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜீவிக்க முயற்சி பண்ணா நிச்சயமா தானியல கூப்பிட்டோம், அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், அதே தேவன் நம்மையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லலாம். வாசிப்போம் முதல் அதிகாரத்துல, தானியலுடைய புஸ்தகம் முதல் அதிகாரத்துல 8வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா தன்னை திருட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டான். தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி, தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில தீர்மானம் செய்யாமல், தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் எந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. தீர்மானம் மிக மிக முக்கியம். எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா, நான் இனிமே பாவமே செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். இன்னைக்கு வாலிபர்கள் கிட்ட கேளுங்க, நீ பாவம் செய்ய விரும்புறேன்னு இஷ்டப்பட மாட்டாங்க. தவறு செய்கிறது அவங்க இஷ்டப்படுறது இல்லை, ஆனா தவறு செய்யாம இருக்க முடியலன்றாங்க, அவ்வளவுதான், பாவம் செய்யாம இருக்க முடியல. காரணம் என்ன தெரியுங்களா, தீர்மானம் நீங்க எடுக்கிறதே இல்லை, நீங்க ஒத்துக்கொள்றீங்க பாவம்னு, அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தீர்மானம் எடுத்தாதான் முடியும். கெட்ட குமாரன் கதையில நீங்க பாத்தீங்கன்னாக்கா பன்றிகளுக்கு கொடுக்கிற ஆகாரம் கூட அவனால சாப்பிட முடியல. அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அவன் செஞ்ச முதலாவது காரியம் தெரியுமா, தீர்மானம் எடுத்தான். வசனத்தை நீங்க பார்க்கும்போது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது, தீர்மானம் எடுக்கணும். வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமா வாழ்ந்து கொள்வதற்கு முதலாவது செய்யப்பட வேண்டிய காரியம் தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் எடுக்கணும்னாக்கா முதல்ல நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, அப்பாவோட இருந்தப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட உறவு வைத்திருந்த சமயத்துல நீ இருந்த இன்பம், நீ அனுபவிச்ச சந்தோஷம், இன்னைக்கு கர்த்தரை விட்டு நீ வெளியே போனதுக்கு அப்புறம் உனக்குள்ள இருக்கிற அந்த கில்டி கான்சியஸ், அந்த குற்ற உணர்வுகள், அது எப்படிப்பட்டதுன்னு யோசனை பண்ணி பாரு. ஐயோ நான் ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷத்தை நான் இழந்து போயிருக்கிறேன், எனக்கு அந்த சந்தோஷம் வேணும். அப்ப என்ன செய்யலாம், தீர்மானம் எடு. என்ன தீர்மானம் எடுக்கணும், நீ அப்படியே இருக்க முயற்சி பண்ணாத, ஒரு தீர்மானம் எடு. இந்த கெட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான், என்ன தீர்மானம் எடுத்தான், நான் எழுந்து இந்த நாற்றம் எடுத்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், இனிமே நான் இந்த இடத்தை விட்டு நான் எழுவேன், எழுந்து நடந்து என் அப்பாவின் வீட்டுக்கு நான் போவேன், எழுந்து நடந்து அப்பா வீட்டுக்கு போவேன். தீர்மானம் எடு, நான் இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், இன்னிலிருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன், இன்னிலிருந்து தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, தீர்மானத்தை கிரியைகளிலே நடப்பித்து காண்பிக்கணும். எப்படி கிரியைகளை நடப்பிக்கணும், இந்த கெட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான், எடுத்தவன் அதை நடப்பிச்சான், தன்னுடைய வாழ்க்கையில நடந்து காமிச்சான். நான் எழுந்து என் தகப்பனத்தில் போவேன் சொன்னான், சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கல, அவன் உடனே எழுந்தான், எழுந்தான் உடனே நடந்து போனான். இன்னைக்கு தீர்மானம் அநேக பேர் எடுக்கிறாங்க, இன்னிலிருந்து நான் இப்படி ஜீவிப்பேன். ஆனா தீர்மானம் எடுத்த மாதிரி செய்கைகளில் நடைமுறையில அவங்க காமிக்கிறதே கிடையாது. நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்கனாக்கா அதை நடைமுறையில காட்ட முயற்சி பண்ணி பாருங்க. சந்தோஷமான ஒரு ஒரு பதவி உங்களுக்காக காத்திருக்குது. இந்த கேட்டகுமார் தீர்மானம் எடுத்தான், நான் இந்த இடத்துல இருக்க போறதில்லை. அவனுடைய தீர்மானம் பிரகாரம் நீங்க எடுக்க முடியுமா? நான் இந்த இடத்தை விட்டு எழுந்து நடந்து என் தகப்பன் இடத்துல போவேன். சங்கீத புஸ்தகம் முதல் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். இப்படிலாம் இருந்தாக்கா அவன் எப்படி இருப்பானா? பாத்தீங்களா, கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்க முடியும். இப்படிலாம் நீ நடந்துகிட்டீங்கன்னாக்கா கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமா இருப்பார். துன்மார்க்கருடைய வழியில நடக்கவே கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது. நீங்க அந்த இடத்தை விட்டு எழுந்து போயிடணும். தவறான தமாஷுகளும் கிண்டல்களுக்கும் இன்னைக்கு வாலிபர்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். எங்க தமாஷ் இருக்குதோ, எங்க கிண்டல் இருக்குதோ, கேலி இருக்குதோ, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. சிரிப்பு ரொம்ப இருக்குதா, ஜாக்கிரதை, அந்த சிரிப்பே உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த சிரிப்பு கிண்டலா மாறும், கிண்டல் வந்து வேற விதமா போகும், அப்புறம் உன்னை நீ பாவத்துக்கு அதை இழுத்துக்கிட்டே போகும். ஓரளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு சிரிப்பு உன்னுடைய வாழ்க்கையில இருக்கலாம், அதுவே ஆபாசமாக மாறத்துக்கு நீ விடவே கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது.

அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது சத்தியவசனம் தபால் பெட்டி 1012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். SMS அனுப்ப விரும்புகிறவர்கள் 0794-722-866-86 என்ற இலக்கத்துக்கு SMS அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0794-722-866-860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேர்களே.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
2: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 100 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
3: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
4: நேரம் கரையத்திலே 3:57 வியாழக்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு. வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரானே வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று வியாழக்கிழமை காலை 19 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்திலே 9:59 பத்து மணிக்கு வர இருக்கிறது. ஆண்டவுடைய நற்செய்தி, ஆண்டவுடைய செய்தியை எங்களோடு பகிர்ந்துள்ள இருக்கிறார்கள் அருமையான பாஸ்டர் ராஜமணி அவர்கள். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது செய்திக்கான நேரம். நேரம் கலையத்தில் 10:01 எங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்துட இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் ராஜமணி அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லோட் பாஸ்டர்.
1: யா பாஸ்டர், பிரதர் பிரைஸ் லோட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: சுகமா இருக்கான்ற கிருபர். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் ஐயா. கெட்டிங் பெட்டர். நீங்கள் தொடர்ந்த பிரேயருக்காக ஆண்டவருக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஜெசிந்தாவுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கூடிய விரைவில் இந்த கலையத்தில் வந்து ஆண்டவருடைய பணியை தொடர வேண்டும் என்று இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா.
1: நன்றி நன்றி. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் இந்த காலை வேளையிலும் நம்முடைய மத்தியிலும் மகிமைப்படுவதாக. வல்லமை வலையொலி நேர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. இதனாலும் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 20வது வசனம் இப்படி சொல்கிறது. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக. இந்த கடைசி பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக தீர்க்கதரிசியாக இருக்கிற ஏசாயன் மூலமாக தேவன் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி பேசி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா துக்கத்தையும் முடித்து வைப்பதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய கரம், தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கத்தை முடித்து வைப்பதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான், தேவனுடைய வல்லமை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில துக்கத்தை மாற்ற முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற துக்கத்தை மாற்ற முடியாது, அவனுடைய இருதயத்தில் இருக்கிற காயத்தை மாற்ற முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சரீரத்துல இருதயத்துல குடும்பத்துல காணப்படுகிற துக்கத்தை மாற்றுகிறதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு துக்கம் இருக்கலாம். சரீரத்துல பலவீனம் வந்ததுனால அதன் நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்துல ஒரு துக்கம் இருக்கலாம். உங்களுடைய இருதயத்துல குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து இல்லையா, எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து, பிள்ளைகளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி உங்களுடைய இருதயத்துல ஒரு துக்கம் இருக்கலாம். இல்லையா, இல்ல பலவிதமான வியாதிகள்ல பில்லி சூன்யத்தின் பிடியில இருந்து சிக்கி தவிக்கிறதுனால அதன் நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்துல ஒரு துக்கம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை இந்த பகல் வேளையில உங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக. எப்பொழுது தெரியுமா? கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருக்கும் பொழுது உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். அவர் சூரியனா இருக்கிற அவர் உங்களுடைய வாழ்க்கையில உதிக்கிற பொழுது உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். பிரியமானவர்களே, மார்க் 5 அதிகாரத்தை படிக்கும் பொழுது முதல் வசனம் இப்படி சொல்கிறது. அங்கு ஒரு பிசாசு பிடித்த மனிதன் ஒருவன் இருக்கிறான். இயேசு கதலினுடைய பட்டணத்திற்கு வந்த பொழுது கல்லறைகளுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த, கல்லறைகளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற பிசாசு பிடிக்கப்பட்ட லேகோன் எனப்பட்ட ஒரு மனிதன் வந்து நிற்கிறான். அவன் வந்து சொல்லுகிறான், இயேசுவே உமக்கு எனக்கு என்ன, குறிப்பிட்ட நாட்கள் வருவதற்கு முன்பதாக நீ என்னை துக்கப்படுத்த வந்தீரோ என்று கேட்கிறான். ஆனா நீங்க அந்த வசனத்தை தொடர்ந்து படிச்சு பார்க்கும் பொழுது தேவன் அவனுடைய வாழ்க்கையில உதித்தபடியினாலே, தேவன் அவனுடைய வாழ்க்கையில ஒளியாக வந்தபடியினாலே அந்த நாளிலே அந்த இடத்திலே அவனுடைய துக்கத்தை மாற்றினதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவனுடைய குடும்பத்துல பாருங்க, இத்தனை வருடமாக அந்த கல்லறைக்குள்ள இருந்த என்று தெரியாது. கல்லுகளாலே தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன் இல்லையா? அவனை காயப்படுத்துறது மட்டுமல்லாம அவனின் நிமித்தமாக அவனுடைய பெற்றோர், அவனுடைய உடன் பிறந்த சொந்த பந்தங்கள் இறுதிய அளவுல, மனதளவுல என்ன செய்திருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க, துக்கம் அடைந்திருப்பாங்க. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில உதித்தபடியினாலே, நீதியின் சூரியனா இருக்கிற இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தபடியினாலே, அவனை சந்தித்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட துக்கத்தை மாற்றின அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பில்லி சூனியம் இருக்கலாம், பிசாசினால் பிடிக்கப்பட்டு நீங்க அனுதினமும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம், சரீரத்தை வியாதிகள் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து நீங்க பாரப்பட்டு கொண்டிருக்கலாம், தொழில நஷ்டத்திலுமே நஷ்டம் வந்து கொண்டிருக்கேன் கலையும் கொண்டிருக்கலாம் இல்லையா, வீடு கட்டுவதற்காக லோன் வாங்கி இருக்கலாம், அந்த லோனை கட்ட முடியாமல் நீங்க திகைத்து போயிருக்கலாம், இல்ல இன்னொருத்தர்கிட்ட காசு கொடுத்திருப்பீங்க அந்த காசு திரும்ப வராமல் இருக்கலாம், அதன் நிமித்தமாக நீங்கள் துக்கம் அடைந்து இருக்கலாம், வாகனத்துல போய் கொண்டிருக்கும் இந்த வார்த்தை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு கூட திட்டமாக எங்களுடைய ஆண்டவர் பேசுகிறார். இந்த நாளிலே கூட துக்கத்தை மாற்றுவதற்கு இந்த ஆண்டவர் போதுமானவர், இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்து போதுமானவர். அன்றைக்கு கதலினுடைய நாட்டுல அந்த

0: பிசாசு பிடிக்கப்பட்டிருந்த மனிதனை விடுதலையாக்கின அதே ஆண்டவர், அவனுடைய வாழ்க்கையில ஒளியாகிய கடந்து வந்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நீங்க போய்கொண்டிருக்கிற உங்களை வாகனத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார், நீங்கள் இருக்கிற அறைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருந்தால் நீங்க வியாதிப்பட்டிருக்கிற அந்த அறைக்குள்ள கடந்து வந்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? உங்களுடைய துக்கத்தை மாற்றுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கத்தை மாற்றுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து துக்கத்தை இன்றோடு முடித்து வைப்பதற்காக வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருள் மாறு. பிரியமானவர்களே, ஏசாயா 60 அதிகாரத்தை படிக்கும் பொழுது அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாராம், அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாராம், அவரே நமக்கு நீதியின் சூரியனாக இருப்பாராம். பாருங்க, வெளிச்சம் வரும் பொழுது அங்கு காணப்படுகிற இருள் எல்லாம் விலகி போயிடும். பிரியமானவர்களே, வெளிச்சம் வரும் பொழுது அங்கு இருக்கிற இருள் எல்லாம் காணாமல் போய்விடும். ஆனா நம்முடைய ஆண்டவர் அவர் ஜோதிகளின் பிதா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஜோதிகளின் பிதா அவர் இல்லையா? லட்சக்கணக்கான நட்சத்திரம் இருக்கிறது, அதுக்கெல்லாம் எவ்வளவு பிரகாசம் இருக்கு என்று யோசித்து பாருங்க. நிலாவுக்கு எவ்வளவு பிரகாசம் இருக்கிறது, சூரியனுக்கு எவ்வளவு பிரகாசம் இருக்கிறது, இதையெல்லாம் உண்டாக்கினவர் அவர். அவள் எவ்வளவு பிரகாசமாக இருப்பார் என்று யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, அவ்வளவு பிரகாசம் உள்ள, அவ்வளவு வல்லமை உண்ட, அவ்வளவு வல்லமை உள்ள நீதியின் சூரியனாய் இருக்கிற அவர், வெளிச்சத்தின் தேவனாய் இருக்கிற அவர் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது ஒரு இருள் கூட இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் கூட இருக்காது. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய மந்திரவாதங்கள் ஆகட்டும், எவ்வளவு பெரிய பில்லிசுனியத்தின் கட்டுகள் ஆகட்டும், பிசாசனுடைய போராட்டம் ஆகட்டும், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதி ஆகட்டும், இன்றைக்கு இந்த இயேசுவை நீங்கள் சந்திக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால செயலிழந்த உறுப்புகள் இப்பொழுதே புதிய உறுப்பாய் மாறுவதா? ஆம் பிரியமானவர்களே, இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, மார்க் 5 அதிகாரத்தை தொடர்ந்து படிக்கும் பொழுது 35 வசனத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 35 ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெப ஆலய தலைவன் என்று ஒருவர் இருக்கிறார். ஜெப ஆலய தலைவனுடைய மகள் மரண போராட்டத்தில் இருக்கிறாங்க. அவரும் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து ஜெபிக்கிறார். அவரும் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், 36 வசனத்தை படிக்கும் பொழுது, மார்க் 5 36 வசனத்தை படிக்கும் பொழுது, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. எப்பொழுது இந்த சொல்கிறார், தன்னுடைய குமாரத்தை மறுத்தி போய் மறுத்து விட்டாள் என்று செய்தி வந்த பொழுதும் அவனுடைய இருதயம் துக்கத்தினால் நிறைந்திரு பொழுது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, என் மேல் நம்பிக்கை உள்ளவனா இரு, மனிதர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம் இல்லையா, இனிமே இந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில வரவே வராது, உன் கைவிட்டு போயிருச்சு, இனிமே உன்னுடைய வாழ்க்கையில கடந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி மனிதர்கள் சொல்லலாம். ஆனா ஒரு சின்ன நம்பிக்கையோடு என்கிட்ட வந்த பாத்தியா, என் பாதத்துல வந்து விழுகும் போது இருந்த அதே விசுவாசம் இன்றைக்கு உன் கையை விட்டு உன் மக்கள் போன பிறகும் மறித்து விட்ட சூழ்நிலையிலையும் என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசம் உன்னுடைய இருதயத்தில் அப்படியே இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவன் பாருங்க, அவர் சொல்லுகிறார், பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. பயப்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய இருதயத்துல, பிரியமானவர்களே, துக்கம் வருகிறது. பயப்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய இருதயத்துல தடுமாற்றம் வருகிறது. பயப்படும் பொழுதுதான் பலவிதமான இன்னல்களுக்குள்ள இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய செல்வந்தர்களும் பெரிய அறிவார்ந்த வல்லுநர்களும் தடுமாறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மென்டலா டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை என்ன செய்யுது, ஆட்டி படைக்கிறது இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் என்ன செஞ்சிருப்பாரு, வியாதிப்பட்டு திடீர்னு மறிச்சிருப்பாரு. அடரே, நமக்கு ஒருவேளை இந்த பிரச்சனை இருக்குமோ என்று சொல்லி கலங்குகிற பெற்றோர், அந்த பிள்ளைகளும் நம்ம பிள்ளைகளும் என்ன செய்யக்கூடாது, தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடக்கூடாது என்று சொல்லி பிள்ளைகளை குறித்து கலங்குகிற பெற்றோர், பெற்றோரை குறித்து கலங்குகிற பிள்ளைகள் இல்லையா? இன்றைக்கு பயம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் வருகிறதுனாலதான் இன்றைக்கு உலகம் தடுமாற்றத்தின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை அண்டி இருக்கக்கூடும். ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த வார்த்தையை ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க கூடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன விசுவாசத்தோட இந்த வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தப்பட்டாயோ அதே விசுவாசத்தோடு என்ன செய், முடிவு பெற இந்த இருந்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாம நீ இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. மறித்து போன தன்னுடைய அவனுடைய மகளை ஜெப ஆலயத்தினுடைய ஜெப ஆலய தலைவனுடைய மகளை உயிரோடு கூட எழுப்பி அவனுடைய கரங்களை கொடுத்த ஆண்டவர். இன்றைக்கு உங்களுடைய கர்ப்பம் ஒருவேளை செத்து போயிருக்கலாம், சரீரத்துல உறுப்புகள் என்ன செஞ்சிருக்கலாம், செயலிழந்து போயிருக்கலாம், சொத்துக்கள் உங்களுடைய கையை விட்டு போயிருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பிரிந்து போயிருக்கலாம், உங்களுடைய கணவன் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், மனைவி உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், ஆதரவற்ற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, நீங்க பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவளா இருங்க. உடைந்து போன உறவுகளை கூட்டி சேர்க்கிற தேவன் ஒருவன் உங்களுடைய வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். உடைந்து போன வாழ்க்கையை கட்டுகிற தேவன் ஒருவன் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுந்து கட்டினே நம்முடைய ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கத்தை மாற்றும்படிக்கு உங்களுடைய வீடுகளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கத்தை மாற்றுகிற தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாள் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய பிரசன்னம் கடந்து வரும்படிக்காக, உயிர் திறந்த உடைய வல்லமை ஆண்டவர் உடைய பிள்ளைகள் மேல் கடந்து வரும்படிக்காக, இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆண்டவரே பலவீனங்கள் மாறும்படிக்காக, உன்னதத்தின் பலத்தினாலே ஆண்டவர் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படிக்காக, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உடைய பிள்ளைகளுக்கு தரும்படிக்காக, நரம்புகளுக்குள்ள எலும்புகளுக்குள்ள ஆண்டவரே உடைய வல்லமை கடந்து வரும்படிக்காக, அன்று வியாதி படுக்கைகள் மாறும்படிக்காக, வில்லி சுண்ணத்தின் கட்டுகள் அறுக்கப்படும்படிக்காக, ஆண்டவரே சாபங்கள் முறிக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி துக்கம் கடந்து வராதபடிக்கு, யாபேஷனுடைய ஜெபத்தை கேட்டு அந்த தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துக்கொண்ட எங்களுடைய தேவன், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீங்கு உடைய பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த ஊழியத்தை செய்து வருகிற அருமையான சகோதரருக்காக, சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் மேலாண்டவர் நீதியின் சூரிய நீர் உதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உடைய பிள்ளைகளுக்கு ரோதமாக எலும்பி நிற்கிற எல்லா விதமான சத்துருக்குடைய கிரியை அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புது பலன் ஆண்டர் உன்னதத்தின் பலன் ஆண்டர் பிள்ளைகள் இந்த நேரத்தில் நிரப்புவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறேன். எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள ஆண்டவரே உடைய உயிர்த்திறந்த வல்லமை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புது பலன் வருவதாக உற்சாகத்தின் ஆவியினாலே உடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமா நான் செபிக்கிறேன். ஊழியங்களுக்குள்ள அடுத்த ஊழியத்தில் அடுத்த எல்லைகளுக்கு உடைய பிள்ளைகளை எடுத்துச் செல்வீராக. யாபேசனுடைய எல்லைகளை விரிவாக்கின தேவன் உடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை விரிவாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
1: நன்றி பாஸ்டர், மிகவும் ஆசீர்வாதமான ஒரு ஆவிக்குரிய செய்தியை பகிர்ந்து கொண்டீர்கள். இன்னும் எங்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்த ஆண்டவருடைய வார்த்தையிலே எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து உங்களுக்காக உங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
1: நேரம் கலையத்திலே 10:15. அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் ஊழியர் மூலமாக கேட்டோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.
3: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
4: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
5: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipya, 416-291-9148.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே, இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 10:18. வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அடுத்து 10:30 வருகிறது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை எங்களோடு இணைந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அருமையான பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கிரையத்திலே 10:30 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கும். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். எங்களோடு வார்த்தையை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிற அருமையான பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்களை அன்போடு வார்த்தையை வரவேற்கலாம். இதோ அவருடைய செய்தியை இப்பொழுது நாங்கள் கேட்போம்.
2: ஞானத்திற்கு ஆதாரமாக உபாகம புத்தகம் 7:13 வாசிக்க கேட்போம். உபாகமும் 7:13. உன் மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து. தேவன் அன்பு வைத்தால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் அதிகம். அவருடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ், தெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து நமக்கு ரொம்ப எளிதா கிடைக்கும். கவனிக்க வேண்டும், நாம் ஜபம் பண்ணும் போது, நாம் அவரை நோக்கி பார்க்கும் போது, அவரை தொழுகிற பொழுது கர்த்தனமே ஆசீர்வதிக்கிறார். விசேஷமாக அவருடைய அன்புக்கு பாத்திரம் உள்ளவர்களாக நாம் இருந்தால், தெய்வத்தினுடைய அன்பிற்குரியவர்களாக நாம் இருந்தால், அன்பானவர்களே, ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் தருகிற பிளஸ்ஸிங்ஸ் வந்து நிறைய. இந்த வசனத்தை மேலே பார்க்கிற போது, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்துன்னு சொல்ற அந்த வார்த்தை முடியும் போது ஆசீர்வதிப்பார்னு முடியுது. அன்பு வைத்து ஆசீர்வதிக்கிறவர். சோ தேவனுடைய அன்பை பெறுவது எப்படி, கர்த்தருடைய அன்பை பெறுவது எப்படி, கடைசியில் அதை குறித்து சொல்லுகிறேன். ஆனால் இப்பொழுது அவர் அன்பு வைப்பதனால் நமக்கு வரக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்ன, மாற்றங்கள் என்ன, அவருடைய அன்பு, அவர் நம்ம மேல் அன்பு வைக்கிற போது என்னெல்லாம் நடக்குது. அதனால நாம ஒரு ஜபத்தை செய்யணும் இன்னைக்கு. ஆண்டவரே, என் மேல் ஏற்கனவே அன்பு வச்சிட்டீங்க, ஆனா மீண்டும் ஒரு விசை என் மேல் உடைய அன்பு வைக்கப்படட்டும், என் மேல் உடைய நேசம் வைக்கப்படட்டும். ஆண்டவரே, அன்பு வைக்கிறவர் நீர். கர்த்தருடைய அன்பு நம்மேல் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் மழை மழை வென்று நடைபெற ஆரம்பிக்கும். அதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்பர் 1, தேவன் அன்பு வைக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற முதலாவது விஷயம் என்னன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆறுதலை நம்முடைய மனசுல வைப்பார். கடவுளுடைய அன்பு நம்மேல் விழும்போது, தெய்வத்தினுடைய அன்பு உங்க மேல படுகிற போது நடக்கிற மிகப்பெரிய புதுமைகளில் ஒன்று என்னன்னா, அவருடைய ஆறுதலை நீங்க ஃபீல் பண்ண முடியும். யூ கேன் ஃபீல் இஸ் கம்ஃபோர்ட். அவர் உங்களை கன்சோல் பண்ணுகிறார், உங்களை ஆறுதல் படுத்துகிறார். அவர் என்னிடத்தில் அன்பா இருக்கிறதுனாலே நான் ஆறுதலாய் இருக்கிறேன். அவர் என்னிடத்தில் பாசமாய் இருக்கிறதுனாலே, சிநேகம் பாராட்டுகிறதுனாலே, எனக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு ஆறுதலை நான் உணர்கிறேன். சோ தேவனுடைய அன்பு, அவர் உங்க மேல் அன்பு வைப்பதற்கான அடையாளம் என்ன, ஒரு ஸ்பெஷலா ஒரு கம்ஃபோர்ட்டை நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஒரு அவர் கன்சோல் பண்றத உங்களால ஃபீல் பண்ண முடியும். அவர் நம்மை அளவிட முடியாத ஆறுதலை தருகிறார். 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2:16 வாசிக்க கேட்போம்.
3: நம்முடைய கர்த்தனாய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும்.
2: அன்பு கூர்ந்து அவர் நித்திய ஆறுதலை கொடுத்திருக்கிறார். அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதல். சோ எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள் இந்த உலகத்தில் உங்களுக்கு வந்தாலும், அதுக்கு நடுவில் ஒரு நித்தியமான ஒரு ஆறுதலை அவர்களுடைய மனதிலே கொடுக்கிறார். எப்படி இந்த ஆறுதல் வருகிறன்னு சொன்னால், அவர் உங்கள் மேல், என் மேல் வைக்கிற அன்பினாலே அந்த ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெய்வீக அன்பு வாழ்க்கையிலே காண்பிக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று அவருடைய ஆறுதலை, நித்தியமான ஆறுதலை நாம் அனுபவிக்கின்றேன். நித்தியமான ஆறுதல் எனக்கு கிடைக்கிறது. உபாகம புத்தகத்தில் இப்படி ஒரு வசனத்தை காலையில நான் பார்த்தேன். உபாகமம் 10:18 பாருங்க.
3: அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவிக்கும் நியாயம் செய்கிறவரும்.
2: அவர் திக்கற்ற ஒரு மனுஷனுக்கு திசை தெரியல, ரொம்ப அதாவது வழி தெரியாம நிக்கிறான்னு சொன்னா, அவனுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும்.
3: அண்ணியின் மேல் அன்பு வைத்து,
2: மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அண்ணியின் மேல் அன்பு வைத்து அவனுக்கு, கடவுள் வந்து யாரையும் தள்ளிவிடுறவர் அல்ல. நியூ டெஸ்டமென்ட் ஒரு வசனம் இருக்குது, அவள் பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அவர் பாவிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறாரே. அவர் அண்ணியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன. அதனாலதான் இந்த தேவனுடைய அன்பு நம்ம விழுகிற போது நம்ம இனம் புரியாத ஒரு ஆறுதலை அனுபவிக்கிறோம். இந்த ஆறுதல் எப்படி வருது, அவர் என் மேல் அன்பு வைக்கிற போது அவருடைய அன்பிற்கு பட்சபாதம் இல்லை. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லார் மேலும் அவருடைய அன்பு விழுகிறது. அவர் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவர், திக்கற்றவனை விசாரிக்கிறவர், விதவை விசாரிக்கிறவர். ஆகவேதான் அவர் நம்ம அன்பு வைக்கிற போது அந்த ஆறுதலை நாம் உணர்கிறோம். ஏழாவது அதிகாரம், உபாகமம் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை பாருங்கள்.
3: சகல ஜனங்களிலும்,
2: சகல ஜனங்களிலும்
3: நீங்கள் திரட்சியான ஜனம்,
2: திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க ரொம்ப பெரிய கூட்டமா இருக்கிறீங்கன்றதுக்காக உங்க மேல அவர் அன்பு வைக்கல. பொதுவா எல்லாருடைய மனசும் ரொம்ப மெஜாரிட்டியா இருந்தா அவங்க மேல ஒரு இஷ்டம் வரும், அப்படி இல்ல. நீங்க ரொம்ப கொஞ்சம் பேரா இருந்தீங்க, நீங்க ஸ்ட்ரென்த் இல்ல, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கிடையாது. சொந்த பந்தத்துக்கு நடுவில் ரொம்ப எளிமையான பிள்ளைங்க நீங்க, ஜாதி ஜனத்துக்கு நடுவில் உதவியற்ற நிலையில நீங்க இருக்கிறீங்க. அதனால கத்தர் சொல்றான், அவங்க மேல அன்பு வைப்பேன்னு சொல்றாரு. எனக்கு யாருமே இல்லை பிரதர், எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்ற உங்களுக்கு நான் சொல்றேன், கத்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. அதனால நான் ரொம்ப மைனாரிட்டியா இருக்கிறேன், எனக்கு ஜாதி ஜனத்தினுடைய ஒத்தாசையும் சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், தெய்வத்தினுடைய அன்பு உங்க மேல வந்துட்டுன்னு சொன்னா உங்களுக்காக உங்களை நேசிக்கிற மிகப்பெரிய கூட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதுதாங்க சொந்தம், அதுதான் உறவு. இரத்த சம்பந்த உறவுகளை நான் அலட்சியப்படுத்தல, நம்முடைய சொந்தங்கள் என்று சொல்றோமே அவங்களை அலட்சியப்படுத்தல, அவங்கள நமக்கு வேணும் தான். ஆனா உண்மையிலேயே நிலைத்திருக்கிற உறவை அவர் ஏற்படுத்துவார். அவருடைய அன்பு உங்க மேல இருந்தா அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார், ஒரு பெரிய ஆறுதல். எனக்கு இப்போ கம்ஃபோர்ட் எது, என் சொந்தங்களோட இருப்பதை விட, என் அன்பு சகோதரர்கள் உடன்பிறந்த சகோதரர்கள் இருப்பதை விட, தேவ மக்களோடு இருப்பதைத்தான் மனம் நாடுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருப்பதைத்தான் உள்ளம் விரும்புகிறது. நாட்கள் கடந்து ஓடிடுச்சு, பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு, என்னுடைய உள்ளம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோடு இருப்பதைத்தான் வாஞ்சிக்கிறது. சோ அவ்வளவு ஒரு கம்ஃபோர்ட், ஒரு ஆறுதலை நான் பெறுகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் தேவன் உங்கள் மேல் என் மேல் வைக்கிற அந்த அன்பு. Praise the Lord. Hallelujah. இரண்டாவதாக இன்னும் கூட ஒரு வசனத்தை அதில் வாசித்துருங்களேன். யோவான் நற்செய்தியின் நூல் 13 முதல் வசனம், யோவான் சாப்டர் 13 வெர்ஸ் நம்பர் 1, அதுல குறிப்பிட்ட அந்த இடத்தை மட்டும் வாசிங்க.
3: தம்முடையவர்களிடத்தில்
2: அன்பு வைத்தபடியே
3: முடிவு பரியந்தம்
2: அவரிடத்தில் அன்பு வைத்தார். ஒரு சின்ன ஒரு மைனாரிட்டி பீப்புள், அவரோடு இருக்கிற டிசைபிள்ஸ் வந்து ரொம்ப கம்மி, அவங்களிடத்துல எப்படி துவக்கத்தில் அன்பு வச்சாரோ அந்த அன்பை கடைசிக்கு விடல. அவர் கன்சோல் பண்ணிட்டே இருந்தார். அவர் சொன்னாரு, நான் போவேன், நான் போகிறது நல்லது, நான் போகாதிருந்தால் தேற்றரவால் உங்களிடத்தில் வரார். அவர் வருவார், அவர் வந்து உங்களை தேற்றுவார், வேறொரு தேற்றவன் வருவார், கவலைப்படாதீங்க, ஒரு ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னார். அவர் நம்மேல் அன்பு வைத்தால் நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்ஸ் 13 அதிகாரத்தில் இது சொல்லியிருக்கு. 14 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதைத்தான் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு ஆறுதல் வரும்பா, நான் சீக்கிரத்தில் தேவனுடைய வார்த்தையின்படி சிலுவையில் அடிக்கப்படுவேன், நான் அடக்கம் பண்ணப்படுவேன், 3 நாள் உயிரோடு எழும்புவேன், 40 நாட்கள் உயிரோடு என்னை காண்பிப்பேன், பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவேன். நீங்க சஞ்சலப்படாதீங்க, கலங்காதீங்க. டோன்ட் பி ட்ரபிள் இன் யுவர் ஸ்பிரிட், உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய மனசுல நீங்க கலங்க வேண்டாம். ஏனென்றால் வேறொரு தேற்றரவாளன் வருவார், அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். இது எப்படி நடக்கிறது? இறைவன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் என் மேல் வைக்கிற அன்பினாலே ஒரு ஆறுதலை நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். இரண்டாவது நல்ல நம்பிக்கை பெறுகிறோம். இந்த நம்பிக்கை இருப்பாருங்க, நம்பிக்கை வந்து நாமளா ஏற்படுத்திக்கிறது இல்ல, அந்த நம்பிக்கையை அவர் தான் என்ன செய்யறார். அதே வசனம், அதாவது 2 Thessalonians 2:16,
3: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து
2: நித்திய ஆறுதலையும்
3: நல் நம்பிக்கையும்
2: கொடுத்திருக்கிறார். அன்பு கூறுவதனால இரண்டாவது கொடுக்கிற காரியம் என்னன்னா நல்ல நம்பிக்கை. எப்படி அவர் தான் நம்பிக்கை கொடுக்க முடியும்? நீங்க நாம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் சொன்னா அவர் உங்க மனசுல அந்த நம்பிக்கையை விதைச்சிருக்கிறாரு. அந்த நம்பிக்கை அவர் கொடுத்ததுனாலதான் நாம் தேவனை ஆராதனை செய்கிறோம், தேவனை இருக பிடித்துக் கொள்கிறோம். நம்பிக்கையை நானாக உருவாக்கிக் கொள்ள முடியாது, உருவாக்க முடியும் எப்படின்னா நீங்க ஜபம் பண்றது மூலம், வேதத்தை வாசிக்கிறது மூலம் அந்த நம்பிக்கை வளரும் உங்களுக்குள்ள. ஆனால் நம்பிக்கை துவக்கிறவர் யார்? Hebrews 12:1, நம்பிக்கை துவக்கிறது யார்? Hebrews 12:1, விசுவாசத்தை துவக்குகிறவரும்
3: முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி.
2: இயேசுதான் அந்த நம்பிக்கையை துவக்க வேண்டும், அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவர், அவர்தான் அதை நிறைவு செய்து வைக்கிறவர். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான் நம்முடைய நம்பிக்கை படகு வீழ்ந்து போகாதபடி நம்மை காப்பாற்ற முடியும். என் நிலைமை மாறும், யோசிச்சு பாருங்க. லைஃப் ஆக்சிடென்ட், நம்முடைய லைஃப்ல வாழ்க்கையே விபத்துக்குள்ளாகும் போது, ஒண்ணுமில்லை நீ அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நம்மளே தீர்மானிக்கின்ற போது, உங்க மனசுக்குள்ள அந்த நம்பிக்கை விட்டுறாம கத்தர் பாதுகாக்கிறார். அது எப்படின்னா, அவர் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறதுனாலதான். நீங்க அந்த நம்பிக்கையோடு இருக்கிற காரணம் அவர் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, சாரி அன்பு. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எல்லாம் போச்சு, இனி என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. யோபுனுடைய லைஃப்ல எல்லாம் போச்சு. 7000 ஆடு போயிடுச்சு, 3000 ஒட்டகம் போச்சு, 500 ஏர்மாடு போச்சு. ஆசை ஆசையா கொஞ்சி வளர்த்த 10 பிள்ளைகளும் ஒரே நாள்ல செத்து போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? 10 பிள்ளைங்களும் ஒரே நாள் ஒரு வீட்டுல ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது வீடு இடிஞ்சு போய் விழுந்துருச்சு, 10 பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க, ஒரு குழந்தை கூட தப்பல. இந்த நிலையில ஒரு மனிதன் வந்து எப்படி உலகத்துல வாழ முடியும்? ஒரே நாள் 7000 ஆடுகள், 3000 ஓட்டங்க, அந்த எவ்வளவு வெல்தி பாருங்க அந்த காலத்துல. ஏன்னா யோபு வந்து, நீங்க 4 எஸ்ரா நெகேமியா எஸ்தருக்கு பிறகு இருக்கிறதுனால பிற்காலங்களில் வாழ்ந்தவர் அல்ல. இவர் வந்து ஆதாமுக்கு ஆபிரகாமுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஆபிரகாம் முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் யோபு. ஏன் இங்க வச்சிருக்காங்க அந்த புக்கேன்னு சொன்னா, ஆடருக்காக பாடல் புத்தகம் ஆரம்பிக்குது. யோபு வந்து ஒரு பாடல் புத்தகம். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னதப்பட்டதுல 5 பாட்டு சாங்ஸ். அதனால இங்க வச்சிருக்கு. அந்த காலத்திலேயே மிகப்பெரிய வெல்தியா இருந்த மனுஷன், எல்லாம் போச்சு, கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பாருங்க. அந்த மனுஷனுடைய லைஃப்ல அவன் நிக்கிறான்னு சொன்னா, அது தேவன் அவனுக்கு காண்பித்த மிகப்பெரிய மிகப்பெரிய அன்பு. அதாவது எல்லாம் போன பிறகும் கூட, அது அது அந்த இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்கு பிறகு பாருங்க, உடல் முழுவதும் பருக்கள், குஷ்டரோகம். அது ஒரு வகையான குஷ்டரோகம். இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் அந்த மனுஷன் நம்பிக்கையோட இருக்கிறான். அந்த நம்பிக்கையை தக்க வைத்தவர் கர்த்தர். அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருப்பதற்கான காரணம் தேவனாகிய கர்த்தர் அவன் மேல அன்பு வைத்ததுனாலே. இப்போ தேவன் அன்பு வைத்தனாலே முதலாவது நடக்கிற விஷயம் என்ன? ஆறுதல். ரெண்டாவது, நல்ல நம்பிக்கை. மூன்றாவது, ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். அவருடைய அன்பு நம்ம மேல இருந்துச்சுன்னா, எங்கேயாவது சிக்கிட்டனா கூட அவர் டெலிவரன்ஸ் கொடுத்துருவார். பிரைஸ் தி லார்ட். நீங்க சிக்கல்ல இருக்கிறீங்க, பொருளாதார பிரச்சனை இருக்கிறீங்க, கடன் பாரம் இல்ல, கொடுத்த கடன் மாட்டிக்கிச்சு, திருப்பி வர முடியல, பயங்கர நெருக்கடி. சோ இந்த நிலையிலிருந்து நான் மேல வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. உங்க கண்ணு அப்படிதான், உங்களுடைய மைண்ட் தான் சொல்லுது, வாய்ப்பு இல்லை. எல்லாம் போச்சு, நான் இப்படி வந்துலாம் நினைச்சேன், ஆனா நான் இப்படி கிடக்குறேன் கீழே அப்படின்னு நிலையில நீங்க இருக்கலாம். ஒரு விடுதலை இல்லாம ரொம்ப போராட்டத்தோடு கஷ்டத்தோடு நுகத்தை சுமக்கின்ற ஒரு நிலையில நீங்க இருக்கலாம். உங்க மேல தேவனுடைய அன்பு விழுந்துருச்சுன்னு சொன்னா, ஆண்டவர் எல்லாத்திலும் உங்களை விடுவிப்பார். பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க. உபாகமம் 7:7.
3: கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும், கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும், அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார்.
2: 430 வருஷம் கழிச்சு வெளியில வர்றாங்க அந்த நாட்டில இருந்து. ஒரு வருஷம், 430 இயர்ஸ், ரவுண்டா 400 வருஷம் அவங்க அடிமைப்பட்ட காலம். 30 வருஷம் அவங்க இந்த விடுதலைக்காக உள்ள காலங்கள் வச்சுக்கோங்களேன். இந்த 400 வருடங்களுக்கு மேலாக எகிப்திலே அடிமையா இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டதற்கான காரணம் கேட்டீங்கன்னா, மேல வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்து. தேவன் அன்பு கூறுவதனால உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதல் வருது. ரெண்டாவது, நல் நம்பிக்கை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். மூணாவது, நீங்க விடுவிக்கப்படுவீர்கள். நிறைய விஷயத்துல எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் இல்லைன்றத போராடிட்டே இருக்கிறேன், பல வருஷமா, பல ஆண்டுகளா போராடிட்டே இருக்கிறேன். இந்த வருஷம் மாறிடும், அடுத்த வருஷம் மாறிடும் சூழ்நிலை நினைக்கிறேன், ஆனா மாறல. என் பிரச்சனை கிணத்துல போட்ட கல்ல போல இருக்குது அப்படின்றவங்களுக்கு கர்த்தர் சொல்றார், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் மேல அன்பு வையுங்கப்பா, நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஐ நீட் யுவர் டெலிவரன்ஸ். உங்க விடுதலை வேணும். எனக்கு இருக்கிற கட்டில இருந்து நான் வெளியில வரணும். எனக்கு இருந்த பாண்டேஜ்ல இருந்து வெளியில வரணும். இன்னும் அதிகமா நான் அன்பு கூறுகிறேன். ஆனா கடவுளை எதிர்பார்க்கிற ரேசியோளுடைய அன்பு இல்லை. அவர் எதிர்பார்க்கிற எக்ஸ்பெக்டேஷன் படி நான் இன்னும் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை. ஆகவே இன்னும் நான் அதிகமாக அன்பு கூறுகிற போது நடக்கும். சோ தேவனாகிய கர்த்தர் உங்க மேல அன்பு வைக்கிற போது அவர் அந்த பாண்டேஜ்ல இருந்து வெளியில கொண்டு வருகிறார், உங்களை விடுவிக்கிறார். இந்த நெருக்கடி, வளர முடியல, பெருக முடியல, விருத்தி அடைய முடியல, சமாதானத்தோடு வாழ முடியல, மகிழ்ச்சியோடு ஜீவிக்க முடியல, எல்லா பாண்டேஜஸ்ல இருந்தும் கர்த்தர் நம்மை விடுவித்து காப்பாற்றுகிறார். மூன்றாவது, நான்காவது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபம் ஒன்று இருக்கு. எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அந்த சாபம், அதாவது ஸ்பிரிட் ஆஃப் கர்ஸ், அந்த அந்த சாபத்தினுடைய ஆளுகை நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம வெளியில வர முடியல. சிறப்பா செஞ்சா கூட அது ஒண்ணு இல்லாம போயிடுது. நிறைய பேர் பாருங்களேன், ஒண்ணுமே இருக்காது, அவங்க மலமலன்னு மேல வந்துடுவாங்க. சிலர் பாருங்க, எல்லா டேலண்ட் இருக்கும், நல்லா அறிவா பேசுவாங்க, நல்லா இன்டலெக்சுவலா பேசுவாங்க, ரொம்ப திட்டமிடுவாங்க, நல்லா திட்டமிடுவாங்க, ஆனா அவங்க நல்ல குவாலிபிகேஷன் இருக்கும், நல்ல இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்ல தனித்திறமைகள் நிறைய இருக்கும், ஆனா அவங்களால ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல என்ன செய்ய முடியாது. காரணம் என்ன? ஒரு கர்ஸ், அது ஒரு சாபம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் சாபம் தொடருமான்னு சொன்னா, சரியாக முறியடிக்கப்படுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்காத வரை அந்த சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சோ ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் இந்த சாபம் முறியடிக்கப்படாவிட்டால் இந்த இந்த வாழ்க்கை என்பது, நம்ம ஜெபிப்போம், சர்ச்சுக்கு வர்றோம், ஆனால் ஒரு பெரிய அளவிற்கு ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அப்ப அதுக்கு என்னன்னா, தேவனுடைய அன்புக்கு பாத்திரமா இருக்கணும். இன்னும் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறும்படி நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். வாசிக்கலாம் உபாகமம் 23:5.
3: உன் தேவனாய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால்,
2: உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால்,
3: உன் தேவனாய கர்த்தர்
2: அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். உன் மேல ஏதாவது சாபம் இருந்தா, அது ஏதாவது மனிதனுடைய சாபங்கள் அல்லது அசுத்த ஆவிகளுடைய சாபங்கள் உன் மேல இருந்தா கூட, அவர் உண்மையில் வைக்கிற அன்பினாலே அந்த சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். அதனாலதான் நம்ம ஆண்டவரை நேசிக்கணும்னு சொல்றது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அந்த உணர்வு நம்மிடத்தில் அதிகமாகணும். அவருடைய அன்புக்கு பாத்திரமாக, அவர் நம்மை நேசிப்பதற்கு பாத்திரமாக. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள்
3: என்னை கண்டடைவார்.
2: யாரெல்லாம் என்னை நேசிக்கிறாங்களோ அவங்களை நான் நேசிக்கிறேன் என்ற ஆண்டவர். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம அன்பு வைக்கிற போது நடக்கிற நான்காவது விஷயம், எதெல்லாம் சாபமா இருக்குதோ அதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவர் நம்ம அன்பு வைக்கிற போது நம்முடைய லைஃப்ல நடக்கிற மிகப்பெரிய மாற்றம் என்னன்னு சொன்னா, சாபம் ஆசீர்வாதமா மாறும். 5வது, தேவன் நம்ம அன்பு வைக்கிறதுனால நாம் சுத்திகரிக்கப்படுறோம். அதாவது இந்த உலக காரியம் நம்மை விரட்டி வருது, பாவம் நம்மை அடிமைகொள்ள துடிக்கிறது, பாவத்திலிருந்து நம்மால விடுதலை பெற முடியல. அது நம்ம மேல இருக்கிற அந்த பாவத்திலிருந்து முழுமையாய் சுத்திகரிக்கப்படுகிற காரணம், நாமாகவே நம்மை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது, அவர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். எப்படி நடக்குதுன்னா, அவர் அன்பு வைக்கிறதுனாலதான் நடக்குது. எபேசியர் 5:25-26-27
3: புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து
2: தாம் அதை திருவசனத்தை கொண்டு
3: தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான்.
2: கிறிஸ்து அன்பு கூர்ந்து நம்மை சுத்திகரித்தார். சபையை அவர் நேசித்து காப்பாற்றினார். அன்பு கூர்ந்ததினாலே சுத்திகரித்தார். புருஷர்களே மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள்னு சொல்லிட்டு கிறிஸ்து சபையின் இடத்தில் எப்படி அன்பு கூர்ந்து சுத்திகரித்தார் என்பதை சொல்லுகிறார். அவர் அன்பு கூறுவதனாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். 6வது, இந்த உலகத்தில் எதுவும் நம்ம பின்னாடி வராது. நீங்க வச்சிருக்கிற ஆஸ்தி, உங்க பட்டம் படிப்பு எதுவும் உங்க மரணத்துக்கு பின்னாடி வராது. எது பலன் கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்க மற்ற மனிதர் மேல் வைக்கிறீங்க பாருங்க அன்பு, அதுதான் பலன் கொடுக்கும். அவருடைய அன்பு நம்ம மேல வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த அன்பை உணர்கிறவர்கள் மற்றவர்களை நேசிக்க துவங்குவார்கள். அதனால அழியாத ஒரு ஆஸ்தியை நித்தியத்திலே சேர்ப்பாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மனுஷர் பாசை பேசினாலும் தூதர் பாசை பேசினாலும் அன்பு எனக்குறாவிட்டால் ஒண்ணு இல்லை. என் சரீரத்தை சாவு எரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தா கூட அன்பு எனக்குறாவிட்டால் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்பில்லாதவன் தேவனை கடவுளுடைய அவர் என்மேல் அன்பு வைக்கிறதுனால அதை நான் உணர்கிற போது நான் மற்றவர்களை நேசிக்க துவங்குகிறேன். 5:8 ரோமர்ல வாசிக்கிறோம், நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன்
3: நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்.
2: யாரிடத்துல நீங்கள் அன்பு வைத்தீர்கள்? சாதாரணமா உலக மக்கள், நீங்க கிறிஸ்ட பிலீவ் பண்றவங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், உலக மக்களை பாருங்க, அவங்க நம்மளை விட அதிகமான அன்பு வைக்கிறாங்க. அப்படின்னா நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும்? அது வந்து வித்தவுட் கண்டிஷன்ஸ், எந்த நிபந்தனை இல்லாத அன்பா இருக்கணும் நம்முடைய அன்பு. அவங்க நமக்கு தீங்கு செஞ்சாலும் பரவாயில்ல, நாம விட நேசிப்பது. அன்புன்றது நீங்க எல்லாத்தையும் காமிக்கலாம், பச்சமாய் பேசுவது, யாரையும் கசந்து கொள்ளாமல், யாரையும் வெறுக்காம ஒதுக்காம நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் அந்த அன்பை வெளிப்படுத்துங்கள். அப்பொழுது அவருடைய சகாயம், அவருடைய ஆசீர்வாதம் மேல் இருக்கும். ஏனென்றால் அவர் நம்மில் அன்பு வைத்ததுனால இந்த உணர்வு நமக்கு வரணும். ஆறாவது, ஏழாவது, அவர் அன்பு வைக்கிறதுனால நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. எபேசியர் 2:4, 5:2.
3: அக்கிரமங்களில் மரித்தவர்களாக
2: புரிந்து கொள்ளட்டும். கலாத்தியர் 2:20. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் அன்பு வைத்து நமக்காக நித்திய ஜீவனை வாக்கு பண்ணினார். அவர் நம்ம அன்பு வைக்கிற போது நடக்கிற ஏழாவது விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு நித்திய ஜீவன். அவரை நம்ம அன்பு வைக்காவிட்டால் நித்திய ஜீவன் நமக்கு இல்லை. இங்க ஒரு வாலிபன் பணக்காரன் வந்து கேட்கிற, ஆண்டவரே நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள மூட வர விரும்புறேன். பைபிள் சொல்லுது, மார்க்கு 10:21, அவன் மேல் அன்பு வைத்து உனக்கு இருக்கிறத விட்டு தரித்திரு கொடுன்றார். நித்திய ஜீவனுக்கு வரணும்னா நீ இதை செய்ப்பா, அன்பு கூறுங்கதை சொன்னாராம். ஏனென்றால் அவனுடைய மனம் முழுக்க முழுக்க பணம் பணம் என்று இருந்தது. அதுல இருந்து அவன் முழுமையா வெளியில வரணும்னா அவர் அவன் மேல் அன்பு கூறுந்ததை சொல்ல, விட்டுருப்பா என் பின்னாடி வா, நான் எல்லாரும் எப்படி சொல்லல அவர். சோ தேவன் நம்ம அன்பு கூறுவதனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அது என்னெல்லாம் ஆசீர்வாதம்ன்றது, 1, ஆறுதல், 2, நல் நம்பிக்கை, 3, விடுதலை, 4, சாபம் ஆசீர்வாதம் மாறுவது, 5, சுத்திகரிப்பு, 6, அன்பு கூறுவது, 6, மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிறதான வலிமை, அது ஒரு பெரிய வரம், எந்த பட்சபாதம் இல்லாம எல்லாத்தில் அன்பு கூறுவது, 7, நித்திய ஜீவன். சோ இந்த தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு நாம் என்ன செய்யணும்னா, அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கணும். அவ்வளவுதான். நம் முதல்ல வாசித்த ஒரு வசனம் இருக்கு இல்லையா, உபாகம் 7:13 முன்னாடி 11:12 வாசித்து பாத்தீங்கன்னா, அவருடைய கட்டளை கற்பனை இதைகளை கை கொண்டா அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவார்னு இருக்கு. உபாகமம் 7:13, 11, 12 குறிச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி 1 யோவான் 2:5, 3:11, 2 கொரிந்தியர் 5:6 இவள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு அந்த கற்பனை என்ன, அன்பு கூறுவதுதான். தேவனையும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதரிடத்திலும் அன்பு கூறுவதுதான், நீங்க அன்பு கூறுவதுதான், அவர் உங்கள் மேல் அன்பு வைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே தேவனுடைய அன்புக்கு பாத்திரவான்களாக கர்த்தனை மாற்றும்படி எல்லாரும் எளிமை நின்று தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: ஆமென். நன்றி பாஸ்டர் கவிலியம் டேவிட் அவர்களே, அருமையான வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள்.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கிரயத்திலே 10:54, வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: You are listening to Waves of Power, Gautama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் பதினொரு மணி, வியாழக்கிழமைக்கான காலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 11:30 வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற விரும்ப பாடல் கேட்கின்ற நேரம். நீங்கள் வெற்றி எல்லாத்துக்கும் அழைக்க வேண்டிய இலக்கம் 6473385596 இலக்கத்திலே நீங்கள் 11:30 உங்களுக்கான நேரத்தில் அழைத்து பாடல்களை பாடலாம். அல்லது உங்களுக்கு பாடுறதுக்கான வாய்ப்புகள் வசதிகள் இல்லாவிட்டால் அதே வாட்ஸ்அப் இலக்கத்திலே உங்கள் பாடல் தெரிவுகளை நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: நேரம் கிரையத்திலே 11:07. வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை சுருக்கமாக கேட்க இருக்கிறோம். எங்களோடு பாஸ்டர் சூசி பிரபாகர் தாஸ் அவர்கள் இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள்.
1: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 105 சங்கீதம் 3-4 வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். அதிலே ஆண்டவரை தேடுகிறதை குறித்து இந்த 2 வருகிறது. ஆண்டவரை நாம் எவ்வாறு தேட வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 2 Samuel 20:1-4 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அங்கே யோசபாத்து ஆண்ட அந்த காலத்திலே விரோதிகள் கூட்டமாக அவனிடத்தில் போரிட வருகிறார்கள். எதிராளிகளுடைய எண்ணிக்கை அதிகம், அவர்களுடைய இராணுவ பலம் அதிகம். ஆனா யோசபாத்து பயந்து ஆண்டவரை தேட அவன் ஒருமுகப்பட்டு உபவாசம் பண்ண அவன் அழைப்பு கொடுக்கிறான். அருமையானுள்ளே, பிரச்சனைகள் வரும்போது அல்லது எதிர்ப்புகள் சூழும் பொழுது நாம் முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை யோசபாத்து தேடியதனாலே ஜெயம் கிடைத்தது, ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆகவே முதலாவது கர்த்தரை தேட வேண்டும். 2 Samuel 5:3 நீதிமொழியின் புஸ்தகம் 8:17 வாசித்தால் ஆண்டவரை அதிகாலமே தேட வேண்டும். அதிகாலமே தேடுதலின் பொருள் என்ன? எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்று பொருளாகும். Matthew 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை முதல் ஸ்தானத்தில் வைத்து அதிகாலமே தேட வேண்டும். 2 அங்கு எரேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த எரேமியாவின் புஸ்தகத்திலே அங்கே வேத வசனத்திலே 29 நீங்கள் புரட்டி பாருங்கள். 29 அந்த 29 நீங்கள் வேத வசனத்தை வாசித்தால் அங்கே 13 சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முதலாவது ஆண்டவரை தேட வேண்டும், 2 அதிகாலமே தேட வேண்டும், 3 நம்முடைய முழு இருதயத்தோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம், 4 ஆண்டவரை நாம் எவ்வாறு தேட வேண்டும், தாழ்மையோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம். தாழ்மையோடு புதிய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே லூக்கா நற்செய்தி நூலை எடுத்துக் கொள்ளலாம். அங்கே 18 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே 2 தேவாலயத்திலே ஜெபிக்க செல்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது லூக்கா 18:10-14 வாக்கியங்கள் வாசித்தால் 2 ஜெபிக்கிற செல்கிறார்கள், ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். ஆயக்காரன் தான் தாழ்மையோடு ஜெபித்தான். அவன் வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்க துணியாமல் மார்பிலே அடித்து கொண்டு பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அப்படியானால் அவன் வாழ்க்கையிலே தாழ்மையோடு ஜெபித்தான். லூக்கா 18:14 பாருங்கள், தன்னை உயர்த்துகிறன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆகவே முதலாவது கர்த்தரை தேட வேண்டும், 2 அதிகாலையை தேட வேண்டும், 3 முழு இருதயத்தோடு தேட வேண்டும், 4 தாழ்மையோடு தேட வேண்டும், 5 விசுவாசத்தோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம். லூக்கா நற்செய்தி நூலை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 8 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த 8 43 நீங்கள் 48 வாக்கியங்களை வாசித்தால், 12 பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து அவள் ஆண்டவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அற்புதம் கிடைத்தது. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? 48 இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். ஆகவே இந்த பெண்ணானவள் ஆண்டவரை விசுவாசத்தோடு தேடினாள். 5 குறிப்பாக சொன்னேன். 6 நாம் ஆண்டவரை தேடும் போது நம்முடைய சுயநலத்துக்காக தேடக்கூடாது. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடும் போது எப்படி தேட வேண்டும் என்றால், பிற நலன் கருதி நாம் தேட வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய ஜெபம், அநேகருடைய ஆன்மீக வாழ்வு தங்களை சுற்றி, தங்கள் குடும்பத்தை சுற்றி, தங்கள் சபைகளை சுற்றியே இருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள், அங்கே லூக்கா நற்செய்தியோடு 7 அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். ஒரு 100 அதிபதி தன் மகனுக்காக தனக்காக ஆண்டவரிடத்திலே ஆட்களை அனுப்பவில்லை, தனக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டான் அதற்காக அனுப்புகிறான். இது பிறர் நலன் நாடி பண்ணுகிற ஒரு ஜபமாகும். மார்க் நற்செய்தி நூல் 2 அதிகாரத்திலே 2 எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த 2 அதிகாரத்திலே 2 ஒரு அருமையான திமிர்வாதக்காரனை 4 அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரண்டிலே இந்த 4 தங்களுக்காக ஆண்டவரிடத்தில் வரவில்லை, ஒரு திமிர்வாதக்காரன் சுகமாக வேண்டும் என்று வருகிறார்கள். இதனுடைய பொருள் என்ன? ஆண்டவரிடத்தில் நாம் வரும்போது பிறர் நலனை மனதில் வைத்து பிரார்த்திக்க தேடும்படியாக வர அழைக்கப்படுகிறோம். 7 ஆண்டவரிடத்தில் வரும்போது நாம் கீழ்ப்படுதலின் சிந்தையோடு வர வேண்டும். அநேகர் ஆண்டவரிடத்தில் வருவார்கள் ஆனால் கீழ்ப்படிவதில்லை. ஆனால் கீழ்ப்படுதலை ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா நற்செய்தி நூலை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 17 நீங்கள் புரட்டுங்கள். இந்த 17 14 சொல்கிறது, ஆண்டவரை நோக்கி 10 குஷ்டரோகிகள் கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போய் ஆசாரியன் காண்பீங்கள் என்றார். கீழ்ப்படிந்து போகும் பொழுதே அவர்களுக்கு அற்புதம் நடந்தது. ஆகவே ஆவியானுடைய துணையை கொண்டு சொல்கிறேன், ஆண்டவரை பிரச்சனைகள் மத்தியிலே தேட வேண்டும், ஆண்டவரை அதிகாலமே தேட வேண்டும். 2 3 முழு உள்ளத்தோடு தேட வேண்டும். 4 தாழ்மையோடு தேட வேண்டும். 5 விசுவாசத்தோடு தேட வேண்டும். 6 பிறர் நலன் கருதி தேட வேண்டும். 7 ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிற சிந்தையோடு அர்ப்பணிப்போடு தேடும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும், ஆசீர்வாதங்களுக்கு நேராக வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.
0: ஆமே. நன்றி பாஸ்டர் சுசி பிரபாகர்தாஸ் அவர்களே. மீண்டுமாக இன்னொரு முறை உங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நேரம் கலையத்திலே 11:14 11:30 வருகிறது உங்களுக்கான பாடல் பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 11:19 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 11:30 வருகிறது எமது விசேட நிகழ்ச்சி. உங்களுக்கான பாடுகின்ற நேரம், பாடல் விரும்பி கேட்கின்ற நேரம்.

இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: நேரம் கலையத்திலே 11:30. இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அதுக்கு முன்பதாக இன்றைய நாளில் நீதிமொழிகளை சோதரி மெரினா அவர்கள் வாசிப்பார்கள்.
1: நீதிமொழிகள் 19 நீதிமொழிகள் 19 மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனை வாசி. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கலடையும். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நகுலப்படுவான். பொச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. பிரபுவின் தயையை அநேகர் வருந்தி கேட்பார்கள், கொடை கொடுக்கிறவனுக்கு இவனும் சிநேகிதன். தரித்திரனே அவனுடைய சகோதரர் எல்லோரும் பயக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மையடைவான். பொச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். மூடனுக்கு செல்வம் தகாது, பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது. மனுஷனுடைய விவகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெட்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், சுத்தியுள்ள மனைவியோ கட்டர் அருளும் ஈவு. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிச்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எழும்ப விட்டாதே. கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாயிருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை, பொய்யனை பாட்களும் தரித்திரனே வாசி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. சோம்பறி தன் கையக்கலத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்து கொள், அவன் அறிவுள்ளவனாவான். தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் இலச்சியையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. வேலியாளின் சாட்சிக்கார நியாயத்தை நிந்திக்கிறான், துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெரினா, வாழ்த்துக்களமா.
1: நன்றி பிரத.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்திலே 11:34. வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அலையங்கள் 4625 3 0 0 0 0 இலக்கத்திலே அல்லது வாட்ஸ்அப் இலக்கம் 6 4 7 3 3 8 5 5 9 6 இலக்கத்திலே அழைத்து நீங்கள் பாடலாம். அல்லது பாடுவதற்கான வசதிகள் வாய்ப்புகள் இல்லாவிட்டால் நீங்கள் பாடல் தெரிவுகளை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்யலாம். 2 நாளைக்கு முன்பதாக இந்தியாவிலிருந்து ஒரு அருமையான சகோதரன் எங்களோடு மெசஞ்சரில் விருப்ப பாடலை கேட்டிருந்தார். நாங்கள் மெசஞ்சர் அடிக்கடி பார்க்கிறது இல்லை, வாட்ஸ்அப்பெல்லாம் கூடுதலான கவனத்தை செலுத்துவால் அவருடைய விருப்ப பாடலை நாங்கள் எடுத்து வர முடியாமல் போய்விட்டது. இன்றைய நாள் அந்த பாடலை அவருக்காக நாங்கள் ஒலிபரப்புவோம். அலைங்கள் 6 4 7 3 3 8 5 5 9 6 என்ற இலக்கத்தில். அதோடு நீங்கள் எங்களது வெப்சைட்டில் உள்ள சட்ரூமிலையும் உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்கிறீர்கள், தயவு செய்து அதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். என்றால் அடிக்கடி நாங்கள் சட்ரூமில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இப்பொழுது இல்லை. உடனடியாக நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் எங்களோடு இணைந்து சிறப்பித்தால் மிக ஆசீர்வாதமாயிருக்கும் என்பதை கூறிக்கொண்டு ஒரு இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் மரியா.
0: எப்படி இருக்கிறீங்க மரியா?
1: சும்மா இருக்கிறேன், கத்திட்டகிரி வேலை. நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? ஜசிந்தா எப்படி இருக்கிறா?
0: ஜசிந்தா கொஞ்சம் இப்ப கொஞ்சமா சுகமா இருக்குது. வருவா, அடுத்த வாரம் வானொலிக்கு வருவான். உங்களை காணையில நேற்று வெளியில போயிட்டீங்களா?
1: இல்ல, நான் இருந்தேன். நான் கொஞ்சம் பிஸி, உடல்நிலைகளும் கொஞ்சம் உள்ளதான். அப்ப
0: பாடுங்க.
1: எனக்கு ரேடியோ கொஞ்சம் நின்று வேலை செய்யறதால தெரியலை. அப்ப நேரடியாய் போகுதோ அல்ல மறுபடி வரப்போ அப்படி என்றும்
0: இருந்துட்டேன்.
1: பாடுறேன். பரிசுத்த நாமத்து ஸ்தோத்திரம். பெண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா.

0: ஆமேன். நன்றி சகோதரி மரியா, வாழ்த்துக்கள் அம்மா.
1: நன்றி. எனக்கு எனக்கு ஒரு பாட்டும்
0: சொல்லுங்க.
1: மறவர் இயேசு மறவர், மறவர் இயேசு மறவர் என்ற பாட்டு. சரி, தெரியல.
0: மறவர் இயேசு மறவர். ஓகேம்மா. ஓகே, நன்றி. நேரம் கலையத்திலே 11:43. இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். நேரத்தை வீணாக்காமல் பாடுகிறவர்கள் உடனடிய ஆலயங்கள் 6473385569 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் சர்வதேச உறவுகள் அனைவரும் பாடலாம்.

0: வணக்கம் அம்மா.
1: ஓ, நான் மகேஷ் கதைக்கிறேன்.
0: ஓகே, பாடுங்க.
1: சூத்திரம் வாங்கிட்டு இந்த நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் இந்த நாவியா, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார், பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் தலனே வாருமே, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் தலனே வாருமே, தலைவே நன்னீக்கு பலவானாய் மாற்றம் வல்லம்.

0: பரவாளன் பரசுத்த ஆவே தேற்றிட பார்வமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்ன நிரப்போம் ஜெசு தெய்வமே, இன்று நிரப்போம் முந்தனாவியால், இன்று நிரப்பும் உந்தனாவியால். ஆமே
1: ஆமே ஆமே. நன்றி அம்மா.

0: வணக்கம்.
1: கத்தருக்கு சோத்ரம் மிஷன்.
0: கத்தருக்கு சோத்ரம் பெரியண்ணா, எப்படி இருக்கிறீங்க? சரி, இன்றைக்கு நேற்று வேற இல்ல பாடுறதுக்கு.
1: நான் வெளியில போனா அப்படி அலுவல.
0: ஆ சரி,
1: மறந்துட்டேன். மறந்தேன்னா அந்த டைம் டைம்
0: முடிஞ்சது. ஆ ஓகே ஓகே ஓகே.
1: ஆமாம்.
0: ஆ பாடுங்க.

0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நான் மேரி.
0: மேரி, எப்படி இருக்கிறீங்க சௌரி?
1: நல்லா இருக்கும். ஆண்டவரே கிருபையால.
0: ஆமென் ஆமென்.
1: சரி, நீங்கள்?
0: நானும் நல்லா இருக்கிறேன். இருந்தாவும் நல்லா வந்துட்டு இருக்கிறான்.
1: வருவா வருவா, கட்டாயம் வருவா. ஆண்டவரே இறக்கம். ஆமென்
0: ஆமென். பாடுங்க.
1: ஆண்டவரே, உம்முடைய நாம ஒன்றே மகிமைப்படட்டும். ஆண்டவரே, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மேலி சுமந்திடும் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க

என் கிருபை உனக்கு போதும், உன் பெலவீனத்தில் என் பெலன் தருவேன் நன்றீர். பெலவீன நேரம் என் கிருபை உனக்கு போ

போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணை

0: வாழ்விலே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: நன்றி, நன்றி சோதரி மேரி. வாழ்த்துக்களம்மா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
1: ஆமென், ஆமென்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பதாண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia,
2: 416-291-9148. வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமே அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 ஆக, 100 ஆக, 1000

0: மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்தில் 12:08. வியாழக்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம். நீங்கள் உமது வாட்ஸ்அப் இலக்கத்தில் அழைக்கலாம். 6473385569 என்ற இலக்கத்திலே சர்வதேச உறவுகள் நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த இலக்கம் மூலம் நீங்கள் அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடலாம். அல்லது உங்கள் விருப்ப பாடலே அதிலே பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம்.

0: நேரம் கலையத்தில் 12:13 தொடர்ந்து உங்களுக்கான நேரத்தில் இணைந்துக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் இன்றைய நாளின் விருப்ப பாடல் பாடல்களை கேட்க இருக்கிறோம். ஒரு சில அன்பு உறவுகள் பல நாடுகளிலிருந்தும் தங்களுடைய விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த பாடல்கள் ஒலிபரப்பாயிருக்கின்றன. இன்னும் சிறிது நேரத்தில் எங்களோடு இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: சிற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 12:17. விருப்ப பாடல்களை பதிவு செய்திருக்கிறார்கள் எமது அன்பு உறவுகள், சகோதர சகோதரிகள் பல நாடுகளிலிருந்தும். முதலாவதாக லண்டன் தேசத்திலிருந்து சகோதரி குன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடலை இப்பொழுது நாங்கள் ஆரம்ப பாடலாக கேட்கலாம்.

0: இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் அருமையான சௌரி கொன்சி அவர்கள் லண்டன்ல இருந்து. அவருடைய விருப்பு பாடலை நாங்கள் இப்பொழுது கேட்டோம். வணக்கம். சரி பவளம்மா, பாட வந்திருக்கீங்க, பாடுங்களம்மா.
1: ஆண்டவரே கோடி சோக்கிரம் கத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், இனி வந்தல்லாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார், நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர், நீதி மண்டலாட விடமாட்டார், இத்தமும் காத்து நடத்திடுவார், நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர், கத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார், கத்தனம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நீப்பவன் யார், தகப்பனுந்தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார், கத்தனம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நீப்பவன் யார், கத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம் அம்மா, வாழ்த்துக்கள்.
1: வணக்கம், வணக்கம்.
0: நிறம் கலையத்திலே 12:25. விருப்ப பாடல்கள் வரிசையிலே அடுத்து இடம்பெறுவது ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரின்ஸ் ரோஸ் அவர்கள் கேட்ட ஒரு அருமையான சிறப்பான ஒரு பழைய பாடல். இப்படிப்பட்ட பாடல்களை இப்படி அநேக மக்கள் கேட்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் இப்படி விருப்ப பாடல் மூலமாக உங்களுக்கு பிடித்த மற்றும் ஆண்டோடைய நாமத்தை மேம்படுத்துகிற பாடல்களை விருப்ப பாடலாக கேட்டு மற்றவர்களுக்கும் அதை கொடுக்க உதவி செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு சௌரிக்கு மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு இது பாடலை கேட்கலாம்.

அருமையான ஒரு பழைய பாடலை கேட்டும் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள். ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரின்ஸ் ரோஸ் அவர்கள், வாழ்த்துக்கள் சௌரி. அடுத்ததாக நாங்கள் நோர்வே பக்கம் போகலாம். நோர்வேலிருந்து பாஸ்டர் பென்கர் அவர்கள் விரும்பி கேட்ட பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கோம். இதோ பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

ஆமீன். இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக இருந்தார்கள் நோர்வேலிருந்து மாஸ்டர் பென்ஹர் விக்டர் அவர்கள். அடுத்து நாங்கள் விருப்ப பாடல் வரிசையிலே இப்பொழுது டென்மார்க்கு செல்லலாம். டென்மார்க்கிலிருந்து அருமையான சகோதரி கீதா அவர்கள் இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டு ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதோ சகோதரி கீதா டென்மார்க்கிலிருந்து கேட்டவர்களுக்காக இந்த பாடல் வான் அறைகளிலே வருகிறது. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும்.

அருமையான பாடலை கேட்டோம். இதை விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் டென்மார்க்கிலிருந்து சகோதரி கீதா அவர்கள். இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு செல்லலாம். தமிழ்நாட்டிலிருந்து அருமையான சகோதரன் ஜோசப் அவர்கள் ஒரு பாடலை தெரிவு செய்திருந்தார். அந்த பாடலை அவர் ரெண்டு நாளைக்கு முன்பாக எமது மெசஞ்சரிலே அதிலே பதிவு செய்திருந்தார். அதே மெசஞ்சரை நாங்கள் பார்க்க தவறிவிட்டோம். எனவே இன்றைய நாளில் சகோதரன் ஜோசப்புக்காக திருவாரூர் தமிழ்நாட்டிலிருந்து சகோதரன் ஜோசப் அவர்கள் கேட்ட பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம். இதோ அவருடைய பாடலை கேட்பதற்கு முன்பதாக

அடுத்து விருப்ப பாடலாக சோரன் ஜோசப் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்த பாடலை தெரிவு பாடலாக கேட்டிருந்தார்கள். இதோ ஜோசப்புக்காக இந்த பாடல் வருகின்றது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். அருமையான சோதரன் ஜோசப் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். அடுத்ததாக டொரண்டோக்கு வரலாம். இன்றைய நாளிலும் கூட எங்களோடு இணைந்து சௌரி மரியா அவர்கள் ஒரு விருப்ப பாடலை கேட்டிருந்தார்கள், மரபார் இயேசு மரபார் என்ற பாடல். இதோ சௌரி மரியாவுக்காக இந்த பாடல்.

அருமையான பாடல். இந்த பாடலை டொரண்டோவிலிருந்து சோரி மரியா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. அடுத்து பாடல் கேட்டுக்கிறார்கள் ரீட்டாம் அவர்கள். அவர்களுக்காக இந்த பாடல் இப்பொழுது ஒலிபரப்பாகின்றது.

இந்த பாடலை தாயார் ரீட்டாம் அவர்கள் விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். இதோ இறுதியான ஒரு விருப்ப பாடல், டொரண்டோவிலிருந்து சௌரி மெடினா அவர்களுடைய விருப்ப பாடல்.

இந்த பாடலை சௌரி மெடினா அவர்கள் டொரண்டோவிலிருந்து கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள். இன்றைய நாளும் பாடல் பாடியவர்கள், விருப்பு பாடலை கேட்டவர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்கள் செய்தீர்கள். நன்றி. அடுத்து நாங்கள் தேவ செய்திக்கு செல்ல இருக்கோம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் டாக்டர் ஜெயந்தி அவர்கள்.

0: ஸ்டிச் பண்ணிருந்தாங்க, எப்படி இருக்காங்க சார்?
1: ஆமா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா இன்னும் சிக்கா தான் இருக்கிறாங்க, அடுத்த வாரம் வருவார்கள். அவர்களுக்காக ஜெபித்ததுக்கு நன்றி அம்மா. தொடர்ந்து இன்றைய நாள் ஆண்டவருடைய வாழ்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
0: இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்முடைய இதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஒரு சிறிய ஜெபம் செய்து இன்றைய செய்தி வேளைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். அன்பின் பரலோக பிதாவே, தருமையான நாளை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பூமியிலிருந்து கத்தாவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிற காரியங்களையும் உம்மை குறித்து நாங்கள் சம்பாஷிக்கிற காரியங்களையும் கத்தத்தாமே நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, நீர் உம்முடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் எங்களுடைய இருதயங்களிலே நீர் ஆண்டவரே வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த அருமையான செய்தி வேளையிலும் கர்த்தர் எங்களை கர்த்தாவே கிருபையாய் நடத்துவீராக. நீர் சொல்ல விரும்புகிறதை ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாக்களுக்கு நீர் போதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நண்பரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த செய்தி வேளையில ஆண்டவரே நீர் அவர்களை ஆத்துமாவிலே பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தொப்பு கொடுக்கிறோம். அருமையான சகோதரியும் நாங்கள் விசேஷமாய் நினைக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த வாரத்திலே அவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் நல்ல சுகபலத்தோடு கூட அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பரேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய செய்தி வேளையிலே நாம் சிச்சை என்கிறதான ஒரு தலைப்பிலே நாம் செய்தியை கேட்கலாம். பாருங்கள், வேத வசனம் எப்படி ஆய் சொல்லுகிறது. சங்கீதம் 94:12-13 வசனங்கள். நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சங்கீதக்காரர் 119 அதிகாரத்திலே 67 முதல் 71 வசனங்களிலே இப்படி ஆய் சொல்லுகிறார். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார் என்று பவுலப்போஸ்தலன் எபிரேயர் 12:10 எழுதுகிறார். பிரியமானவர்களே, நாம் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நாம் அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ண வேண்டும். இது அப்படியே வேத வசனத்தின் வார்த்தையாக காணப்படுகிறது. யாக்கோபு 1:2-3 வசனங்கள். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எப்படி சோதனை பாடசாலையிலே பிரவேசி எப்படியாகிலும் எப்படியேனும் சோதனை பாடசாலையிலே பிரவேசித்து அதை வெற்றியாக முடித்துத்தான் திரும்ப வேண்டும். சிச்சை நமக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கிறது. சோதனையின் போது நாம் சந்தோஷப்பட வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிச்சையின் மூலம் பிதாவினால் போதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவது பரலோகம் நமக்கு கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. சோதனை ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதில்லை. விதையில்லாத நிலத்தை உழுதாலும் நீர் பாய்ச்சலாலும் பலன் ஒன்றுமில்லை. தேவ பிள்ளைகளும் இவ்வாறு சோதனையால் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. இருதயம் சில வேளைகளிலே மிருதுவாய் அது நம்மை நம்மிடத்திலே ஒரு சாஃப்டான ஒரு காரியங்களை உருவாக்குகிறதாய் காணப்படும். ஆனால் நிலைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி என்று பார்க்கலாம். சோதனையில் பிதா நமது எண்ணத்தில் எதை கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர் எதினால் நம்மை சிச்சிக்கிறார், எதினால் நாம் அவரிடத்திலிருந்து சிச்சையான காரியங்களை பெறுகிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். சோதனையாகிய பள்ளிக்கூடத்திலே முக்கியமான ஒரு 4 காரியங்களை குறித்து நாம் கவனிக்கலாம். அவை திட்டமான நோக்கம், ஒரு நல்ல பாட புத்தகம், ஒரு நல்ல ஆசிரியர், கல்வியை விருப்பத்தோடு கற்றுக்கொள்ளும் மாணவன் என்கிறதான தலைப்பிலே நாம் இதை குறித்து கேட்க போகிறோம். முதலாவது பாருங்கள், சோதனையின் நோக்கம் நமக்கு தெளிவாய் இருக்க வேண்டும். நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம், ஏன் சிச்சிக்கப்படுகிறோம், அதன் காரண காரியங்கள் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் பிதாவுக்கு உயரிய ஒரு மகிமையாய் இருப்பது போல பிள்ளைகளுக்கும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் நம்மை தண்டிப்பதால் அவரது பரிசுத்தத்திற்கு நாம் பங்காளிகளாகிறோம். சில வேளைகளிலே நாம் பாவம் செய்யும் பொழுதோ இல்லாவிட்டால் நாம் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி செல்லும் பொழுது ஒரு சிச்சையை அவர் அனுமதித்து தம்மோடு கூட அவர் இணைத்துக் கொள்ளுகிறார். சோதனையிலே விசுவாசி எதிர்பார்ப்பது ஒரு ஆறுதலை தான் இல்லையா? அவன் அமைதியாயிருந்து இந்த விசேஷித்த தண்டனைக்காக திருப்தியாயிருக்கிறான். இது துவக்கம் மாத்திரம்தான். பிதா இன்னும் உயர்வான ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். அவர் அவனை மிக தூயவனாக வாழ்நாள் முழுவதும் இருக்கும்படி ஆக்கவும் பரிசுத்தத்திற்கு நேராக அவர் நம்மை அழைத்து செல்லவும் விரும்புகிறார். யோபின் புஸ்தகத்திலே யோபு கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். அவ்வளவு பெரிய பாடுகளையும் அவ்வளவு கஷ்டத்தையும் ஒரே நாளிலே அவன் கண்ட பிற்பாடும் அவன் சொல்லக்கூடிய காரியம், கர்த்தருடைய

0: நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபு 1:21. அது அவனுடைய சோதனை பள்ளிக்கூடத்தின் ஆரம்பமாய் காணப்பட்டது. கர்த்தர் அவனுக்கு இன்னும் போதிக்க வேண்டியது, நமது சித்தம் எல்லாவற்றிலும் அவருடைய தூய சித்தத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் எதை வாஞ்சிக்கிறோம், இல்லாவிட்டால் எதை குறித்து நாம் அதிக பிரயாசப்படுகிறோம் என்பது கர்த்தருடைய சித்தத்திலே அது இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் கர்த்தரை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இப்படி சம்பவிக்கிறது. அவர் தமது பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்பும்படி விரும்புகிறார். அவரது பரிசுத்தத்தால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்பது தேவ நோக்கமாயிருக்கிறது. இதுவே நம்முடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும். இதிலே நாம் சில வேளை தவறும் பொழுது சிறு சிறு சிற்சைகளை நாம் ஒருவேளை அனுபவிக்கலாம். இது கர்த்தர் நம்மோடு கூட பேசி அவர் நம்மில் இடைப்படுகிறார். அவருடைய சித்தத்தை செய்யும்படி நம்மை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், முக்கியமாக சோதனை காலத்தில் வேத வசனம் நாம் வாசிக்கிற புத்தகமாயிருக்க வேண்டும். அநேக வேளைகளிலே நாம் சோதிக்கப்படும் பொழுது, சோர்ந்து போய் காணப்படும் பொழுது நாம் வேதத்தை வாசிப்பதில்லை. ஆனால் அந்த காலகட்டங்களில் தான் நாம் வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும். தேவன் நம்முடைய சோதனைகளிலும் துன்பங்களிலும் அவரது வசனத்தை நமக்கு போதிக்கும்படி விரும்புகிறார். ஏன் அவர் நம்மை தண்டிக்கிறார், எவ்வளவு ஆழமாக அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை அவரது வாக்குத்தத்தங்கள் மூலமாகவும் அவர் நம்மில் அன்பு கூறுகிறார் என்பதும் எத்தனை ஆறுதலான விஷயம் பாருங்கள். சோதனை பிதாவின் வாக்கு தத்தங்களுக்கு புதிய மகிமையை தருகிறது. நாம் தண்டிக்கப்படும் பொழுது ஆலோசனைக்காக வேத வசனங்களைத்தான் நாட வேண்டுமே ஒழிய மற்ற எதையும் நாம் நாடக்கூடாது. மூன்றாவதாக பாருங்கள், இயேசுவே நம்முடைய ஆசிரியராக இருக்கட்டும் என்று பார்க்கலாம். அவரே பாடுகள் மூலம் சுத்திகரிக்கப்படுகிறார். பாடுகள் மூலமாகவே முழு கீழ்ப்படிதலையும் அவர் கற்றுக்கொண்டார். அவருக்கு அதிசயமான உருக்கமுள்ள இருதயம் காணப்படுகிறது. அவரோடு நாம் அதிகமாய் உறவு கொள்ள வேண்டும். பிறருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளிலிருந்து நாம் ஆறுதல் அடைய முயற்சிக்கவே கூடாது. அநேக வேளைகளிலே பாருங்கள், நாம் கஷ்டப்படும் பொழுது, இல்லாவிட்டால் நாம் சோதனையிலே அகப்பட்டு சிகிச்சைக்கப்படும் பொழுது அநேகர் வந்து நமக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். அந்த ஆறுதல்கள் மனிதனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆறுதல்கள். அவை நம்மை ஒருபோதும் ஆறுதல் படுத்துவதில்லை. இயேசு நமக்கு போதனை தர நாம் அனுமதிக்க வேண்டும். தனிமையில் அவரோடு சம்பாஷித்து அடிக்கடி வேத வசனத்தை நாம் தியானம் செய்யும் பொழுது அது நம்மை அதிகமாய் உற்சாகப்படுத்துகிறதா இருக்கும். பிதா நமக்கு வார்த்தையையும் ஆவியையும் ஆண்டவராகிய இயேசுவையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பிரித்தெடுக்கப்பட்டு வேறு பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். துன்பங்களும் தண்டனையும் சிச்சையும் நம்மை வசனத்திற்கு நேராக, இயேசுவுக்கு நேராகத்தான் நம்மை அழைத்து கொண்டு வர வேண்டும். அவர் தமது பரிசுத்தத்திற்கு நம்மை பங்காளியாக்குவார். இயேசுவோடு உள்ள உறவு தானாக நமக்கு ஆறுதலை கட்டாயம் கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்து நான்காவதாக பாருங்கள், விருப்பத்துடன் கற்கும் ஒரு மாணவராய் இருக்க வேண்டும். சோதனை சாலை என்பது ஒரு பள்ளிக்கூடமாய் இருந்தால் அதை விருப்பத்தோடு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவனாய் நாம் இருக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மிக மிக அதிகமாயிருக்கும். நம்முடைய அறிவீனத்தை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும், இல்லையா? நமக்கு தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று எப்பொழுதுமே நாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம். துன்பங்களிலே நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாந்த குணமுள்ளவர்களுக்கு போதிக்கும் மற்றும் ஞானத்தின் வாக்குத்தத்தம் இருக்கிறது. காதுகளை திறந்து வைக்க நாம் நாட வேண்டும். இதனால் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்போம். நாம் அதை கற்றுக்கொள்கிற ஒரு மாணவனை போல என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு மாணவன் பாடங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது எவ்விதமான ஒரு மனநிலையிலே அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ, அப்படித்தான் நாம் ஆவிக்குரிய சோதனை சாலைகளிலே நாம் போடப்படும் பொழுது நமது இயேசுவே நமது ஆசிரியர் என்று பார்க்கிறோம். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுக்கு நேராகவும் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாகவும் நாம் அமைதலோடு கூட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. முழு விருப்பத்தோடு அவர் சொல்லுவதை கேட்க வேண்டும். அவர் போதிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இதில் நம்மை மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, நீர் சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 94:12 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று யாக்கோப்பு 1:2-4 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் சோதனை காலத்தை பாக்கியமான காலமாக நாம் எண்ண வேண்டும். அதோடு பிதாவோடு நெருங்கிய உறவு கொள்ளும் ஒரு காலமாகவும் அதனால் அவரது பரிசுத்தத்துக்கு நாம் பங்காளி ஆகிறோம் என்றும் நாம் எண்ணிக்கொண்டு அதில் மிகவும் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நாங்கள் நாம் மகிழ்ச்சியோடு கூட சொல்லலாம், நான் துன்பப்பட்டது நல்லது என்று சங்கீதக்காரனை போல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று நாம் கட்டாயம் நம்மால் சொல்லக்கூடும். பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையின் இரண்ட சோதனைகள் வரும்போது உம்முடைய வசனம் காண்பிக்கும் மகிமையான ஒளிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் இதன் மூலம் எனக்கு போதித்து உமது பரிசுத்தத்தின் பங்காளியாக நீர் என்னை மாற்றுகிறீர் என்று நான் உம்மில் விசுவாசமாயிருக்கிறேன். நீர் உமது சொந்த குமாரனுடைய பாடுகளையும் மரணத்தையும் அனுபவிக்க செய்து அதன் மூலம் பரிசுத்தத்தை எனக்கு அருகிலே நீர் கொண்டு வந்ததற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உமது பரிசுத்தத்தின் பங்காளியாக மாற வேண்டும் என்று சொல்லி நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய சிற்சையை நாங்கள் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். உமது விலையேற பெற்ற பணிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது ஆலோசனையை மாத்திரம் என்னில் நிறைவேற்றும், உமது சித்தத்தை செய்யும்படி நீர் என் கைகளை பழக்கு வித்திரளும் என்று சொல்லி நாம் முற்றிலுமாய் நாம் கர்த்தருடைய கரங்களிலே நாம் அர்ப்பணிப்போம். கடைசியாக பாருங்கள், கிறிஸ்துவுக்காய் நம்மை நாம் முற்றிலுமாய் அர்ப்பணிக்க வேண்டியதன் ஒரு அவசியம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று மத்தேயு 16 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துதான் நமக்கு மிக சிறந்த முன்மாதிரி. நாம் அவரை பின்பற்ற அழைக்கிறார். நாம் தான் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவருக்கு பின் செல்லும்படியாக நாம் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். அவர் தகுதியும் உத்தமமும் உடையவர். அவர் நம்மிடம் அதிகமாய் கேட்கிறார், ஆனால் அவரை முழுமனதோடு பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் மிக அதிகமாய் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். எஜமானுடைய உபயோகத்துக்கும் எல்லா நிற்கரியைக்கும் ஆயத்தமான பாத்திரமாய் நம்மை நாமே முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமாக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஒரு சிறிய ஜெபம் செய்து முடிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான வேளையில ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே கேட்டுக்கொண்ட இந்த செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் சிற்சையிலும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த ப்ராசஸ்லயும் நாங்கள் இருப்போமானால் கர்த்தத்தாமே நீர் எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது வசனமும் வாக்கு தத்தங்களும் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவைகளாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. மீட்பரேசுவினான் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
1: நன்றி சௌரி, மிக ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். கர்த்தருடைய நாமமயப்பட்டது. வாழ்த்துக்களமா, ஜெப நேரத்தில் உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கணுமாமா.
0: நன்றி.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
1: நிறம் கலையத்திலே 1:16. இப்பொழுது மீண்டுமாக நாங்கள் இன்னும் ஒரு ஆலோசனை பகுதிகளை செல்ல இருக்கிறோம். எங்களோடு டாக்டர் செல்வின் ராஜேஸ்வராஜ் அவர்கள் இணைந்து ஆண்களுக்கான ஆலோசனை பகுதியை இப்பொழுது வழங்க இருக்கிறார்கள். வணக்கம் பிரதர் டாக்டர் செல்வின் ஜெயசுராஜ், எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம் பிரதர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்த நல்லா இருக்கிறோம் பிரதர்.
1: நல்லா இருக்கிறீங்களா? மிக மகிழ்ச்சி. என்ன விசேஷம் அங்கு உங்களோட தேசத்துல? ஒண்ணுமில்ல
3: பிரதர், பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல பிரதர்.
1: ஒண்ணுமில்ல, எல்லாம் நார்மல், அது நடக்கிற மாதிரியே நடக்குது. ஓகே,
3: ஆமாங்க, ஆமா.
1: இன்றைய நாளும் ஆண்களுக்கான ஆலோசனை பகுதிகளை வழங்குங்கள் ஐயா.
3: கண்டிப்பா பிரதர், இன்னைக்கு ஆண்களுக்குரிய ஆலோசனை பகுதியில் உங்களோட கூட பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய முழு நம்பிக்கையா இல்ல தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதற்கு எதையெல்லாம் இன்னைக்கு மிக அவசியமா இருக்குதுன்றதை தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம தேர்ந்தெடுத்துக்கிற பாதையில நடந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது நமக்கு நிறைய நேரங்கள்ல நம்மளை சூழ்ந்திருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 24 ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 23:55 சுற்றி இருக்கிறவர்களால் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏது சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கிறது, சரியாக இருக்குதா அப்படின்னு நம்ம இவங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்துட்டு நம்ம நடந்து போகிற பாதையை குறித்து நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன காரியங்கள் நம்ம லைஃப்ல நம்ம பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு உங்களோட கூட பார்க்குறேன், உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நாம் தெரிந்தெடுத்திருக்கிற இந்த பாதை, வாழ்கிற இந்த வாழ்க்கை நமக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கைன்றதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. எத்தனையோ விதமான பாதைகள் இந்த பூமியில் இருந்தபோதும் நமக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்மளை எது ரொம்ப அட்ராக்ட் பண்ணி இழுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தெரிந்தெடுத்துட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வாழ்க்கை தான். இதை நம்ம நிறைய நேரங்களில் மறந்து போயிடுறோங்க. ஏதோ நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை, இந்த வாழ்க்கைக்கு வந்து யாரோ ஒருத்தர் எனக்கு வற்புறுத்தி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நினப்பு வந்துடுது. அப்படி கிடையாது. எத்தனையோ விதமான வாழ்க்கைகளின் முறைகள் இருந்தாலும் இப்போ நீங்க தேர்ந்தெடுத்துட்டு வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் உங்களை பொறுத்தளவுக்கு டாப் மோஸ்ட் குவாலிட்டி. இதுக்கு மேல பெட்டர் குவாலிட்டி கிடையாது. அடுத்தவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அவங்களுடைய கமெண்ட்ஸ் என்னவா இருக்கட்டும், முதல்ல நீங்க அதை நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை வந்து திஸ் இஸ் த மோஸ்ட் அட்ராக்டிவ் லைஃப் உங்களுக்கு. நீங்க இதை விட்டுட்டு வேற வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னம்னா, நம்ம தெரிந்தெடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை பற்றி அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். அது அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதை வச்சு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறோம், அது சரியா தவறான்னு நிறைய நேரங்கள்ல ஒரு குளறுபடி வந்துடும். இந்த இடத்துல நீங்க ஒன்னு தெளிவுபடுத்திக்கணும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு லைஃப் இப்படி இருந்தால் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நீ செய்கிறத இப்படி மாற்றிக்கிட்டேன்னா உன் லைஃப் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு நீ இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்போட ஒரு சில காரியங்களை சொல்கிறாங்க பாருங்களேன். இதெல்லாம் விட நீங்கள் பெட்டரான ஒரு லைஃபை சூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கங்க. பீப்புள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட எக்ஸ்பெக்டேஷனோட பெருசு உயர்ந்தது. நீங்கள் தெரிந்தெடுக்க எடுத்திருக்கிற இந்த பாதை அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட இது அதிகம், ரொம்ப ஹைக்கானது. ஆனால் அவங்க வந்து நீங்கள் தெரிஞ்செடுத்திருக்கிற பாதையை அவங்களுடைய மைண்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இட் இஸ் பியாண்ட் ஆல் தீஸ் பீப்புள்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் விட அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை விட நீங்கள் தெரிஞ்செடுத்திருக்கிற உங்களுடைய இந்த பாதை தான் ரொம்ப பெட்டரான ஒரு பாதைங்க, உயர்ந்த ஒரு பாதை. இந்த பாதையில் நீங்கள் நடக்கும்போது எப்பவுமே உங்களுக்குள்ளாக ஒரு உற்சாகம் இருந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு பூஸ்ட்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அதை வந்து நீங்களே உங்களுக்குள்ளாக உருவாக்கி கொள்ளணும். ஐ ஆம் த பெட்டர் பர்சன், எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த லைஃப்பில் நான் சூஸ் பண்ணியிருக்கிற பாத்து தான் உள்ளதிலே பெட்டரான ஒரு பாத். இதை நான் வந்து போகும்போது நான் எப்பொழுதும் என்னையே நான் என்னை உற்சாகப்படுத்தி கொள்ளணும். நிறைய நேரங்களில் இங்கே தான் நம்ம விழுந்து போயிடும். நான் என் வாழ்க்கையில் எது பெட்டர்னு நான் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த பாதையில் யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு பூஸ்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து இந்த வேலையை என்னால் உருப்படியாக செய்ய முடியும் நம்ம நினச்சிட்டு பல நேரங்களில் விழுந்து போயிடுறோம். நமக்குள்ளே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சிருது. உண்மையிலேயே நான் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த பாத்தம் கரெக்டான பாத்தான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற பாதை, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எதையோ சக்சீட் பண்ணணும்னு இதை எடுத்திருக்கிறீங்க, இதை செய்தே முடிக்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டை கொடுத்து நீங்கள் உற்சாகத்தோடு செயல்படணுமா இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க இதை வந்து ஆட்டி படைக்கணுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய நேரங்களில் நம்ம இங்கே விழுந்து போய்டுறோம். பிறர் என்ன சொல்கிறாங்கன்றதை வச்சு தான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 1000 பேர் 1000 சொல்லிகிட்டு இருந்தாலும் சரி, யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விதத்தில் குத்தி காமிச்சிட்டு இறக்கி பேசிட்டு நம்மளுடைய தராதரத்தை வந்து ஆட்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு குளிச்சிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் போயிட்டுருக்கிற பாதையில் ஏதோ ஒரு காரியம் ஒரு நல்லதாகவோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை குடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு சிச்சுவேஷனோ ஒரு ஒரு ஒன்று உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்குங்க. 100 பேரும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசினாலும் சரி, நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் இருக்கும். அந்த ஹோப்பில் யாருக்கும் தெரியாத அளவுக்கான ஒரு பலம் இருக்கும். இந்த பாத்தை நம்ம எப்படியும் ஃபினிஷ் பண்ணிடுவோன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். எத்தனை விதமான ஒரு இடர்கள் இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கிற பாதையில் ஏதோ ஒரு நன்மையானது நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்குங்க எல்லா சிச்சுவேஷன்லையும். நம்ம நிறைய நேரங்கள் என்ன செய்வோம்னா அந்த சிச்சுவேஷனே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போமே தவிர அதற்குள்ளாக நம்ம நிற்கிறதுக்காக ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்குதே, நான் சூஸ் பண்ண இந்த பாத்தில் நினச்சி நிற்கிறதுக்கு ஒரு பாதை ஏதோ ஒன்று அந்த இடத்துல நடந்துட்டுருக்குதே அப்படின்றத நம்ம யோசிச்சு அதில் நம்ம பலப்படணுமே தவிர எப்போ பார்த்தாலும் சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாதுங்க. இல்லை நம்மளுடைய பாதையில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் நம்ம ஆள வேண்டியது மிகவும் அவசியம். இதில் இந்த ஜாக்கிரதையாக வாழ்கிறதுன்றது வேற, நம்ம எடுத்திருக்கிற இந்த பாதையே வந்து ரொம்ப மோசமானதாக நினச்சி இதை விட்டு விலகிடலாமா நம்ம நினச்சிட்ருக்கிறது சுத்தமான கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒன்று. நம்ம இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு டிரைவர் இருக்கிறாரு, அவர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு எச்சரிக்கையாக ஓட்டுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஓட்டி கொண்டு இருக்கும் அந்த பாதையில் வந்து எந்த விதமான கரடு முரடான காரியங்கள் இருக்கலாம், ஒரு ஒரு அடல்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு பர்சன் வந்து போயிட்டுருக்கிறார் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரிஸ்க்கு எடுக்காமல் அந்த ரிஸ்கெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சரியான பாதையை சூஸ் பண்ணிவிட்டு அவர் ரைட் பண்ணுறாருனா ஹீஸ் அ காசியஸ் டிரைவர், ரொம்ப ஒரு ஜாக்கிரதையான ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம ஒரு டிரைவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை விட்டுட்டு நான் வண்டியே ஓட்ட மாட்டேன், அந்த பாதைக்கே நான் போக மாட்டேன், வண்டியே ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓட்டி வராங்க அப்படின்னா, அவங்க அந்த டிரைவரை வந்து நம்ம காசியஸ் டிரைவர் சொல்ல மாட்டோம், அவரை டிரைவர்னே சொல்ல மாட்டோம். இவர் என்ன ஒரு மனநிலைமையில் இருக்கிறாரு, வண்டியை எடுத்துகிட்டு ஓட்டாமல் இருக்கிறாரு, இந்த நிலமையில் இந்த மாதிரியான ஒரு கரடு முரடான பாதையில் ஓட்டக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கி ஓடுறாரே நம்ம நினைப்போம். அப்படித்தான் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம எடுத்திருக்கிற பாதையில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமே தவிர, இனிமே நான் இந்த பாதையிலேயே போகக்கூடாது, இந்த காரியத்தையே நான் செய்யக்கூடாது அப்படின்னு நான் எந்த நேரத்துலையும் நான் வந்து என்னுடைய மைண்ட்குள்ளே நான் வந்து கொண்டு வந்து நிறுத்தக்கூடாதுங்க. நிறைய நேரங்களில் இது தான் நடந்துட்டு இருக்குது. நான் ஒரு பாத்தை சூஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கிறேன், ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது தேவையில்லாத அந்த ரிஸ்கான ஒரு காரியங்கள் வரும்போது அதை உதறி தள்ளிட்டு நான் பாட்டுக்கு ஒரு ஜாக்கிரதையாக நடந்து போகிறது மிகவும் அவசியம். அதுக்காக நான் செஞ்சிட்டு இருக்கிற வேலையவே விட்டுட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது சரியான காரியமே கிடையாதுங்க. ஒரு மனிதன்கிட்ட வந்துங்க, ஒரு கிரீக் மித்தாலஜியில வந்து ஒரு பெரிய ஒரு மிருகம் வந்து ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும், சிமேரான்றாங்க. அது எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு சிங்கத்தோடைய தலையா ஆட்டுடைய உடம்பு அப்புறம் ஒரு பாம்புடைய டெய்ல் வச்சு ஒரு அனிமல் மாதிரி ஒரு மித்தாலஜி கிரீக் மித்தாலஜியில இருக்குது. இது வந்து எப்படி செய்யறதுக்கு அவங்கக்கிட்ட கொடுத்தாங்கன்னா, மூணு டிஃப்ரெண்டான விஷயத்த வந்து அவன் கையில் கொடுத்துட்டாங்களா, இது ரெண்டு மூணையும் ஏதாவது ஒன்று பண்ணுன்னு அவன் மூணையும் இணைச்சிட்டான், அவ்வளோதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு கிரீக் மைத்தாலஜியில் ஒரு பெரிய அனிமல் போல இன்னைக்கு காட்சி அளிக்கிறது. இது என்ன அப்படி நமக்கு சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற பாத்து இருக்கும்போது டிஃப்ரெண்டான திங்ஸ் எது வந்தாலும் அதை சேர்த்து ஒன்று பண்ணி நம்மளுடைய லைஃப்க்கு அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணி அதை எப்படி கொண்டு போகணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு த்ரீ டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்துருச்சே, இதை வச்சு என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, இதை நான் வந்து பெட்டராக என்னால் இதை ஃபேஸ் பண்ண முடியாதுன்ட்டு நான் விட்டுட்டு ஓடிடக்கூடாதுங்க. எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கையில் யார் என்ன சொன்னாலும், எந்த காரியத்தில் யார் ஈடுபட்டாலும், நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த பாதையில் எதெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்தணுமோ அதை நீங்கள் அப்படி பயன்படுத்தணும். நிறைய நேரங்களில் நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கும்போது நம்முடைய கரத்தை ஈஸியாக இன்னொருத்தர் மேலே கையை காமிச்சு விட்டுருவோம். இவர் என் பாதையில் குறுக்க வந்தனால தான் என்னுடைய லைஃப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது, இவங்கெல்லாம் நான் நல்லா போயிட்டுருக்கணும்னு நினைக்காம என்னை வேணும்னு கெடுக்கணுன்ட்டு இந்த பாதைக்குள்ளாக அவங்க வந்து என்னை மாற்றிட்டாங்க, என்னுடைய இமேஜினேஷன் போச்சு, என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே கலைஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த மாதிரியான காரியத்தை நீங்கள் தயவு செஞ்சு எந்த நேரத்துலையும் நீங்கள் உங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க. எத்தனை பேர் உங்கள் லைஃப்குள்ளே வந்தாலும் சரி, யார் எந்தெந்த காரியங்களை எப்படிலாம் கொண்டு வந்து சொன்னாலும் சரி, நீங்கள் முடிவு பண்ணி எடுத்திருக்கிற இந்த காரியத்தில் நீங்கள் அனுமதிக்காமல் யாருமே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறது என்னென்னா, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு கிடையாதுங்க. நிறையா பீப்புள் நம்ம போகிற பாத்தில் க்ராஸ் பண்ணி வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம போகிற பாத்தை மாற்றிக்க முடியாது. அவங்க வர நேரத்தில் கொஞ்சம் பாஸ் பண்ண வேண்டியது இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அவங்க க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க ஒருத்தர் நமக்குள்ளே வந்து அங்கே க்ராஸ் பண்ணி போயிட்டாங்களே அப்படின்றக்காக அதே இடத்துல நின்று அங்கேயே யோசிச்சுட்டு போக வேண்டிய பாதையை மறந்து போயிடாதீங்க. நமக்கு நிறைய நேரங்களில் அநேக விதமான அந்த ஒரு கனவோடு நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கிறோங்க. இது கனவு அப்படின்றது வந்து எப்படின்னா, ஏதோ ஒரு ஒரு ஒரு சின்ன விஷயம் மட்டும் நடக்கிறது கிடையாது, இட்ஸ் அ சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். கண்டினியூஸாக ஏதாவது நடந்துட்டு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயந்தான் ஒரு ட்ரீம், நமக்கு இருக்கக்கூடிய அந்த கனவுன்றத. இது வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கிற நிலைமையில இருக்கலாம், சம்டைம்ஸ் நம்ம முடிச்சுட்டு இருக்கும்போது கூட நமக்கு இந்த மாதிரியான ஒரு காரியங்கள், நம்ம எடுத்திருக்கிற இந்த வேலையில் நம்ம போயிட்டு இருக்கிற இந்த பாத்திரம் இப்படிலாம் நடக்கலாம் நம்ம யோசிக்கலாம். ஆனா நம்ம இந்த மாதிரி ஒரு சீரியஸான திங்ஸ் வந்து கண்டினியூஸா இதுக்கு அடுத்து ஒன்னு ஒன்னா நடந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒண்ணு தடைப்பட்டுட்டா அதுக்கு அடுத்து நடக்க வேண்டிய நல்லதும் கெட்டு போயிடும் நம்ம நினைக்கிறது வந்து தவறான காரியங்க. இட்ஸ் கம்ப்ளீட். நீங்க எந்த அளவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டெப்ஸ்ல நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. ஏதாவது ஒரு ரெண்டு ஸ்டெப் மிஸ் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம், த தேர்ட் ஸ்டெப் ஸ்டில் தேர், நீங்க போயிட்டே இருக்கலாம். நிறைய நேரங்கள்ல நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம நினைக்கிற நினைப்புகள் எல்லாரும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருமே நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளும் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனைகளும் நமக்கு எப்பயுமே கடைசி வரைக்கும் நம்மளை பாதிக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. உங்களுடைய நினைவுகளும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய நினைவுகளும் சரி, காலங்காலத்துக்கும் ஒரே மாதிரி இருக்க போறது கிடையாது. டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க பார்த்த குறித்து நீங்கள் கொஞ்சம் காலங்களுக்கு விருப்பாது ஒரு விதமான டிஃப்ரெண்டான ஒரு ஒப்பீனியன் வரலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க இன்னைக்கு தவறாக பேசிட்டு இருக்கிறவங்க நாளைக்கு உங்கள் கூட நிற்கலாம். உங்களுக்கு எதிர்ப்பாக பேசிட்டு இருக்கிறவங்க கூட உங்களோட கூட சேர்ந்து நாளைக்கு பயணிக்க நேரிடலாம். அப்படி இருக்கும்போது எது நமக்கு வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடியது அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த பாத் இருக்குது பாருங்களேன், அந்த பாத்துல நீங்க நிலைச்சு நின்று ஓடிட்டே இருக்கும் போதுதான் இந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் உங்க கூட வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பாத்தை நான் சூஸ் பண்ணணும்னா நான் முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியான ஒரு பாதையை உருவாக்கினது என்னுடைய முழுமையான சம்மதத்தோடு உருவாக்கப்பட்டிருந்தாலும் இதை கொடுத்தது நம்மை உருவாக்கின கடவுள் என்பதை நீங்க நினைச்சிங்கன்னா மாத்திரம்தான் நீங்க தெரிந்தெடுக்கிற பாத் வந்து எவ்வளவு வேல்யூபிள்னு உங்களுக்கு தெரியும். இந்த பாத்தை நீங்களா தற்செயலாக நீங்க எடுத்துக்கலைங்க, காட் கம்பல்சரி பர்பஸ்ஃபுல்லா உங்களுடைய இந்த கிரியேஷனுக்கு இந்த டைம்ல நீங்க இந்த வேலையை எடுத்து செய்யணும் அப்படின்னு உங்க கையில ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஸோ அதுல நீங்க வந்து உங்களுடைய ஹாப்பினஸை கம்ப்ளீட்டா கொடுக்குறீங்க, உங்களுடைய பாசிட்டிவிட்டி இதுல நிறைய இருக்க போகுது. அப்படி நீங்க கடவுளுடைய பாதையில நீங்க நடந்து போயிட்டு இருக்கிற நேரத்துல தேர்ட் பர்சன்ஸோ உங்க கூட இருக்கிறவங்களோ யாரு இன்டர்ஃபியர் ஆனாலும் சரி, நீங்க எதை பத்தியும் யோசிக்காம உங்க மைண்ட்ல இருக்கிற அந்த ஒரு விஷயத்த, அந்த பாத்த நீங்க சூஸ் பண்ணதை எந்த நேரத்திலையும் விட்டுறாம இடறி போகாம ஜஸ்ட் கோ அஹெட்ங்க. காட் ரியலி பிளஸ் யூங்க. தேங்க்யூ.
1: ஆமென், ஆமென். மிக ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஆலோசனை. இதை கேட்டுக்கொண்டவர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பலனை கொடுக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் எனக்கு கூட நீங்கள் சொல்ற விடயங்கள் எல்லாமே மிக சரியாக ஒத்துப்போகிறதா இருந்தது. எந்த இடத்திலும் நாங்கள் அங்கு இங்கு என்று அலையாதபடிக்கு எங்களை நோக்கி, அதாவது 21 வருடங்களே அடுத்த மாதம் நாங்கள் கழிக்க இருக்கிறோம் இந்த ஊழிய பாதையில். ஆயிரக்கணக்கான மக்களை நேர்களையே நாங்கள் சந்தித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், எங்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள். இப்போ அநேகர் இல்லாவிட்டாலும் அவர்கள் எங்களுக்கு பின்னாக எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவது அல்லது விமர்சிப்பது மிகவும் சங்கடமாகத்தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை இப்படிப்பட்ட மக்களை சந்திக்கும் போது அல்லது இப்படிப்பட்ட மக்களினுடைய விமர்சனங்களை பின்னாலிருந்து கேட்கும்போது ஏசாயா 58வது வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. என்னை நீதிமானாக்கிறவர் சமீபமாய் இருக்கிறார், என்னோடு வழக்காடுகிறவன் யார், ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி, அவன் என்னிடத்தில் வரட்டும். இந்த வசனம் தான் என்னை திடப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட மக்களை நான் கேட்பது, நேரடியாக உங்கள் கருத்துக்கள் விமர்சனங்கள் இருந்தால் என்னோடு பேசிக்கொள்ளுங்கள், எனக்கு பின்பதாக பேசி மற்ற உறவுகளை நீங்கள் தவறான பாதைக்கு கொண்டு போய் விட வேண்டாம் என்பதுதான் எனது ஆலோசனை. இன்றைய நாளில் நீங்கள் கொடுத்த ஆலோசனை என்ன இன்னும் பக்குவப்படுத்துகிறது, இன்னும் எழுந்து ஆண்டவருக்கென்று பிரகாசிக்க அநேக மக்களை அவர்களுக்கென்று தயார்படுத்த, கத்தருக்கென்று தயார்படுத்த இன்னுமாக இதை இன்னுமாக தொடர்ந்து ஓடுவதற்கு இது எனக்கு மிகவும் பலன் கொடுக்கிற வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக மிக நன்றி சகோதரன் டாக்டர் செல்வின், வாழ்த்துக்களை.
3: நன்றி பிரதர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் பிரதர்.
1: ஆமாம், நீங்கள் 2 தடவை வந்தாலும் அப்படியே போல்டாக பேசிடுறீங்க. ஒவ்வொரு வாரம் நீங்கள் வர வேண்டும், அநேக காரியங்களை எங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்க்கையில் தேவை. அது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்தில் நாங்கள் செய்கின்ற வியாபாரங்கள் அல்லது பகிர்ந்து கொள்கிற உறவுகள் குடும்பங்கள் ஆயிருந்தாலும் இது உண்மையிலே ஒரு காலத்துக்கு உரிய ஒரு வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள். மிக மிக நன்றி. வாழ்த்துக்கள் சகோதரன். மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் நிச்சயமாக இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை கூடாக எங்களுடைய ஆலோசனை பகுதிகளை நாங்கள் கேட்க அதன்படி நடக்க கத்திரங்களுக்கு உதவி செய்வாங்க.
3: நிச்சயமா பிரதர், ஆமே.
1: நன்றி. நன்றி சகோதரன்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையதிலே 1:34. அடுத்து 1:45 வர இருக்கிறது வேதம் வாசிக்க கேட்போம். நாளும் எங்களோடு இணைந்து ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி வாசிக்க இருக்கிறார்கள். பிரின்ஸ் ரோஸ் அவர்கள் எங்களோடு இணைந்து வேதத்தை வாசிக்க இருக்கிறார்கள். நாங்களும் அந்த நேரத்தில் வேதாமத்தை எங்கள் அருகில் இருந்தால் எடுத்து அவர்களோடு இணைந்து வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்வோம், படிப்போம். இன்றைய நாட்களில் அநேக மக்களுக்கு வேதம் வாசிக்கிறதுக்கு நேரங்கள் மிக மிக குறைவு. உண்மைதான். அதில் மாற்று கருத்தில்லை. காரணம், வேகமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நாங்கள் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் வேதத்தை விட்டுவிடக்கூடாது. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் எங்களுக்கு பதிவு செய்திருக்கிறது. ஆனபடியால் முடிந்த அளவுக்கு இந்த வேதத்தை எந்த நிலையில் இருந்தாலும், அல்லது வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், அல்லது டிரைவராக இருந்தாலும், அல்லது ஆஃபீஸில் வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், மற்றும் படுக்கையில் இருந்தாலும் இந்த வேதத்தை நாங்கள் கேட்க, அல்லது வயதான மக்களுக்காக, கண் தெரியாத மக்கள் இருக்கலாம், அவர்களால் வேதத்தை வாசிக்க முடியாது, ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், இப்படிப்பட்ட மக்களுக்காக இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஆனபடியாக இதை உதாசீனப்படுத்தாதபடி நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். வேதத்தை வாசிக்கிற சகோதரிக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நேரம் கலையத்திலே 1:35. இன்னும் 10 நிமிடத்தால் நாங்கள் வேதத்தை வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்க்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13, ஸ்காப்ரோ, ஃபின்ச்சன், ஃபின்ஸ்டின் சந்திப்பு, 416-291-9148.
1: நிறம் கலையத்திலே 1:41, வியாழக்கிழமை காண மதிய ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 1:45 வருகிறது வேதம் வாசிக்கிறதும் கேட்பதும்.

0: நேரம் கலையதிலே 1:45. இது வேதம் வாசிப்பதற்கான கேட்பதற்கான நேரம். எங்களோடு ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரீம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் பிரதர். நீங்களும் ஜெசிந்தா சிஸ்டரும் நல்ல சுகமா இருப்பீங்க. தொடர்ந்து கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
0: ஆமே ஆமே. நன்றி அம்மா. எங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள், உங்களை போன்ற மக்களுக்கு நான் நன்றி கடமைப்பட்டவனாக என்றென்றும் இருப்பேன். தொடர்ந்து இன்றைய நாளும் ஆண்டுடைய வேதத்தை நீங்கள் 3 அதிகாரங்களை வாசிக்க இருக்கிறீர்கள். ஆரம்பிங்களும்.
1: சோத்ரம் ஆண்டவரே, தாப்பனே தாப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே வாசிக்கிற இந்த வசனங்கள் ஒவ்வொருத்தரும் இங்க தாவே நீங்கள் ஆசீர்வதித்து கேட்கிற ஜனங்களும் ஆண்டவரே கத்தாவே சுவாமி, இதுல பலப்பட நீங்கள் கிருபை தரும்படியா என்னுடைய கருத்துக்குள்ளே நான் தந்து என் தேவனே இந்த நாளை உங்களுடைய கருத்துக்களை தருகிறேன் சுவாமி. இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 21 வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே இருக்கும் போது நம்மில் ஒருவனும் தன் குமாரத்தியை பெஞ்சமீனருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார்கள். ஆகையால் ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே தேவ சன்னதியில் சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு மிகவும் அழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள். மறுநாளிலே ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிப்பிடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட கடவன் என்று அவர்கள் பெரிய ஆணையிட்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் சபை கூடின போது இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரராகிய பெஞ்சமீனரை நினைத்து மனஸ்தாபப்பட்டு, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிட்டே, மீந்திருப்பவர்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி நாம் அவர்களுக்காக என்ன செய்யலாம், நம்முடைய குமாரத்திகளில் ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நாம் கர்த்தர் மேல் ஆணையிட்டு கொண்டோமே. இஸ்ரவேலின் கோத்திரங்களில் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வராதே போன யாதொருவர் உண்டோ என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கீலியாத்தில் உள்ள யாபேசின் மனுஷரில் ஒருவரும் பாலியத்தில் சபை கூடின போது வரவில்லை. ஜனங்கள் இலக்கம் பார்க்கப்பட்ட போது கீலியாத்தில் இருக்கிற யாபேசின் குடிகளில் அங்கே ஒருவரும் இருந்ததில்லை. உடனே சபையார் பலவான்களில் 10,000 பேரை அங்கே அழைத்து, நீங்கள் போய் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளை ஸ்திரிகளோடும் பிள்ளைகளோடும் பட்டய கருக்கினால் வெட்டுங்கள். சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷரையும் அறிந்த சகல பெண் பிள்ளைகளையும் சங்கரிக்க கடவீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார்கள். இவர்கள் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளிடத்திலே புருஷரை அறியாத 400 கன்னிப்பெண்களை கண்டுபிடித்து அவர்களை கானான் தேசமான சீலோவில் இருக்கிற பாலியத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ரிம்மோன் கண்மலையில் இருக்கிற பெஞ்சமின் புத்திரரோட பேசவும் அவர்களுக்கு சமாதானம் கூறவும் சபையார் எல்லாரும் மனுஷரை அனுப்பினார்கள். அப்படியே அக்காலத்தில் பெஞ்சமீனர் திரும்ப வந்தார்கள். கீழையாத்தில் இருக்கிற யாபேசின் இஸ்திரிகளில் உயிரோடே வைத்த பெண்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படி செய்தும் அவர்கள் தொகைக்கு காணாதிருந்தது. இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பெஞ்சமீனருக்கு மனஸ்தாபப்பட்டார்கள். பெஞ்சமீன் கோத்திர இஸ்திரிகள் அழிந்தபடியினாலே மீதியான மற்ற பேர்களுக்கும் மனைவிகள் கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று சபையின் மூப்பரானவர்களை கேட்டு, இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் நிர்மூலமாகாதபடிக்கு தப்பினவர்களுடைய சுதந்திரம் பெஞ்சமீனுக்கு இருக்க வேண்டுமே, நாமோ நம்முடைய குமாரத்திகளில் அவர்களுக்கு பெண் கொடுக்க கூடாது, பெஞ்சமீனருக்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டார்களே என்றார்கள். பின்னும் இதோ பெத்தேலுக்கு வடக்கே பெத்தேலில் இருந்து சிகேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லிபோனாவுக்கு தெற்காகவும் இருக்கிற சீலோவிலே வருஷந்தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் பெஞ்சமின் புத்திரரை நோக்கி, நீங்கள் போய் திராட்சை தோட்டங்களிலே பதிவிருந்து சீலோவின் குமாரத்திகள் கீத வாத்தியத்தோட நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும் போது திராட்சை தோட்டங்களிலிருந்து புறப்பட்டு உங்களில் அவரவர் சீலோவின் குமாரத்திகளில் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பெஞ்சமின் தேசத்திற்கு கொண்டு போங்கள். அவர்களுடைய தகப்பன்மாராகிலும் சகோதரராகிலும் எங்களிடத்தில் முறையிட வரும்போது நாங்கள் அவர்களை நோக்கி, எங்கள் நிமித்தம் அவர்களுக்கு தயவு செய்யுங்கள், நாங்கள் யுத்தம் பண்ணி அவனவனுக்கு மனைவியை வாங்கி கொடுக்கவில்லை, உங்கள் மேல் குற்றம் உண்டாக இப்போது நீங்கள் அவர்களுக்கு மனைவிகளை கொடுக்கவும் இல்லை என்போம் என்று சொன்னார்கள். பெஞ்சமின் புத்திரர் அப்படியே செய்து நடனம் பண்ணுகிறவர்களிலே தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை மனைவிகளாக பிடித்து கொண்டு தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பி போய் பட்டணங்களை புதுப்பித்து கட்டி அவைகளில் குடியிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் அக்காலத்திலே அவ்விடம் விட்டு அவரவர் தங்கள் கோத்திரத்துக்கு தங்கள் குடும்பத்துக்கு போய் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் ஏசாயா 43 அதிகாரத்தை வாசிப்போம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுத்தேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரதிகளையும் நான் என் மகிமை கண்டு சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தெரிவிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்களிருந்தும் குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகளிருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தே சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும் படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்டேன் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து இரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படுவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்திரமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராத படிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்டேன் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வெளிச்சற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் செலுத்து போனாய். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை. உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினாலே என்னை வருத்தப்படுத்தினாய். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன். ஆமேன். அடுத்ததாக யோவான் வாசிக்க கேட்போம். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டுமென்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிறவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துட்கிரிகைகளுக்கும் பங்குள்ளவன் ஆகிறான். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பி இருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஆமேன்.
0: ஆமேன். நன்றி சகோதரி, மிக அழகாக கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள். ஆண்டுடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டது. அநேக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இது நல்லொரு பலன் கொடுக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். உங்களுக்கும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட பணியை, நச்செய்திய பணியை தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள்.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி அம்மா நன்றி. உங்களை மீண்டுமாக 3 மணிக்கு நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் ஜெபத்துக்காக.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: தொடர்ந்து நாங்கள் பிபிசி தமிழ் செய்தி அரங்கத்தை கேட்க இருக்கின்றோம்.
3: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் சேதமடைந்த இஸ்ரேலின் மருத்துவமனை கூர்ந்து கவனிக்கப்படும் அமெரிக்க அதிபர் எடுக்க இருக்கும் முக்கிய முடிவு. காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பலியான பல பாலத்தீனர்கள், உணவு விநியோக மையத்திற்கு அருகிலும் தாக்குதல்கள். 3D மூலம் விண்வெளி வீரர்கள் உணவுகளை பெற முடியுமா? ஆரோக்கியமான விண்வெளி உணவுகளுக்கான சோதனை முயற்சி குறித்த தொகுப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பிஜாய். இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்பை ஊடுருவிய ஈரானிய ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலில் கணிசமான சேதங்களை ஏற்படுத்தியுள்ளன. ஏழாவது நாளாக தொடரும் இஸ்ரேல் ஈரான் மோதலில் இஸ்ரேலின் தெற்கில் உள்ள நகரமான பீர்ஷெபாவில் ஒரு மருத்துவமனை மீதான தாக்குதலுக்கு முழு விலையையும் ஈரான் செலுத்தும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறுகிறார். ஆனால் முக்கிய இலக்கு இந்த மருத்துவமனைக்கு அருகிலுள்ள ஒரு ராணுவ தளம் என்று ஈரானின் அரசு ஊடகங்கள் கூறின. மேலும் செல் அவைவில் உள்ள ராமத்கனில் ஒரு ஏவுகணை தாக்குதல் பெரும் சேதங்களை ஏற்படுத்தியது. குறைந்தது 65 பேர் காயமடைந்தனர் என்கிறது இஸ்ரேலின் அவசர சேவை. ஈரான் மீதான தாக்குதல்களை அதிகரிக்க இஸ்ரேல் ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் லூசி வில்லியம்சன் பீர்ஷெபாவில் சேதமடைந்த மருத்துவமனைக்கு அருகிலிருந்து வழங்கும் தகவல்களை பார்க்கலாம். தாக்குதலுக்கு பல மணி நேரங்களுக்கு பிறகும் இன்று காலை இங்கு நாங்கள் வந்தபோது கட்டடத்திலிருந்து புகை வந்து கொண்டிருந்தது. அவசர கால

0: ஈரானின் நாத்தன்ஸ் உள்ளிட்ட அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்ததாக இஸ்ரேல் ராணுவம் கூறுகிறது. செயல்படாத அராகன நீர் அணு உலை இலக்குகளில் ஒன்று. கதிரேக்கம் பரவும் அபாயம் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பெரும்பாலான தொலைபேசி மற்றும் இணைய தொடர்புகளை ஈரானிய அதிகாரிகள் துண்டித்துள்ளதால் அந்நாட்டுக்குள் நடப்பவை குறித்து நம்பகமான தகவல்களை பெறுவது கடினமாகியுள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டத்திற்கு அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளதாக அறியப்படுகிறது. ஆனால் அதை செயல்படுத்துவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று தெரிகிறது. அமெரிக்க தலையீட்டால் சீர் செய்ய முடியாத சேதம் ஏற்படும் என்று ஈரானின் அதிபுயர் தலைவர் டிரம்ப்பை எச்சரித்துள்ளார். இதுகுறித்து பிபிசியின் வட அமெரிக்க செய்தியாளர் ஜாக் வான் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
1: ஈரானும் இஸ்ரேலும் ஒரு வாரமாக பரஸ்பரம் தாக்கிக் கொள்ளும் நிலையில் அது முடிவடைவது போல தோன்றவில்லை. இந்த காணொலியில் காணப்படுவது போல ஏவுகணைகள் இடைமறிக்கப்படுவதை சிரியா மற்றும் ஜோர்டானில் உள்ள மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரானை நேரடியாக தாக்குவது குறித்து அமெரிக்கா ஆலோசித்து வரும் நிலையில் இந்த போர் அமெரிக்காவின் ராணுவ தளங்களுக்கும் பரவக்கூடும். ஈரானின் அணுசக்தி நிலையமான ஃபோர்டோவை அமெரிக்காவின் பங்கர்களை அழிக்கும் குண்டுகளால் தான் நிலத்தில் ஆழமாக ஊடுருவி தாக்க முடியும். அது அதிபர் டொனால்டு டிரம்ப் தாக்கக்கூடிய இலக்கு. அவர் இப்போது ஈரானை தாக்கும் திட்டத்தை அனுமதித்துள்ளார் என்று பிபிசியின் அமெரிக்க கூட்டு நிறுவனமான சிபிஎஸ் நியூஸ் தெரிவித்துள்ளது. ஈரான் அணுசக்தி திட்டத்தை கைவிட ஒப்புக்கொள்ளலாம் என்று எண்ணி தன்னுடைய இறுதி உத்தரவை இன்னும் டிரம்ப் வழங்காமல் உள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓவல் அலுவலகத்தில் நேற்று பேசிய அதிபர் ஈரானுடன் பேச்சுவார்த்தை மூலமான தீர்வுக்கு இன்னமும் சாத்தியம் உள்ளதாக கூறினார்.
2: அவர்களுக்கான சிறந்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு நெருக்கமாக ஈரான் இருந்தது. இது இன்னும் நடக்கலாம் என நினைக்கிறேன். அவர்கள் வந்து எங்களை சந்திக்க விரும்புகிறார்கள். வெள்ளை மாளிகையில் என்னை சந்திக்க விரும்பினர். ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது.
1: பேச்சுவார்த்தை அல்லது சரணடைவது என்கிற கருத்தை உடனடியாக ஈரானியர்கள் மறுத்துள்ளனர். ஈரானிய ஏவுகணைகளை வீழ்த்துவதற்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி வருகிறது. ஆனால் ஈரானை நேரடியாக தாக்குவது என்பது எல்லை மீறிய செயலாகும் என்று ஈரானிய அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்கா ஈடுபட்டால் பதிலடி அச்சுறுத்தல் என எதிர்ப்பு செய்தியோடு ஈரானின் அதிபுயர் தலைவர் தொலைக்காட்சியில் தோன்றி எச்சரித்தார்.
3: இந்த விஷயத்தில் அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு ஈரானுக்கு ஏற்படுவதை விட அதிகமாக இருக்கும். அமெரிக்காவின் ராணுவ தலையீடு அதற்கு சீர் செய்ய முடியாத அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தும்.
1: இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் முற்றுவது குறித்து உலக நாடுகள் கவலையடைந்துள்ளன. ஈரானிய தலைவரை கொன்று ஆட்சியை கவிழ்ப்பது தொடர்பான திட்டத்தை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நிராகரித்துள்ளார். தங்களது தலைவர்களோடு ஒன்றுபட்டுதான் ஈரானிய மக்கள் அணி திரள்வார்கள் என்று அவர் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு அவையில் ஈரானால் கூட்டப்படும் அவசர கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இந்த போர் மேலும் தீவிரமடைவதை தடுக்கும் இறுதி முயற்சியாக அதே நாளில் ஜெனீவாவில் ஈரானியர்களை ஐரோப்பாவின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திக்க உள்ளனர். ஆனால் இப்போதைக்கு உண்மையான முடிவு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கையில்தான் உள்ளது.
0: காசாவில் இன்று நடந்த தாக்குதல்களில் பாலத்தீனர்கள் பலர் கொல்லப்பட்டனர். இடம்பெயர்ந்தவர்களின் தற்காலிக கூடாரங்கள் மீதான தாக்குதல்களில் காயமடைந்தவர்கள் அல் ஷிஃபா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மேலும் உதவி விநியோக மையம் அருகே இருந்த 15 பேரை இஸ்ரேலிய துருப்புகள் சுட்டுக் கொன்றதாக காசாவில் ஹமாஸ் நடத்தும் பொது பாதுகாப்பு முகமை கூறுகிறது. இதுகுறித்து இஸ்ரேல் கருத்து தெரிவிக்கவில்லை. தாய்லாந்து பிரதமர் பெடாட்ரான் ஷின்வாட்ரா முன்னாள் கம்போடிய தலைவர் ஹூன்சன் இடையிலான தொலைபேசி உரையாடல் கசிந்த நிலையில் தாய்லாந்தின் பிரதமரின் கூட்டணி அரசு கவிழும் நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் கோபம் அதிகரித்துள்ளதால் முக்கியமான கூட்டணி கட்சி வெளியேறியுள்ளது. கம்போடியாவுடனான எல்லை பிரச்சினையில் தாய்லாந்தின் ஒருமைப்பாட்டிற்கு பிரதமர் சேதம் விளைவித்துள்ளதாக பும்ஜதாய் கட்சி தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்களின் உணவுகளை விண்வெளியிலேயே உருவாக்கும் சோதனை வெற்றியடைந்தால் பெரும் திருப்பு முனை ஏற்படும். இது தொடர்பான உணவு ஆய்வக செலவுகளை குறைப்பதை ஐரோப்பிய விண்வெளி முகமை இலக்காக கொண்டு செயல்படுகிறது.
4: 5, 4, 3, 2, 1, ignition, engines full power and lift off. Go Falcon, go bandwagon 3.
1: மேலே சுற்றுப்பாதையில் டெஸ்ட் டியூபுகள் மூலம் விண்வெளி வீரர்கள் தங்களுக்கான உணவை உருவாக்க முடியுமா என்பதற்கான சிறிய அளவிலான சோதனை செய்யப்படுகிறது. சிறிய மாதிரி வடிவமான இதில் மரபணு மாற்றப்பட்ட ஈஸ்ட் உருவாக்கப்படுகிறது. புரதங்கள் பவுடராக உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவை அனைத்து வகையான உணவுகளாகவும் மாற்றப்படலாம்.
5: புரதங்கள், கொழுப்புகள், கார்போஹைட்ரேட்கள், ஃபைபர்கள் உருவாக்கப்படுகின்றன. பின்னர் அவற்றை கலந்து பல்வேறு வகை உணவுகளாக உருவாக்கலாம்.
2: விண்வெளி நிலையத்தில் உங்களுக்கு பிடித்தமான இறைச்சி துண்டை 3D பயோ பிரிண்டர் மூலமாக பிரிண்ட் செய்யலாம் என்பதை கற்பனை செய்து பாருங்கள்.
1: இறைச்சியாக மாற்றலாம்.

0: Yes, that's the aim.
1: இப்போது விண்வெளியில் சாப்பிடுவது என்பது சிறந்த அனுபவமாக இருப்பதில்லை. பெரும்பாலும் உறைந்த, உலர்ந்த அதே போன்ற உணவுகள் தான். அதன் விலையும் அதிகமாக உள்ளது.
0: The researchers are doing this experiment.
1: விண்வெளிக்கு உணவை அனுப்புவதற்கு அதிக செலவாகும். ஆகவே ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். விண்வெளி வீரர் ஒருவர் ஒரு நாள் சாப்பிடுவதற்கு 20,000 pounds செலவாகும். விண்வெளிக்கு சென்று அங்கு வாழவும் பணியாற்றவும் நூற்றுக்கணக்கான விண்வெளி வீரர்களை அனுப்புவதற்கான இலக்கை நாசா அடைந்தால் அதன் செலவுகள் பன்மடங்கு அதிகரிக்கும். ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்படும் இதுபோன்ற உணவு விலை மலிவாகவும் இருக்கும், அதோடு சுவையான மாற்று உணவாகவும் இருக்கும். ரசாயனத்தை உணவாக மாற்றுவதுதான் ஜாகூப்பின் பணியாகும். அனைத்து பொருட்களும் ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்பட முடியும். சுவையான டம்ப்ளிங்ஸ்களை உருவாக்கும் அந்த நாளிற்காக முயற்சித்து வருகிறார்.
2: Anything from, you know, French cuisine.
3: பல்வேறு பொருட்களை உங்களால் உருவாக்க முடியும் என்பதால் பிரெஞ்சு, சீன, இந்தியா என எவ்வகையான உணவாக இருந்தாலும் விண்வெளியில் அதனை பிரதி எடுக்க முடியும்.
1: 1991 சோவியத் யூனியனின் மிர் விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் பிரிட்டன் விண்வெளி வீராங்கனை ஹெலன் ஷார்மன். எதிர்காலத்தில் உணவு எப்படி இருக்கும் என்று அவர் நினைக்கிறார்.
4: அது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதனுடைய சுவை எனக்கு பிடித்திருக்கிறது. விண்வெளியில் உணவு சலிப்பாக இருப்பது மிகப்பெரிய சிக்கல். விண்வெளி வீரர்கள் உடல் எடையை இழப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதிக வகையான உணவுகள் இல்லாததால் அவர்கள் அதிகம் சாப்பிட மாட்டார்கள்.
1: சில மணி நேரங்களுக்கு புவியின் சுற்றுப்பாதையில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக நடத்தப்படும் பல்வேறு சோதனைகளில் இதுவும் ஒன்று. அனைத்தும் சரியாக நடந்தால் ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்பட்ட உணவுகளை இன்னும் சில ஆண்டுகளில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் விண்வெளி வீரர்கள் சாப்பிட முடியும்.
5: நிறைவாக டென்மார்க்கில் நடைபெறும் பட்டம் பறக்கவிடும் திருவிழா குறித்து பார்க்கலாம். பெனியூ தீவில் நடைபெறும் 40th பட்ட திருவிழாவில் பல நாடுகளின் மக்கள் கலந்து கொள்கின்றனர். விரிவான கடற்கரைகளும் தொடர்ந்து வீசும் காற்றும் இந்த விழாவுக்கு இயற்கையான தளத்தை உருவாக்கி கொடுப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலேயே 2:11 2:30 வருகிறது. கர்த்தருக்குள் பெண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாக சாட்சியாக வாழலாம் என்ற ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் சகோதரி சுசி பால்மர் அவர்கள் அமெரிக்காவில் இருந்து. எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் நிலைகள். பின் மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: வணக்கம். பிரைஸ் லார்ட். சாரி சுசியம்மா.
1: பிரைஸ் லார்ட் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கிறோம் அம்மா. ஜசந்தாவுக்காக நீங்க தொடர்ந்து பிரே பண்றீர்கள். வாழ்த்துக்கள். கூடிய விரைவில் அவரும் சுகத்தோடு வானொலியில இணைந்து கொள்வார்கள். கூடிய விரைவில் பாஸ்டர் எப்படி இருக்கிறார்?
1: பாஸ்டர் நல்லா இருக்கிறாரு. கத்தட கிருபையால.
0: ஆமென். கூட வீட்டு டோக்கி எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்குது. நல்லா.
0: ஆமா, இடையிடையே சத்தம் போடுவேன்.
1: ஆமா, இடையில இடையில சத்தம் போட்டுட்டு அட்டென்ஷன்
0: அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருப்பார்.
1: ஆமா
0: ஆமா ஆமா. வீட்டு செல்ல பிராணிகள் அப்படித்தானே? சரி, இன்றைய நாள்ல பெண்களுக்கான ஆலோசனை பகுதியை இப்பொழுது வழங்குங்கள், ஆரம்பிங்கள்.
1: ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நம் கண்களை மூடி இந்த வேளையில நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு கிருபை இருந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான மதியம் விலைக்காய் இம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுதும் கர்த்தாவே, ஆண்டவரே, இம்மட்டுமாக நீ நடத்தி வருகிற மகத்தான கிருபிக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையில இந்த அருமையான சகோதரி ஜெசிந்தா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பலவீனமா இருந்தாலும் சுகவீனமா இருந்தாலும் தேவன் உண்மை கர்த்தாவே உறுதியாய் பற்றிருக்கிற இந்த மகளுக்கு கர்த்தாவே ஒரு பரிபூர்ண சுகத்தை நீ வெகு சீக்கிரமாய் கட்டளையிட்டு இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய தெய்வீக பலத்தினால இடை கட்டுமதியாய் சுபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீ பலப்படுத்தும் ஐயா, உற்சாகப்படுத்தும் ஐயா. எல்லா விதமான அந்த செஸ்ட்ல இருக்கிற எல்லாம் இருமல் சளி கர்த்தாவே, அந்த லங்ஸ்ல இருக்கிற என்ன எல்லாவற்றையும் நீர் கத்தாவி நேராக்கி அப்பா நல்லா சுவாசிக்கும்படியான ஆண்டவரே கிருபையில கொடுத்துடலாம் அப்பா. அவனுடைய சுவாசத்தை மகளுடைய கத்தாவே அந்த நுரையீரல்ல அப்பா நீர் போடும்படியாய் செபிக்கிறோம். ரத்தம் ஒரு முறை கூட கத்தாவை பாய்ந்து செல்லட்டும் ஐயா. கத்தாவை பலமீனமா இருக்கிற எல்லா உறுப்புகளையும் நீ பலப்படுத்தும் கத்தாவே. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்க சகோதரன் காய்ச்சிபிக்கிறோம். அவர்களை நீர் உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். இம்மட்டுமாக நடத்தி வருகிற கிருபைகள் காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுல இணைந்து இருக்கிற இதுல ஊழியம் செய்கிற அப்பா இந்த ஊழியத்திற்கு கொடுத்து உதவுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த வேளையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளில பெண்களுக்காக மாத்திரமல்ல, நம் அனைவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான உற்சாகம் ஊட்டுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ விலையேற பெற்றவள், நீ விலையேற பெற்றவன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே அழைக்கிறார். ஏசாயா அதற்கு ஆதாரமாக ஏசாயா 43:4 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாளில சொல்கிறார். அநேகர் இந்த நாளில பலவித காரணத்தினால நல்ல மனம் சோர்வுற்று காணப்படலாம், பலவீனமா இருக்கலாம். இதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில், நீ அருமையானவள், நீ அருமையானவன், நீ விலையேற பெற்றவள், நீ விலையேற பெற்றவன் என்று ஆண்டவர் நம்மை நோக்கி சொல்லு இந்த நாளில சொல்கிறார். கர்த்தரை கர்த்தர் நம்மை வெளியேற பெற்றவர்களாய் காண்கிறார். என் மகனே, என் மகளே, நீ என் பார்வையில வெளியேற பெற்றவன். என் கையில கனத்துக்குரிய கிருபையின் பாத்திரம், உன்னை என் கரங்களிலே அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாக வைத்திருக்கிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், உன்மேல் இரக்கத்தை காண்பிப்பேன் என்று மனதுருகி சொல்கிற ஆண்டவர் நம் மத்தியில இந்த நாளிலே காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் பார்வையில நாம் அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம், அநாதைகளைப் போல காணப்படலாம். நம்முடைய உறவுகளும் உறவினர்களும் நம்மை வெறுத்து வேண்டாம் என்று தள்ளி இருக்கலாம். ஆனா இந்த நாளில நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானபடியினால அவருடைய பார்வையில நாம் கனம் பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். தேவ கிருபை நம்மை சந்தித்தபடியினால அந்த கிருபை சாதாரணமாக உங்களையும் என்னையும் விசேஷித்தவர்களாய் மாற்றி இருக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனையே உயர்த்தவும் அவரால் முடியும், அவரை அவர்களுக்கு முடிசூட்டவும் அவராலே கூடும். கர்த்தருடைய விலையேற பெற்ற ரத்தம் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து விலையேற பெற்றவர்களாய் மாற்றி இருக்கிறது. இந்த நாளில எரேமியா 15:19 விதமாக வாசிக்கிறோம், நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் பொலி வாய்ப்போல் இருப்பாய், நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்பார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். நீ தீழ்ப்பானது நின்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய் என்று ஆண்டவர் நாளில் சொல்லுகிறார். உலகத்தில் அநேக காரியங்கள் காணப்படலாம். நம்முடைய நண்பர்கள் கூட அப்படி ஒரு மாதிரி அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாய் காணப்படலாம். ஆனால் அவங்க மத்தியிலிருந்து நாம் வந்து பிரித்தெடுக்கப்படும்போது நான் ஆண்டவர் சொல்கிறார், நாம் அவர் வாய்ப்போலாய் இருப்போம். நாம் அவர்களிடத்துல திரும்பாமல் அந்த மக்களிடத்துல திரும்பாமல் அவர்கள் நம்மிடத்துல உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் அந்த நாளிலே சொல்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில தாழ்வு மனப்பான்மையினால தங்களை தாங்களே குறைவுகளாக எண்ணிக்கொண்டிருக்கலாம். சிலவங்க நினைக்கலாம், ஐயோ எனக்கு படிப்பு இல்லையே, எனக்கு திறமை இல்லையே, என்னால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி அவங்க எண்ணிக்கொண்டிருக்கலாம். கர்த்தருக்குள் தாங்கள் யார் என்பது அவர்களுக்கு தெரியாமல் காணப்படலாம். தங்களை குறித்து ஆண்டவர் எவ்வளவு உயர்வான மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று நாம் யாருமே அறிந்து கொள்ள இந்த நாளில் இப்படி மனத்தாழ்மையாக இருக்கும்போது நாம் அறிந்து கொள்வதும் இல்லை. இதனால் பல வேளைகளில் நாம் என்ன பண்ணுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். ஒரு நாளில் ஒருவர் விதமாக தன்னுடைய வறுமை, கடன் பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாவற்றையும் கண்ணீரோடு அவர் பகிர்ந்து கொண்டாராம். அவர் வந்து சாட்சியாக சொல்லியிருக்கிறாரு, இப்படி நான் ரொம்ப வறுமையாக இருக்கிறேன், கடன் பிரச்சனையாக இருக்கிறேன், போராட்டத்தோடு காணப்படுகிறேன், உங்களை விட நான் வந்து மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறேன்னு சொன்னபோது அந்த ஆப்போசிட் நபர் சொன்னாராம், நான் என்னுடைய சாட்சி அவர் சொல்கிறாரு. அவருடைய அந்த ஆப்போசிட் நபருடைய சாட்சியை அவர் முதல்ல சொன்னவரிடம், கடன் பிரச்சனை இருக்கிறேன் என்று சொன்னவரிடம் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு, நான் உங்களோட மோசமான நிலைமையில தான் இருந்தேன், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்தபோது அவர் என்னை வெளியேற பெற்றவனாய் மாற்றி விட்டார், உங்களையும் அவ்விதமாக மாற்றுவார் என்று அந்த ஆப்போசிட் பாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்ததான். இதுதான் நாம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டிய காரியம். நம்மிடத்துல யாராவது வந்து ஐயோ நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லும்போது, இங்கே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை மாற்றுவார், நானும் இப்படி தான் இருந்தேன் என்று அவரிடத்துல நாம் பகிர்ந்து கொள்ளும் போது, விசேஷமாக பெண்கள் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தும் போது நிச்சயமாக விசுவாசம் பெறுகிறதாய் காணப்படுகிறது. நீங்களும் நானும் வெளியேற பெற்றவர்களாய் மாறுவதற்கு எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிற ஒரு ரகசியமான வார்த்தை இதுதான், நீ தீழ்ப்பானது இன்று வெளியேற பெற்றதை பிரித்து எடுத்தால். சாதாரணமாக பொன்னை வெட்டி எடுக்கும்போது குப்பையான மண்ணிலிருந்து தான் எடுப்பாங்க, பின்னர் பொண்ணை வந்து அக்கினியில் போட்டு அவங்க உருக்கி அதில் உள்ள களிம்புகள் எல்லாம் அசுத்தங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்படுகிறது. அப்பொழுது பொற்கல்லனுடைய முகம் வந்து பளிச்சுன்னு அதில் தெரிகிற வரைக்கும் அவன் புடமிடுகிறான். அப்பொழுது தான் அந்த பசும் பொன்னாக மாற்றப்படுகிறது. அது ராஜாவுடைய தலையில் இருக்கிற வெளியேறப்பட்ட கிரீடமாக காணப்படுகிறது, விளங்குகிறது. கிறிஸ்துவனுடைய முகச்சாயல் இதே போல, கிறிஸ்துவனுடைய முகச்சாயல் நம்ம தெரியும் வரைக்கும் கர்த்தர் நம்மை புடம்பிட்டு கொண்டே இருப்பார். அசுத்தத்திலிருந்து அவர் வேறு பிரிப்பார். நாம் கர்த்தரை தெரிந்து கொள்ளும் போது உலகம், மாமிசம், பிசாசு நம்மை முற்றிலும் நீக்கியார், இவற்றிலிருந்து நம்மளை நீக்கி அவர் நம்மளை சுத்திகரிப்பார். அப்பொழுது நீங்களும் நானும் ராஜாதி ராஜாவின் கரத்தில் அலங்காரமான கிரீடமாக விலையேற பெற்றவர்களாக நாம் காணப்படுவோம். சிலருக்கு வந்து பணம், சிலருக்கு படிப்பு, சிலருக்கு பிள்ளைங்க, சிலருக்கு குடும்பம், அப்போ இவைகள்லாம் விலையேறப்பட்டதாக இருக்கும். ஆனால் சாலமன் ஞானிக்கு அவருக்கு ஞானமாக தான் பெருசாக காணப்பட்டது, விலையேற பெற்றதாய் காணப்பட்டது. அது நீதிமன்றங்கள் 8:11-12 வாசிக்கும் போது, முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல, ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல்லுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் என்று நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாக ஞானத்தை கண்டடைகிற மனுஷனோ, புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனோ பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கலாம் அது விலையேறப்பட்டது. நேசிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல என்று நீதிமொழிகள் 3:13-15 வரை வாசிக்கிறோம். இதுல நாம் கற்றுக்கொள்வது என்னன்னா, பாருங்க, புத்தி தான், நல்ல புத்தியோட நான் ஞானமாய் நடந்து கொள்ளணும். இதை நான் ஆண்டவரிடத்துலதான் கற்றுக்கணும், ஆண்டவரிடத்துலாம் கேட்கணும். அவரு தான் நமக்கு சம்பூர்ணமாய் தர வல்லவர். நம்முடைய எல்லா விதமான காரியங்களை அவர் நீக்கி போட்டு, நம்முடைய இயலாமைகளை அவர் எடுத்து போட்டு, நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து நமக்கு ஆலோசனை தந்து, அவர் நல்ல ஞானத்தை நீண்ட வழியில நட, நீண்ட வழியில செய், இப்படி பேசு, ஞானமாய் பேசு, வாயின் வார்த்தைகளெல்லாம் ஞானம் விளங்க பேசு என்று ஆவியானவர் நமக்கு வற்புறுத்துவார், நமக்கு வெளிப்படுத்துவார், நமக்கு தெரியப்படுத்துவார். பாருங்க, பிரசங்கிக்கு விலையேறப்பட்டது என்ன தெரியுமா? நற்கீர்த்தி மட்டுமல்ல, அறிவுள்ள உதடு. பரிமள தைலத்தை பார்க்கலாம், நற்கீர்த்தி நல்லது என்று பிரசங்கி 7:1 பார்க்கிறோம். நீதிமொழிகள் 20:15, பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலையுயர்ந்த ரத்தனம். விசேஷமாக பெண்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த நாள்ல நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் ஒவ்வொருவரோடு சம்பாஷணை செய்கிற காரியங்கள் எப்படியாக இருக்கிறது, அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா, அது கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கிறதா, அது பயனுள்ளதாக இருக்கிறதா, மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து நாம் பார்க்கும்போது நிச்சயமாக அவர் ஆண்டவர் அந்த ஞானத்தை தருவார், பேசுவதற்கான அந்த திறமைகளை தருவார். ஒரு நம்ம ஒருத்தரை ஏசி அவங்களை உற்சாகப்படுத்தும் போது அவங்க ஆவியில உற்சாகம் அடைகிறவர்களாய் காணப்படுகிறாங்க. அது போல நாம் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தும் போது அவ்விதமாக நாம் நல்ல வழியில நடத்துகிறவர்களாய் காணப்படணும். ஒரு ஒரு ஒரு சிறிய கதை சொல்கிறேன். ஒரு செல்வ சீமாட்டியும் அவருடைய வேலைக்காரியும் ஒரு எழுப்புதல் கூட்டத்திற்கு போனாங்களாம். அந்த கூட்டத்துல பிரசங்கியார் பரலோகத்தை உள்ள விலை மதிக்க முடியாத கிரீடங்கள், வாசஸ்தலங்கள், சுதந்திரங்களை பற்றி அவர் வர்ணித்து பேசி கொண்டிருந்தாராம். அன்றைக்கு சீமாட்டி கர்த்தர்க்கென்று தன்னை அர்ப்பணித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து 2வது வருகையில காணப்பட தீர்மானித்தாங்களாம். வேலைக்காரியெல்லாம் அவளுக்கு ஒண்ணுமே புரிஞ்சு கொள்ள முடியல. என்னதுடா இது, நம்ம சீமாட்டி என்ன சொல்றாங்க அப்படி. இருவரும் அவங்க மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்களாம். வீட்டுக்கு வந்ததும் வேலையை காரிய பார்த்து அந்த சீமாட்டி சொன்னார்களாம், கர்த்தோட வருகை திடீர்னு இருக்கும், திடீரென்று இருக்கும், நான் வருகைக்கு ஆயத்தமாக்கி விட்டேன், நான் எந்த நேரத்திலும் எடுத்துக்கொள்ளப்படுவேன், நான் போன பிறகு என்னுடைய எல்லா நகைகளையும் நீ எடுத்துலாம் எடுத்துக்கொள்ளலாம். வேலைக்காரிக்கு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சான். உற்சாகத்தோடு சரி அம்மா என்று சொன்னாலாம். கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் சீமாட்டி சொன்னாங்களாம், கர்த்தருடைய வருகையின் அடையாளங்கள் நிறைவேறி விட்டது, இனியாத நாளிகையில நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், அப்பொழுது இந்த வீட்டை கூட நீ எடுத்துக்கலாம் என்னாலாம். கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் சீமாட்டி சொன்னாலாம், எப்படியும் நான் வருகைக்கு போய்விடுவேன், நான் போய்விட்ட பின்பு என் எல்லா நிலங்களையும் கூட நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று அவ சொன்னாங்களாம். அப்பொழுது ஆவியானவர் அந்த வேலைக்காரியுடைய உள்ளத்துல கிரியை செய்தாராம். வருகையிலே கைவிடப்பட்டு அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே சிக்குவது எவ்வளவு பரிதாபகரமான காரியம் என்பதை அவர் வந்து அந்த வேலைக்காரிக்கு உணர்த்தினாராம். உடனே அவள் கண்ணீரோடு, அம்மா இந்த உலக பொருட்கள் ஒன்று எனக்கு வேண்டாம், நானும் உங்களோட கர்த்தருடைய வருகையிலே பரலோகத்திலே காணப்பட விரும்புகிறேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்தாலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அத்தியாசியமாய் உள்ளவங்க இந்த உலகத்துல நித்தியமானவைகள் எல்லாமே அழிஞ்சு போகும், ஆனா நித்தியமானவைகளும் என்றென்றைக்கு நிலைத்து நிற்கும் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில இப்படியாக நாம் நம்முடைய கூட பேசுகிறவங்க, நம்மோட கூட சம்பாஷிக்கிறவங்க, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகளா இருக்கலாம், புறஜாதி மக்களா இருக்கலாம், தேவன அறியாத பிள்ளைகளா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகள், சில வேளையில நம்ம கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், தேவன அழைப்போம் அவங்களிடத்துல நாம் அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லும் போது, இல்லாட்டா அவங்கள நம்ம சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரலாம். ஒரு நாள் வந்து எங்க சபைக்கு வந்து பாருங்க, உங்க முதல்ல நீங்க வாங்க, அதுக்கு பிறகு குடும்பத்தோட வாங்க என்று சொல்லி அவங்கள கூட்டி கொண்டு வரும்போது நிச்சயமாக அவங்க கர்த்தரை குறித்து அறிந்து கொள்வாங்க. மாத்திரமல்ல அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். அது போல நான் ஞானமாய் பேசணும், ஒரு அவிசுவாசியோடு பேசும்போதோ இல்ல தேவன் அறியாத பிள்ளைகளோடு பேசும்போது நாம் ஞானமாய் பேசி அவர்களை நாம் கர்த்தருக்குள் வழி நடத்தும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் மாத்திரமல்ல அவர்களையும் இந்த பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறவராய் காணப்படுகிறார். இந்த நாள்ல நாம் ஒவ்வொருவரும் விலையேறப்பட்டவர்களாய் காணப்படுவோம், கர்த்தர் தாமே இந்த நாளில் அவிதமாய் நம் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமேன். இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், எங்கள் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த விலையேறப்பட்ட நேரத்திற்காய், விலையேறப்பட்ட நாளுக்காய், விலையேறப்பட்ட நொடிக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுக்கு கிருபியாய் நீ கொடுத்திருக்கிறீங்க. அதை நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஞானமாய் பேசி, ஞானமாய் நடந்து ஆண்டவரே ஞானமாய் எங்களோட வாழ்க்கையை நடத்த என் தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஒரு முறை குறைந்த வேலையிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். முறைகளை நீர் மன்னிப்பீராக. எல்லா துதி கனமையுமே உமைக்கே செலுத்துகிறோம். மீட்பெறும் கர்த்தரோட ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்,
0: ஆமென், ஆமென். நன்றி சகோதரி சுசியம்மா, மிகவும் ஆசீர்வாதமான ஆலோசனை. இது பெண்களுக்கு மாத்திரமல்ல எல்லா மக்களுக்குமான ஒரு ஆலோசனை பகுதியா இருந்தது. அதான் குறிப்பாக ஞானமாய் பேச ஆண்டவர் எங்கள் உதடுகளை அவர் அபிஷேகம் பண்ண வேண்டும். பிற மக்களிட பிற ஜாதிகளிட எங்களோட வேலை செய்கிற உற்றார் நண்பர்களோட உற்றார் உறவினர்களோட கத்திர அறியாத மக்களோட மிக நிதானத்தோடு ஞானமாய் பேசி கத்திற்குள்ள அவர்களை வழிநடத்த எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் தினந்தோறும் ஜபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நன்றி அம்மா, மிகவும் ஆசீர்வாதமாக செய்து வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா, நன்றி, நன்றி.
2: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
0: நேரம் கலையத்திலே 2:33. வியாழக்கிழமைக்கான பின் மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அன்பு உறவுகளே, இப்பொழுது எமது வானொலியினுடைய ஒலி டிஜிட்டல் முறையிலே வழங்கி கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் ஹெட்போன் போட்டு பயன்படுத்தி கேட்டால் அதனுடைய ஒலி கலவையினுடைய கத்துடைய வார்த்தை மிகவும் அழகாக உங்கள் செவிகளிலே சந்திக்கும். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நிலைகள். 3:30 வருகிறது ஜப நேரம். இன்றைய நாளில் திறப்பின் அசல் ஜபத்தை அருமையான சகோதரி பிரின்ஸ் அவர்கள் வழிநடத்த இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். சகோதரி பிரின்ஸ் ரோசை இன்னும் ஒரு அரைமணி தியாகத்தெல்லாம் பின்பதாக அவர்கள் எங்களோடு இணைந்து இன்றைய திறப்பின் வாசல் ஜபத்தை வழிநடத்துவார்கள். அதுவரை நாங்கள் இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்தில் 2:40 மூன்று மணிக்கு வருகிறது. திறப்பின் வாசல்ல ஜெப நேரம். இன்றைய நாளும் ஜெபத்தை வழிநடத்த எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் பிரீம் ரோஸ் அவர்கள், ஜெர்மனியிலிருந்து.

0: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்க்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13, ஸ்காப்ரோ, ஃபின்ச்சன், ஃபின்ஸ்டின் சந்திப்பு, 416-291-9148.
1: நேரம் கலையத்திலே 2:45. வியாழக்கிழமை காண பின் மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம். 2:30 மணிக்கு வருகிறது திறப்பின் வாசலிலே ஜப வேளை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 2:50. 3 மணிக்கு வருகிறது ஜெப வேளை. திறப்பின் வாசலே ஜெபத்தை வழிநடத்த இருக்கிறார்கள் ஜெர்மனியிலிருந்து சோதரி பிரிம் ரோஸ் அவர்கள்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.

சிற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களில் இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமையின் அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களுடைய

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: திறப்பின் வாசல் ஜபத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளும் ஜபத்தை வழிநடத்த ஜெர்மனியிலிருந்து அருமையான சகோதரி பிரீம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். வணக்கம் பிரைஸ் லார்ட் சகோதரி. ஓகே, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு?
1: கேக்குது பிரதர், கேக்குது.
0: ஓகே, இன்றைய நாளும் வியாழக்கிழமை நிகழ்ச்சி நிரலிலே இன்றைய ஒளிபரப்பிலே தேவ செய்தியை கொடுத்த ஊழியர்கள் பாஸ்டர் ராஜமணி, பாஸ்டர் கைவல்யம் டேவிட் மற்றும் இவாஞ்சலிஸ் டாக்டர் ஜெயந்தி பெடரிக். அடுத்ததாக ஆலோசனை பகுதியை டாக்டர் செல்வின் ஜெஸ்ராஜ் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து கர்த்தருக்குள் பெண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாக வாழலாம் என்ற ஆலோசனை பகுதியை அமெரிக்காவிலிருந்து அருமையான தேவ ஊழியர் சுசி பால்மர் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அத்தோடு மாத்திரமில்லை, இன்றைய நாளும் நீதிமொழிகளை சௌதி மெடினா அவர்கள் வாசித்தார்கள். அதனைத் தொடர்ந்து உங்களுக்கான நேரத்திலே கிட்டத்தட்ட 12 எமது சௌர சௌதிகள் பாடல் பாடியும் விருப்ப பாடலையும் கேட்டு கத்தடை நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தினார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இப்பொழுது நீங்கள் சிறப்பின் வாச ஜெபத்தில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நாட்டு யுத்தங்களுக்காகவும் இலங்கை, இந்தியா மற்றும் ஒவ்வொரு நாடுகளில் உள்ள தலைவர்களுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் சௌர சௌரிகளுக்காகவும் சபைகளுக்காகவும் தேவ ஊழியர்களுக்காகவும் குழந்தைகள், சிறுவர்கள், பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக மற்றும் வயதான தாய் தகப்பன்மாருக்காக, குறிப்பாக எங்கள் அருமையான தாயார் ஹோமில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். பணமாக ஜெபிக்கலாம். தொடர்ந்து

ஆவே சுவாமி, எங்களோடு இந்த வானிலையில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா உம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று நாங்கள் அறியாமல் இருக்கிறபடியா அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஐயா நமக்காக பரிந்து பேச வாங்க சுவாமி. எப்படி ஜெபிக்க வேணும், எதற்காக ஜெபிக்க வேணும் என்று சொல்லி அப்ப அந்த ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே அநேக விண்ணப்பங்கள் இருக்கிறது சுவாமி. எலியா பாடுள்ள மனனாய் இருந்தாலும் ஆண்டவரே கெத்தாவே அவன் கருத்தாய் ஜபித்தானே கெத்தாவே, அப்படி கருத்தாய் ஜபிக்க சொன்ன குறிப்புகளை தவற விடாதபடி ஞாபகப்படுத்துங்க பரிசுத்தாவியானவரே. ஒவ்வொன்றையும் நிதானமாய் செய்ய கெத்தாவே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் உம்முடைய கண்களும் செவிகளும் திறந்திருக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே. மீதி காரியங்கள் ஒவ்வொன்றையும் என் தகப்பன் நீர் ஆண்டவரே கெத்தாவே நடத்தி தரும்படியா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி விசேஷித்த விதமாய் ஆண்டவரே முதலாவதாய் இந்த ஊழிய பாதையை நடத்துகிற இந்த வெள்ளமை அலைகள் வானொலியை நடத்துகிற ஆண்டவரே கெத்தாவே வின்சென்ட் ஐயாவுக்காய் ஆண்டவரே கெத்தாவே சகோதரி வின்சென்ட் ஆண்டவரே, அது மட்டுமில்ல சகோதரி ஜசிந்தாவுக்காய் நாங்க வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்றபடி அநேக காரியங்கள் ஆண்டவரே இந்த வெள்ளமை ஊடாய் பாடல்கள் ஊடாய் செய்திகள் ஊடாய் வேத வாசிப்பு ஊடாய் ஜபங்கள் ஊடாய் அநேக காரியங்கள் கடந்து செல்கிறது சுவாமி. என் தகப்பனே உங்களுடைய நாமம் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் பரவி செல்லும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம். இன்னும் என்னென்ன குறைவுகள் இதற்குள்ளே காணப்படுகிறதோ ஆண்டவரே அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி கெத்தாவே சுவாமி நடத்துங்க ஆண்டவரே. கெத்தாவே தொடர்ந்தும் இந்த ஊழியங்களை செய்ய ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு நீங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி பலன் கொடுத்து தொடர்ந்து ஓட தகப்பனையும் கூட ஓங்கிய புயமும் பலத்த கரமும் இருந்து ஆசீர்வதிக்கும் படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஊழியம் செய்கிற அந்த கலியத்துக்குள்ள ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் நீங்கள் நடத்தும்படியாய் நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்து நடத்தும்படியாய் கெத்தாவே சுவாமி உங்களுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி இந்த நாளிலும் தேவ செய்தியை கொடுத்த பாஸ்டர் ராஜமணிக்காய் ஆண்டவரே கெத்தாவே பாஸ்டர் கைவலியா டேவிட்டுக்காய் நாங்கள் வருகிறோம் சுவாமி. அது மட்டுமல்ல கெத்தாவே சுவாமி டாக்டர் ஜெயந்தி ஃபெட்ரிக்காயும் வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா இந்த மூன்று பிள்ளைகளும் கொடுத்த வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி அது ஆண்டவரே வெறுமனே நிலத்திலே விழுந்து விடாதபடி என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கெத்தாவே சுவாமி இந்த நாளிலே பிள்ளைகளுடைய நாவிலே போட்டு நீங்க நடத்தினோம் யார் யாருக்கு அந்த வார்த்தைகள் ஆண்டவரே பேசப்பட்டது கெத்தாவே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் வியாதியோடு துக்கத்தோடு அநேக காரியங்களோடு. ஐயோ யார் எங்களுக்கு இருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு இருக்கலாம் சுவாமி, எங்களுக்கு தெரியாது எப்படி இந்த வார்த்தைகள் அந்த ஜனங்களுக்குள்ளே கடந்து போகிறதோ அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொன்னபடி கெத்தாவே சுவாமி ஆண்டவரே இந்த செய்தியை கொடுத்த உங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கெத்தாவே சுவாமி அவர்கள் தொடர்ந்து ஆண்டவரே இந்த மூன்று ஊழியர்களும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படியா நீங்கள் அவர்களுக்கு அனுக்கிறோம் பாராட்டும் படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கொடுத்த ஒவ்வொரு சத்தியமும் ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடிக்க தாவே இந்த நாளிலே ஆண்டவரே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி என்ன நோக்கத்துக்காய் சித்தத்துக்காய் ஆண்டவரே இந்த ஊழியர்கள் மூலம் நீங்க பேசுனீங்களோ ஆண்டவரே கெத்தாவே அந்த வார்த்தை கொண்டு வந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தின தேவன் என்று சொன்னபடி இந்த நாளிலும் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் மூலம் நீங்கள் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா அந்த கொடுத்த மூன்று ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்கள் குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்னும் இதிலே ஒரு பெருக்கத்தை காண ஆண்டவரே இன்னும் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு தொடர்ந்தும் ஆண்டவரையோட நல்ல சுகங்கள் பலன்களை
எங்களை கொடுத்துக்க தாவே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே, இந்த நாளிலும் நீதிமொழிகளை வாசித்த சகோதரி மெடினுக்கா வருகிறோம் ஆண்டவரே. அந்த சாலமோன்

0: எழுதிய அந்த நீதிமொழிகள் ஆண்டவரே, அந்த முப்பதிலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதற்குரிய நாளிலே அதை எடுத்து வாசிக்கும்படியாய் ஆண்டவரே, அந்த சகோதரி அங்கிருந்து வாசிக்கிற அந்த வாசிக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரைக்கு தாவே, அதை அநேக காரியங்கள் அதிலே சொல்லப்படுகிறதுக்கு தாவே, அதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் கெத்தாவே சுவாமி ஆண்டவரே, அந்த நீதிமொழிகள் இந்த நாளிலும் வாசிக்கப்பட்ட அந்த நீதிமொழிகள் ஆண்டவரை கெத்தாவே, அதை கேட்ட ஜனங்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் அது பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா மெடினா சகோதரியை நீங்கள் ஆசீர்வதிங்க, தொடர்ந்தும் நல்ல பலன்கள் சுகங்களை கொடுத்து தொடர்ந்து ஓடக்கத்தாலும் சுவாமி நீங்கள் கிருபைகளை போட்டு நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அதே போல ஆண்டவரே இந்த நாளிலும் உங்கள் ஆண்டவரே இந்த பாடல் பாடிய நேரங்கள் விருப்ப பாடல்களை கேட்டவர்கள் 12 பேர் இருக்கிறார்கள் சுவாமி ஆண்டவரே கத்தாவே, யாரெல்லாம் தங்களுக்கு விருப்பமான பாடல்கள் அது மட்டுமல்ல தங்கள் குரல்களால் பாடினார்களோ கத்தாவே சுவாமி, அந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்திய இந்த பிள்ளைகள் ஆண்டவரை கத்தாவே தொடர்ந்தும் அந்த தேவனுடைய வார்த்தையை தங்கள் நாவினால் பாடி துதித்து கத்தாவே, இன்னும் தங்களுக்கு கொடுத்த அந்த தாளந்துகளை வெளிப்படுத்தி கத்தாவே, அந்த தாளந்துகளை ஆண்டவரை பொதித்து வைத்து விடாதபடி கத்தாவே அதை வெளிப்படுத்த நீங்க கிருபைகளை போட்டு இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே கத்தாவே சுவாமி அவர்கள் இன்னுமா இவங்களை பாடி துதித்து கத்தாவே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் கத்தாவே, அந்த பாடல்கள் பாடிய பிள்ளைகளை உங்களுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். தொடர்ந்தும் அவர்கள் ஆண்டவரே நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து கத்தாவே நீங்கள் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. அதே போல ஆண்டவரே கத்தாவே இந்த நாளிலும் சுவாமி ஆண்களுக்கான ஆலோசனையை கொடுத்த ஆண்டவரே அந்த செல்வின் இயேசுராஜுக்காய் வருகிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே கத்தாவே சுவாமி ஆண்டவரே அந்த பெண்களுக்கான ஆலோசனையை கொடுத்த சுசி பல்மருக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கத்தாவே. ஐயா இவர்கள் எப்படியெல்லாம் வேதங்களை ஆராய்ந்து அதில் இருக்கிற சாட்சிகளை யார் யார் ஆண்கள் பெண்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னிக்க தாவே, இந்த பிள்ளைகள் எடுத்து ஆண்டவரை கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரைக்க தாவே அது கேட்கிற ஜனங்களுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரை அது கிரியை செய்யவும் ஆண்டவரைக்க தாவே, அநேக ஆண்டவரை குடும்ப தலைவர்களுக்குள்ளே ஆண்டவரை குடும்ப தலைவிகளுக்குள்ளே அநேக குறைவுகள் என்றும் இருக்கிறது தான் சுவாமி ஆண்டவரைக்க தாவே. ஆனாலும் இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள் சாட்சிகளை கேட்டுக்கத்தாவே இன்னுமாய் இன்னுமாய் நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்பவும் ஆண்டவரை கத்தாவே சுவாமி, இன்னும் எப்படியா இந்த ஆலோசனைகள் ஆண்டவரை கத்தாவே இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அதை ஆராய்ந்து பார்த்து ஓடக்கத்தாவே, இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரை இப்படியாய் ஆண்டவரை கத்தாவே ஜனங்கள் அதை கேட்டு ஒரு மனம் திரும்புவதற்குள்ளே கடந்து வரத்தக்கதாய் கத்தாவே சுவாமி, இந்த நாளில் கொடுக்கப்பட்ட 2 பகுதியினருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஆலோசனைகளுக்காய் நன்றி சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரை கொடுத்த அந்த 2 பிள்ளைகளின் குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதித்து இன்னும் வேதத்தின் ஆழங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரை தொடர்ந்து அதை செய்து ஓடக்க தாவே அப்பா பிள்ளைகளை பலப்படுத்தி நீங்கள் நடத்தும் படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கத்தாவே சுவாமி இன்னுமா ஆண்டவரே நாங்கள் திறப்பின் வாசலில் நிற்கிறோம் ஆண்டவரே, தேசத்தை அழிக்காதபடி ஆண்டவரே கத்தாவே திறப்பின் வாசலில் ஒருவனை தேடினேன் ஆண்டவரே ஒருவனே காணொல்லி என்று நீங்கள் அங்கலாய்த்து விடாதபடி ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தாவே விசேஷித்த விதமாய் தேசங்களுக்காய் நாங்கள் வருகிறோம் ஐயா, இஸ்ரேல் ஆண்டவரே ஈரான் யுத்தத்துக்காய் வருகிறோம் ஆண்டவரே, எப்பொழுது 3வது உலக யுத்தம் நடக்கும் என்று தெரியாதபடி தேசங்கள் கலங்கி கொண்டிருக்கிறது ராஜா, அது மட்டுமில்ல அங்கால உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஆண்டவரே கத்தாவே, இப்படி யுத்தங்களின் யுத்தங்களின் செய்தியையும் கேட்போம் என்று சொன்னபடி இது ஆண்டவரே கத்தாவே இந்த நாட்களில் எங்களுடைய காலத்திலே அதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி, என் தேவனே இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொன்னபடி கத்தாவே, ஐயா அநேக ஜனங்கள் அநேகர் உயிரிழந்திருக்கிறார்கள் உயிரிழக்கப்படுகிறார்கள் சிறு பிள்ளைகள் ஆண்டவரே கத்தாவே சுவாமி, என் தேவனே ஒரு நேரம் சாப்பாட்டுக்காய் கையேந்தி நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி, ஆனாலும் என் தேவன் நீர் ஆண்டவரை கத்தாவே யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் ஐயா, நீங்கள் யுத்தங்களை ஓய பண்ணி கத்தாவே சுவாமி, எந்த சேதங்களும் இல்லாதபடி ஆண்டவரை கத்தாவே ஐயா, இந்த தேசங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரை கத்தாவே தேசங்களிலே அழிவுகள் இயற்கை அழிவுகள் விமான விபத்துகள் என்று ஜனங்கள் ஆண்டவரை கொத்து கொத்தாய் மறித்து கொண்டிருக்கிறார்களே சுவாமி. எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் ராஜா. என் தகப்பனே இதுல இருந்து இந்த மரணத்தின் ஆவிகளின் பிடிகளிலே இருந்து கொலைவரியின் ஆவிகள் தற்கொலையின் ஆவிகள் தேசங்களிலே சூழ்ந்து போயிருக்கிறது ராஜா. என் தகப்பனே நாங்கள் திறப்பின் வாசல் நின்று உங்களை நோக்கி பார்த்து கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கத்தாவே சுவாமி, தேசங்கள் அழிந்து விடாதபடி, ஜனங்கள் அழிந்து விடாதபடி, மரணத்துக்கு நேராய் கொண்டு போகிற பொல்லாத ஆவியின் கிரியல் ஆண்டவரே, நசரேன்வா இயேசுவின் நாமத்தில் அது அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிப சந்ததியர் ஒரு பக்கம் அழிந்து கொண்டு போகிறார்கள் ஆண்டவரே. போதை வஸ்து என்றும் ஆண்டவரே, கெத்தாவை விபச்சாரங்கள் என்றும் ஆண்டவரே, ஒரு பக்கம் அப்படியாய் வாலிப சந்ததி அழிந்து கொண்டே போகிறது ராஜா. சத்ருவானவனும் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று சொல்லி கெத்தாவே இந்த ஆத்மாக்களை ஆண்டவரே நரகத்தின் பாதைக்குள்ளே கொண்டு போகிறதை நீங்க காண்கிறீங்க ஆண்டவரே. ஐயா உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே, இந்த வாலிப சந்ததி அழிந்து போய்விடாதபடி, இந்த வேதங்களை கேட்டு பாடல்களை கேட்டுக்கத்தாவே ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே இனி வரும் நாட்களிலும் நாங்கள் அதை காணத்தக்கதாய் ஆண்டவரே. நாங்கள் வாழ்ந்த கால போலம் இல்ல ராஜா. இந்த வாலிப சந்ததி ஆண்டவரே அநேக டெக்னாலஜிகளே கடந்து போய் ஆண்டவரே, இந்த கையடக்க தொலைபேசிகளே அநேக அசுத்தமான காரியங்கள் இருக்கிறது சுவாமி. இதற்குள்ளே இந்த கீழ்வரும் சந்ததிகள் பாழாய் போய் விடாதபடி, இதற்கு ஒவ்வொரு ஜனங்களையும் பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் ஐயா நீங்க விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா. எங்களால முடியாதப்பா, எங்களிலே பலன் இல்லை ஆண்டவரே. கெத்தாவே நீங்கள் தான் கிருபை தரும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் ஆண்டவரே கெத்தாவே இந்த இலங்கை மண்ணில இருந்து கொடுக்கப்படுகிற அந்த சத்திய வசனம் நிகழ்ச்சிக்காயும் நாங்க வருகிறோம் ஆண்டவரே. கெத்தாவே சுவாமி தொடர்ந்து ஆண்டவரே கெத்தாவே ஐயா அந்த சத்திய வசன நிகழ்ச்சியை நடத்துகிற ஊழியர்களையும் அந்த ஊழியத்தை ஆண்டவரே அது அநேகருக்கு சாட்சியாய் இருக்க இன்னும் ஆண்டவரே அது பல்மடங்கு பெருகும்படியாயும் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அது மட்டுமல்ல கெத்தாவே, வயோதிபர்களுக்காய் நாங்க வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஆண்டவரே அந்த நோவா அம்மாக்காய் நாங்க வருகிறோம், அந்த வயோதிப தாயாருக்காய் நாங்க வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. முதிர் வதியும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாய் என்று சொன்னபடி கெத்தாவே ஐயா, கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் புதுபெல அடைவார்கள் என்று சொன்னபடி கெத்தாவே ஐயா, இந்த வயோதிபர்களாய் அநேகர் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில தனிமையோடு இருக்கிறார்கள். அநேக வயோதிபர்கள் ஆண்டவரே பிள்ளைகள் இருந்தும் பார்க்காதபடி கெத்தாவே, அநாதை விடுதிகளிலும் ஆண்டவரே, எத்தனையோ இடங்களிலும் ஆண்டவரே கெத்தாவே, எத்தனையோ வயோதிபர்கள் கண்ணீரோடு நிற்கிறார்கள் கெத்தாவே. இவர்களுக்கு எல்லாம் அடைக்கலமும் புகலிடமும் நீங்கள் தான் சுவாமி ஐயா. அந்த நோவா அம்மாவுக்கும் ஆண்டவரே, அதை போல் இருக்கிற ஒவ்வொரு வயோதிபர்களுக்கும் ஆண்டவரே நீங்கள் பக்க பலமாய் நீங்கள் துணையாய் இருந்து கெத்தாவே சுவாமி. உங்களுடைய கரம் ஒன்று தான் துணை ஆண்டவரே. ஜனங்கள் கைவிடப்படலாம், யார் கைவிட்டாலும் என் தேவன் நீங்க கைவிடாத தேவன் ஆண்டவரே ஐயா. அவர்களே நீங்கள் ஆண்டவரே போஷித்து பாதுகாத்து எந்த நோய்களும் அவர்களை தீண்டாத படிக்கத்தாவே அப்பா. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே ஐயா, இந்த நாளிலும் இந்த ஊழிய காரியத்துக்குள்ளே கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். ஊழியர்கள் ஆண்டவரே, இந்த உலகங்களிலும் ஊழியம் செய்ய ஊழியக்கர பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் சபைகளையும் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். இந்த கடைசி நாட்களிலே சபைகளை சத்ருவானவன் வஞ்சித்து விடாதபடி ஆண்டவரே கெத்தாவே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலுக்கு அதை மேற்கொள்ள மாட்டாது என்று சொன்னபடி கெத்தாவே சுவாமி, நீங்கள் ஒவ்வொரு சபைகளையும் அடிக்கடி ஆண்டவரே கெத்தாவே நிர்பாச்சி அது சோர்ந்து போகாதபடி இரவும் பகலும் அதை பாதுகாக்கிற தேவன் என்று சொன்னபடி கெத்தாவே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு ஊழியர்களும் உமக்கென்று ஓடுகிற ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கெத்தாவே நீங்க இந்த நாளிலும் வர்த்திக்க பண்ணி நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்து தொடர்ந்து ஓட உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் கெத்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்க நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே. இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். நீங்க பதில் தருவீங்க. நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் என்று சொன்னபடி கெத்தாவே, இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே அதற்குரிய பலனை நாங்கள் காண்போம் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த ஜெபம் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துக்குள்ளே ஒப்புத்தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி சகோதரி, கருத்தோடு எல்லா விண்ணப்பங்களையும் வைத்திருக்கிறீர்கள், வேண்டுதலையும் கேட்டிருக்கிறீர்கள். எல்லா ஜெபங்களும் ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஆமென்றும் ஆமேனும் கேட்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கும் ஆண்டவர் பூர்ண நல்ல சுகத்தையும் பலத்தையும் இன்னுமாக ஊழியங்களில் பங்கு பெற்ற நல்ல ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார் என்று நான் அன்போடு உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெசிந்தாவுக்காகவும் எனக்காக ஜெபித்ததற்கு மீண்டுமாய் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் நாளைய நாளும் ஒளிபரப்பில் இணைந்து கொள்ளலாம். அடுத்து நாங்கள் கேட்க இருப்பது சத்திய வசன நிகழ்ச்சி. நன்றி அம்மா.
0: ஓகே பிரதர், ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.

நிறம் கலையத்திலே 3:25 வியாழக்கிழமைக்கான பின் மாலை, அதாவது மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். அடுத்து வருவது இலங்கை மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் சத்திய வசனம் நிகழ்ச்சி.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவின்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இதோ ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக.
1: மகள் ரேவதி ரெடியா? இன்னும் என்னப்பா செய்யற? உண்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டினம் போல இருக்கு.
2: ஓமம்மா, நான் போய் கதவை திறக்கிறேன்.
1: வேண்டாம் வேண்டாம், நீ வெளுக்கிடு, நான் போறேன்.
2: இல்ல இல்ல, நான் போறேன்.
3: டே, நீ ஏண்டா வீட்டை வந்தனே? இப்ப அம்மா கண்டா?
4: எண்டாலும் இந்த உடுப்புல நல்ல கவர்ச்சியா இருக்கிற இசை.
3: இப்ப ஏன் அந்த கதை?
1: மகள், இங்க உள்ளுக்கு வா. நீ
3: பாத்தியா, இப்ப அம்மா கத்த போற. இன்னைக்கு ட்ரிப் போன மாதிரி தான்.
2: வாரன் வாரன், சும்மா கத்தாதேங்க.
1: இது என்னடி பிள்ளை உண்ட கோலம்? இது என்ன உடுப்பு? இது எங்க இப்ப எனக்கு தெரியாம வேண்டின? நீ யார் உனக்கு காசு தந்தது? அது சரி, ஏதோ ட்ரிப் போற நண்ட. யாரோட போற? இவன் யார்? எங்க உண்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும்? மரியாதையா வீட்டுக்குள்ள போ. பொருள் நான் அவனுக்கு ரெண்டு கொடுத்துட்டு வார்.
2: அம்மா, வீணா கொழுவாதீங்க. இது என் சுதந்திரம். நான் ஒரு மேஜர். நான் ஒரு பிள்ளையும் விட மாட்டேன். நான் அவனைத்தான் மேரி பண்ண போறேன். என்ன மறிச்சு வீண் ஆர்ப்பாட்டம் போட்டீங்களோ, அதுக்கு பிறகு என்ன உயிரோட பார்க்க மாட்டீங்க. நான் போறேன்.
1: அட கடவுளே, இத பார்க்கவா நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன்.
0: வாலிப பருவம், வளமான பருவம், வாய்ப்புகள் நிறைந்த பருவம். அந்த பருவத்திலே மற்றவர்களாலே கவரப்படுவதும் மற்றவர்களை கவருவதும் இயற்கை. அந்த வாலிப பருவத்திலேதான் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும், தன் இஷ்டப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பும் காணப்படும். அந்த துடிப்பும் ஆவலும் சில வேளை நம்மை சீர்கட்ட நடத்திக்கும் கொண்டு போய் விட்டுவிடலாம். இன்றைக்கு ஒரு ஆண் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். கற்பு என்பது பெண்களுக்கு மட்டுமே உரித்தானது என்ற தப்பான அபிப்பிராயம் நம்முடைய சமுதாயத்திலே உண்டு. ஆனால் பரிசுத்த வேதாமத்திலே பரிசுத்த பவுல் தீமோத்தேயு என்ற வாலிபனுக்கு எழுதும் பொழுது, நீ உன் இளமையை குறித்து எச்சரிக்கையாய் இரு என கூறிவிட்டு, நீ உன் கற்பிலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் நடந்து கொள் என்று எழுதுகின்றார். பிரியமானவர்களே, வாலிப பருவம் என்பது ஒரு குயவன் கையில் உள்ள களிமண்ணுக்கு ஒப்பானது. அதை நாம் சரியாய் வனையாவிட்டால் கடைசியில் அது பயனற்ற ஒரு பாத்திரமாகிவிடும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கைகளில் அர்ப்பணித்திருப்பீர்களானால், அவர் உங்களை தமது பாத்திரமாக வணைந்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கடவுள் உங்களுக்கு தந்த வாழ்வை அழித்து போடுவதும் அதை ஆசீர்வாதமாக்கிக் கொள்வதும் உங்கள் தீர்மானத்தில் தங்கியுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பின் ஆண்டவரே, வாலிப பருவத்திலே வழிதவறி போகாதபடி அவர்கள் தங்கள் வழிகளை உமக்கென அர்ப்பணித்து பரிசுத்தமாய் வாழ உமது அருள் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமீன்.

0: தானியலின் புத்தகம் 10வது அதிகாரத்தில் 11வது வசனம். பிரியமான புருஷனாகிய தானியலே என்று கர்த்தர் அழைக்கிறத பார்க்கலாம். 9வது அதிகாரத்தில் 23வது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து அப்படி ஒரு ஒரு பட்ட பெயர் நமக்கு கொடுக்க முடியுமா? தங்கச்சி நீ எனக்கு ரொம்ப பிரியமானவள், தம்பி நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். இன்னைக்கு மனுஷன் இந்த மாதிரி கூப்பிட்டானாக்கா சொன்னாக்கா அதுல கள்ளத்தனம் இருக்கும், உண்மை இருக்காது. ஆனா தேவாதி தேவன் ஒரு ஆள் அப்படி கூப்பிட்டாருனாக்கா அது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் இன்றைக்கும் நான் கெஞ்சி கதறிக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே நீர் தானியலை கூப்பிட்டே நீ எனக்கு பிரியமானவன், அப்படியே என்னை ஆசையோடு ஒரு நாளாவது நீ என்னை கூப்பிட மாட்டீரா? நீ எனக்கு பிரியமானவன், நீர் எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன். என்ன அருமையான ஒரு ஒரு சர்டிபிகேட் தெரியுமா இது? நீ எனக்கு பிரியமானவன், ஆகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் செவிசாய்க்கப்பட்டது, பதில் கொடுக்கப்பட்டது. நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் எல்லாம் கூடுறேன் அப்படின்ட்டார். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில எவ்வளவு பேருக்கு தாகம், அநேக காரியங்களில முன்னேறணும்னு ஆசை இருக்குது, ரொம்ப படிக்கணும்னு ஆசை இருக்குது, அல்லது நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு ஆசை இருக்குது, நம்முடைய வாழ்க்கை பிற்கால வாழ்க்கை நல்ல விதமா அமைச்சுக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா கேட்டது ஒண்ணுமே கிடைக்கல, ஏமாற்றம் வாழ்க்கையில, நிம்மதி இல்ல, சுதந்திரம் இல்ல, இப்படி எல்லாம் கதறி கொண்டிருக்கிற அநேக வாலிப தங்கச்சிமார் தம்பிமார்கள் உண்டு. உன்னுடைய வேண்டுகோளுக்கு கர்த்தர் செவிசாய்த்து நீ கேட்கிற காரியத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும்னாக்கா நீ எனக்கு பிரியமானவன், ஆகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நான் எல்லாவற்றையும் உனக்கு தர நான் சித்தமாகி கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கும் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளையா நான் இருக்கணும், கர்த்தருடைய கர்த்தருக்கு பிரியமானவனா நான் ஜீவிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. என்னால முடியலையே, என்னால முடியலையே. அப்படி துக்கப்படுறவங்களும் உண்டு, இதை பத்தி கவலைப்படாதவங்களும் உண்டு. நீ எனக்கு பிரியமான புருஷன். 143வது சங்கீதம் 10வது வசனத்துல தாவீது இப்படி சொல்கிறார், கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்த என்னை போதித்தரலும். உம்மை நான் எப்படி சுவாமி நான் பிரியப்படுத்துறது? நான் எப்படி ஜீவிச்சா நீ உமக்கு சந்தோஷமா இருக்கும்? நான் எந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கை வாழ்ந்தா உம்மை நான் பிரியப்படுத்த முடியும்? உம்மை பிரியப்படுத்தும்படி நீர் எனக்கு போதித்தரலும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13வது அதிகாரத்துல 22வது வசனத்துல கர்த்தர் கொடுக்கிற ஒரு சாட்சி இருக்கிறது, தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்வான், அவன் என் மனதுக்கு ஏற்றவனாய் இருக்கிறான். தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்கிறபடினாலே அவன் எனக்கு ஏற்றவன். இது யார் கொடுக்கிற சர்டிபிகேட்? ஏ தேவன் ஆகிய தேவன் கொடுக்கிற ஒரு சர்டிபிகேட், கடவுள் கொடுக்கிற சர்டிபிகேட். தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் செய்தான். கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சோம்னாக்கா நீங்க கேட்கிற காரியம் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்க செய்றீங்களா? என் தேவன் என்னோடு கூட பேசின மூன்று முக்கியமான காரியங்கள், மகனே நான் உன்னை கடைசி வரைக்கும் உன்னை ஆசீர்வதித்து மரணம் உன்னை பிரிக்கும் வரைக்கும் நீ என்னுடைய பிள்ளையாகவே நீ மறிக்கணும்னாக்கா மூணு முக்கியமான காரியத்தை நீ எனக்கு செய்யணும். அது நீ கடைசி வரைக்கும் நீ கடைபிடிக்கணும். என்ன அது முக்கியமான காரியம்? ஒண்ணு, நீ என்னதான் திருப்திப்படுத்தணும். ரெண்டாவது, எனக்கு நீ பயப்படணும். மூணாவது, என்ன நீ ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த மூணு காரியத்தையும் நீ மறக்காம நீ செஞ்சனா நீ என்னுடைய பிள்ளையாகவே நீ மரிப்பப்பா. முதலாவது என்ன திருப்திப்படுத்து? யூ மஸ்ட் சாட்டிஸ்ஃபை மீ. என்ன திருப்திப்படுத்து? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை நீ திருப்திப்படுத்தினா நீ ஏமாந்து போயிடுவேன். அது உண்மையான சந்தோஷம் அல்லது. ஆனா கடவுளை திருப்திப்படுத்துவேன். எப்படி ஜீவிச்சா, எப்படி நான் வாழ்க்கையை நடந்து கொண்டா என் தேவனை திருப்திப்படுத்தலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என்னை நீ திருப்திப்படுத்து, என்னை திருப்திப்படுத்து, என்னை திருப்திப்படுத்து என்று கர்த்தர் கேட்கிறார். ஒருத்தனை பார்த்து, சகோதரி நீ இந்த மாதிரி முடி வளர்த்தாதே, அம்மா நீ இந்த மாதிரி ட்ரெஸ் உடுத்தாதே, தம்பி நீ இப்படி முடி வளர்த்தாதே, நீ தவறானபடி ஜீவிக்கிற, நீ பாவத்தை விட்டுடு, நீ சிகரெட் குடிக்காத, சினிமாவுக்கு போகாத, இப்படிலாம் சொன்னா கேட்க முடியாதுங்க. இந்த உலகத்துல எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன், யாரும் என்னை தடைப்படுத்த முடியாது, எனக்கு சுதந்திரம் வேணும். இன்றைக்கு வாலிபர்களுக்கு உள்ளத்துல அதிகமாக விருப்பப்படுகிறது என்ன தெரியுமா? சுதந்திரம், சுதந்திரம். சபைக்குள்ளும் சுதந்திரம் கேட்கறாங்க, வீட்டுக்குள்ளும் சுதந்திரம் கேட்கறாங்க, நாட்டிலையும் சுதந்திரம் கேட்கறாங்க. அவங்களை கட்டுப்படுத்தவே யாருக்கு இஷ்டம் இல்லை, அவர்கள் இஷ்டப்படுகிறது இல்லை. தமிழ்நாட்டு இந்தியாவில் வடபாகத்தில் வாலிபர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க, என்ன தெரியுமா? எங்களுக்கு எக்ஸாமினேஷனே கூடாது, வருஷா வருஷம் அப்படியே தூக்கி தூக்கி போட்டுட்டே போகணும், அதான் அவங்க விருப்பப்படுறோம்.
1: சுதந்திரம். அதனால வாதியாரையே கொண்டுட்டாங்களா பாத்துங்களேன் எப்படி இருக்கும் பாருங்க. வாலிபருடைய சுதந்திரம் எல்லைக்கு மீறி போய் கொண்டிருக்கிறது. நீ கடவுளை திருப்திப்படுத்தன இருந்தனாக்கா நீ பிரசங்கம் அல்ல, அந்த திருப்திப்படுத்த நினைச்சாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை தானாகவே மாறி போயிடும். இது விட அதை விட்டுட்டு இது தப்பு இது நீ செய்யாத அப்படின்னு சொன்னாக்க கோபம் வந்துடும். ஆனா கிறிஸ்து உள்ளத்துல வந்தாச்சுனாக்கா உனக்கே தெரியும் நான் இப்படி போறது நல்லா இருக்குமா, நான் இப்படி உடுத்துறது நல்லா இருக்குமா, இல்ல என் தேவனுக்கு அது இஷ்டம் இல்லை, நான் போற இடம் தேவனுக்கு இஷ்டம் இல்லை, நான் அப்படி போகக்கூடாது. கர்த்தரை திருப்திப்படுத்த நீங்க பழகி கொண்டீங்கனாக்கா வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளையாகவே நீங்க இருப்பீங்க. சகையை திருப்திப்படுத்தணும் தெரியுங்களா, ஆண்டவரை திருப்திப்படுத்தணும். ஏசாமி யோட அவன் பேசி கொண்டிருக்கும் போது அவன் சொல்றான், கர்த்தாவே நான் நாலத்தினே எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன், கர்த்தாவே நான் தவறா பணம் வாங்கி வச்சிருக்கிறேன், தவறான அப்படி பொருள் சேர்த்திருக்கிறேன், அதெல்லாம் நான் திருப்பி கொடுத்துறேன். ஏன் அப்படி சொன்ன அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏசாமி அவனை பார்த்து தம்பி நீ வந்து தப்பா நீ பணம் சேர்த்திருக்கிற, நீ பாவம் செஞ்சிருக்கிற, நீ விபச்சாரம் பண்ற, சிகரெட் குடிக்கிற, நீ சினிமாக்கு போற, ஒரு இடத்துலயும் சொல்லவே இல்லைங்க. ஆனா இவன் யோசித்தான் என் இயேசு என்ன ஆசீர்வதிக்கணும்னா என் வீட்டுக்கு வரணும், என்னை சந்தோஷப்படுத்தணும்னாக்கா அந்த இயேசுவை நான் திருப்திப்படுத்தணும். அப்ப அவர் எதை செஞ்சா அவருக்கு திருப்தி, பணம் கொடுத்தா திருப்தியா இருக்குமா, இல்ல இல்ல இல்ல, பணத்தின் மேல அவர் விரும்புகிற தேவன் அல்ல. பின் எப்படி நான் என்ன கோயிலுக்கு ஒழுங்கா போனா திருப்தியா இருக்குமா, இல்ல இல்ல அப்படி இல்ல, அவர் கேட்கிறது உன்னுடைய இருதயம், உன்னுடைய இருதயத்தை அவர் கேட்கிறார். வேற ஒன்னும் ஒரு சொத்து பணம் கிணம் ஒண்ணு கேட்கல, உன் இருதயத்தை காத்துட்டு கேட்கிறார். அப்போ என் தேவனுக்கு இஷ்டமான ஒரு காரியத்தை நான் செய்யறேன், இதெல்லாம் விட்டாக்க அவருக்கு இஷ்டமா இருக்குமா, இங்க போகாம இருந்தா கர்த்தருக்கு இஷ்டமா இருக்குமா, இப்படி ஒரு ஆவிக்குரிய தீர்மானத்தை நீங்க செய்கிறது மிக முக்கியமான காரியம். இந்த தானியலுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் அவ்வளவு தூரம் அவன் எனக்கு பிரியமானவன் சொன்னார் காரணம் என்ன தெரியுமா, அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி நாமும் வாழ கற்றுக்கொண்டோம்னாக்கா நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படும். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோம். தானியல் எப்படிலாம் வாழ்ந்திருப்பான் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜீவிக்க முயற்சி பண்ணா நிச்சயமா தானியல கூப்பிட்டான் அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், அதே தேவன் நம்மையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லலாம். வாசிப்போம் முதல் அதிகாரத்துல தானியலுடைய புஸ்தகம் முதல் அதிகாரத்துல 8வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா தன்னை திருட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டான். தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில தீர்மானம் செய்யாமல் தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் எந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. தீர்மானம் மிக மிக முக்கியம். எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா, நான் இன்னும் பாவமே செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். இன்னைக்கு வாலிபர்கள் கிட்ட கேளுங்க, நீ பாவம் செய்ய விரும்புறீன்னா இஷ்டப்பட மாட்டாங்க, தவறு செய்கிறது அவங்க இஷ்டப்படுறது இல்லை, ஆனா தவறு செய்யாம இருக்க முடியலன்றாங்க, அவ்வளவுதான், பாவம் செய்யாம இருக்க முடியல. காரணம் என்ன தெரியுங்களா, தீர்மானம் நீங்க எடுக்கிறதே இல்லை, நீங்க ஒத்துக்கொள்றீங்க பாவம்னு, அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தீர்மானம் எடுத்தாதான் முடியும். கெட்ட குமாரன் கதையில நீங்க பாத்தீங்கன்னாக்கா பன்றிகளுக்கு கொடுக்கற ஆகாரம் கூட அவனால சாப்பிட முடியல, அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அவன் செஞ்ச முதலாவது காரியம் தெரியுமா, தீர்மானம் எடுத்தான். வசனத்தை நீங்க பார்க்கும் போது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது, தீர்மானம் எடுக்கணும். வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமா வாழ்ந்து கொள்வதற்கு முதலாவது செய்யப்பட வேண்டிய காரியம் தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் எடுக்கணும்னாக்கா முதல்ல நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, அப்பாவோட இருந்தப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட உறவு வைத்திருந்த சமயத்துல நீ இருந்த இன்பம், நீ அனுபவிச்ச சந்தோஷம், இன்னைக்கு கர்த்தரை விட்டு நீ வெளியே போனதுக்கு அப்புறம் உனக்குள்ள இருக்கிற அந்த கில்டி கான்சியஸ், அந்த குற்ற உணர்வுகள், அது எப்படிப்பட்டதுன்னு யோசனை பண்ணி பாரு. ஐயோ நான் ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷத்தை நான் இழந்து போயிருக்கிறேன், எனக்கு அந்த சந்தோஷம் வேணும். அப்ப என்ன செய்யலாம், தீர்மானம் எடு. என்ன தீர்மானம் எடுக்கணும், நீ அப்படியே இருக்க முயற்சி பண்ணாத, ஒரு தீர்மானம் எடு. இந்த கெட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான், என்ன தீர்மானம் எடுத்தான், நான் எழுந்து இந்த நாற்றம் எடுத்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், இனிமே நான் இந்த இடத்தை விட்டு நான் எழுவேன், எழுந்து நடந்து என் அப்பாவின் வீட்டுக்கு நான் போவேன், எழுந்து நடந்து அப்பா வீட்டுக்கு போவேன். தீர்மானம் எடு, நான் இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், இன்னிலிருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன், இன்னிலிருந்து தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் நிச்சயமா. தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, தீர்மானத்தை கிரியைகளிலே நடப்பித்து காண்பிக்கணும். எப்படி கிரியைகளை நடப்பிக்கணும், இந்த கெட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான், எடுத்தவன் அதை நடப்பிச்சான், நான் தன்னுடைய வாழ்க்கையில நடந்து காமிச்சான், நான் எழுந்து என் தகப்பனத்தில் போவேன் சொன்னான், சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கல, அவன் உடனே எழுந்தான், எழுந்தான் உடனே நடந்து போனான். இன்னைக்கு தீர்மானம் அநேக பேர் எடுக்கிறாங்க, இன்னும் நான் இப்படி ஜீவிப்பேன். ஆனா தீர்மானம் எடுத்த மாதிரி செய்கைகளில் நடைமுறையில அவங்க காமிக்கிறதே கிடையாது. நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்கன்னாக்கா அதை நடைமுறையில காட்ட முயற்சி பண்ணி பாருங்க. சந்தோஷமான ஒரு ஒரு பதவி உங்களுக்காக காத்திருக்குது. இந்த கேட்டகுமாரன் தீர்மானம் எடுத்தான், நான் இந்த இடத்துல இருக்க போகிறதில்லை. அவனுடைய தீர்மானம் பிரகாரம் நீங்க எடுக்க முடியுமா? நான் இந்த இடத்தை விட்டு எழுந்து நடந்து என் தகப்பன் இடத்துல போவேன். சங்கீத புஸ்தகம் முதல் சங்கீத முதல் வசனம் சொல்லுது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். இப்படிலாம் இருந்தாக்கா அவன் எப்படி இருப்பானா? பாத்தீங்களா, கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவா இருக்க முடியும்? இப்படிலாம் நீ நடந்துகிட்டீங்கன்னாக்கா கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமா இருப்பார். துன்மார்க்கருடைய வழியில நடக்கவே கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது. நீங்க அந்த இடத்தை விட்டு எழுந்து போயிடணும். தவறான தமாஷுகளும் கிண்டல்களுக்கும் இன்னைக்கு வாலிபர்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். எங்க தமாஷ் இருக்குதோ, எங்க கிண்டல் இருக்குதோ, கேலி இருக்குதோ, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. சிரிப்பு ரொம்ப இருக்குதா, ஜாக்கிரதை, அந்த சிரிப்பே உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்க கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த சிரிப்பு கிண்டலா மாறும், கிண்டல் வந்து வேற விதமா போகும், அப்புறம் உன்னை பாவத்துக்கு அதை இழுத்துக்கிட்டே போகும். ஓரளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு சிரிப்பு உனக்கு வாழ்க்கையில இருக்கலாம், அதுவே ஆபாசமாக மாறத்துக்கு நீ விடவே கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது.

அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slnet.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். svsl@slnet.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது சத்தியவசனம் தபால் பெட்டி 1-0012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். எஸ்எம்எஸ் அனுப்ப விரும்புகிறவர்கள் 0794-722-866-86 என்ற இலக்கத்துக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0794-722-866-860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேர்களே.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்கள் அத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் கரையத்திலே 3:57 வியாழக்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரால வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று செவ்வாய்க்கிழமை காலை 17 ஜூன் மாதம் 2025 ஆண்டு நேரம் கலையத்திலே 10 மணி. தொடர்ந்து நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறோம். எங்களோடு ஆண்டோடைய வார்த்தை பகிர்ந்துள்ள இணைய போகிற அருமையான ஊழியர் பாஸ்டர் ரோபர்ட் இளங்கோ அவர்களை நாங்கள் வரவேற்க இருக்கிறோம். நேர்களை எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: பிரைஸ் லார்ட் பாஸ்டர்,
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க இன்றைக்கு?
1: நல்ல நல்ல சுகபலத்தோடு இருக்கிறோம் கர்த்தருடைய மேலான கிருபையினால. ஆமென்,
0: ஆமென். நன்றி பாஸ்டர், மிக மகிழ்ச்சி உங்களோட வார வாரம் இணைந்து கொள்வது. உண்மையிலே ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கிறது. வேதத்தை அழகாக நீங்கள் சொல்வதிலிருந்து கற்றுக்கொள்ளும் போது எனக்கு இன்னுமாக ஆண்டோடைய வார்த்தையை அறிய ஆவலா இருக்கிறது. தொடர்ந்து இன்றைய நாளுக்கான ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு வாருங்கள் ஐயா.
1: கடந்த கிழமையில ஒரு இது சொல்லியிருந்தாங்க, பேர் வந்து நோக்சன்.
0: நோக்சன்,
1: நோக்சன், நோக்சன். அதாவது இந்தியாவில வந்து வடகிழக்கு இதுல வந்து அஸ்ஸாம், முன்னால வந்து அஸ்ஸாம், இப்ப அது பிரிஞ்சு மேகாலயா வந்ததுனால மேகாலயா பகுதி தான் இருந்த பகுதி. முன்னால வந்து அஸ்ஸாம், இப்பொழுது மேகாலயா.
0: ஓகே ஓகே ஓகே, மேகாலயா. ஓகே, அவர் தான் இந்த பாட்டை எழுதுனது.
1: அது விக்கிபீடியா அந்த இதுகளெல்லாம் இருக்குன்னாங்க. விக்கிபீடியா அந்த இதுகளை நெட்ல எல்லாம் பார்த்தா அது குறிச்சும் வரும் சொன்னாங்க. இவர் பாடினது, அதாவது எழுதுனது இல்ல, இவருடைய இது. அதாவது இந்த இயேசுவின் பின்னே போக இயேசுவே பின்ன, அதனால நான் பின்னால வரமாட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு. அதன் பிறகு இது இந்த வார்த்தையை இந்த இதை கேள்விப்பட்டுதான் நம்ம சாது சுந்த சிங் இவங்க எல்லாம் வந்து அவங்க மூலமா அந்த இது எழுதப்பட்டு பிறகு வந்து பாடலாக வந்தது. அந்த வசனம்.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே, மிக அருமையான ஒரு வார்த்தை ஐயா. அது உண்மையில பாடலாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. நான் கடந்த வாரம் அந்த பாடலை ஒளிபரப்பினே இங்க கேட்டீர்களோ தெரியல.
1: ஆமா ஆமா, கேட்டேன்.
0: நல்ல ரெண்டு வரி தான், ஆழமான வரிகள், பல பல வரிகளில் அது இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். உண்மையில அருமையான வார்த்தைகள்.
1: ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் நிறைய அதிகமான லாங்குவேஜ்ல பாடப்பட்ட பாடல் இதுதான்.
0: ஓ அப்படியா?
1: ஆமா.
0: ஓகே ஓகே, நான் தேடி பாக்குறேன். இன்னும் அநேக தகவல் கிடைத்திருந்தா நான் வானடியில அதை ஒளி

பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்துல, பிலிப்பியர் 3:7-8 வசனத்துல நாம் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது, எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று எண்ணினேன். எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ, அதற்கு முந்தின வசனங்கள்ல நீங்கள் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது பவுல் நிறைய காரியங்களை சொல்லுகிறான். மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்குமென மற்றவனை விட நான் அதிகம் வைக்கலாம் என்று. 8 விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் பென்யமின் கோத்திரத்தான். இதெல்லாம் எழுதுகிற பொழுது கடைசியில ஏறத்தால அவன் சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிற பொழுது, இவை எல்லாம் எனக்கு லாபமாக இருந்தது, ஆனால் இவை எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறான்? அவனை பொறுத்தவரை லாபமாக இருந்தவை என்று சொல்லுகிற பொழுது, மாமிச காரியங்கள், அதாவது இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி பணம் சொத்து மற்றவனை விட அதிகம் அப்படின்னா, நிச்சயமா அவன் பெரிய பணக்காரனாக இருந்தவன் அந்த நாட்கள்ல. அதுலயும் அவன் ஏறத்தால அதிகாரிகள் மத்தியில செல்வாக்குள்ளவனாக இருந்ததுனாலதான், அந்த நிலையில இருந்ததுனாலதான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக அவன் ஒரு சிலரை கூட்டிக் கொண்டு அவன் செல்லுகிற போதுதான் அவன் ஆண்டவரால் சந்திக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பவுல் சொன்ன அந்த காரியத்துல இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு மனிதனுக்கும் வருகிற 3 வகையான காரியங்கள், இன்னும் சோதனைகள் என்று சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவ அந்த சோதனைகள், 3 வகையான காரியங்கள். முதலாவது இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி பணம் சொத்து சுகம். 2வதாக சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவம். 3வதாக அதிகாரம் பவர். இன்னும் வேலை வாய்ப்பு எல்லா காரியமும் சொல்லப்படுகிறது. இந்த 3 வகையான சோதனை தான் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. முதல்ல மாமிசத்துக்கு அடுத்து கற்களை அப்பமாகி சாப்பிடும், மேலிருந்து கீழே கொதியும் தூதர்கள் தாங்கிக் கொள்வார்கள், அவர் இன்னார் என்பதை காண்பிக்க முடியும், தான் எப்படிப்பட்டவர் என்பதை கௌரவத்துக்கு அடுத்தது. 3வதாக எல்லாவற்றையும் காண்பித்து, இவையெல்லாம் எனக்கு கொடுக்கப்படுது, எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், இந்த அதிகாரம் பவர், இன்னும் வேலை வாய்ப்பு. இந்த 3 வகையான காரியங்களில் தான் இன்றைக்கு நமக்கு சோதனைகள் வரும். ஒரு மனிதருக்கு இந்த வருகிற எல்லா காரியத்திலும் இந்த 3 காரியத்துக்குள்ளாக அடக்கிவிட முடியும். எனக்கு அருமையானவர்களே, சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலகத்தினுடைய பணத்துக்காக எதையும் இன்றைக்கு செய்ய ரெடியாக இருக்கிறார். பணம் கிடைக்கணும், அதனாலதான் இன்றைக்கு நிறைய கட்டின மனைவியை கூட கொலை செய்கிற ஒரு சமுதாயம். எதை வேணாலும் செய்வாங்க பணத்துக்காக. இன்னைக்கு நிறைய இடங்களே, இன்னைக்கு ஒரு சில டிவியில இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டிலே கடந்த நாட்கள்ல வருகிற பொழுது பணத்துக்காக சொத்துக்காக தன்னுடைய சொந்த தகப்பனையே தாயையே கொலை செய்கிறான். இந்த கிழமையில நடந்த சம்பவம் பணத்துக்காக எதையும் செய்கிற சமுதாயம். 2வதாக அந்தஸ்து கௌரவம். அந்த கௌரவம் குறைந்து போய்விடும் என்று தன்னுடைய பெத்த மகளை கூட, என்றால் இன்னொரு ஜாதியில திருமணம் பண்ணிவிட்டால் என்று அவர் நினைக்கிறபடி அந்த கௌரவத்துக்காக பெத்த பிள்ளையே கொலை செய்கிற சமுதாயத்தில் இருக்கிறோம். 3வதா பார்க்கிறோம் அந்தஸ்து, அதாவது அதிகாரம் பவர். என்னிடத்துல நான் ஒரு பங்குல இருக்கிற பொழுது 3 வாலிபர்கள் வந்து கேட்டாங்க, எனக்கு இந்துனு சர்டிபிகேட் கொடு, ஏன்னு கேட்டார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்ல இந்துனா தான் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதாக, ப்ரமோஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, அதனால இந்துன்னு சர்டிபிகேட் கொடு. நீ கிறிஸ்தவன் என்று ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இல்ல இல்ல இப்ப எனக்கு வந்து வேலை வாய்ப்பு தான் முக்கியம், அதுதான் முக்கியம், எனக்காண்டவர் முக்கியம் இல்லை என்றவர்கள் சொல்லுகிற பொழுது, பணத்துக்காக பதவிக்காக பதவி அதிகாரத்துக்காக எதையும் இழப்பதற்கு ஆண்டவரையே விற்பதற்கு தயாராகிற இந்த சமுதாயத்தில் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 3 வகையான காரியமும் எங்களுக்கும் இருந்தது. நான் ஒரு காலத்துல ரோமன் கத்தோலிக்கத்துல குருவாக இருக்கிற பொழுது பணத்துக்கு கவலையே இல்லை, எதை பற்றி கவலை இல்லை, யார் எக்கேடு கெட்டு போனாலும் எவன் குடி கேட்டாலும்

0: சாப்பாடு இருக்கும். எதை பற்றி கவலை இல்லை. ஒரு ஆளுக்கு பெரிய பங்களா, எல்லா வசதியும் உண்டு. இரண்டாவது பார்க்கிறோம், சமுதாயத்தில் நடந்து போனால் எல்லாரும் எழுந்து நிற்பார்கள். எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கோ எந்த ஆபீஸுக்கோ போனாலும் அன்றைக்கு எல்லாரும் முதல் மரியாதை கொடுப்பார். ஏன்னா அந்தஸ்து கௌரவம் இருந்தது, பணம் இருக்கிறது, பதவி இருந்தது, அந்தஸ்து கௌரவம் இருந்தது. நிச்சயமாக இந்த மூன்று காரியங்களும் எங்களுக்கும் இருந்தது. ஆனாலும் இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் இருந்த காலத்துல தான் ஆண்டவர் என்னை சந்தித்தார். இத்தனுடைய சாட்சியில் நிறைய காரியங்கள் எழுதி இருக்கிறேன், எப்படி எல்லாம் சந்தித்தார் என்று. இனக்கருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல், எனக்கு லாபமாயிருந்த இவைகள் அனைத்தையும் நஷ்டம் என்று குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லுகிறார். அவனை பொறுத்தவரையில் லாபமா இருந்த அத்தனையும் ஏனென்றால், எதற்காக நஷ்டம் அப்படின்னா அதை இழக்கிறான், எதற்காக என்று பார்க்கிற பொழுது அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக, கிறிஸ்துவுக்காக எதற்காக நாம் இழக்கிறோம். ஒருவேளை இந்த உலகத்துல ஒரு 1000 ரூபாய் வேலை இருக்கிறது என்றால், 2000 தருகிறேன் என்றால் உடனே இதை இழந்து விட்டு அங்கே போவோம் என்ற மேலான ஒரு லாபத்திற்காக, இந்த உலகத்துக்குரிய லாபத்திற்காக நாம் இழக்கலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிற பொழுது, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக, கிறிஸ்துவுக்காக நான் இழக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசுவை ஆதாயம் பண்ணும்படிக்கு அதனால்தான் ஒரு சில இடங்களை நாம் பார்க்கிறோம், எனக்கு சாவு கூட ஆதாயமே என்று எழுதுகிறார். மரணம் கூட ஆதாயமே. காரணம் என்னவென்றால், இந்த பூமியிலே நாம் ஆண்டவருக்காக மரிக்க வேண்டியது, ஒரு மரணம் என்பது பெரிய இழப்பு தான். ஆனால் ஆண்டவருக்காக, அதைத்தான் கடந்த கிழமையில கூட உங்களுக்கு சொன்னேன், அதாவது அந்த நோக்சன் என்ற அந்த வாலிபர் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் 2 பேர், அத்தனை பேரோடும் ஆண்டவராகி அவரை மறுதளித்துவிட சொல்லுவர், இல்லை இல்லை, ஆண்டவராய் நான் பின்பற்றுகிறேன், அவர் பின்னால் போக துணிந்தேன், இனி நான் உலகத்தை பார்க்க மாட்டேன், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பார்க்க மாட்டேன், ஒருவேளை எனக்கு மரணம் வந்தாலும் அதுவும் எனக்கு ஆதாயமே. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். அவன் மரித்தான், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில அந்த மரணம் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அங்கே இங்கே இந்த சரீரத்தை அவன் இழக்கிறான், ஆனால் அவன் பரலோகத்தில் ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஆதாயத்தை, அதாவது இழிவான ஆதாயம் அல்ல, மேலான ஒரு ஆதாயத்துக்காக இந்த உலகத்திலே அவன் இழந்தான், ஆனால் மேலான ஒரு ஆதாயம் நித்திய ஜீவன். அதற்கான பவுல் சொல்லுகிறான், இந்த பூமியில மரணம் கூட எனக்கு ஆதாயம் தான் என்று. நான் சீக்கிரத்துல மறிக்கவே விரும்புகிறேன் என்று. ஏனென்றால் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்து நித்திய நித்தியமான ஒரு ஆதாயத்திற்காக, பரலோகத்தினுடைய ஆதாயத்துக்கு. அதனால்தான் பல இடங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில நீங்கள் இழக்கிற பொழுது அது பரலோகத்துக்கு, பரலோகத்துக்கு சொந்தமாக இருக்கும். இந்த பூமியில நாம் இழக்கிற ஒவ்வொன்றும் நல்லா கவனியுங்கள். உதாரணமாக ஒருவேளை நாம வீட்டில் வச்சிருக்கிற 1000 ரூபாய் எடுத்து கொண்டு போய் பேங்க்ல போடுகிற பொழுது வீட்டில் அதை இழக்கிறோம், ஆனால் பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் கூடிக்கொண்டிருக்கிறது. அதே போல இந்த பூமியிலே ஆண்டவருக்காக நாம் இழக்கிற ஒவ்வொன்றுக்கும் பரலோகத்தில் நமக்கு கைமாறு கூடிக்கொண்டிருக்கிறது. அதனால் தான் இங்கே பவுல் சொல்லுகிறான், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, இந்த பூமியில மூன்று காரியத்தை சொல்லுகிறான், அதாவது இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி, பணம், சொத்து, சுகம், சமுதாயத்தினுடைய அந்தஸ்து, கௌரவம், இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகாரம், அதிகாரத்துக்காக பவர், அதிகாரம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமியில நமக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்பு வருகின்றால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை இழந்தவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் அந்த அதிகார மேன்மையை கூட ஆண்டவருக்காக துறந்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. இதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று மாத்திரமல்ல குப்பை என்று சொல்லுகிறார். குப்பை என்றால் வீட்டிலே வைக்க மாட்டோம், பெருக்கி வெளியிலே போட்டு விடுவோம். அங்கு குப்பை என்று சொல்கிறார், எல்லாமே குப்பை. இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் எல்லாமே நமக்கு குப்பையாக இருக்கிறது. ஆக கர்த்தருக்கு முன்பதாக இனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது அதனை தொடர்ந்து அவன் சொல்லுகிறான். 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல். இவ்வளவு இருந்தாலும் எல்லாம் எனக்கு தெரியும் இல்ல, எல்லாம் எனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார், இன்னும் நான் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதனால்தான் அவர் அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக இன்னும் நாம் அறிய வேண்டி இருக்கிறது, இன்னும் நாம் ஆண்டவருக்குள்ளாக. அதனால வேதத்திலே நாம் பார்க்கிறோம், வெளிப்படுத்துகிற விசேஷத்துல பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் பரிசுத்தம் நோக்கி போக வேண்டியிருக்கு. அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறான், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன், எல்லாவற்றிலும் எனக்கு தேறியாச்சு, எல்லாம் இன்னைக்கு போனாலும் நான் ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்தேன். அப்படி அல்ல, கடைசி வர ஓமில் இறுதி வர நமக்கு போராட்டம் இருக்கிறது, இறுதி வர நமக்கு உபத்திரவங்கள் இருக்கிறது, இறுதி வரை நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதால் தான் சொல்லுகிறான், நான் முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்தாரோ, எதற்காக ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தாரோ என்றால் கிறிஸ்தவர்களை பிடிப்பதற்காக அவன் போய் கொண்டிருக்கிறான். நீங்கள் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் வாசித்தால் தெரியும், அவன் போய்கொண்டிருக்கிற பொழுதே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறான். கிறிஸ்தவர்களை கட்டி இழுத்து கொண்டு வருவதற்காக அவன் போகிறான், அப்பொழுது கர்த்தர் தரிசனமாகிறார். ஆண்டவரே நீர் யார் என்று கேள்வியை கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிற அந்த இயேசு வேறு யாரும் அல்ல, நான் தான் என்று இந்த இயேசுவின் பெயரை சொன்னாலே அவன் மிகுந்த கோபப்பட்டவன். அப்படிப்பட்டவர்களை கட்டி இழுத்து கொண்டு வர அவன் போய் கொண்டிருக்கிறான். ஏற்கனவே சேவான் முதல் கொண்டு சேவானுடைய கொலைக்கும் அவன் பாத்திரனாக இருந்தான். அவன் அவர்கள் மத்தியில அந்த கொலைக்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான் சேவானை. அப்படிப்பட்ட இந்த பவுல் இப்பொழுது அவர்களை கட்டி இழுத்து கொண்டு வர அவர்கள் போகிற பொழுது அதே ஆண்டவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசுவே, நான் எப்பொழுது உம்மை துன்பப்படுத்தினேன் என்று ஒருவேளை கேட்டிருக்கலாம் என்றால் ஆண்டவர் அநேக இடங்களை சொல்லார், சின்னஞ்சிறி இவர்களுக்கு நீ எதை செய்தாயோ அதை நீ எனக்கே செய்தாய் என்று. ஆக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று. அந்த இயேசு நான் தான் என்று எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பவுலுக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த இடத்திலேயே அவன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறான். அதனால்தான் அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார், நீர் ஆண்டவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பத அந்த இடத்திலேயே நீர்தான் ஆண்டவர் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் பவுல் எழுதுகிறான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. இயேசு எதற்காக பவுலை பிடித்தாரோ, எதற்காக அவனை தெரிந்து கொண்டாரோ, எந்த தரிசனத்தை அவனுக்கு கொடுத்தாரோ, எந்த தரிசனத்தின் மூலமாக அவனை ஆண்டவர் பிடித்து கொண்டாரோ, அந்த இலக்கை நோக்கி அவன் எப்படி தொடர்ந்தான், எப்படி அந்த இலக்கை நோக்கி அவன் பயணப்படுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த இலக்கு கடைசி வரை முடியும் வரை அவன் இலக்கை நோக்கி பயணம் செய்கிறவனாக, அந்த இலக்குக்காக இந்த பூமியில தன்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்லை, அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக கடைசி வரை. அதனால் தான் அவனை தெரிந்து கொள்ளும் பொழுதே அவன் எனக்காய் உபத்திரவப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபத்திரவத்தின் மத்தியில தெரிந்து கொண்டார். பவுளை போல உபத்திரவப்பட்டவன் வேறு யாரும் அல்ல. அவ்வளவு உபத்திரவங்களை தாங்கிக் கொண்டு கிறிஸ்துவுக்காக பயணப்பட்டவன் இன்னும் எதற்காக பிடிக்கப்பட்டானோ என்ற காரியங்களை ஒரு சிலவற்றை நம் அடுத்த கிழமையில தொடர்ந்து பார்ப்போம். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் நிறைவான கிருபையை கொடுத்து நம்மை எதற்காக ஆண்டவர் பிடித்தாரோ அந்த இலக்கை நோக்கி நாம் தொடர்ந்து பயணம் செய்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்துல கடைசி வரை நாம் நிலைத்து நிற்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அடுத்த கிழமை நிச்சயமாக நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி பாஸ்டர், மிக ஆசீர்வாதமான செய்தி. தொடர்ந்து அடுத்த வாரம் நாங்கள் இதை குறித்து இன்னுமாக பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜீவ நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா.
0: ஆமே, நன்றி ஐயா, நன்றி,
1: நன்றி, நன்றி.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
3: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13, Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
3: நேரம் கலையத்திலே 10:23. அருமையான ஆண்டோட வார்த்தையை நாங்கள் காலையில் கேட்டோம். மிக ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். அதனோட தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வாரம் இதே செவ்வாய்க்கிழமை காலையில் கேட்கலாம். எங்களோடு இணைந்திருக்கிற இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 10:30 செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது செய்திக்கான நேரம். ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் அருமையான ஊழியர் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. வாழ்வழிக்கும் வாக்கு தத்துவம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நான் உங்களை சந்தித்து வருகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை நாங்கள் கொடுத்து வருகிறோம். இது எங்களுடைய வார்த்தை அல்ல, வேதாகமத்தின் வார்த்தை, தேவாதி தேவனுடைய வார்த்தை. ஒவ்வொரு வசனமும் வாக்கு தத்துவமும் நம்மை உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கிறது. நம்முடைய மனசில் இருக்கிற சோர்வுகளை மாற்றவும் எல்லா கலக்கங்களுக்கும் விளக்கி பாதுகாப்பதற்கும் இந்த வார்த்தை போதுமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனங்களை நாம் தேடி தேடி வாசிக்கும் போது அந்த வசனங்களின் ஊடாக நமக்கு ஒரு புது ஜீவனை ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த நாளிலும் ஒரு வாக்குத்த வசனத்தோடு கூட உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய வாக்குத்த வசனம் என்ன தெரியுமா? 2 Kings 17:39. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய சத்துருக்கள் எழும்புகிறார்கள், நமக்கு விரோதமாக, நம்மை அழித்து போடுவதற்காக, நம்மை நிர்மூலம் பண்ணி போடுவதற்காக அநேக சத்துருக்கள் எழும்புகிறார்கள், நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள், நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடை செய்து விடுவதற்கு துடியாய் துடிக்கிறார்கள் அம்மக்கள். அன்பானவர்களே, ஒரு காரியத்திலே மாத்திரம் அல்ல, பல்வேறு விஷயங்களின் அடிப்படையில நமக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். சில எதிரிகள் பாருங்களேன், நேரடியாக மோதிடுவாங்க. அது ரொம்ப எளிது அவங்கள நம்ம சமாளிக்கிறது. ஏன்னா கண்ணுக்கு எதிராக தெரியுது, அவங்க நம்மளை எதிர்க்கிறாங்க, நம்ம எதிராளியா இருக்கிறாங்க, சத்துருவா இருக்கிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா நல்லா பழகிக்கிட்டே சில சத்துருவா இருப்பாங்க பாருங்க, நல்லா கை கொடுத்துக்குவாங்க, பிரதர் பிரைஸ் தி லார்ட், சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுவாங்க. ஆனா மனசுல உங்களுக்கு விரோதமான அந்த மனநிலையோடு இருப்பாங்க, சத்துருக்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட மக்களுடைய ஜீவிதத்தில் சத்துரு அவர்களை வழி நடத்துகிறான், பிசாசு அவர்களை வழி நடத்துகிறான். நாம் தேவனால் வழிநடத்தப்படுகிறோம். அப்படிப்பட்ட மறைமுகமாக வெளியிலே காட்டிக்கொள்ள முடியாத சில சத்துருக்கள் இருக்கிறார்கள். அதே போல நாம் வேலை செய்யற இடத்துல சில எனிமீஸ் நமக்கு எதிராக வேலை செய்யலாம். நல்லா பேசுவாங்க, எல்லா ஃபைல்ஸ்லையும் கையொப்பம் இடுவாங்க, எல்லா கோப்புகளையும் பார்வையிடுவார்கள், நல்லா வேலை செஞ்சிருக்கேன் அப்ரிசியேட் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு விரோதமான மனப்பாங்கோடு இருப்பார்கள். சில நேரங்களில் ஜாதி ஜனத்துக்கு நடுவில் முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான விசேட நிகழ்ச்சிகளுக்கு நாம் செல்லுகிற போது அநேகரை பார்க்கிறோம், அநேக உறவினர்களை, ரத்த சம்பந்தம் உடையவர்களை பார்க்கிறோம். எல்லாரும் நல்ல மனசோட தான் பேசுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதுலேயும் ஒரு கூட்ட மக்கள் நமக்கு எதிரான மனநிலை இருக்கலாம். நம்முடைய வளர்ச்சி பொறுக்க முடியாதவங்களா, காயமகாரத்தோடு பார்க்கக்கூடியவங்களா, பிறகு நம்முடைய பிரச்சனை என்னதுன்னு தெரியாம நாம அவங்கள விட ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு நம்மளை பொறாமையா பாக்குறது, இப்படி பல்வேறு எண்ணங்களின் ஊடாக மனதளவிலே சத்துருக்களாய் மாறி போன உறவினர்களை நாம பார்க்கலாம். சர்ச்சில் கூட எல்லா நேரங்களிலேயும் நல்லா ஜபிக்கிறவங்க தான், நல்லா வேண்டிக் கொள்கிறவர்கள் தான், நல்ல வேதத்தை வாசிக்கிறவங்க தான், ஆனா மனசுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய உள்ளத்துல ஒரு விதமான ஒரு காயமகாரம் இருக்கும், ஒரு விதமான மாமிச வைராக்கியத்திற்கு இடம் கொடுத்து நம்மிடத்துல சரியா பேச மாட்டாங்க, ஒரு தோத்திரம் போட மாட்டாங்க, பலவிதமான மன கசப்புகள் இருக்கிறதுனால அவங்களால ஃப்ரீயா அவங்க செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கூட்ட மக்களும் இந்த பூமியிலே வாழத்தான் செய்கிறார்கள், குறிப்பா சபைகளுக்குள்ளே. எல்லா சபையிலையும் அப்படி நிலைமைன்னு சொல்ல முடியாது. சில சபைகளில ஆவியானவர் நல்ல ஆளுகை செய்கிறதுனால எல்லாரும் அந்யோன்யத்தோடு, நல்ல அன்போடு, பற்றுதலோடு, பாசத்தோடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அங்க சத்துருக்கள் எங்கிருந்து வருவாங்க, எப்படி வருவாங்க, அவங்களுடைய அப்ரோச், அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம விளங்கிக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையும் நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பலாம். சில நேரங்களில் பாருங்க, கடைசி நிமிடம் வரைக்குமே இவங்க வந்து நமக்கு எதிரான கருத்துடையவங்க தான் அப்படின்னு நமக்கு தெரியாது. நான் கடைசி நேரத்துல திடீர்னு ஒரு நாள் நமக்கு உரதமா எழும்புவாங்க பாருங்க, அப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சமீப நாட்களில் நாம இந்திய அரசியலை கவனிச்சு பார்ப்போம்னு சொன்னா, சில அரசியல் கட்சிகள்ல அந்த தலைவருக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவங்க, அந்த தலைவருக்கு அரசியல் கட்சி நடத்துகிற தலைவருக்கு ரொம்ப உண்மையுத்தமா இருந்தவங்க எல்லாம் திடீர்னு ஒரு நாள் மாற்று கட்சிக்கு போயிடுறாங்க. ஆச்சரியம், அதுக்கான வாய்ப்பு இல்லாம இருந்தது. ஆனா அவங்க ரகசியமா இந்த தலைவருக்கு விரோதமான காரியங்களை, எதிரான விஷயங்களை முன்னெடுத்து கொண்டே இருக்கிறார்கள், தலைவருக்கே தெரியல. அப்படி அநேக பெரும் கட்சிகளில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தங்களுடைய தலைமைக்கு விரோதமாக செயல்பட்டு தலைமைக்கு விரோதமான ஆபத்தை விரிவிக்கக்கூடிய முடிவை எடுத்ததையும் நம்ம இந்திய அரசியல்ல நம்ம பார்க்க முடியும். தமிழக அரசியல் கூட அவ்வப்பொழுது நடக்கிறது. அன்றாடம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அந்த மாதிரி நடக்குது. என்னுடைய ஊழிய காலங்களில ஒரு குறிப்பிட்ட சர்ச், அந்த சர்ச்ச நான் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு தேவ மனிதர், நான் இங்கே அவங்களுடைய பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை, மிகவும் பிரசித்தி பெற்ற தேவனுடைய ஊழியக்காரர், அவருடைய ஆலயத்தில் ஏறத்தாழ ஒரு 3000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உன்னோடு நான் இருக்க விரும்புகிறேன்னு சொன்னேன். நான் சொன்னேன், ஐயா என்னுடைய சர்ச்சில் ஒரு 60 பேர் தான் இருப்பாங்க, அதில் வந்து குட் சர்ச்சு, அதில் வந்து நீங்கள் பேசணும், நீங்கள் வந்து உங்கள் சர்ச்சில் நம்முடைய சபையில 3000 பேர் இருக்கிறாங்க, அதை சபை விட்டுட்டு இங்கே வந்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரௌட் இருக்காது, சின்ன கூட்டம் தானே என்று நான் தயக்கம் காண்பித்தேன். ஆனால் அருமையான தேவ மனிதர் சொன்னார், இல்லை இல்லை, ஆண்டவர் உன்ட்ட போக சொல்லியிருக்கிறார், நான் வரேன், அதனால் நான் வரது யாருக்கு தெரிய வேண்டாம், நான் வந்து உன்னுடைய உன்னோடு இருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வதித்து செல்ல விரும்புகிறேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷம், கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு மாதிரி. ஏனென்றால் அவருடைய அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கிறதே கஷ்டம், ஆனால் ஒரு எளியவன் ஏதோ ஒரு மூலையில ஊழியம் செய்கிறேன் என்னை நேசித்து அவர் வருவதாய் சொன்னது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து பிரசங்கித்தார். பிரசங்கித்து கொண்டிருந்த போது அவர் பிரசங்கத்துக்கு நடுவில் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? இந்த செய்தியை இந்த சபையில் இருக்கிற 4 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த 4 பேரும் இன்னும் 15 நாள்ல இந்த சபைக்கு விரோதமாக கருத்துக்களை தெரிவித்து விட்டு சபை விட்டு போய்விடுவார்கள் என்று சொன்னார். எனக்கு மிகவும் ஆச்சரியம், எப்படி இவரால் அதை சொல்ல முடிகிறது? ஏனென்றால் அதற்கான வாய்ப்பே இல்லை. என்னிடத்துல யாரும் வம்பிழுக்கல, யாரும் சண்டை போடல, யாருக்கு எதிரிகளும் இல்லை. ஆனால் அந்த தேவ மனிதர் அப்படி சொல்லுகிறார். ஆனால் உறுதியாய் சொன்ன போது என்னால் நம்பாம இருக்க முடியல. சரி, நடக்கட்டும், பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, சரியா ஒரு 15 நாள் இருக்கும், ஒரு 4 பேர் மிகவும் நான் நேசிக்கிற பிள்ளைகள் தான், என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும், இல்லாவிட்டால் என்னை அறியாமல் சில குறைவுகளை என்னிடத்தில் அவர்கள் பார்த்திருக்க கூடும் என்று நான் பிறகு யோசித்தேன். அதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. இது ஒரு சத்துருடைய போராட்டம் தான். அதை உப்புச்சப்பில்லாத ஒரு காரணங்களை சொல்லிவிட்டு சபை விட்டு வெளியே சென்று விட்டார். நல்ல வேளை அந்த தேவ மனிதர் வந்து அதை சொன்னதுனால நான் அதை தாங்கிக் கொண்டேன், சகித்துக் கொண்டேன், பொறுத்து கொண்டேன். ஆனால் அந்த அருமையான தேவ மனிதர் சொன்னார், அவங்க போனதை பற்றி கவலைப்படாத, அதுக்கு பிறகு சபை வளரும் என்று சொன்னார். அப்படியே கத்தர் வளரும்படி கிரியை செய்தார், அற்புதம் நடந்தது. இதை ஏன் சொல்றேன்னா, சில நேரங்களில் சத்துருக்கள் வந்து இவங்க நமக்கு சத்துருக்களா மாறுவாங்க நமக்கு தெரியாது. ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, நல்ல அன்யூன்யமா இருப்பாங்க, நல்ல அன்பு காட்டுவாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க, நல்ல உதவி கூட செஞ்சிருப்பாங்க, திடீர்னு அவங்க நமக்கு விரோதமா எழும்புவாங்க பாருங்க. அதனால சத்துருக்கள் பலவிதம், பல்வேறு விதங்களிலே சத்துருக்கள் எழும்பலாம். நம்முடைய உறவுகளுக்கு நடுவில், சபைக்கு நடுவில், வேலை செய்யற ஸ்தலத்துல நிறைய சத்துருக்கள் எழும்பலாம். இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தம் சொல்றாருன்னா, உன்னுடைய எல்லா சத்துருக்களின் கையிலிருந்தும் நீங்களாக்கி ரட்சிப்பா, கவலைப்படாது, போ, யாரும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது, எல்லா சத்துருக்களுடைய கையிலிருந்தும் நான் உங்களை மீட்டுக் கொள்வேன், ரட்சித்துக் கொள்வேன் சொல்றாரு. சரி, இந்த தேவனுடைய மனநிலை பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு சத்துருடைய கையில நீங்க மாட்டிட்டு சத்துருக்களால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தால், முதல்ல உங்களுக்காக பரிதாபப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஒரு சத்துருக்கிட்ட நீங்க மாட்டிட்டீங்க, ஒருவேளை அவன் கடன் கொடுத்தவனா இருக்கலாம், வட்டிக்கு கடன் கொடுத்தாளா இருக்கலாம், வட்டிக்காரனா இருக்கலாம், ஐயோ நெருக்கிறானே, என்னுடைய சொத்தை அபகரிக்க நினைக்கிறானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சில உறவுகள் கொஞ்சம் தீய நோக்கத்தோடு கூட, செய்வினை, மாந்திரீகம், இப்படி பெல்லி சூனி இப்படி போகலாம், சத்துருக்கள் நமக்கு விரோதமாக இந்த மாதிரி மாந்திரியங்களை செஞ்சிருவாங்களோன்னு நீங்க ஐயப்பாடோடு இருக்கலாம். அப்படி நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற சூழல்ல உங்களுக்காக தேவன் மனஸ்தாபப்படுவார் என்று வேதம் சொல்கிறது. எழுத்தின்படி எபிரேய மக்கள் சத்துருக்கள் அகப்பட்ட போது தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2:18 வசனம், கத்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எலும்பு பண்ணுகிற போது கத்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்கிற நிமித்தம் தவிக்கிறதுனாலே கத்தர் மனஸ்தாபப்படுவார், ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார். ஒருவேளை நீங்க சத்துருக்களினால மிகவும் நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனையோடு கூட இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, என கண்பானவர்களே, உங்களுடைய ஜீவிய காலங்களிலே, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய இந்த உலோக வாழ்க்கையில வரக்கூடிய சத்துருக்களின் நிமித்தம், உங்களை நெருக்குகிற சத்துருக்களின் நிமித்தம் நீங்க படுகிற வேதனைகளை உற்றார உறவினர் கவனிக்க தவறலாம், மற்றவங்களை ஆறுதல் சொல்ல தவறலாம், உங்களுக்கு உண்மையாக மனஸ்தாபப்படுகிற ஒரு சக்தி உண்டானால் அது நம்முடைய தேவனாய் கர்த்தர் தான். அவர் உங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறார், ஐயோ என் பிள்ளைகள் இப்படி சத்துருக்களில் கையிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, வேதனையோடு கூட வாழ்கிறார்கள் என்று உங்களுக்காக எனக்காக அவர் மனஸ்தாபப்படுகிறார். மனஸ்தாபப்படுறது மாத்திரம் அல்ல, அவர் வாக்கும் கொடுக்கிறார், சத்துருக்களுடைய கையிலிருந்து நான் உங்களை மீட்டுக் கொள்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். 2 Samuel 3:18 வசனத்தில் நான் வாசிக்கும் போது, இப்போதும் அப்படி செய்யுங்கள், என் தாசனாகிய தாவீதின் கையினாலே என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே. தாவீதை குறித்து சொன்ன வாக்கு சொன்னபடியே தேவன் எல்லா சத்துருடைய கையிலிருந்தும் கர்த்தர் ரட்சித்தார். முதலாவது மனஸ்தாபப்படுகிறார், இரண்டாவது வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தப்பிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவது, பயம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் நாம் குடியிருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பயம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் குடியிருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 1 Samuel 12:11 அப்பொழுது கர்த்தர் யெருபாகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார்.
3: பயமில்லாமல் குடியிருப்பதற்கு, பயப்படாம வாழ்றதுக்கு, கலக்கம் இல்லாம வாழ்றதுக்கு அவர் உதவி செய்வார். முதலாவது நம்மில் மனஸ்தாபப்படுகிறார், இரண்டாவது வாக்கு பண்ணுகிறார், மூணாவது பயமில்லாமல் குடியிருக்க செய்கிறார். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்து அஞ்ச வேண்டாம், எந்த ஒரு பய உணர்வு நமக்கு வர வேண்டாம். பயமில்லாமல் தேசத்திலே குடியிருக்கும்படி தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஏன் பயப்படணும், ஏன் கலங்கணும்? ஆண்டவர் நம்ம மனஸ்தாபப்படுகிறவர், வாக்கும் கொடுத்திருக்கிறார். அப்படியே பயம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் நீங்கள் வாழ தேவன் அருள் புரிவார். இப்போ நான் இந்த இடத்துல இப்படி தேவன் நம்மை சத்துருக்களுடைய கையிலிருந்து மீட்டுக் கொள்ளும்படி நம்ம மனஸ்தாபப்படவும் நமக்கு அவர் உதவி செய்யவும் பயம் இல்லாமல் திகழ் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் வாழவும் செய்ய வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? அதாவது எல்லா சத்துருக்களுடைய கையில் இருந்தும் கர்த்தனை ரட்சித்துக் கொள்வதற்கு, நான் காப்பாற்றப்படுவதற்கு, நான் பாதுகாக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா நிபந்தனை ஒரு 3 விஷயம்தான். 1, தேவனுக்கு நீங்கள் பயப்படுங்கள். நான் காண்பித்த முதல் வசனம், இந்த வாக்குத்த வசனத்தை நீங்க பாருங்க, 2 Samuel 17:39 முதற் பகுதியை பாருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்போ சத்துருக்களுடைய கையிலிருந்து ஆண்டவர்களின் ரட்சித்து நீங்களாக்கி மீட்பார். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடங்க, ஆண்டவருக்கு பயந்து நீங்கள் ஜீவியுங்கள். கர்த்தருக்கு அஞ்சி நீங்கள் வாழ்கிற போது உங்களை காப்பாற்றுகிறது, உங்களை பாதுகாக்கிறது, கலக்கம் இல்லாம திகழ் இல்லாம வாழ செய்கிறது அவருடைய கையில இருக்கு. உங்களை அவர் ப்ரொடெக்ட் பண்ணுவார், உங்களை காப்பாற்றுவார், உங்களை நடத்துவார். எனது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் காணப்படக்கூடிய எல்லா விதமான சத்துரு கொண்டு வரக்கூடிய எல்லா கிரிகளையும் அவர் அழித்தொழித்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க விரும்புகிறார். Almighty God will do this. ஆண்டவர் அதை செய்வார், இதை செய்வார். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? ஆண்டவருக்கு நாம் அஞ்சி வாழ்கிறோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இதுக்கு சரியான உதாரணத்தை சொன்னா தாவீது சொல்லலாம். தாவீது 3:1 பாடும்போது, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறான், என்ன செய்யட்டும், சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்களே, பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாக, எப்படி நான் சமாளிப்பது, எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற தாவீது அந்த சங்கீதத்தினுடைய 6 வசனத்துல, எவ்வளவு பெரியதா என்ன, நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன்றான். ஏன் அப்படின்னா, இந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்தவன். தன்னுடைய சங்கீதத்துல பல இடங்களில தெய்வ பயத்தை பத்தி பேசுறான். 33 சங்கீதம் 18-19 வசனங்கள், 31-19, 34-9, 34-7, இப்படி பல இடங்களில தெய்வ பயத்தை குறித்து தாவீது சொல்கிறான். ஆம், நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் நம்மை காக்கும்படி, நம்மை ரட்சிக்கும்படி, நமக்கு உதவி செய்யும்படி அவர் தம்முடைய தூதர்களை கூட அனுப்புவார், நம்மை காப்பாற்றுவார். சத்துருக்கள் எழும்பி வரலாம், அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக. நீங்கள் தேவனுக்கு பயந்து நடந்தால் சத்துருக்களுடைய கையில் இருந்து கர்த்தர் உங்களை ரட்சித்து காப்பாற்றுவார், மீட்டுக் கொள்வார். ஒரு முறை ஒரு கிராமத்தில் இலவசமாய் கொடுக்கப்பட்ட நிலத்தில் ஒரு செட்டை நான் போட்டு முடித்தேன். அதை போட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு பெரிய பங்களா கட்டின மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு வயது மிக குறைவு தான், ஒரு 23 வயது இருக்கும் ஒரு கிராமத்தில். என்ன பிரச்சனைனா, அந்த இடத்தை ஓனர் கொடுத்துட்டாரு, மீதி நிலங்களை விற்பதற்கு வேறொரு நபரிடத்துல பவர் கொடுத்திருந்தாங்க. அந்த பவரை வாங்கினவர், அவர் இடத்து ஓனர் நிலத்தை உங்களுக்கு கொடுத்தா நான் ஒன்றும் சொல்ல முடியாது, பட் நீங்க எனக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லி என்னை டிஸ்டர்ப் பண்றார். பணம் தரலைன்னா இன்னைக்கு நைட்டே நாங்க இந்த செட்டெல்லாம் பிரிச்சுட்டு இந்த இடத்த இன்னொருத்தர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. மிகுந்த மனசு கஷ்டமா போச்சு. அன்னைக்கு என்ன செய்யணும் தெரியல, காவல் நிலையத்திற்கு போய் அன்று இரவு இன்ஸ்பெக்டரை பார்த்து, ஆய்வாளரை பார்த்து, ஐயா எனக்கும் நான் செய்து வைத்திருக்கிற அந்த பிரேயர் செட்டுக்கும் எந்த பாதிப்பு இல்லாம ஒரு பாதுகாப்பை கொடுங்கள் என்று கேட்டபோது அவர் பரிகாசித்தார். ஒரு சீரியஸ் அதை எடுத்துக்கல. எனக்கு அது மிகப்பெரிய ஒரு பாரமா இருந்தது. நான் மிகுந்த வேதனையோடு திரும்பினேன். எரிச்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவர். ஒரே ஒரு முடிவு பண்ணினேன், ஒரு மூலையில போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே, சத்துருக்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த இரவு இந்த ஜெப கூடாரத்தை பிரிக்க போறதா சொல்றாங்க, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். அந்த சமயத்தில் ஒரு சகோதரன், அவர் சர்ச்சுக்கு வந்ததில்லை, ஆனா என்னை பற்றி கேள்விப்பட்டவர், இது போல ஒரு பிரச்சனை அவருக்கு வருதுன்னு சொன்ன உடனே சில வாலிபர்களை கூட்டி கொண்டு வந்து, நாங்க இருக்கிறோம் பிரதர், கவலைப்படாதீங்க, வந்தா என்ன நடக்கும்னு பாருங்க, நாங்க இருக்கும்போது யாரும் வரமாட்டாங்க என்று சொல்லி அன்றைக்கு இரவு முழுதும் என்னோடு இருந்தார்கள். அந்த இரவு திட்டமிட்டபடி அவர்கள் வந்து பார்த்திருக்கிறார்கள். வேறு ஒரு குரூப் வந்து உட்கார்ந்த உடனே கொஞ்சம் பயந்து பின்வாங்கி போனார். அந்த ஒரு நாள் இரவு எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அதன் பிறகு எனக்கு உதவி செய்ய வந்த சகோதரன் ஆண்டவருடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இப்போ அந்த இடத்துல ஒரு நல்ல ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துருக்களுடைய கையிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கணும், ரட்சிக்கணும்னு சொன்னா நாம தேவனுக்கு பயந்து அவரை நோக்கி பார்க்கணும். ரெண்டாவது நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, தீர்மானியுங்கள். என்ன தீர்மானிக்கிறது? தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை விட்டுவிட தீர்மானிக்கணும். 1 சாமுவேல் புத்தகம் 12:10 வசனம், ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம், இப்போதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும், இனி உம்மை சேவிப்போம். சத்துருக்களுடைய கையிலிருந்து மீட்கப்படுவதற்கு ரெண்டாவது ஒரு நல்ல தீர்மானம் தேவை. விட வேண்டியதை விட்டுவிட்டு பிடிக்க வேண்டியதை பிடித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது கர்த்தருக்கு பயப்படணும், அப்போ சத்துருடைய கையிலிருந்து கர்த்தரங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார். இரண்டாவது தேவனுக்கு பயந்து வாழ்வதோடு கூட அவருக்கு இஷ்டமில்லாத, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதை நீங்கள் விட்டு ஓய்ந்து விட வேண்டும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நாம் இதை குறித்து அடிக்கடி பார்க்கலாம். எப்போதெல்லாம் விக்கிரகங்களை தொழுது கொண்டார்களோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எபிரேய மக்கள் செய்தார்களோ, அப்போதெல்லாம் தேவன் அவர்களை சத்துருடைய கையிலே ஒப்புக் கொடுத்தார். சத்துருக்களுடைய கையிலிருந்து நீங்களாக்கி மீட்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு மிக மிக முக்கியமான ஒன்று, அன்பிற்குரியவர்களே, அவருக்கு இஷ்டமில்லாததை செய்வதை விட்டுவிடுவது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, யோசுவா தன்னுடைய மக்களுக்கு சொன்ன வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். யோசுவா 24:14-15, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, உங்கள் பிதாக்கள் நதிக்கப்புறத்திலுள்ள அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை கட்டிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசமுகிற தேசத்து குடிகளாகிய மோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாரமும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். ரொம்ப தெளிவா சொன்னார். நியாயாதிபதிகள் காலத்துக்கு முன்னாடி மக்களை பார்த்து யோசுவா சொன்னார், எகிப்தின் விக்கிரகங்களை மாத்திரம் இல்ல, இங்க வந்திருக்கீங்களே இங்க உள்ள விக்கிரகங்களை தொழுது கொள்ளுன்றாதீங்க, நாங்களும் எங்கள் வீட்டாரும் நானும் என் வீட்டாரமும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீங்க கர்த்தரை சேவிக்கணும்னு சொன்னார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை மக்கள் நியாயாதிபதி புஸ்தகத்தில் செய்யும் போதுதான் கர்த்தர் அவர்களை சத்துருடைய கையில ஒப்பு கொடுக்கிறார். இப்ப நீங்க தீர்மானம் பண்ணுங்க, தேவனுக்கு பிரியமில்லாத எதை நான் செய்யறேன், அதை விட்டுவிட தீர்மானியுங்கள், அதை வெறுத்துவிட தீர்மானியுங்கள், அப்பொழுது தேவனாய் கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். மூன்றாவது, சத்துருக்களுடைய கையிலிருந்து தேவன் நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், எனக்கு அன்பான தெய்வ மக்களே, அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது மிக மிக முக்கியம். ஜெபிக்கிற போது கர்த்தர் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்கிறார், ரட்சிக்கிறார்.
2: சங்கீதம் 31:15, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துறவனின் கைக்கும் என்னை தப்புவியும்.
3: ஜெபம் பண்ணுவது, தேவனை நோக்கி மன்றாடுவது, Lord, help me, save me Lord from all my enemies. என்னுடைய எல்லா சத்துருக்களுடைய கையிலிருந்து நீ என்னை விடுவிச்சுக்கங்க, என்னை ரட்சித்துக் கொள்ளுங்க, காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிப்பது, ஆண்டவர் நோக்கி ஜெபிப்பது. ஒரு முறை யோசபாத்துக்கு விரோதமா 3-4 ராஜாக்கள் சேர்ந்து வந்துட்டாங்க, அவன் பயந்தான். 2:4-3 பாருங்கள், 1:3 பாருங்க, 3வது வசனத்துல அவன் பயந்து கர்த்தரை தேடுக்க ஒருமுகப்பட்டான்னு இருக்கு. ஆண்டவர் நோக்கி பார்த்தான். அந்த அதிகாரத்தில் 22வது வசனம் சொல்லுது, சத்துருக்கள் ஒருவரோடொருவர் சண்டையிட்டு வெட்டுண்டு மடிந்து போனார்கள். சத்துருக்களுடைய கையிலிருந்து நீங்கள் மீட்கப்பட வேண்டுமானால் தேவனை நோக்கி கூப்பிடுவது, தேவனை நோக்கி நாம் மன்றாடுவது, ஆண்டவரே நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும், நீதான் எனக்கு தயை பாராட்ட வேண்டும், நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவரை நோக்கி நாம் ஜெபிப்பது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சத்துருக்கள் பின்தொடர்ந்து வந்துட்டாங்க, பார்வோ மன்னன் பெரிய ராணுவத்தோடு பின்தொடர்ந்து வந்துட்டான், லட்சோப லட்சக்கணக்கான மக்கள் வனாந்தரத்தில் நிற்கிறார்கள், தப்பித்து ஓடுவதற்கு வழி இல்லை. பின்னே மிகப்பெரிய ராணுவம், எகிப்திய ராணுவம் பார்வோன் தலைமையிலே வருகிறது. முன்னே பார்த்தால் பிரமிக்கத்தக்க மிகப்பெரிய கடல், செங்கடல் இருக்கிறது. என்ன செய்ய போகிறோம்? சத்துருக்கள் நிச்சயமாக நம்மை பிடித்துக் கொள்வார்கள். மக்கள் எல்லாம் அலறினாங்க, மோசையை பார்த்து அரோனை பார்த்து சொன்னாங்க, ஐயா எகிப்தில பிரேத குடிகள் இல்லை என்று சொன்னா இங்க வந்து எங்களை சேர்த்துட்டீங்க, வனாந்திரத்துல சாக போறமே, எகிப்தில இருந்தா நல்லா இருந்திருக்குமே எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஆளுக்கு ஒரு கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க, அவ்வளவு கோபம். இப்பொழுது தேவ மனுஷன் மோசே தேவனை நோக்கி பார்த்தான், கர்த்தர் பேசினார், செங்கடல் 2 பிளந்தது, அதன் ஊடாக அவர்கள் சென்றார்கள். அவர்களை பின்தொடர்ந்து போன அந்த பாரோ மன்னனும் பாருங்கள், அப்படி போய்கொண்டிருக்கிற போது, அவர்களை பின்தொடர்ந்து போகிற போது, அவர்கள் தான் செங்கடல போகிறாண்டால் நாமும் போவோம் போனார்கள். என்னாச்சு? செங்கடல் தானாய் மூடிக்கொண்டது. ஒருபுறம் அவர்கள் போய் கரையை கடக்கும் பொழுது பின்பதாகவே ஃபாலோ பண்ணி வந்து கொண்டிருந்த எதிரிகள் அப்படியே கடலிலே மூழ்கி மறித்து போனார்கள். ரதங்கள், குதிரைகள், குதிரை வீரரோடு திரளான எகிப்திய ராணுவம் செங்கடலே மூழ்கி மாண்டு போனது. மிகப்பெரிய ஒரு அதிசயம், செங்கடலை பிளந்து ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தார். ஒருவேளை சத்துருக்கள் நெருக்குகிறார்களா? திரளாய் பெருகி இருக்கிறார்கள் என்று தாவீது சொன்னது போல திரளாய் பெருகி இருக்கிறார்களா உங்க வாழ்க்கையில? எங்க திரும்பினாலும் சத்துருக்கள் பிரதர், எல்லாரும் எங்களுக்கு விரோதமா பேசுறாங்க, எங்களுக்கு எதிரா பேசுறாங்க, எங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறாங்க, நாங்க என்ன பண்றது? எங்கு திரும்பினாலும் அவச்சொற்கள், எங்களுக்கு விரோதமான வார்த்தைகள், வாட் கேன் வி டூ என்ற கலக்கத்தோடு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவரை நோக்கி கூப்பிடு, ஏசப்பாவை நோக்கி கூப்பிடு, நீங்க தான்ப்பா இந்த சத்துருக்களுடைய கையிலிருந்து நீங்க தான் விடுவிக்கணும்னு சொல்லுங்க. அப்படி நீங்க ஜெபிக்கும் போது ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். திரும்ப ஞாபகம் ஊற்றுற, நீங்க சத்துருக்களுடைய கையில இருந்து கஷ்டப்படுறத ஆண்டவர் பார்க்கும் போது உங்களுக்கு அவர் மனஸ்தாபப்படுவார். நிச்சயம் நான் உங்களை இருந்து தூக்கிடுவேன் சொல்லி வாக்கும் கொடுக்கிறார், அப்படியே செய்கிறார். பயம் இல்லாம கலக்கம் இல்லாம குடியிருக்க பண்றார். இப்படி தேவன் உங்களுக்கு சகாயம் செய்வதற்கு நீங்க என்ன செய்யணும், நாம என்ன பண்ணணும்னா, முதலாவது தேவனுக்கு பயந்து வாழணும், கர்த்தருக்கு பயந்து வாழணும். 2வது, அவருக்கு இஷ்டம் இல்லாததை விட்டுறணும். அவர் விரும்புறதை செய்யணும், அவருக்கு விரும்பாததை விட்டுறணும். மூணாவது, அவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரே நீ தான் சொல்லி அவரை நோக்கி கூப்பிடணும். அதை செய்யுங்க, ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க, கர்த்தருடைய வல்லமை விளங்கும். ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த இனிய தருணத்திற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் துதிக்கிறோம். சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், அவள் இப்படியிருந்து என்னை காப்பாற்றி விடுவித்தருளும் என்று ஜெபிக்கவும், உமக்கு பயப்படவும், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாததை செய்யாம ஜாக்கிரதையா இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளில் இந்த செய்தியை பார்த்தும் கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயமான மாற்றங்களை செய்து நீர் ஆசீர்வத்து உயர்த்தும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய மகிமை பெரிதாய் விளங்குவதாக, ஆண்டுடைய ஆசீர்வாதம் உடைய அடியார்களை நிரப்புவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
1: ஆமென் ஆமென். நன்றி பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்களே, மிக ஆசீர்வாதமான செய்தியே இன்றைய நாளும் பகிர்ந்து கொண்டீர்கள், வாழ்த்துக்கள்.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், வேர்ட்லைசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipya, 416-291-9148.
2: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 100 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
3: நேரம் கலையத்திலே 10:58. செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து வருகிறது வேதாம் பாடம். இன்றைய நாளும் வேதாம் பாடத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் டொரண்டோவிலிருந்து பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாசன் அவர்கள்.
4: இன்று நாங்கள் கற்றுக்கொள்ள போகும் சங்கீதம் முதலாம் பகுதி எங்கள் எல்லாருக்கும் மிகவும் விருப்பமான ஒரு சங்கீதம், சங்கீதம் 103. இதை நாங்கள் ஒரு பாடத்தில் கற்று முடிக்க முடியாது. அதனால் 2-3 பகுதிகளாக இதை நாங்கள் பிரித்து ஆழமாக கற்றுக்கொள்ள போகிறோம். இப்பொழுது நாங்கள் ஸ்லைடில் பவர்பாயிண்ட் காண்பிக்க போகிறோம். இதற்கு நாங்கள் கொடுத்திருக்கும் தலைப்பு சங்கீதம் 103 அதிகாரம் முதலாம் பகுதி. இதற்கு நான் கொடுத்திருக்கும் தலைப்பு மறக்கவே மறக்க மாட்டேன். அது 2 எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இது தாவீது தனக்காக எடுத்து கூறிய புத்திமதி. இது நாங்களும் எங்களுக்கு எடுத்து கூற வேண்டிய புத்திமதி. ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறக்கவே மறக்க கூடாது. நமக்கு நன்மை செய்பவர்களை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். நான் ஒரு நாள் என் மகனுக்கு சொன்னேன், மகன், இந்த நபர்களை நீ ஒருபோதும் மறக்க கூடாது. இவர்கள் அப்பா அம்மாவுக்கு எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கிறார்கள். எங்கட காலம் முடிவடைந்த பிறகும் நீ இவர்களை நினைவு கூர்ந்து இவர்களுக்கு தொடர்ச்சியாக நீ நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் என் மகனுக்கு ஒரு பெயர் பட்டியலை கொடுத்தேன். எங்களுக்கு உதவி செய்த அருமையானவர்களை குறித்து. இப்படிப்பட்ட எங்களுக்கு நன்மை செய்பவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக கனம் பண்ணுவோம், நன்றி செலுத்துவோம். அவர்களை எங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக வைத்திருப்போம். அவர்கள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒருபோதும் துண்டிக்கப்பட மாட்டார்கள். அது எங்களுடைய உலக உறவுகள், எங்களுடைய மனித உறவுகள். ஆண்டவரோடு நாங்கள் வைத்திருக்கும் உறவில் ஒருபோதும் அவர் எங்களுக்கு செய்திருக்கும் நன்மைகளை நாங்கள் மறக்கவே மறக்க கூடாது. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால், தேவ கட்டளை, தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து கொடுத்த கட்டளை உபாகமம் புத்தகத்தில் 8 அதிகாரத்தில் 2 முறை கொடுக்கப்பட்டுள்ளது. 11 வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்க கூடாது. மோசே மூலமாக ஜனத்திற்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. 16 வசனத்தில் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்த வருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். இந்த தேவன் உன்னை போஷித்தார். வனாந்திர பிரயாணத்தில் உனக்கு வேண்டிய எல்லா உணவையும் கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார். அதனால் இந்த தேவனை நீ மறக்கவே மறக்க கூடாதென்று மோசே ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தார், தேவ கட்டளை. ஆனால் துக்கமான காரியம் தேவ குற்றச்சாட்டு. தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து எடுத்து கூறிய குற்றச்சாட்டு. சங்கீதம் 106 அதிகாரத்தில் இந்த குற்றச்சாட்டை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. 13 வசனத்தில் ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். இது தேவ குற்றச்சாட்டு. ஆண்டவர் செய்த கிரியைகளை வெகு சீக்கிரமாக மறந்து விட்டார்கள். ஷார்ட் மெமரி என்று சொல்வோம் ஆங்கிலத்தில். ஆண்டவருடைய ஆலோசனைக்காகவும் காத்திருக்கவில்லை. இது எங்களிடத்திலும் காணப்படக்கூடிய ஒரு மிக பெரிய அபாயம். தேவ கிரியைகளை மறந்து விடுவது ஒரு பக்கத்தில், மற்ற பக்கத்தில் நாங்கள் தேவ ஆலோசனைக்காக காத்திருக்காமல் இருப்பது, அவசரப்பட்டு தீர்மானங்களை எடுத்து அதன் மூலமாக வரும் மிக பெரிய பயங்கர விளைவுகள். அதே சங்கீதம் 106:21 எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். இப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களை ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்காக செய்த போதிலும் இந்த மக்கள் மிக எளிதில் விரைவாக இந்த அருமையான தேவனை மறந்து விட்டார்கள். பாருங்கள் பாவிக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் 21 வசனத்தில். உங்களுடைய வேதத்தில் இதை நீங்கள் கோடிட்டுக் கொள்ளலாம். பெரிய கிரியைகள், அதிசயங்கள், பயங்கரமானவைகள் என்று 3 வித்தியாசமான வார்த்தைகள் பாவிக்கப்பட்டு தேவனுடைய செயல்கள் விவரிக்கப்பட்டுள்ளது. தேவன்

பத்து காரியங்களை குறித்து சுருக்கமாக உங்களுக்கு எடுத்து சொல்ல விருப்பப்படுகிறேன். தேவ செயல்களை மறக்கவே மறக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் மறக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. ஸோ நாங்கள் ஒரு பெட்டியை உருவாக்கி இருக்கிறோம். இந்த பெட்டிக்குள் பத்து காரியங்களை போட்டிருக்கிறோம். நான் வேதத்தை கற்பித்து கொடுக்கும் பொழுது இது எனக்கு ஒரு மிகவும் பிரியமான மெத்தட், முறைமை என்று சொல்லலாம். ஆண்டவர் எனக்கு இதை காண்பித்தார், இந்த விதமாக வேதத்தை கற்றுக் கொடுப்பது. மறக்க வேண்டியவை, முதலாவது மன்னிக்கப்பட்ட பாவங்கள். நான் பாவங்கள் என்ற வார்த்தையை பாவித்திருக்கலாம், ஆனால் அது உண்மை அல்ல. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பொழுதுதான் நாங்கள் அதை மறக்க முடியும். இல்லாவிட்டால் அந்த பாவங்கள் எங்களை எப்பொழுதும் குத்திக்கொண்டே இருக்கும், எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. நாங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படும் பொழுது மாத்திரம்தான் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். மன்னிக்கப்பட்ட பாவங்களை நாங்கள் மறந்து விட வேண்டும். பிசாசு வந்து எப்பொழுதும் அதை தோண்டி எங்கள் கண்களுக்கு முன்பாக அதை வைக்க முயற்சி எடுப்பான். அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. They are all under the blood என்ற வார்த்தைகளை பாவித்து பிசாசே, நீ காண்பிக்கும் இந்த பாவங்கள் உண்மை, அது நடந்தது, ஆனால் அவை எல்லாம் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தின் கீழ் மறைக்கப்பட்டுள்ளது. அதனால் நீ என் வாழ்க்கையில் இந்த விதத்தில் அதிகாரம் செலுத்த முடியாது என்று நாங்கள் பிசாசின் குரலுக்கு பதில் கொடுக்க முடியும். இரண்டாவதாக நாங்கள் மறக்க வேண்டிய காரியம் எங்களுடைய தோல்விகள். எங்கள் எல்லாருக்கும் தோல்விகள் வாழ்க்கையில் ஏற்படுவது நிச்சயம். தோல்விகள் அடையாத யாரும் இந்த உலகத்தில் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் தோல்வி அடைகிறோம். தோல்விகள் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த தோல்வி ஏற்பட்டது? என்னுடைய கவலை ஈனமாக இந்த தோல்வி ஏற்பட்டிருக்கலாம். அதனால் தோல்விக்கான காரணங்களை கண்டுபிடித்து திரும்பவும் நான் அந்த காரியங்களை செய்யாமல் நான் பாடங்களை கற்றுக்கொண்டு நான் முன் செல்ல வேண்டும். ஸோ பழைய தோல்விகளை திரும்ப திரும்ப திரும்ப நாங்கள் ஞாபகப்படுத்தி அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவரிடம் அவையும் மன்னிக்கப்பட்டிருந்தால் அவற்றை விட்டுவிடுங்கள். பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள், தோல்விகளை விட்டுவிடுங்கள். மூன்றாவது, வாழ்க்கையில் வரும் ஏமாற்றங்கள், the disappointments of life. நாங்கள் யாரையோ நம்பியிருந்தோ அவர்கள் எங்களை கைவிட்டார்கள், அது ஒரு பெரிய ஏமாற்றம். எங்களுக்கு ஊழிய ஏமாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. ஊழியத்தில் இப்படி இப்படி இப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்று நாங்கள் கனவு கண்டோம், அது ஒன்றும் நடக்க இல்லை. அதனால் அது ஒரு பெரிய ஏமாற்றமாக வந்து எங்கள் உள்ளத்தில் கசப்பு கூட வரலாம். ஸோ ஏமாற்றங்களையும் நாங்கள் மறக்க வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு புது புது சந்தர்ப்பங்களை கொடுப்பார். ஸோ ஏமாற்றங்களை நாங்கள் மையமாக வைத்து எங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல முடியாது, விட்டுவிடுங்கள். அதையும் நாங்கள் மறக்க வேண்டும். நான்காவதாக, வாழ்க்கையில் ஏற்படும் இழப்புகள், the losses of life. வாழ்க்கையில் இழப்புகள் ஏற்படும். ஒன்று வந்து உறவு இழப்புகள். உறவு இழப்புகள் என்று சொன்னால் மரணத்தின் மூலமாக ஏற்படும் உறவு இழப்பு. 5 வருடங்களுக்கு முன் நான் அந்த அனுபவத்திற்கூடாக கடந்து சென்றேன். என் அருமையான மனைவியை எதிர்பாராத விதத்தில் ஒரு வியாதியின் மூலமாக இழந்தேன். அந்த தாக்கம் இன்று கூட என் வாழ்க்கையில் இருக்கின்றது. ஆனால் அந்த இழப்புகளை தேவ கிருபையினால் நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் முன்னோக்கி பிரயாணிக்க வேண்டும். மரணத்தின் மூலமாக ஏற்படும் உறவு இழப்புகள், மரணம் மாத்திரமல்ல முறியடிக்கப்பட்ட உறவுகள், முறியடிக்கப்பட்ட உறவுகள். ஏதோ ஒரு காரணத்துக்காக

0: எங்களுடைய உறவுகள் முறியடிக்கப்படுவது, துண்டிக்கப்படுவது. எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் அப்படிப்பட்ட இழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த உறவு இழப்புகளையும் நாங்கள் மறக்க வேண்டும். ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம், some people coming to our life, they are seasonal. எங்கள் வாழ்க்கைக்குள் ஒரு சிலர் வருவார்கள், ஆனால் அது ஒரு காலத்துக்கு மாத்திரம். அவங்க வந்த மாதிரியே எங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவாங்க. அதை நான் என் வாழ்க்கையில் அநேக முறை கண்டிருக்கிறேன். வருவாங்க, ஒரு காலத்துக்கு எங்களோட கூட இருப்பாங்க, எங்கள் ஊழியங்களிலும் ஈடுபடுவாங்க, எங்களுக்கு உதவி செய்வாங்க, ஆனால் வந்த விதத்தில் அவங்க வெளியேறுவாங்க. ஸோ அதனால் அப்படிப்பட்ட உறவுகளும் வாழ்க்கையில் ஏற்படும் இழப்பு, உறவு இழப்புகள். ஸோ நாங்கள் அதை குறித்தும் கவலைப்படுவோம் தான், ஆனால் அதை நாங்கள் விட்டுவிட வேண்டும். இன்னும் புது நபர்களை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வருவார். சீசனல் என்று சொல்வோம். இழப்புகளை பற்றி நாங்கள் சிந்திக்கும் பொழுது பண இழப்புகளையும் நாங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். நாங்கள் சரியான விதத்தில் செயல்படாவிட்டால் பண இழப்புகள் ஏற்படும். வரவு செலவு திட்டங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்காக வைத்திருக்காவிட்டால் பணம் மிக எளிதில் எங்கள் வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் போகும். அடுத்த மாதத்தில் நான் இலங்கைக்கு வரும் பொழுது நாங்கள் ஒரு வாலிப பாசறையை நடத்த போகிறோம். நேற்று எனக்கு ஒரு இமெயில் வந்தது, கிட்டத்தட்ட 300 வாலிபர்கள் அதில் கலந்து கொள்ள போகிறார்கள். அதில் நான் கற்பித்து கொடுக்க போகும் ஒரு முக்கிய பாடம் பணம் சம்பந்தமான ஒரு பாடம். அதிலும் இந்த வரவு செலவு திட்டம், அதை எப்படி நாங்கள் எங்கள் வாலிப நாட்களில் இருந்தே கடைபிடித்து அதன் மூலமாக பிரயோஜனம் பெறுவது, இல்லாவிட்டால் பண இழப்புகள் ஏற்படும். எனக்கு என் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் என்னிடம் இருந்த பணம் திருடப்பட்டது. அதுவும் ஒரு பெரிய தொகை பணம். அதை குறித்து நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன். மிக கஷ்டமாக நான் உழைத்த பணம், அதை என் கவலை ஈனமாக நான் அதை இழந்து விட்டேன். ஆனால் நான் எனக்குள் சொல்லிக்கொண்டேன், பணம் போனாலும் அதை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். கடின உழைப்பின் மூலமாக அந்த இழந்து போன பணத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதை நாங்கள் எங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அது எங்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உருவாக்க நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஸோ நான்காவது, எங்களுடைய இழப்புகளை நாங்கள் மறக்க வேண்டும். ஐந்தாவது, எங்கள் கவலைகளை மறக்க வேண்டும். ஒரு பழைய கண்ணதாசன் பாடல் அந்த வரிகளை பாவித்து இருக்கின்றது. கவலைகள் பிறக்கட்டும் மறந்து விடு என்று மிக சுலபமாக பாட்டில் பாடிவிட்டார். கவலைகள் பிறக்கட்டும் மறந்து விடு, அதை எப்படி மறக்கலாம்? சோ ஆங்கிலத்தில் பாவிக்கும் வார்த்தை வொரி, கவலைப்படுவது. மத்தேயு 6 அதிகாரத்தில் ஆண்டவர் எடுத்து சொன்னார், உடையை பற்றி கவலைப்படாதே, உணவை குறித்து கவலைப்படாதே, தங்கும் இல்லத்தை குறித்து கவலைப்படாதே. உன் பரம பிதாவுக்கு இந்த தேவைகள் இருக்கின்றன என்று தெரியும், அவர் அதை பூர்த்தி செய்வார். நாங்கள் தேவ ராஜ்யத்தை முதலாவதாக தேடும் பொழுது, இந்த ஆண்டவர் மேல் எங்கள் முழு நம்பிக்கையை வைத்திருக்கும் பொழுது இந்த கவலைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்வார். அதனால் கவலைகள் எங்கள் வாழ்க்கையை ஆட்கொள்ள நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. அது ஒரு எங்கள் உடல் ஆரோக்கியத்தை கூட பாதிக்கும். ஸோ கவலைகளை நாங்கள் மறந்துவிட வேண்டும். 6, துயரங்கள் கண்ணீர். இதை ஒரு விதத்தில் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், வாழ்க்கையில் ஏற்படும் இழப்புகள். துயரங்கள் நிச்சயமாக வரும், நாங்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். ஆனால் அவற்றையும் நாங்கள் மறக்க வேண்டும். அந்த துயர நேரத்தில் கண்ணீர் சிந்துவது மிக அவசியம். எங்களுடைய உணர்ச்சிகளை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். திரும்பவும் எடுத்து கூற விருப்பப்படுகிறேன், எங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது மிக முக்கியம், மிக அவசியம். அப்படி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாவிட்டால் வியாதிகள் வரும், டிப்ரெஷன் போன்ற வியாதிகள் வரும். சோ நாங்கள் அந்த காரணம் காரியத்தை குறித்து துயரப்பட்ட பிறகு நாங்கள் ஆண்டவருடைய ஆறுதலை பெற்று முன்னோக்கி பிரயாணிக்க வேண்டும். துயரங்கள் கண்ணீரை நாங்கள் மறக்க வேண்டும். ஏழாவது, நாங்கள் பின்வாங்கிய காலங்கள். எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கட்டத்தில் நாங்கள் பின்வாங்கி இருக்கிறோம். ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய உறவை வைக்காமல், ஐக்கியத்தை வைக்காமல் நாங்கள் உலகத்தால் கவரப்பட்டு பிழையான தீர்மானங்களை எடுத்து நாங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து தூர பிரயாணித்தோம். அதை நாங்கள் எங்கள் மார்க் 14 அதிகாரத்தில் இன்னும் சில மணித்தியாலங்களில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவரோடு வைத்திருந்த நெருங்கிய ஐக்கியத்தை இழப்பது. சோ பின்வாங்கிய காலங்கள் இருக்கு. இதுக்கு ஆங்கிலத்தில் பேக்ஸ்லைடிங் என்று சொல்வோம். ஆனால் அதுவும் ஒரு குறுகிய காலமாகத்தான் இருக்க வேண்டும். இந்த பின்வாங்குதல் நீடித்து கொண்டிருந்தால் நாங்கள் எங்கள் ரட்சிப்பை குறித்தே கேள்விகள் கேட்க ஆரம்பிக்க வேண்டும். பின்வாங்கிய காலங்களை அதை குறித்து துயரப்பட்டு நாங்கள் அவற்றையும் மறந்துவிட வேண்டும். ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு எட்டாவது, எங்கள் வாழ்க்கையில் காயங்கள் ஏற்படும், புண்கள் ஏற்படும். காயங்கள், புண்கள், we will be wounded. வாழ்க்கையில் ஏற்படும் சூழ்நிலைகளின் காரணமாக, மக்கள் மூலமாக எங்களுக்கு வரும் காயங்கள், புண்கள். ஐயோ, இப்படி பேசிவிட்டாங்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பாவித்தாங்களே என்றெல்லாம் நாங்கள் மிகவும் துக்கப்பட்டு அவதிப்பட்டு காயங்கள் ஏற்படுகிறது. எங்கள் உள்ளத்தில் காயங்கள் ஏற்படுகிறது. அந்த காயங்கள் புண்களில் இருந்தும் நாங்கள் சுகம் பெற்று அவற்றை நாங்கள் மறந்துவிட வேண்டும். எங்களை காயப்படுத்திய நபர் எங்கள் மனதிற்குள் வரும் பொழுது கோபம் அடையாமல் அவருக்காக நாங்கள் ஜெபித்து அவரை ஆண்டவர் கையில் விட்டுவிடும். காயங்கள், புண்கள். ஒன்பதாவதாக நாங்கள் மறக்க வேண்டியது, ஒன்பதாவதாக, வீணாக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள். ஆண்டவர் அருமையான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார் எங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக. உதாரணம் ஒன்று எடுத்து சொன்னால், அதை நாங்கள் வீணாக்குவது, அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்தாமல் அதை நாங்கள் விட்டு விடுவது. நான் உங்களை பாராட்டுகிறேன். உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த இணைப்பின் மூலமாக வேதத்தை ஆழமாக கற்றுக்கொள்வது, நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு வருகிறீர்கள். அதனால் நான் உங்களை பாராட்டுகிறேன். ஆனால் துக்கமான காரியம், இன்னும் அநேகர் இதில் கலந்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு நாங்கள் அழைப்பை கொடுத்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இந்த சந்தர்ப்பங்களை வீணாக்குகிறார்கள். வீட்டில் இருந்தே வேதாமத்தை கற்றுக்கொள்வது, அப்படிப்பட்ட தொழில்நுட்ப வசதிகளை ஆண்டவர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அதையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்தாமல் நாங்கள் சந்தர்ப்பத்தை இழந்து விட்டோம், வீணாக்கி இருக்கிறோம். ஸோ அதை குறித்தும் நாங்கள் மன்னிப்பு கேட்டு நாங்கள் அதை மறந்துவிட வேண்டும். ஆண்டவர் கொடுக்கும் புது புது சந்தர்ப்பங்களை நாங்கள் இரு கைகளோடும் பிடித்து கொண்டு அதை முழுமையாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப பத்தாவது ஒரு ஆச்சரியமான காரியம். இது பிலிப்பியர் 3 பவுல் தெளிவாக எடுத்து காண்பிக்கின்றார். கடந்த கால வெற்றிகள், நாங்கள் பெற்றெடுத்த விருதுகள், பாராட்டுக்கள், அவற்றையும் நாங்கள் மறந்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் எங்கள் உள்ளத்தில் பெருமை வளர ஆரம்பிக்கும், பெருமை வளர ஆரம்பிக்கும். சோ அந்த பெருமைக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் அந்த வெற்றியை பெற்றெடுக்கும் பொழுது நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், அதை கொண்டாடுகிறோம், அதுல தவறில்லை. ஆனால் அதில் தொடர்ச்சியாக நாங்கள் வாழ முடியாது. தொடர்ச்சியாக வாழ முடியாது. இன்று ஒரு வெற்றி வரும், நாளைக்கு ஒரு பயங்கர தோல்வி வரும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. சோ தோல்வியையும் மறந்துவிட வேண்டும், வெற்றிகளையும் மறந்துவிட வேண்டும், விருதுகளையும் மறந்துவிட வேண்டும். மக்கள் கொடுக்கும் கைத்தட்டுதல் பாராட்டுக்களையும் நாங்கள் மறந்துவிட வேண்டும். அந்த நேரத்துக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆனால் வெகு சீக்கிரமாக அதிலிருந்து நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். சோ இந்த பட்டியலை நீங்கள் எப்பொழுதும் உங்கள் கண்கள் முன்பாக வைத்திருக்க வேண்டும். நான் என்னுடைய கண்கள் முன்பாக இந்த பட்டியலை வைத்திருக்க வேண்டும். இதுக்கு நீங்கள் இன்னும் காரியங்களை கூட்டலாம், ஆனால் இதுதான் 10 பிரதான காரியங்கள், மறக்க வேண்டிய 10 பிரதான காரணங்கள். இவற்றை மறக்க வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் பவுல் ஒரு ஆச்சரிய பவுல் இல்ல தாவீது ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்கிறார். மற்றவர்களுக்கு பிரசங்கம் செய்ய நாங்கள் எல்லாரும் விருப்பப்படுகிறோம். எங்களில் அநேகர் மற்றவர்களுக்கு, நான் உட்பட, மற்றவர்களுக்கு பிரசங்கம் செய்ய நாங்கள் விருப்பப்படுகிறோம். அதுல தவறு இல்லை. ஆனால் நாம் நமக்கே பிரசங்கம் செய்ய தயங்குகிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுத்திருக்கிறோமா? இல்லை, கொடுத்திருப்பது மிக மிக மிக அரிது, குறைவு. சோ இங்கே தாவீது எங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். தாவீது தனக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுக்கிறார். இதை நாங்கள் சுய பேச்சு என்று அழைக்கலாம், சுய சம்பாஷணையின் அவசியம், செல்ஃப் டாக் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். செல்ஃப் டாக், எங்களுடைய சுயத்தை பார்த்து, ஆத்துமாவை பார்த்து, அந்த ஆத்துமாவுக்கு, சுயத்துக்கு நாங்கள் கொடுக்கும் ஒரு பிரசங்கம். தாவீது தனக்கே பிரசங்கம் செய்கிறார். இந்த சங்கீதம் 103 தாவீது மற்றவர்களுக்கு கொடுத்த பிரசங்கம் அல்ல, அவர் தனக்கே கொடுத்த பிரசங்கம். இதை மிக சுலபமாக முதல் 2 வசனங்களில் கண்டுகொள்ள முடியும். முதல் 2 வசனங்களில் என்ற வார்த்தையை உங்கள் பேனாவை எடுத்து ஒரு ஒரு வட்டம் போட்டுக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேதத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 3 முறை 2 வசனங்களில் என் என்ற வார்த்தையை தாவீது பாவிக்கிறார். தன்னுடைய சொந்த ஆத்துமாவுக்கு, உள்ளத்திற்கு அவர் கொடுக்கும் பிரசங்கம். இது ஒரு அருமையான காரியம். இதை நாங்கள் மேன்மேலும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிராக்டிஸ் பண்ணணும். மேன்மேலும் நாங்கள் இதை செய்ய வேண்டும். நான் என் மனைவியை பார்த்து மனைவிக்கு கொடுக்கும் பிரசங்கம் அல்ல, மனைவி என்னை பார்த்து எனக்கு கொடுக்கும் பிரசங்கம் அல்ல, நான் பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பிரசங்கம் அல்ல, பிள்ளைகள் என்னை பார்த்து கொடுக்கும் பிரசங்கம் அல்ல. இது நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு கொடுக்கும் பிரசங்கம், அதன் முக்கியத்துவம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால் அதில் இதன் நான் கேள்வியை கேட்டு திரும்பவும் ஒரு பெட்டியை உருவாக்கி இருக்கிறேன். 10 காரணங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட விருப்பப்படுகிறேன். நான் ஏன் எனக்கு பிரசங்கம் செய்ய வேண்டும்? அது ஒரு மிக நல்ல கேள்வி. அதற்கான 10 காரணங்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல விருப்பப்படுகிறேன். என்னை என்ற வார்த்தைகளை நான் பாவித்திருக்கிறேன். அதை நாங்கள் போல்ட் லெட்டர்ஸ்ல போட்டிருக்கிறோம், அதை நாங்கள் கோடிட்டு இருக்கிறோம். ஏனென்றால் அதுதான் முக்கிய காரணம், முதலாவது என் மனதை எப்பொழுதும் தேவ வசனத்தினால் அறிவூட்டுவதற்காக. அது முதலாம் காரணம். நான் என்னை பார்த்து, என் ஆத்மாவை பார்த்து பிரசங்கம் செய்யும் பொழுது என்ன நடக்குது? நானே தேவ வசனத்தின் மூலமாக என் மனதை அறிவூட்டுகிறேன். செல்ஃப் எடியூகேஷன் என்று சொல்லலாம். இது சுய அறிவு. இரண்டாவது, இப்படி நான் எனக்கே பிரசங்கங்கள் கொடுத்தால் எனக்கு அது எச்சரிக்கைகளை கொடுக்கும். சிவப்பு விளக்கு எரிய ஆரம்பிக்கும். சிவப்பு விளக்குகள், பச்சை விளக்குகள் என்பதை வைத்து நான் வாலிபர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அநேக பச்சை விளக்குகள் எரிய வேண்டும். குறைவான விதத்தில் தான் சிவப்பு விளக்குகள் எரிய வேண்டும். சிவப்பு விளக்குகள் இருக்கும், அது இருப்பது அவசியம். அது எங்கள் மனித தன்மையை, பாவ சுபாவத்தை எடுத்து காண்பிக்கும். ஆனால் முன்னேறுவதற்கு எங்களுக்கு மேலதிகமான பச்சை விளக்குகள் காணப்பட வேண்டும், கிரீன் லைட். சோ இரண்டாம் காரணம், நான் எனக்கே பிரசங்கம் கொடுக்கும் பொழுது நான் எனக்கு எச்சரிக்கைகளை கொடுக்கிறேன். அதற்கு ஒரு சின்ன உதாரணம், உன் நேரத்தை வீணாக்காது. நான் எவ்வளவு முறை அந்த பிரசங்கத்தை எனக்கு கொடுத்திருக்கிறேன், ஐயோ நீ 10 நிமிஷத்தை வீணாக்குறே, ஏன் அந்த 10 நிமிஷத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறான் என்று நான் எனக்கே பிரசங்கங்கள் கொடுத்திருக்கிறேன். இந்த தொலைபேசியில் ஏன் நீ அரை மணி தியானமா கதைச்சு கொண்டிருக்கிறான், டைம் வேஸ்ட், நேரத்தை வீணாக்குறான் என்று எனக்குள்ளே நான் அந்த பிரசங்கத்தை கொடுத்திருக்கிறேன். சோ எச்சரிக்கை கொடுப்பதற்காக. மூன்றாவது, என் ஆத்துமாவை பாதுகாப்பதற்காக. எதிலிருந்து பாதுகாப்பதற்காக? ஏற்கனவே சொல்லிவிட்டேன், பெருமையில் இருந்து. பெருமை ஒரு பயங்கர வியாதி, பாவ வியாதி. எல்லா பாவங்களுக்கும் தாய் பாவம் பெருமை, அதை மறந்துவிட வேண்டாம். லூசிபர் பிசாசாக மாறுவதற்கு முக்கிய காரணம் பெருமை. சோ என் ஆத்துமா பெருமை என்னும் இந்த கொடிய வியாதியினால் பாதிக்கப்படாமல் ஆண்டவர் முன்னிலையில் நான் எப்பொழுதும் தாழ்மையாக காணப்படுவதற்காக நான் எனக்கே பிரசங்கங்களை கொடுக்க வேண்டும், என் ஆத்துமாவை பாதுகாப்பதற்காக. நான் சில நேரம் என்னை பார்த்து பாவித்திருக்கும் வார்த்தைகள், நீ ஒரு பெரிய முட்டாள், நீ இப்படி நடக்கலாமா என்றெல்லாம் நான் என் ஆத்மாவுக்கு அந்த விதத்தில் கேள்வி கேட்டிருக்கிறேன். அது எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. தாழ்மையின் பாதையில் நடப்பதற்கு அது என் ஆத்மாவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. நான்காவது, என்னை உற்சாகப்படுத்துவதற்காக. நாங்கள் எல்லாம் மிக எளிதில் அதைரியப்படுகிறோம். ஊழியம் என்று சொன்னாலே அதை ஒரு வார்த்தையில் விபரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதைரியப்படுதல். இங்க அங்கு ஆண்டவர் எங்களுக்கு சில வெற்றிகளை கொடுத்து நாங்கள் உற்சாகம் அடைகிறோம். ஆனால் பொதுவாக பார்க்க போனால் ஊழியம் என்று சொன்னால் எவ்வளவோ அதைரியப்படும் காரியங்கள் நடக்கும். நாங்கள் எதிர்பார்த்தபடி விசுவாசிகள் நடக்க மாட்டாங்க, அதனால் நாங்கள் அதைரியப்படுகிறோம். ஸோ நாங்களே எங்களுக்கு ஒரு பிரசங்கத்தை கொடுத்தால் அதன் மூலமாக நாங்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அது எவ்வளவு அவசியம், இல்லாவிட்டால் தலை குனிந்த நிலைமையில்தான் நாங்கள் எப்பொழுதும் காணப்படுவோம். ஐந்தாவது, இது எனக்கு ஒரு மிகவும் விருப்பமான காரியம், இந்த ஐந்தாவது, என்னை சிந்தனை செய்ய வைப்பதற்காக. நாங்கள் சிந்திக்கும் மக்களாக காணப்பட வேண்டும். ஒரு ஊழியக்காரன் ஒரு வானொலி நிகழ்ச்சியை நடத்தினார். அந்த வானொலி நிகழ்ச்சிக்கு அவர் கொடுத்த தலைப்பு, லெட் மை பீப்பிள் திங்க், என்னுடைய ஜனம் சிந்தனை செய்வார்களாக. எங்களுடைய அநேக சபைகளில் நாங்கள் எதை காண்கிறோம், உணர்ச்சிகளின் அடிப்படையில் செயல்படுவது. சிந்தனை செய்வது மிக மிக மிக குறைவு. சோ நான் ஏன் எனக்கே பிரசங்கங்களை கொடுக்க வேண்டும்? என்னை சிந்தனை செய்ய வைப்பதற்காக. நான் தேவ சித்தத்தின்படி செயல்படுத்துவதற்காக ஆறாம் காரணம், என்னை தேவ சித்தத்தை செய்ய ஊக்குவிப்பதற்காக. சுயசித்தம் அல்ல, தேவ சித்தம். நானே எனக்கு பிரசங்கங்களை கொடுப்பேன். தேவ சித்தம் என்ன இந்த கட்டத்தில், இந்த நேரத்தில், இந்த வயதில் என்ற கேள்வியை கேட்டு, எனக்குள்ளே கேட்டு, நான் அதை குறித்து ஆழமாக சிந்தனை செய்து திட்டங்களை போட்டு அதன்படி செயல்படுவது.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: நேரம் கிரயத்திலே 11:32. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாசன் அவருடைய செய்தியை மாலையிலே அதனுடைய தொடர்ச்சியை கேட்கலாம். இது உங்களுக்கான நேரம், ஆரம்பமான வேளை. இன்றைய நாள் உங்களுக்கான நேரத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் அழைத்து பாட வேண்டிய இலக்கம் 6473855962 என்ற இலக்கத்தில் நீங்கள் அழைத்து பாடலாம். பாடலே பதிவு செய்யலாம். உங்கள் விருப்ப பாடலில் நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com

0: வணக்கம். பிரைஸ் லார்ட்.
1: வணக்கம் பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க ஜேக்கப்?
1: ஓ, நல்ல சுகமா இருக்கு. நீங்கள் எப்படி?
0: சாரி,
1: பரவாயில்ல,
0: கொஞ்சம் சுகமா இருக்குது. அப்படியே ஒரு நிமிஷம் நினைப்பில் இருங்க. வணக்கம்.
2: பரவாயில்லையம்மா,
0: ஆண்டவிட்ட கிருபையால இருக்கிறோம்.
2: நீங்க மனதுருக்கம் உடையவரே, நெடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா சோஸ்திரம் சோஸ்திரமே சோஸ்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அவர்களுடன் சோஸ்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகள்களுடன் சோஸ்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா சோஸ்திரம் சோஸ்திரமே சோஸ்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே. ஆண்டவரே, கோடி சோத்திரம் சேர்க்கிறேன் இந்த நேரத்தை தந்ததுக்கு. நன்றி ஐயா.
0: ஆமென். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம் அம்மா. அழைங்கள். 6473355159 வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைக்கலாம், அல்லது 4462355007 இலக்கத்திலே நீங்கள் அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடலாம். மற்றும் பாடல் விருப்ப பாடலை கேட்கிறவர்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் பாடல்களை பதிவு செய்யுங்கள். உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும்.
3: தாங்கி தப்புவித்து சுமந்து ஏந்தி வாக்கினால் சொன்னதை தன் கரங்களினால் நிறைவேற்றுவார். இயேசுவின் அன்புக்கு அகலமும் இல்லை, ஆழமும் இல்லை, உயரமும் இல்லை. அளவிட முடியாதது அவர் அன்பு. அவரை போல ஒரு தெய்வம் இல்லை.
0: வணக்கம்.
4: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா.
0: எப்படி இருக்கீங்க மல்லிகா சிஸ்டர்?
4: நல்லா இருக்கிறேன் பிரதர், நல்லா இருக்கிறேன். ஓகேயா, நீங்க எப்படி இருக்கிறியா? கொஞ்சம் மிடுமாலி இருக்கு.
0: பரவாயில்ல, கொஞ்சம் இருக்குது.
4: ஓகேயா. ஓகே, சௌத்ரி எப்படி
0: இருக்கிறாங்க? மிடுமல் விட இல்லையம்மா.
4: விட இல்லையா? கொஞ்சம் நாளடைவு செல்லுதான் சொல்லி நம் பிரதர் என்னன்னு தெரியலையே. ஓகேயா, மருந்துகள் எடுக்கிறீர்கள் தானே? ஓகேயா, நான் பாடுறேன். சுகமான்ற தந்திருவார் நான் பாடுறேன். ஓகே. தோற்றம் தகப்பனே குத்திரமா மகமே, மகிமையின் மகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மகமே, மகிமையின் மகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் நிறமைய மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும், நேச மகனன்று நித்தம் சொல்லணும், நேச மகளன்று நித்தம் சொல்லணும். மகமே மகிமையின் மகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மகமே மகிமையின் மகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஆமென். நன்றி பிரதர், நன்றி அம்மா, நன்றி சகோதரி, நன்றி சகோதரி, பிறந்த நாள் வாழ்த்துகள் பிரதர்.
0: நன்றி அம்மா, மறக்காம சொல்லிட்டேங்க. ஓகே, குட், தேங்க்யூ.

0: ஆமென். சொல்லுங்க பிரதர் ஜேக்கப்.
1: ஓ நீங்க எல்லாம் ஓகேயா?
0: எல்லாம் ஓகே.
1: நான் பாட்டு படிக்கிறேன்.
0: பாடுங்க.
1: தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தெளித்தேனிலும் மதுரமே அதற்கிணையில்லை உலகிலே, தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, கூனரை நிமிரச் செய்யும் குருடரை பார்க்க செய்யும், கூனரை நிமிரச் செய்யும் குருடரை பார்க்க செய்யும், இழாத செவிடரை கேட்க செய்யும்.

நல்லாமம் இயேசுவின் நாமம் தேனிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே. காண கிடைக்காததங்கம் அவர் உண்மையும் சிவப்பும் ஆன தேவன். காண கிடைக்காததங்கம் அவர் உண்மையும் சிவப்பும் ஆன தேவன். கலை தங்கமயமான் தேவன் கலை தங்கமயமான தேவன் இந்த தரணியில் இணையில்லா இயேசுவின் நாமம் தேனிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே. ஆகாரம் தரும் அதி மதுரம் சர்ம வியாதிகளை தீர்க்கும் நல்லுதிரம். ஆகாரம் தரும் அதி மதுரம் சர்ம வியாதிகளை தீர்க்கும் நல்லுதிரம். கலங்கின உள்ளங்களை ஏற்றோ கலங்கின உள்ளங்களை தேற்றும் ஜீவக்கானம் பரலோகம் கொண்டு நம்மை சேர்க்கும் தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே.

0: இனிமையே இயேசுவின் நாமமே. ஆமென்.
1: ஆமென். அருமையா பாடினீர்கள், வாழ்த்துக்கள் ஐயா. இப்படி உங்களை போல பாடுற மக்கள் அங்க இருந்தா அவங்களையும் ஒரு அறிவித்தல் விடுங்க.
0: கட்டாயம் கட்டாயம், சீக்கிரமா
1: நல்லா பாடுறீங்க. இவ்வளவு ஆழமா உங்களுக்கு இந்த பாடல் தாளம் தாண்ட கொடுத்துக்கிற
0: ரசிக்கப்பட்டு 29 வருஷம் ஆண்டவருக்காக ரசிக்கப்பட்டு மாத்தாலே ஒரு பாஸ்டர் ஒரு கிட்டாரை தந்து, சிவசஞ்சன பாஸ்டர் கிட்டாரை தந்து நீ பாட்டு படிக்கணும், ஒரு கல்வாரி பாட்டு படிக்க விட்டார். ஒரு திரு இந்த ஈஸ்டருக்குள்ள வழங்கணும், என்ன நீ நெய் தீரோ என் சீராளி பாட்டு, அது படிச்ச உடனே பாஸ்டர் நீ அப்படியே ஒரு நல்லா அப்படியே ஆண்டவருக்காண்டி பாட்டு பாடுங்க. அப்புறம் இங்கே சபையில வேசிப்பிச்சுக்கிறது பிரசங்கம் பண்ற எல்லாம் தான், வீட்டு கூட்டங்கள் உபவாச கூட்டங்கள் சகல நடத்தி இன்றைக்கு நான் 12 வருஷம் ஆஸ்மால இருந்து மூச்சு முட்டு வருத்தம் ஒரு மீட்டர் நடக்க மாட்டேன். அப்படியான ஒரு கஷ்டத்துல ஒரு கதை பாதிப்பு அந்த கதைக்க மாட்டேன். அப்படிப்பட்ட என்ன ஆண்டவன அந்த ஒரு நாள் முதல் சுவிசேஷத்தை சொல்லி நான் போய் சும்மா அங்க போய் சேர்த்துல இழுப்பால போய் விழுந்தார் விழுந்தேன். தீர்க்க தரிசனமா ஆண்டவர் கூப்பிட்டார், ஒரு மகன் வியாதி நிமித்தம் தற்கொலை செய்த மாதிரி ஒரு கட்டத்துல வந்திருக்கேன். உடனே வைஃப் வந்து கத்தோலிக்கப்பேன், நான் இந்து, என்ன தள்ளி விட்டு அவங்களதான் குரு போங்கோன்னு முதல் நான் முதல் நாள் அண்டு போய் விழுந்தேன். அதுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டு ஒரு சீக்கிரமாக 3 மாதம் ஞானஸ்தானம் எடுத்து அண்டு படிக்க தொடங்கினான். இன்று வரைக்கும் ஆண்டவர் படிக்கிறேன், ஏன்னா முட்டு வருத்தத்தை படிக்கல,
1: படிக்கல
0: ஆண்டவருக்காண்டி எவ்வளவு தூரம் இந்த கண்டு இதுலயும் படிக்கக்கூடிய ஆண்டவர் வச்சுக்கிறாரு. அதான் ஆண்டவர் என்ன கொடுத்த ஒரு வரம்.
1: ஆமேன் ஆமேன். மிக மகிழ்ச்சி, கூட நல்ல ஒரு சாட்சி.
0: எங்கட வைஃபும் கத்தோலிக்கா, ரோமன் கத்தோலிக்கா, பெரிய பாவின் பரம்பை ஃபாதர் சிஸ்டர் எல்லாம் நிறைய பேர் இவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இவர் இந்த இயக்கத்தோ இல்லை இது கொஞ்சம் இந்த ஜெயிலில் சிங்கரா ஃபாதர் அவருடைய மருமகள்லாம் எங்களை வாய்ப்பு அப்ப கத்தோலிக்க வயலாக்கியம் இல்லை, அவாக்கும் ஒரு மார்பில் கட்டி இருந்தது, கேன்சர் கட்டியது, ஆனால் அது ஒன்றுமே இல்லாம போச்சு அந்த ஜெப. அதுக்கு பிறகு நாங்கள் குடும்பமாக ஊழியம் செய்யறோம்.
1: ஆமீன். அவங்களோட சாட்சியம் ஒரு நாளைக்கு சொல்ல சொல்லுங்க.
0: சரி, நான் நேரம் சொல்ல கட்டாயம் நான் ஏற்படுத்துங்க.
1: இரண்டு ஆண்டோட நாம மயப்படணும். இந்த பாடல் நிகழ்ச்சியும் ஒரு நல்ல ஒரு சுவிசேஷ அறிவிக்கிற நிகழ்ச்சியா தான் நாங்க வச்சிருக்கிறோம். அநேக மக்களுக்கு இந்த பாடல் மூலமாக கேட்கிற மக்கள் என்ற இது இன்டர்நெட் வானொலி தானே, அநேக மக்கள் கேட்பார்கள். எல்லாருமே கிறிஸ்தவ மக்கள் கேட்பார்கள் இல்ல, பலவிதமான மக்கள் கேட்கக்கூடும். அவருடைய இதயத்துல இந்த
0: ஏதோ ஒரு வழியில போத்தான் வேணும். அதுக்காகத்தானே எங்களை வச்சிருக்காரு கடைசி காலத்துல சாட்சியா.
1: கண்டிப்பா அது மாதிரி
0: அநேக சாட்சி சொல்லுவேன்,
1: அப்பப்ப வரைக்கும் சொல்றேன். இது ஒரு நல்ல நேரம், இடையிடையே சின்ன சின்ன சாட்சியில நீங்க ஒரு முறையும் சொல்லுங்க. உங்களோட மனைவியோட சாட்சியம் எடுத்துவாங்க, மற்றும் அங்க பாடுற மக்களை உற்சாகப்படுத்துங்க. நன்றி ஐயா, மிகவும் சந்தோஷம், வாழ்த்துக்கள்.
0: பாய்.
1: நேரம் கலையத்திலே 11:47.

0: வணக்கம் ரீட்டாமா.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: பரவாயில்லையம்மா, இருக்கிறோம்.
1: என்ன நாளாக இருக்கு? என்ன இப்ப என்ன செய்யுது அவளுக்கு?
0: அவருக்கு இது மாதிரி நிக்கிறது இல்ல, மருந்து எடுத்துக்கிட்டு இது மாதிரி நிக்கல. உடம்பு வருத்தமா போயிட்டது, அதனால நேற்று வரையில
1: என்ன
0: செய்யறமா? நாங்கள் ரெண்டு பேரும்
1: ஒன்றும் செய்யல, ரெண்டு பேருக்கு மேலாண்டி என்ன செய்யற ஒன்றும் செய்யல.
0: ஒரு தரம் இங்க உதவிக்கு வரவும் மாட்டோம், பக்கத்திலேயும் இல்ல. ஒரு தரம் இந்த பாட கூப்பிடுறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படும். இலவசமா வந்து பாடுங்கன்னாலே பாட மக்கள் வார இல்ல, விருப்ப பாடல் கேட்கிறேன். என்ன செய்யறது? அப்படியே போயிட்டுது, இப்படியே ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிக்கொண்டு பேர் பேரா கிறிஸ்தவ பேர்களையும் வச்சுக்கொண்டு இருக்கலாம். ஆனா கத்தருக்கண்டு தங்களை அர்ப்பணிக்கிற மக்கள் மிக மிக குறைவு. உங்களுக்கு என்ன விருப்ப பாட்டு வேணும்? இன்றைக்கு
1: உந்தனாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும்.
0: உந்தனாவி
1: உந்தனாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும்.
0: பாடலும் கூட உங்களுக்காக வருவோமா?
1: ஆமா, என்ன கொடுப்பே இல்லாதயா பாரு.
0: கொஞ்சம்
1: ஓமையா, சரி வைக்கிறேன்.

0: வணக்கம்.
1: வணக்கம். நன்மையரே,
0: எப்படி இருக்கீங்க?
1: ஆண்டவர் இருக்கத்தால நல்ல சுகமா இருக்கிறோம். சகோதரியும் சுகமா இருக்க, நீங்களும் சுகமா இருக்க ஆண்டவரை வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன்.
0: ஆமீன், ஆமீன். என்னென்ன உங்களுக்கு ஞாபகம் இருந்த இந்த பிறந்த நாள் நேற்று?
1: என்னுடைய பிறந்த நாள் உங்களோட பிறந்த நாள் நல்லபடியா ஞாபகம் இருக்கு?
0: அதுதானே பார்த்தேன். அது திசுந்தாதான் வந்து சொல்லுவேன். நான் சொல்றேன், ஒரு நாளும் அந்த நாளில அநேக மக்களுக்கு தெரியும் எங்களுடைய பிறந்த நாள். அதுவும் அவன் கொஞ்சம் கூர்மையானது. அவன் வந்து யாருடைய பிறந்த நாள்னாலும் எடுத்து வாழ்த்திடுவான், எழுதி வச்சிருக்கான்.
1: கணக்க வருஷ அனுபவம் இல்லை ஆளுக்கு.
0: ஆனா இப்ப பிறந்த நாள் வாழ்த்தினாலும் வாழ்த்தினவர்கள் வேற மாட்டாங்க. ஒன்று எல்லாம் கூடுதலான மக்கள் அப்படியே எங்களை மறந்துட்டு போயிட்டு நம்ம பரவாயில்ல. கத்தர் நல்லவர், அவரோடு நல்லா இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு
1: இந்த பெரிய ஊழியத்தை ஆண்டவர் வருஷ கணக்கா தொடர்ந்து செயல்படுத்துறாரு. அவர் உங்களை மறக்க மாட்டார், ஆசீர்வதிப்பார்.
0: 21 வருஷம் இந்த அடுத்த மாசத்தோட முடியுது, 21 வருஷம். அதோட டிவி, யூடியூப், பேஸ்புக், இந்த கனடால டிவி 2 சேனல் இப்படி எல்லாம் நடத்துறோம். ஆனால் ஒரு தரம் எங்களை பற்றி புகழ தேவையில்லை. இப்படி எல்லாம் இருக்குதாண்டு கிறிஸ்தவ மக்களுக்கு அறிவிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. அதான் பெரும் கவலை. ஆண்டவர் சொல்ல நீங்க அறிவிக்காவிட்டால் எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
1: சரி, பிரசங்கிக்கிறவன் இல்லாட்டா என்னன்னு ஜனங்கள் அறியும். ஆமேன்,
0: சொல்ல இல்ல வேணும். அவங்க கேட்கிறாங்களோ கேட்க இல்லையோ, என்னுடைய கடமைக்கு ஒரு 10 பேர் கண்டால் சொல்ல இல்ல வேணும்.
1: உலகம் பிஸியில ஓடுது, கனடா பொறுத்த முடியல பிஸி. ஏன்டா எல்லாரும் வேலை பார்த்தாதான் மோர்கேஜ் கட்ட வேணும். அப்படி எனக்கு அறியமானாலும் இன்னும் வீடுல இருக்கிற வயோதிபராவது இல்ல வந்து வாழ்த்தின செயல்பட்டா நல்லம் தானே? எத்தனையோ தாளந்துள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்க.
0: ஆமா, இல்ல நீங்க சொன்னது உண்மை, பிஸி தான். ஆனால் கடைசியில ஹாஸ்பிட்டலுக்கு போக மட்டும் பிஸியா தான் இருப்பேன். அங்க ஒரு கடைசி கட்டம் வந்த அப்புறம் கத்தரை தேடுறதுக்கு திரும்பவும் ஆயத்தப்படுத்தணும். எங்களுக்கு ப்ரே பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி. ஆனால் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் சொல்லிக்கொண்டு வர்றதானே, ஒரு குணமாவது அவரை நினைக்கல. நீங்க இரவும் போலும் தியானிக்க வேணாம், கிடைக்கிற நேரங்கள்லையாவது ஆண்டவரை பற்றி தியானிங்க. தியானிக்கிற மக்களோடு இணைந்து கொள்ளுங்க, ஒருவர் ஒருவர் உற்சாகப்படுத்துங்க, தட்டி கொடுங்க. இதை தவிர வேற என்ன உங்களை கொசிப்பா பேசிட்டு இருந்தேன். எத்தனையாயிரம் மக்களோட நான் பழகிறேன், ஒரு நாளும் நான் போன்ல எடுத்து இந்த கோசிப் பண்ற வேலை
1: செய்கிறேன்.
0: ஆண்டவரை பற்றி நாங்கள் சொல்லுவோம், அவங்க எடுத்தா பேசுவோம், அவங்களுக்கு தொந்தரவே கொடுக்கறேன்.
1: எனக்கு தெரியும், குற்றம் இருந்தாலும் அதை மறைச்சு அதை விட்டுட்டு கடந்து போய் திரும்பவும் அந்த ஊழியனை தட்டி கொடுத்து செயல்படுத்துறத நான் பார்த்திருக்கேன்.
0: ஆமா ஆமா, எங்களுக்கு எனக்கு நேற்று சனிக்கிழமை ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, நீண்ட நாளைக்கு பின்புதாக நான் ஃபேஸ்புக்கில் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீனிவாசகம் என்ற ஒரு அருமையான சகோதரனுடைய சந்தித்தேன். அவர் நீண்ட நாட்களாக வரவில்லை. அவர் எங்களோட இசையமுதம் ஃபேஸ்புக்கில் ப்ரைஸ் லோட்டன் எழுதியிருந்தார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஜெசிந்தாட சொன்னோன்னு அவருக்கும் சரியா சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி விட்டு போனவர்கள் திரும்பவும் எங்களோட அவர் இணைகிறார்கள்ன்றால் நாங்கள் அந்த நாட்களில் அவரோட வைத்த அன்பு தான். எந்த விதத்திலுமே அவர்கள் எங்களை விட்டு போன பின்பதாக புறம் சொல்கிறதே கிடையாது. அது மக்களுடைய பிள்ளைகள், ஆண்டவர் அழைச்ச மக்கள். அவர்களை எப்பொழுதுமே உங்களுக்கே தெரியும், உங்களை கூட நான் இடையில விட்டு போனாலும் உங்களோட அன்பு எங்களை விட்டுட்டு போவே இல்லை.
1: சரி, நான் அந்த நாட்கள்ல கொஞ்சம் கூட சேர்ச்சிட ஊழியங்களை செய்து சரியான பிஸியா தான் இருந்தேன் நாங்கள். ஆனா திரும்பமாக உங்களுக்கு நான் வாழ்த்து சொன்ன போது, கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூட திருப்பி வந்து பாடுங்கன்னு கூப்பிட்டீங்க. அப்ப அது நல்லதா போச்சு, அதை நான் பாடுறேன். அடுத்ததாக அநேகம் தடையில் இருந்தாலும் கூட திரும்பவும் என்ன இதுல பாட வைக்கிறீங்க, இடம் கொடுக்கறீங்க, அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி சொல்றேன்.
0: அதோட நேற்று மறக்காம பிறந்த நாள் வாழ்த்துன்னு சொல்லிட்டீங்க, குட். உங்களோட பிறந்த நாள்படியா ஞாபகமா இருக்குது.
1: கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர். சகோதரியை நான் மிகவும் அன்பா கேட்டுக்கொள்றேன், அவருக்கு சீக்கிரமா பூரண சுகம் கொடுத்து இதுல வந்து செயல்பட வேணும் என்று இயேசப்பாக வேண்டுகிறேன். இன்னுமாக பீட்டர் அவர்களுடைய செய்ய அந்த சாட்சியை சரியா இதயத்தை தொட்டது. அப்படியான உயிருள்ள சாட்சிகளை கேட்க வாஞ்சிக்கிறோம் என்று
0: சொல்லி. அவர் எந்த இடம், ஜெர்மன், அவர் இடையிடையே இந்த இடத்துல சாட்சின்னு சொல்லலாம். இது உங்களுக்கான நிகழ்ச்சி தானே, சின்ன சின்ன சாட்சி கண்டு அழைத்த வரமாட்டார்கள், இந்த இடத்துல வந்து சாட்சியன்னு சொல்லுவோம். எங்களுக்குமே ஒவ்வொரு நாளும் சாட்சி தானம்மா, காலையில
1: எழுப்புறதே சாட்சி, பின்னரம் உயிருள்ள சாட்சி என்று கூப்பிடுறவங்க. ஆனா சௌதரி அந்த இருந்தால் பின்னர ஒளியம் நடக்கும். ஆனா உங்களுக்கு வசதி இல்லையாக்கும், இயலாம இருக்கேன். சரி, அவ
0: ஒவ்வொரு நாளும்
1: அனுபவம் கூட.
0: ஆமா, அவ நல்ல பிடிச்சிட்டா, கப்பன்னு பிடிச்சிட்டா ஊழியத்தை.
1: அவ பேர் சொல்லி அழைச்சது
0: அவன் வேலையை விட்டுட்டு வந்துட்டா, அந்த மேனேஜர் வீட்டை வந்துட்டேன், ஸ்டுடியோக்கு வந்து வா வேலைக்கு வா, நான் வரமாட்டேன், இது உனக்கு பேயா பண்றாங்க, இல்ல நாங்கள் பே பண்ற, நீ ஏன் பே பண்ற இடத்துக்கு வேற இல்ல, பே பண்ணாத இந்த ரேடியோல இருக்கிறாயன்னு கேட்டு போன. ஐயோ,
1: கத்தருக்கே மகிமை, எல்லா மகிமையும் அவருக்கு தன்றது.
0: ஆமீன். அப்படி ஆண்டவர் கொண்டு வாழ்ற மக்களை கத்தர் கடைசி வரையும் கைவிட மாட்டார்.
1: ஒவ்வொரு பாட்டுக்கும் இடையில கத்தர் நாமம் மயப்பட்டது, ஒவ்வொரு செய்திக்கும் இடையில கத்தர் நாமம் மயப்பட்டது. அந்த கத்தர் நாமம் சொல்லி சொல்லி மயமப்படுத்துவா. அது எனக்கு ஒரு பிடிச்சமான விஷயம்.
0: வீட்டை அப்படித்தான், டீச்சர் தானே. ஐயோ, கிச்சனுக்கு போனா அதை அப்படித்தான் வைக்கணும், கரண்ட் எப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும். ஐயோ, தாங்காதம்மா தாங்காது.
1: அவ சரியா எல்லாத்தையும் சரியான விதத்துல நடப்பிக்க ஒண்ணு ஒரு வாஞ்ச உள்ள உள்ள
0: 15 நிமிஷம் தான் செய்தி ஊழியருக்கு கொடுத்துருக்கு. சின்ன 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட
1: எடுத்துருவேன்
0: சொல்லிடுவாஸ்டர். அடுத்த நிகழ்ச்சி இருக்கு, நீங்க 15 நிமிஷமே செய்யுங்க, அதுக்கு கூட போயிடாங்க. ஏன்னா அவ அப்படி நெருக்கமா வச்சிருக்கிறேன், ஓவரால் பண்ணிடும். மக்களுக்கு தெரியாதுதானே, புதிய மக்களுக்கு இத பற்றி தெரியாது. அப்ப நீங்க பழைய ஆக்கள் சொல்லும் போது அவர்களும் அறிந்து கொள்றதுக்கு உதவியா இருக்கும். நன்றிமா, பாடுங்க.
1: வயது போன தாய்மார கணம் பண்ணி செயல்படுத்துறது, மண்டாடுறது, அவைகளுக்கு அவன் ஆலோசனை சொல்றது எல்லாம் அவ கூடத்தானே.
0: இங்கே பாருங்க, நோவா அம்மாவுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தயாருக்கு ஹோமில் இருக்கிறாங்க, ஃபோன் எடுக்க வசதி இல்லை, ஆனால் ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்பாங்க.
1: குஞ்சம்மன் சொல்லுவன் குண அம்மா, அவ அப்படித்தான் வருத்தமாத்தான் இருக்கிறா. ஆனா இருக்கிறா, அவ மண்டாடுறவா, அவ முதலாவது குண அம்மான்னு சொல்லிதான் மண்டாடுவா. அவ இருக்கிறா, இப்ப உயிரோட இருக்கிறா, ஆனால் வருத்தமா தான் இருக்கிறா. இல்லாம நடக்க இல்லாம தான் இருக்கிறா.
0: நாங்க அவங்கள வீட்டு போனாங்கல்ல இருக்கா, இப்ப ஞாபகம் வருது.
1: அப்படியா,
0: மிஸ் ஆக்கால இல்லையா?
1: அவை இருந்தா மிஸ் ஆக்கா இல்ல.
0: அப்ப எத்தோபிக்கா, எத்தோபிக்கா தான், நாங்க எத்தோபிக்கலாம் இருந்தாங்க.
1: நீங்க போயிருக்கலாம், எனக்கு தெரியாது. அவவும் எனக்கு சொல்லுவா, நடந்தால் எனக்கு ஞாபகம் இல்ல பிரதர்.
0: அவ ஜெசிந்தா போனோம்னா, ஜெசிந்தாவோட மடியில படுத்துட்டா. அவ்வளோ ஒரு அன்பு தாய், சரியான சந்தோஷம். ஆனா அவங்க கொஞ்ச நாளா வானொலிக்கு வராம போயிட்டாங்க.
1: அடிக்கடி அவவும் விசாரிப்பா உங்களை பத்தி. ஜெசந்தாவோட சரியான நேசம் அவ, ஏனண்டா சரியா பாரப்பட்டு மண்டாடுறான்னு அவக்கு தெரியும்.
0: ஓமாமா, அதான் எங்களை வர சொல்லி கூப்பிட்டோம், வாங்க வாங்க ஜெசந்தா வா வான்னு கூப்பிட்டு அங்க போனோம்னா ஜெசந்தா மடியில படுத்துட்டா.
1: நன்றி ஆண்டவர்,
0: சந்தோஷம். அந்த நாள் நினைவுகள் எப்பொழுதுமே மறக்க இல்லாது, ஆண்டவர் ஞாபகத்தில் வச்சிருப்பார். நாங்கள் மறந்தோம். என்ன
2: செய்யறேன்,
0: சரி பாடுங்கம்மா.
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எங்களுக்கும் உங்களுக்குமாக வாழ்நாள் எல்லாம் கழிவுந்து மகிழ்ந்திருக்கும்படி காலையில கிருபியால் திருப்தியாக்குமென்ற ஒரு பாடலை எடுத்து வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. நீர் இம்மட்டுமா எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா.
2: வாழ்நாள் எல்லாம் களி கூந்து மகிழும்படி திருப்தியாக்கும் திருவையினால் காலை தோறும் களி கூந்து மகிழும்படி

செய்யும் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும்.

0: முழுதும் வாழ்நாள் எல்லாம் கழிகூண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலை தோறும் கழிகூண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி அப்பா தோத்ரா.
1: நன்றி நன்றி
0: நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: ஆமென். வணக்கம். சோத்ரம் எப்படியா இருக்கிறீங்க? வெரி குட். அப்படியா? சும்மா இருக்க அடிக்கடி நேற்று உங்களோட பேச இல்லையா? அதான் இப்படி எப்படி கேட்டேன். என்ன ஒவ்வொரு நிமிடம் என்ன நடக்கன்னு தெரியாதானே யாருக்கும். ஓ அப்படியா, சரி சரி. ஆமா, பெரியண்ணா ஒரு நாளைக்கு வராட்டி கேட்பார்கள். இங்க பெரியண்ணா காண
2: இல்லையானு சில காரியங்கள
1: என்ன பாட்டு பாட போறீங்க?
2: நான் குஷ்டரோகியை கையினால் கூசாமல் தொட்டார் ஐயா, கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தார் ஐயா.
1: ஓ அருமையான பாடல் பாடுங்க ஐயா.

0: படித்தீங்களா? பெரியண்ணா, பெரியண்ணா, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இணைப்பில் இருக்கிறீர்கள்?
1: இருந்தீங்க நீங்க? நான் பிரேயர்ல இருந்தேன், அதான் ஆன்சர் பண்ண இல்ல.
0: ஓ,
1: நான் சிஸ்டர் கவிதா கதைக்கிறேன்.
0: ஓ, கவிதா பேசுறீங்களா? இங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பரந்தன், கிளிநொச்சி பரந்தன்.
0: ஓகே ஓகே ஓகேம்மா. இப்ப நீங்க ரேடியோல இணைஞ்சிருக்கிறீங்க?
1: இல்ல.
0: ஆமா, இல்ல, இது கனடாவில் ரேடியோவில் இணைஞ்சு பேசிக்கொண்டிருக்கிறீங்க எங்களோடு. யார் உங்களுக்கு இந்த அறிமுகப்படுத்துறாங்க? எங்களை
1: நீங்க கோல் எடுக்கதான் நான் திருப்பி எடுத்தேன்.
0: ஆ, கோல் எடுத்தானா? இப்ப இன்றைக்கா?
1: ஓ, நீங்க எடுத்திருந்தீங்க. இப்ப எடுத்திருந்தீங்க, ரிசல்ட் போட்டிருந்தீங்க, பார்த்துட்டு நான் திருப்பி அடிச்சேன்.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. எந்த இடத்துல இருக்கிறீங்களம்மா இலங்கையில?
1: நான் பறந்தேன்.
0: ஓ, பறந்தேன். எனக்கு இந்த நம்பரை யாரோ பாஸ்டர் அனுப்பியிருந்தார். நேரடியாக பாடலாம். அது மாத்திரமில்ல, உங்கள் விருப்ப பாடலில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதிவு கூட செய்யலாம். உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும். நேரம் கலையத்திலே 12:08 உங்களுக்கான நேரத்தில் இணைந்திருக்கின்றோம்.

0: ஏற்பட்டும்.
1: வணக்கம். தோத்திரம் என்ன நடந்தது? இடையில நின்றுட்டீங்க. ஓ, லைன் நின்றுட்டு. திரும்ப பாடுங்க சுருக்கமா. அந்த பாட்டு இடையில கேட்க முடியாம போயிட்டு.
0: என்ன
1: சரி, என்ன ஆண்டாட்ட திட்டம் இல்லை. ஒன்ஸ் அகைன் கேட்போம், பாடுங்க.

0: நானகரன் ரேடியோல படிக்கிறவங்க,
1: ஆட்டோ ரேடியோல
0: டெல்லிபோன்ல படிக்கிறவங்க.
1: ஆமா, இப்ப ஓகே வந்துச்சு. நல்லா நல்லா இருந்தது, அருமையா பாடினீங்கள், வாழ்த்துக்கள்.
0: இந்த இடத்தை பிடிக்கிறேன்,
1: இந்த இடத்தை பிடிச்சிருங்க, விட்டுறாங்க.
0: இது என்னன்னா 5-1-4
1: சொல்லுங்க.
0: 4-4-7 7-5-9-9 நம்பர் தான் எனக்கு தவறாக அந்த.
1: ஆமா, இது இலவச நம்பர். ஒரு நட்டம் இல்ல, கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறதானே. இலவசமாய் பெற்று, இலவசமாய் கொடுக்கப்பட்டது. அது வீணாமண்டு தள்ளினா கஷ்டம் இல்லை.
0: நான்
1: வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ, அது ஒரு கேள்வியோட வச்சிருக்கிறேன். அதுல பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. நாங்கள் பாசிட்டிவா எடுத்துக்கொள்ளோம்.
0: கடைசியா பெரிய வருத்தம் வந்து
1: எல்லாருக்கும்,
0: கடைசி கட்டம் எல்லாரும் பிறந்துட்டோ. அதே மாதிரிதான் எங்களை வாழ்க்கையில எங்களை கைவிட்டு எல்லாரும் பிறக்கிறதும் ஆண்டு விட்டு அற்புதம்
1: நடக்கிறது. கைவிட்டு போன கட்டம், ஆனாலும் கத்தர் நெருங்கி வர்றாருன்ற ஒரு உண்மையை சொல்லிருக்கீங்க, நல்ல சாட்சி ஐயா.
0: இப்ப பரலோகத்துல ஒரு ஆத்மா போகக்கூடிய ஒரு வழியை எங்களோட இருக்குமா இருந்தால், பரலோகத்துல என்ன நடக்குது?
1: சந்தோஷம் பொங்கும்,
0: சந்தோஷம் அதிகமா அங்க ஹெவன்ல, பரலோக ராஜ்யத்துல அங்க மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. அப்ப நாங்கள் ஒரு ஆத்துமா தானும் பரலோகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ஊழியம் செய்யறோமா? கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு செய்தா தான் இந்த தாகம் வரும்.
1: ஆமா,
0: சில பேர் வருவணும், சில பேர் எங்களுடைய இதற்கு வருவணும் பாடணும் சொல்லி யோசிக்கிறதும் நல்லதுதான்.
1: இல்ல இல்ல இல்ல, கேட்டுக்கு போற வாசல் விசாலமா இருக்குதான். பரலோகத்துக்கு போற வாசல் இடுக்கன் நிறைந்தது. ஆண்டவரும் அதான் குவாண்டிட்டிய விரும்புற இல்ல, குவாலிட்டி. அவருடைய அந்த வார்த்தைய, குவாலிட்டியான அந்த வார்த்தையை தான் அவர் விரும்புற, அப்படிப்பட்ட மக்களை. அதனுடைய நானும் இந்த ஒரு மணி தேலம் தானே கூப்பிடுறேன் பாட வாங்கன்னு சொல்லி, மற்றபடி வேறு நேரத்தில் நான் கூப்பிடுறேன் இல்லை, மற்ற அதோட நான் காணிக்க தாங்க காணிக்க தாங்கன்னு சொல்லி கேட்கறதும் இந்த வானொலி.
0: அதுல என்னன்னா,
1: அது மக்கள்கிட்ட உள்ளதுல பேசணும், நாங்கள் கேட்டா வாங்கணும். இந்த பெரிய ஊடகத்தை இலவசமா நடத்தலமா, சம்மன் காஸ்ட் பே, யாராவது பே பண்ணணுமே. இல்ல, இப்ப க்ரோஸ் கண்ட்ரியா டிவிலயும் இல்ல இருக்கு சேனல். ஆனபடியால இப்ப நீங்கள் பேசுறதெல்லாம் டிவிலயும் போகுது. ஆனபடியா ஆண்டோட வார்த்தையை முடிந்த அளவுக்கு என்னென்ன வசதி இருக்குமோ அதன் மூலம் நாங்கள் அறிவிக்க கத்திரங்களுக்கு ஒரு வெலனை தந்துக்கிறேன். அதுக்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திருக்கிறேன். முடிந்த அளவு
0: நன்றி
1: ஐயா, மிக சந்தோஷம்.
0: நன்றி
1: பெரியண்ணா, இப்படி ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தேவ பக்தரோட பேசுறது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் ஐயா.
0: ஆமா,
1: நீங்க உங்களுக்கு இல்லை எனக்கு தெரியும், ஆனா நான் கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்க இல்ல வேணும்.
0: ஆண்டவர் கொடுக்கிற மரியாதையே மக்கள் கொடுக்கறோம்ன்றதுக்காக நாங்கள் முன்னுக்கு முன்னுக்கு எந்த பேர் அப்பா இந்த பேர் தான் இருக்கு.
1: ஆமா,
0: அதுக்கு முன்னாடி நான் போகிற பேர் வச்சா அப்ப அப்பா இல்லாத இல்லாம பிறந்தாலும்
1: போயிடும். ஆமேன்.
0: நன்றி,
1: நன்றி ஐயா, நன்றி சகோதரன். இந்த நம்பர் இலவச நம்பர் மறந்துட்டாங்க, கொடுங்க. மொன்றி இல்லையா?
0: என்ன
1: ட்ராவல் கிளியர் பண்ணிடணும்.
0: என்னோட
1: கிளியர் பண்ணணும் இல்ல
0: நடத்தினீங்க.
1: யார் இந்த தம்பி? டைட்டஸ்
0: பெஞ்சமின். ஆண்டவர் சொல்றாரு இந்த காரியம் செய்ய சில சம்பவங்கள் நெகட்டிவா
1: மாறுறதானே.
0: யூதாஸ் மற்ற டிசைபிள் சொல்லிச்சவங்கள காட்டி கொடுக்க போறாங்க. அதே மாதிரி பேதரு பெரிய அற்புதங்கள் செய்வாருன்னு மற்ற யோசிச்சவங்க. அதுதான் வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடந்துட்டு போற அப்படின்னு. ஆனா நாங்கள் பார்க்க வேண்டியது அந்த தனாந்திரத்துல சர்ப்பத்தை உயர்த்தி வச்சார் மோசே. அதே மாதிரி எங்களுக்காக உயர்த்தப்பட்டவர், பிதாவினால் உயர்த்தப்பட்டவர் இயேசு கிறிஸ்து திருவாயில். சொல்றார், பிதா உங்களை அழைக்காவிட்டால் நான் ஒன்னும் செய்ய முடியாது சொல்றேன். ஆண்டுகள்
1: கண்டிப்பா
0: இந்த சத்தியத்துக்குள்ள நாங்கள் வழிநடந்து பராட்டி சத்தியம் அங்கேயே போகுது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொன்னா சத்தியம் இல்ல. ஏது சொன்னதை செய்ய சொல்றேன். குழந்தை பிள்ளை கூட வேறென்று வாசிப்பான
1: தமிழ், தமிழ் வாசிக்க விட பேசுவார்
0: பேசுவார். அப்ப நீங்கள கொஞ்ச நாள் பிறகு இங்கிலீஷ்ல வந்தா வாசிக்க கொடுங்க, ஒரு சரி ஒரு ஒரு வார்த்தையே கொடுங்க, நோவான் மூன்று வாரம் கொடுங்க வாசிக்க சொல்லி. அது வாசிக்க சொல்லி போட்டு அதுல என்ன எழுதிருக்கேன் கேட்டா அதான்
1: சொல்லுவான்.
0: வேற ஒண்ணும் சொல்ல மாட்டான். உங்களுக்கு சொல்ற
1: விளங்குது விளங்குது.
0: நீங்கள் தம்பி பேர நீங்க வா, நீ வாசின்னு சொல்லி போட்டு இதே டிஸ்கிரைப் பண்ணு சொன்ன அவன் வாசிச்சியதான்
1: சொல்லுவான்.
0: டிஸ்கிரைப் பண்றதுக்கு அவன் குழந்தை, குழந்தையில போல ஆகணும் நாங்கள்.
1: குழந்தை போல இருந்தால் சிறுவர்களை நடந்தால் வரவிடுங்கள், பரலோர் ஆட்சியும் அவர்களுடையது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
0: குழந்தைகளை போல இல்லாட்டிக்கு அந்த வார்த்தையை நாங்கள் போற கண்ணுகள் மூக்கள் வாயெல்லாம் குறைச்சி தட்டி போட்டு சொல்ல
1: வளர்த்துட்டுருவோமே.
0: அதான் நடந்து உலகத்தில் ஆண்டவருக்கு ஆண்டவர் எங்களுக்காக திரண்டி வச்சுக்க வந்துருப்பேன். ரெண்டாலும் ஆண்டவர் வந்த ஆலயக்கான் தெரியும். ராஜாதி ராஜாவாத்துல வந்த
1: ஆலயக்கான்
0: அப்படி சொன்னதானு செய்ய விட்டாரு. சரி மன்னிக்கு எங்களை வழி நடத்துறாரு. அதுக்கு பிறகு நடக்க போகுது. அதுக்கு பிறகும் 998 வருஷம் நன்மையா இருந்து விட்டு அங்க 93 வருஷம் நன்மையா இருந்து விட்டு 94வது வருஷத்துல 994வது வருஷத்துல சாத்தானிதே மாதிரி கிரியை செய்வான்.
1: திரும்ப
0: இந்த ஜனங்களை தான் திரும்ப அவன் வகம் போய் அதுக்கு பிறகுதான் ஆண்டு வலது வகம் இடது வகம் போய் வைக்க
1: போறேன்.
0: பனிஷன்
1: நன்றி, நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. நேரம் கலையத்திலே 12:21. உங்களுக்கான நேரத்தில் இணைந்திருக்கும் ஆலயங்கள் 6473385569 இலக்கத்திலே. அதே விதமாக பெரிய நான் சொன்ன மாதிரி மொன்றியல் இலவச இலக்கம் இருக்கிறது, அதிலே அழைத்து நீங்கள் ஆண்டுடைய நாமத்தை மயப்படுத்தலாம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: வணக்கம் மகேசம்மா, என்ன வச்சுட்டீங்க போற?
3: ஓ, இப்படி சுகமா இருக்கிறீங்களா? நான் எடுக்கல, சுகமில்லா இருந்தேன்.
2: இல்ல இல்ல, நேற்று தானே அப்படி இருந்தது. பரவாயில்ல, இன்றைக்கு பரவாயில்லையம்மா.
3: நேற்று எனக்கு இந்த காலுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் போய் காலாம போய் பின்னிருந்தான் வந்தேன். அவங்க ஒப்புறையும் செய்யணுமா காலுக்கு?
2: அப்படியா?
3: இல்ல, கால் துப்புரவா அசைக்க நடக்கிறான் கிடக்கு, உருக்கி வச்ச வழிகள் நடக்குது. என்ன செய்யறது?
2: என்ன செய்யறது? அவர் கூட இருந்து உதவி செய்வார். நீங்க மூன்று மாசத்துக்குள்ளே சுகம் பெற்று வந்துருவீங்க.
3: எனக்கு டேப்லெட்டை தாருங்கோ, குளிசியை தாரும் கொண்டு போட்டு
2: வாழ்ந்து
3: செய்தவ சரியா எங்களை பில்டிங்ல சரியா கஷ்டப்படுகளும். நல்ல இந்தியாவில இருந்து நல்ல பாஸ்டர் நல்ல வசனங்களும் நல்ல புரியரும் செய்து கொண்டிருக்கணும். அதுதான் அதுதான் ஒரு
2: ஆறுதல்.
3: ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி. கத்தர் மேற்பார தவைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், நீதி மண்டலாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார், நீதி மண்டலாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கத்தர் மேல் பார தவைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவ, நமது நிழலாயிருக்கின்றவ, நம்மை காக்கும் தேவனவ, நமது நிழலாயிருக்கின்றவ. கதமில் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தாப்பனந்தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்து கொள்வார், தாப்பனந்தாயும் கைவிட்டாலும் அவரை நம் அணைத்து கொள்வார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். ஆமென்,
2: ஆமென். நன்றி அம்மா.
3: ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.
2: நேரம் கிளையத்தில் 12:31. இது உங்களுக்கான நேரம். ஆலயங்கள் 6 4 7 3 3 8 5 5 9 6 என்ற இலக்கத்திலே

நேரம் கலையத்திலே 12:42 ஒரு மணிக்கு ஆண்டுடைய செய்தியே தர இருக்கிறார்கள். டொரண்டோலிருந்து பாஸ்டர் கிறிஸ்டி மெரிநாயம் அவர்கள். அதுக்கு முன்பதாக 2 விருப்ப பாடல்களை நாங்கள் இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். அருமையான சௌரி கொன்சி அவர்கள் லண்டன்லேருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள். அவருடைய விருப்ப பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம். கொன்சி அவர்கள் லண்டன்லேருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள். இதோ கொன்சிக்காக இந்த பாடல்.

வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உங்களை காப்பாற்றுவேன், நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நான் உங்களோடு இருந்து உங்களை காப்பாற்றுவேன் என்று. எந்த வாதையோ கொள்ளை நோயோ

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையதில் 12:49. கேட்ட பாடல் சௌரி குன்சி அவர்கள் லண்டன்லேருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. அடுத்து தாயார் ரீட்டாமா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல். தாயார் ரீட்டாமாவுக்காக இந்த பாடல்.

அருமையான பாடலை அருமையான தாயார் ரீட்டாம் அவருடைய விருப்ப பாடலை நாங்கள் கேட்டோம். ஆண்டவர் நாமம் ஒன்றே மகிமைப்பட்டது. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். ஒரு மணிக்கு ஆண்டவருடைய செய்தியை பாஸ்டர் கிறிஸ்தி மரியநாயகம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து வழங்க இருக்கிறார்கள். இப்பொழுது நேரம் கரையத்தில் 12:55.

0: கொஞ்சம் உடம்பு நலம் குறைவுதான் இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை பண்ணட்டும். அவருடைய வேலை செய்யறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார்.
1: ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களோட கூட இருப்பார்.
0: ஆமேன். இன்றைய நாளும்
1: எப்படி இருக்கிறா?
0: அவருக்கு இன்னும் இந்த இருமல் விடையில பாஸ்டர்.
1: சரி,
0: ஹாஸ்பிட்டலில் கொண்டு காட்டுனது ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்கணும். முடிய விட்டு தான் சோமா பெறும் என்று நான் நம்புறேன். தொடர்ந்து அவருக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க ஐயா.
1: சரி,
0: ஆண்டோட வார்த்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க இன்றைக்கு.
1: ஆமேன் ஆமேன். அப்ப நானே ரீட் பண்றேன். ஆமேன். அன்றுவா இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்திலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக அவரை மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம், நாம் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த வல்லமையில் ஊழியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை நடத்தும்படியாக ஆண்டவரே தெரிந்து கொண்ட குடும்பத்தார் அவர்களோடு இணைந்து ஒத்துழைக்கிற, பொன்சபண்ணுகிற, உதவி செய்கிற, ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதியுங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஊழியம் தடைபடாதபடி தொடர்ந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. சுகம்பெல்லாம் ஆரோக்கியத்தோடு இந்த குடும்பத்தாரை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்
0: ஆமேன்
1: ஆமேன். இன்றைக்கும் மத்தேயு 6:9-13 வரை நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. அன்பான சகோதரங்களே, இன்றைய நாளிலும் நம்முடைய பரலோக தகப்பனை அப்பா என்று சொல்லி நாம் அழைக்க இயேசப்பா நமக்கு கற்றுத்தருகிறார் ஜெபம் எங்கள் பிதாவே. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினத்தை நாம் எல்லாரும் கொண்டாடினோம். அந்த நாளிலே தந்தையர் தினத்துக்குரிய செய்தியையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் அதோடு கூட இன்னும் ஒரு ஆழமாக அதை நினைவு கூர்ந்து இன்னும் ஒரு வித வித்தியாசமான கண்ணோட்டத்திலே இன்றைக்கு இந்த வார்த்தைகள் மூலம் ஆவியானவர் உங்களோடு பேசுவார் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அது தந்தையர் மாத்திரமல்ல, தாய்மாருக்கும் சேர்த்து இந்த செய்தி, எல்லாருக்கும் சேர்த்து, தாய்மார், தந்தையர், பெற்றோர், பிள்ளைகள் எல்லாருக்குமாக சேர்த்து இந்த செய்தி, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை. இன்றைக்கு அநேகர் உலகத்திலே தகப்பன்மார் இல்லாமலேயே இருக்கிறார்கள். கலாச்சாரம் மாறி சிலர் சில பிள்ளைகளுக்கு தகப்பனே தெரியாத அளவுக்கு இந்த கலாச்சார மாற்றங்கள் வந்துவிட்டது. சில குடும்பங்களிலே கணவன் மனைவியாக ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறார்கள். அவர்கள் பிரிந்து போய் கணவனோடு கொஞ்ச காலம், தகப்பனோடு கொஞ்ச காலம், தாயோடு கொஞ்ச காலம் பிள்ளைகள் வாழுகிற சூழ்நிலை. அங்கே அந்த பிள்ளைகள் தகப்பன் தன்னை அன்பு செய்யட்டும் என்று பிள்ளைகள் விரும்புகிற எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். தாய் தன்னை அன்பு செய்யட்டும் என்று தகப்பனை விட கூட இவர்கள் அன்பு செய்கிறதைப் போல காட்டுகிறார்கள். அதனால் பிள்ளைகள் சில வழிகளிலே சில தவறான பழக்க வழக்கத்திலே போய்விடுகிறது. ஆனால் அன்பு சகோதரங்களே, நம்முடைய கனடாவிலும் சரி பல தேசங்களிலும் சரி தந்தையர் தினம், தாயார் தினம் என்று ரெண்டு நாட்களை மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே என்று வைத்திருக்கிறார்கள். அன்றைய நாளிலே தான் நாம் மதர்ஸை நினைவு கூறுவது, ஃபாதர்ஸை நினைவு கூறுவது என்று அல்ல. தாய்மார்கள் தந்தையர்மார்களை கர்த்தருடைய கட்டளையை பாருங்கள். உன் பெற்றோரை, உன் பிதாவையும், உன்னுடைய உன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணு, அப்பொழுது உனக்கு நீடித்த ஆயுள் கிடைக்க பண்ணும். அங்கே ஆசீர்வாதத்தோடு கூட ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார். உன் பெற்றோரை நாம் நம்முடைய தாயை, நம்முடைய தகப்பனை, தாய் தந்தையை கனம் பண்ண வேண்டும், அவர்களை உணவு பண்ண வேண்டும். இன்றைக்கு அநேகர்கள் வயது முதிர்ந்த தாயும் தகப்பன்மாரை பற்றியே சிந்திப்பதில்லை. அது சில போலே அவர்கள் திருமணமாகி பல பாரங்கள், பல குடும்ப தங்களுக்கே குடும்ப பாரங்கள் அதிகமாகி தங்களுடைய பிள்ளைகள் பாரங்கள் அதிகமாகிற வேளையிலே சில வேளைகளில் சூழ்நிலைகள் அப்படியா இருக்கலாம். ஆனாலும் நம்மை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தின தாயை தகப்பனை நாம் மதிக்க வேண்டும், அவர்களை உணவு பண்ண வேண்டும். சில பிள்ளைகளை இப்படி கூட நடக்கும், நம்முடைய கலாச்சாரத்திலே சில நேரம் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள், தாய் தகப்பன்மார் அவர்கள் பொய் பக்தியிலும் மாயிலும் அல்லது ஏதாவது ஒரு பிள்ளையான மதத்திலே அவர்கள் இருக்கலாம், அதனால் நாம் அவர்களை உதாசீனம் செய்யலாம் என்று சொல்ல முடியாது. அவர்கள் சிலவளை நம்முடைய ஆராதனைக்கு தடையா இருந்தால் அந்த விதத்திலே நாம் அன்பாக சொல்லலாம், தயவு செய்து நீங்கள் இதிலே தடையிட வேண்டாம், இது எனக்கும் ஆண்டவருக்கும் உரியது, ஆகவே நான் உங்களை அன்பு செய்கிறேன், நான் உங்களை மதிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனால் உங்களுக்கும் இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார் என்று அன்பாக அவர்களோடு ஹேண்டில் பண்ண வேண்டுமே ஒழிய அவர்கள் கும்பிடுகிற எல்லாவற்றையும் நாங்கள் கேலி பண்ணுகிற பாகமாகவோ பகுடி பண்ணுகிற பிரகாரமாகவோ நாம் கதைத்து விட்டோம் என்றால் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய ஒரு பணியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் போய் சீசர்கள் ஜபிக்க கற்றுத்தரும்படியாய் கேட்கிறார்கள். அப்ப அந்த இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்திலே பல செய்திகள் இருந்தாலும் நாம் அந்த முதலாவது வசனத்திலே

அப்பாவோடு நெருங்கி வருகிறோமோ அப்போதான் நாம் நல்ல அப்பாவாக இருப்போம், நல்ல அம்மாவாக இருப்போம், நல்ல பிள்ளைகளாக இருப்போம். அப்போ இன்றைக்கு அப்பா அம்மாருக்கு மாத்திரம் செய்து நினைக்க வேண்டாம், நான் பொதுவாக கொடுக்கிறேன் இதை. அதாவது இயேசுவை நாம் நம்முடைய அப்பாவாக சுவைக்க வேண்டும். இன்றைக்கு உலக தகப்பன்மார் சிலவளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து போயிருக்கலாம், அவர்களோடு சரியான ஐக்கியம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவர்கள் சிலவுகளை நாங்கள் எதிர்பார்க்கிற விதமாக நம்மை அன்பு செய்யாமல் கூட இருக்கலாம், அவர்கள் மீது நாம் கோபத்தை வைத்திருந்து எந்த பிரயோசனம் இல்லை, அவர்களை மன்னிக்க வேண்டும். அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவர்களுடைய காலத்திலே அப்படி நடந்து விட்டார்கள். ஆயிரத்திலே ஒரு தகப்பன் தாய் அவர்கள் தான் இப்படி பிழையான காரியங்களை செய்கிறார்கள். பிள்ளைகளை நேசிப்பதில்லை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதில்லை, அவர்கள் வேறு சில தவறான உறவுகளை வேறு சிலரோடு வைத்து கொண்டு குடும்பத்தை கவனிப்பதில்லை, இப்படி காரியங்கள் நடக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் அன்பு சகோதரங்களே, இந்த கடைசி நாட்களிலே பாவம் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது, அன்பு தணிந்து போய்விட்டது. ஆனாலும் கர்த்தர் நம்மை தன்னுடைய மகனாய் மாற்றியிருக்கிறார், மகளாய் மாற்றியிருக்கிறார். அப்போ முதலாவதாக நல்ல தகப்பனாக, தாயாக, பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அப்பாவை தகப்பனாக அறிந்து கொள்ள வேண்டும், அந்த உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். மாற்கு 16 அதிகாரத்திலே வசனம் 36 இப்படி சொல்லுகிறது, அப்பா பிதாவே எல்லாம் உம்மால் கூடும், இந்த பாத்திரம் என்னால் என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். அப்பா பிதாவே பாருங்கள், நம்முடைய இயேசப்பா நமக்கு மாதிரியை வைத்துட்டு போயிருக்கிறார். நமக்கு உலக தகப்பன்மார் இல்லாவிட்டால் நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் அப்பா தான், நமக்கும் அப்பா, நம்முடைய பிள்ளைக்கும் அப்பா, நம்முடைய பிள்ளையின் பிள்ளைக்கும் அப்பா, நம்முடைய சந்ததிக்கும் அவர் அப்பாவாகவே இருக்கிறார். அப்போ நம்முடைய அப்பாவை நாம் எப்படி சுவைக்கிறோம், அவரோடு எப்படி உறவு வைத்திருக்கிறோம் என்பது முக்கியம். ஏனென்றால் நமக்கு பின்வருகிற சந்ததி, நம்முடைய உறவுகள், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் அப்பாவை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய உறவு மிக மிக முக்கியம். அப்போ பாருங்கள், அப்பாவோடு நல்ல தொடர்பு இருக்க வேண்டும், அந்த அப்பாவோடு நாம் உறவாடுகளாக இருக்க வேண்டும், அப்பா எழுதி கொடுத்த வேதத்தை அனுதினமும் தியானம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், அப்பா எழுதி கொடுத்த இந்த வேதத்திலே நமக்கு என்னெல்லாம் உரிமை சொத்தாய் கொடுத்திருக்கிறது, மகனுக்கு எது சொந்தம் என்பதை தேடி வாசிக்க வேண்டும். அப்போ பாருங்கள், ரோமர் 8 அதிகாரத்திலே 14-16 வரை வாசிக்கிறேன், மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். இன்றைக்கு நாம பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று கூப்பிட வேண்டும் என்றால் முதலாவது நாம தேவ ஆவியால் நடத்தப்பட வேண்டும். தேவ ஆவியானவருக்கு நமக்கும் நெருங்கின தொடர்பு இருக்க வேண்டும். அப்ப அவரோடு நாம் கூட நடந்தால்தான் அவருடைய புத்திரராயிருப்போம், அந்த உரிமையிலே ஜபிப்போம். ஜபிக்கிற ஊழலே கிருபாசன தண்டையிலே தைரியமாக போக கடவீர்கள் என்று எபிரேயர் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் ஒரு அடிமை என்றோ, நான் பயந்து கொண்டோ, நான் நடுங்கிக் கொண்டோ போக தேவையில்லை, தைரியமாய் போக முடியும். அந்த வார்த்தையை தொடர்ந்து வாசிக்கிறேன், அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் நம்முடனே ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். அப்ப நாம தேவன் சொல்லுகிறார், நீ என் மகன், தேவன் சொல்லுகிறார், நீ என்னுடைய மகள், தேவன் சொல்லுகிறார், நீங்களின் பிள்ளைகள், நான் உங்களுக்காக இரத்தத்தை சிந்தினேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா சொல்லுகிற போலே தம் குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி? இதே ரோமர் புத்தகத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தை. அப்ப நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தவர் மற்றவைகளை கொடுக்காதிருப்பாரா? அப்ப அவர் அப்பாவா இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை மறந்து விடக்கூடாது. அப்ப தேவ ஆவியால் நாம் நடத்தப்படுவோம் என்றால் நமக்கு நிச்சயம் இருக்கும், நாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப நமக்கு நல்ல அப்பாவா இருக்க முடியும், அம்மாவா இருக்க முடியும், பிள்ளைகளா இருக்க முடியும். இப்ப நாம தேவ ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள். அப்ப தேவ ஆவியானவர் நமக்கு நம்மை நடத்துவாராக. இன்றைக்கும் 1 கொரிந்தியர் 4 அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், 15 வசனம், கிறிஸ்துவுக்கள் 10,000 வாத்தியாயர் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லை, கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் பவுல் இந்த நேரத்திலே கொரிந்து மக்களுக்கு எழுதுகிறார், திமேத்தியுவுக்கு சொல்லுகிறார், அவன் எனக்கு ஆவிக்குரிய மகன், நான் பெற்றெடுத்த மகன் என்று சொல்லுகிறார். ஏன்? அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவர்களை கிறிஸ்துவுக்களை

0: கடத்தி பாருங்கள், வாத்தியாய அது இப்ப இன்றைய மொழியில் என்றால் அநேக டீச்சர்கள் அல்லது படிப்பிக்கிறவர்கள் அல்லது கற்றுக் கொடுக்கிறவர்கள் அநேகர் இருக்கலாம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருப்பது ஒரு சிலராய்த்தான் இருக்கிறோம். அன்பான சகோதரங்களே, நாம் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் நல்ல தகப்பன்மாராய் தாய்மாராய் இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரி ஜீவியம் ஜீவித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய உறவுகளுக்கு கூட ஒரு தகப்பனுடைய அன்பு கிடைக்காமல் இருக்கலாம், தாயினுடைய அன்பு கிடைக்காமல் இருக்கலாம், பெற்றோருடைய அன்பு கிடைக்காதவர்களை நேசிக்க, அவர்களை அன்பு செய்ய, அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்த, அவர்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் தாயாக நாம் மாற, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நல்ல ஆலோசனைகளை கேட்டு அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்க நாம் கற்றுக்கொள்ளுவோம். இன்றைக்கு அநேக வாத்தியார்கள் இருக்கலாம், ஆனால் தகப்பன்மார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே வைத்து கதைக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறேன், கலாத்தியர் நான்காம் அதிகாரத்திலே ஒன்றிலே இருந்து பார்க்கிற போலே, கலாத்தியர் நான்காம் அதிகாரம் ஒன்றிலே இருந்து நான் வாசிக்கிறேன். பின்னும் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளி அவன் எல்லாவற்றிலும் எஜமானாயிருந்தும் அவன் சிறுபிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. இது என்னத்தை வைத்து எழுதுகிறார் என்றால், அங்கே இருக்கிற வேலைக்காரர்களுக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் இல்லை. ஏனென்றால் அந்த பிள்ளையை பராமரிக்கிற, பிள்ளையை நடத்துகிற காரியத்தை அந்த வேலைக்காரனும் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப வேலைக்காரன் சொல்லுகிறதே அந்த பிள்ளை கேட்கிறது. ஆனால் இரண்டாவது வசனம், தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்ப வீட்டு விசாரணைக்காரன் அவன் ஒரு உரிமை உள்ளவனாக இருந்தால் கூட, அவன்தான் வருங்காலத்து அந்த வீட்டுக்கு அதிபதி என்றால் கூட, அங்கே அவனை அவர்கள் நடத்துவார்கள். இதை செய்யாத தம்பி, இதை செய், இப்படி இரு, இங்கே போகாதே, இதை விளையாடாதே, எல்லா காரியத்தையுமே அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கும் நாம சிலவளை ஆண்டவரை அறியும் முன்பதாக நாம் இப்படி ஒரு காரியத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் பவுல் இதை விளங்கப்படுத்த எழுதுகிறார், நாம் புத்திரராக அப்படியே நாமும் சிறுபிள்ளையாய் இருக்கிற காலத்திலே இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமையாயிருந்தோம், அநேக காரியங்களுக்கு அடிமையாயிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வெளிச்சம் நமக்கு கிடைத்ததனால் நாம் இப்ப புத்திரர் என்ற வெளிச்சம் வந்துவிட்டது. அந்த மகனும் வளர்ந்து, ஓ இவர்கள் எல்லாம் எனக்கு கீழே தான் வேலை செய்ய வேண்டியவர்கள், ஆனால் என்னை நடத்தினார்களே என்று சொல்லி தெளிவு வருகிறது. அதே போல நமக்கும் இந்த உலகம் எல்லாம் நம்மை ஆட்கொள்ள பார்த்தது, ஆனால் நான் தேவனுடைய புத்திரனாய் புத்திரியாய் இருக்கிறபடியால் அவை என்னை மேற்கொள்ளாது. நான் பாவத்துக்கு நோ சொல்ல முடியும், பரிசுத்தத்துக்கு ஜெஸ் சொல்ல முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும், என்னால் நான் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிற தேவனுடைய புத்திரன் என்று சொல்லி. அப்ப பாருங்கள், தொடர்ந்து அந்த வசனத்தை நான் குயிக்காக வாசிச்சுட்டு ஜெபிக்கலாம். நாம் புத்திர சுகாரம் அடையும்படி நியாயப்பிரமாணத்தை கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரிகளில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழமைய தம்முடைய குமாரனாகிய தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகவே நாம் அடிமை அல்ல, தேவனுடைய புத்திரர். தேவனை அப்பா பிதாவை என்று கூப்பிட முடியும். பழையற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் பரிசுத்தாவியை பெற்ற புதிய பாட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தார். அப்ப முதலாவது, நல்ல தகப்பனாய், நல்ல தாயாய், நல்ல பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய அப்பாவை நல்ல அப்பாவாக, அவரோடு நெருங்கின தொடர்புள்ளவர்களாக, அவரோடு நடக்கிறவர்களாக நாம் நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதை சுவைத்தவர்கள் மற்ற காரியத்தை நாம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பன் இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பாவோடு, நல்ல பரலோக அப்பாவோடு, எங்களுக்கு ஜீவனையை கொடுத்த இயேசு கிறிஸ்துவோடு நல்ல தொடர்புள்ளவர்களாயிருந்து பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டு குமாரனுடைய ஆவி ஓ அவர்களை நடத்தி நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், எங்களுக்கு எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பார் என்ற விசுவாச வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்துமாய் பிரதர் வின்சனுக்காய், சகோதரி ஜசிந்தாவுக்காய், அவருடைய குடும்பத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை தொட்டு சுகமாக்கி ஆசீர்வதித்து அவர்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் அவர்கள் வாயை திருப்தியாக்கி கழுவுக்கு வாழவை திரும்ப பண்ணுங்க. ஆண்டவர் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், மிக அருமையான ஒரு ஆழமான சத்தியம் இன்றைக்கு சொன்னீங்கள். அது மாதிரி கருத்தோடு ஜபித்தீர்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாங்கள் ஜப நேரத்தில் உங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜபிக்கிறோம் ஐயா.
0: Thank you so much. God bless you.
1: Amen.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: சிற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
2: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
3: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 100 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
4: நேரம் கலையத்திலே 1:20 செவ்வாய்க்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: நேரம் கலையத்திலே 1:32 செவ்வாய்க்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க, வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: செவ்வாய்க்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இனிய பாடலை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அந்த வரிசையில் அடுத்த ஒரு அழகான இனிமையான ஒரு பாடலை கேட்கலாமா?

நேரம் கலையத்திலே 1:44. அடுத்து நாங்கள் வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் இந்த வானொலியில வேதாமத்தை அருமையான அன்பு சௌர சௌரிகள் வாசிக்கிறார்கள். இதை வாசிப்பதனுடைய முக்கியமான நோக்கம், இன்றைய நாட்களில் அநேகருக்கு ஒரு வீகம், அநேகர் நாங்கள் வீகமான ஒரு வாழ்க்கை ஓட்டத்தில் இருக்கின்றோம். யாரை கேட்டாலும் பிஸி, நேரம் இல்லை, ஈவன் குழந்தையில கேட்டால் கூட ஐ எம் பிஸி டேட், பிஸி மாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நாளில் அப்படிப்பட்ட பரிமாண வளர்ச்சிகளே வந்திருக்கிறோம். அது நல்லதோ கெட்டதோ ஆனாலும் வீகமான ஒரு வாழ்க்கை முறை. அதன்படியால் அநேக மக்களுக்கு இந்த வேதாமத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் கிடைப்பதில்லை. அதோடு அவர்களுடைய நேரங்கள் வேலையாக இருக்கலாம், அல்லது தூங்கி கொண்டிருக்கலாம், அல்லது வருத்தத்தோடு வைத்தியசாலையில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் அதில் கண் தெரியாத மக்களுக்கு கூட வேதத்தை வாசிக்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அறந்தபடியால் தான் இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் 3 அதிகாரங்களை இந்த இப்படியாவது வேதத்தை இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் பதிவு செய்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை இந்த மக்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த வேதாமத்தை நாங்கள் வாசிக்கிறோம். அதை கேட்கிற மக்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எங்களோடு இப்பொழுது ஜெர்மனியிலிருந்து அருமையான சோரி பிரின் ரோஸ் அவர்கள் வேதாமத்தை வாசிக்க இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் சிறிது நேரத்துக்கு பின்பதாக. அதுக்கு முன்பதாக ஒரு இன்னும் ஒரு இனிய பாடலை நாங்கள் கேட்போம்.

0: நேரம் கலையத்தில் 1:51. இது வேதம் வாசிக்க கேட்பதற்கான நேரம். எங்களோடு வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஜெர்மனியிலிருந்து அருமையான சோரி பிரீம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் தேவனுடைய கிருபையில் நல்ல சுகமா இருக்கிறேன் பிரதர். நீங்களும் சித்தரும் எப்படி சுகமா இருக்கிறீங்களா? உங்களுடைய சுகங்கள் என்ன மாதிரி?
0: இன்னும் கூடிய சுகம் கிடைக்கல சிஸ்டருக்கு.
1: கர்த்தர் தமது ஜனத்திற்கு அவர் பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்றபடி கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாலும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க பிரதர். எனவே கர்த்தர் சீக்கிரமா நல்ல சுகம் தந்து தொடர்ந்து நீங்கள் ஓடுறதுக்கு பலன் தருவார் பிரதர்.
0: நன்றி அம்மா, உங்களுடைய ஜெபத்துக்கு நன்றி. மன்னிக்கோணும். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வேதத்தை நீங்கள் வாசியுங்கள்.
1: இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 19 வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்நாட்களிலே எப்ராயிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். அவன் யூதாவிலில் உள்ள பெத்லகேம் ஊராளாகிய ஒரு ஸ்திரியை தனக்கு மறுமனையாட்டி ஆக கொண்டிருந்தான். அவள் அவனுக்கு துரோகமாய் விபச்சாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்து பெத்லகேம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் அங்கே 4 வரைக்கும் இருந்தாள். அவள் புருஷன் அவளோடே நலவு சொல்லவும் அவளை திரும்ப அழைத்து வரவும் 2 கழுதைகளை ஆயத்தப்படுத்தி தன் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அவளிடத்திற்கு போனான். அப்பொழுது அவள் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாள். இஸ்திரியின் தகப்பன் அவனை கண்டபோது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு இஸ்திரியின் தகப்பனாகிய அவனுடைய மாமன் அவனை இருத்தி கொண்டதினால் 3 அவனோடு இருந்தான். அவர்கள் அங்கே புசித்து குடித்து இரா தங்கினார்கள். 4 காலமே அவர்கள் எழுந்திருந்த போது அவன் பிரியாணப்படுகையில் இஸ்திரியின் தகப்பன் தன் மருமகனை நோக்கி, கொஞ்சம் அப்பம் புசித்து உன் மனதை தேற்றிக்கொள், பிற்பாடு நீங்கள் போகலாம் என்றான். அவர்கள் உட்கார்ந்து இருவரும் கூட புசித்து குடித்தார்கள். இஸ்திரியின் தகப்பன் அந்த மனுஷனை பார்த்து, நீ தயவு செய்து உன் இருதய மகிழ்ச்சி அடைய இராத்திரிக்கும் இரு என்றான். அப்படியே போகிறதற்கு அந்த மனுஷன் எழுந்தபோது அவனுடைய மாமன் அவனை வருந்தி கேட்டு கொண்டதினால் அவன் அன்று ராத்திரியும் அங்கே இருந்தான். 5 அவன் போகிறதற்கு அதிகாலமே எழுந்திருந்த போது இஸ்திரியின் தகப்பன் இருந்து உன் இருதயத்தை தேற்றிக்கொள் என்றான். அப்படியே அந்த நேரம் மட்டும் தாமதித்திருந்து இருவரும் போஜனம் பண்ணினார்கள். பின்பு அவனும் அவன் மறுமனையாட்டியும் அவன் வேலைக்காரனும் போகிறதற்கு எழுந்திருந்த போது இஸ்திரியின் தகப்பனாகிய அவனுடைய மாமன், இதோ பொழுது அஸ்தமிக்க போகிறது, சாயங்காலமும் ஆயிற்று, இங்கே ராத்திரிக்கு இருங்கள், பார் மாலை மயங்குகிற வேளை ஆயிற்று, உன் இருதயம் சந்தோஷமாய் இருக்கும்படி இங்கே ராத்தங்கி நாளை இருட்டோடு எழுந்திருந்து உன் வீட்டுக்கு போகலாம் என்றான். அந்த மனுஷனோ இராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். அவர்கள் எபூசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது போகிறதாய் இருந்தது. அப்பொழுது வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி, எபூசியர் இருக்கிற இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ரா தங்கலாம் என்றான். அதற்கு அவன் எஜமான், நாம் வழியை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் இல்லாத மறுஜாதியார் இருக்கிற பட்டணத்துக்கு போகப்படாது, அப்பாலே கிபியா மட்டும் போவோம் என்று சொல்லி தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் கிபியாவிலாகிலும் ராமாவிலாகிலும் இரா தங்கும்படிக்கு அவைகளில் ஒரு இடத்துக்கு போய் சேரும்படி நடந்து போவோம் வா என்றான். அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள். பெஞ்சமின் நாட்டைச் சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமனம் ஆயிற்று. ஆகையால் கிபியாவிலே வந்து ரா தங்கும்படிக்கு வழியை விட்டு அவ்விடத்திற்கு போனார்கள். அவன் பட்டணத்துக்குள் போன போது இரா தங்குகிறதற்கு அவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்வார் இல்லாததினால் வீதியில் உட்கார்ந்தான். வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற ஒரு கிழவன் வந்தான். அந்த மனுஷனும் எப்ராஹிம் மலை தேசத்தான். அவன் கிபியாவிலே சஞ்சரிக்க வந்தான். அவ்விடத்து மனுஷரோ பெஞ்சமீனர். அந்த கிழவன் தன் கண்களை ஏறெடுத்து பட்டணத்து வீதியில் அந்த பிரியாணக்காரன் இருக்க கண்டு, எங்கே போகிறாய், எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் யூதாவிலில் உள்ள ஊராகிய பெத்லகேமிலிருந்து வந்து எப்ராஹிம் மலைத்தேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம். நான் அவ்விடத்தான் யூதாவிலில் உள்ள பெத்லகேம் மட்டும் போய் வந்தேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன். இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வர் ஒருவரும் இல்லை. எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீபனமும் உண்டு. எனக்கும் உமது அடியாளுக்கும் உமது அடியேனோடு இருக்கிற வேலைக்காரனுக்கும் அப்பமும் திராட்சரசமும் உண்டு. ஒன்றிலும் குறைவில்லை என்றான். அப்பொழுது அந்த கிழவன், உனக்கு சமாதானம், உன் குறைவுகள் எல்லாம் என்மேல் இருக்கட்டும், வீதியிலே மாத்திரம் ரா தங்க வேண்டாம் என்று சொல்லி அவனை தன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போய் கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். அவர்கள் தங்கள் கால்களை கழுவிக்கொண்டு புசித்து குடித்தார்கள். அவர்கள் மன மகிழ்ச்சியாய் இருக்கிற போது, இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷர்கள் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும் படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோட சொன்னார்கள். அப்பொழுது வீட்டுக்காரனாகிய அந்த மனுஷன் வெளியே அவர்களிடத்தில் போய், இப்படி செய்ய வேண்டாம் என் சகோதரரே, இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ய வேண்டாம். அந்த மனுஷன் என் வீட்டிற்குள் வந்திருக்கையில் இப்படி கொத்த மதிகேட்டை செய்யீர்களாக. இதோ கன்னியாஸ்திரியாகிய என் மகளும் அந்த மனிதனுடைய மறுமனையாட்டியும் இருக்கிறார்கள். அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களை அவமானப்படுத்தி உங்கள் பார்வைக்கு சரிபோன பிரகாரம் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆனாலும் இந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்றான். அந்த மனுஷர் அவன் சொல்லை கேட்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் தன் மறுமனையாட்டியை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான். அவர்கள் அவளை அறிந்து கொண்டு இராமுழுதும் விடியங்காலம் மட்டும் அவளை இலட்சியாய் நடத்தி கிழக்கு வெளுக்கும் போது அவளை போக விட்டார்கள். விடியும் காலத்திற்கு முன்னே அந்த ஸ்திரி வந்து வெளிச்சமாக மட்டும் அங்கே தன் எஜமான் இருந்த வீட்டு வாசற்படியிலே விழுந்து கிடந்தாள். அவள் எஜமான் காலமே எழுந்திருந்து வீட்டின் கதவை திறந்து தன் வழியே போக புறப்படுகிற போது, இதோ அவன் மறுமனையாட்டியாகிய இஸ்திரி வீட்டு வாசலுக்கு முன்பாக தன் கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவளாய் கிடந்தாள். எழுந்திரு போவோம் என்று அவன் அவளோட சொன்னதற்கு பிரதியுத்தரம் பிறக்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் அவளை கழுதையின் மேல் போட்டுக்கொண்டு பிரியாணப்பட்டு தன் இடத்திற்கு போனான். அவன் தன் வீட்டுக்கு வந்தபோது ஒரு கத்தியை எடுத்து தன் மறுமனையாட்டியை பிடித்து அவளை அவளுடைய எலும்புகளோடு கூட 12 துண்டமாக்கி இஸ்ரவேலின் எல்லைகளுக்கெல்லாம் அனுப்பினான். அப்பொழுது அதை கண்டவர்கள் எல்லோரும், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் இதை போலொத்த காரியம் செய்யப்படவும் இல்லை, காணப்படவும் இல்லை. இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது இன்னதென்று சொல்லுங்கள் என்றார்கள். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் ஏசாயா 41 அதிகாரம் வாசிப்போம். தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பெலனை புதிதாக்கி கொண்டு சமீபத்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கில் இருந்து நீதிமானை எழுப்பி தமது பாத படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோட நடக்கவும் பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே. பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. தீவுகள் அதை கண்டு பயப்படவும் பூமியின் கடையாந்திரங்கள் நடுங்கும். அவர்கள் தேர்ந்து வந்து ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாதபடிக்கு அவன் ஆணிகளால் அதை இருக்குகிறான். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆப்ரஹாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சி அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். கிருமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்திரத்திலே கேது மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாறு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் உண்ண மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்க போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும், அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும் படிக்கும், பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும் படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும். வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும். பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம். அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள், அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடி அதை பார்ப்போம். இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாய் இருக்கிறீர்கள். உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையானது. உங்களை தெரிந்து கொள்ளுகிறவன் அருவெறுப்பானவன். நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன். அவன் வருவான், சூரியோதய திசையிலிருந்து என் நாமத்தை தொழுது கொள்ளுவான். அவன் வந்து அதிபதிகளை சேற்றை போலவும் குயவன் களிமண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பான். நாம் அதை அறியும்படியாக ஆதியில் சொன்னவன் யார்? நாம் அவனை யதார்த்தவான் என்று சொல்லும்படி பூர்வ காலத்தில் அறிவித்தவன் யார்? அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லையே, உரைக்கிறவனும் இல்லையே, உங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறவனும் இல்லையே. முதல் முதல் நானே சீயோனை நோக்கி, இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன். நான் பார்த்தேன், அவர்களில் அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நான் கேட்கும் காரியத்துக்கு பிரதித்திரம் கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனை காரணம் அவர்களில் இல்லை. இதோ அவர்கள் எல்லோரும் மாயை, அவர்கள் கிரியைகள் விருதா, அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையும் தானே. ஆமேன். அடுத்ததாக நாங்கள் 1 யோவான் 3:4 அதிகாரங்களை வாசிப்போம். இப்பொழுது நான் 3 அதிகாரத்தை வாசிக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின

சொல்லுகிறான். பாவம் செய்கிறவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாய் இருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும் படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகளை பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம் தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது. எப்படி என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்திருந்த ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆமேன். 4 அதிகாரம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள்,
ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்.

0: கொள்வார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்தியாவி இன்னதென்றும் வஞ்சகாவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும் படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்ததினால் நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதே அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். அவனும் தேவனில் நிறைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சோரே புரின்ரோஸ், அருமையாக அழகாக கருத்தோடு வேதத்தை வாசித்தீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. நன்றி அம்மா, நன்றி,
0: நன்றி, நன்றி. ஓகே, ஓகே. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 2:16 செவ்வாய்க்கிழமைக்கான பிற்பகல் ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து ஒரு சில இனிய பாடல்களை நாங்கள் கேட்கிறோம்.

0: நேரம் கலையத்திலே 2:21. செவ்வாய்க்கிழமைக்கான பிற்பகல் ஒலிபரப்போடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டோம். அந்த வரிசையில் இன்னும் ஒரு பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். அதுக்கு முன்பதாக
1: இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமரணம்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 2:27 செவ்வாய்க்கிழமைக்கான பிற்பகல் ஒலிபரப்போடு நடந்துக்கிறோம். இப்பொழுது நாங்கள் காலையில் நடைபெற்ற வேதாம பாடத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது கேட்கலாம். சங்கீதம் 103. இந்த பாடத்தை வழங்குவது டொரண்டோவிலிருந்து பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாசன் அவர்கள். காலையின் தொடர்ச்சியை இப்பொழுது மீண்டுமாக நாங்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
2: ஊழியம் என்று சொன்னாலே அதை ஒரு வார்த்தையில் விபரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதைரியப்படுது. இங்காங்கு ஆண்டவர் எங்களுக்கு சில வெற்றிகளை கொடுத்து நாங்கள் உற்சாகம் அடைகிறோம். ஆனால் பொதுவாக பார்க்க போனால் ஊழியம் என்று சொன்னால் எவ்வளவோ அதைரியப்படும் காரியங்கள் நடக்கும். நாங்கள் எதிர்பார்த்தபடி விசுவாசிகள் நடக்க மாட்டாங்க, அதனால் நாங்கள் அதைரியப்படுகிறோம். ஸோ நாங்களே எங்களுக்கு ஒரு பிரசங்கத்தை கொடுத்தால் அதன் மூலமாக நாங்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அது எவ்வளவு அவசியம், இல்லாவிட்டால் தலை குனிந்த நிலைமையில் தான் நாங்கள் எப்பொழுதும் காணப்படுவோம். 5வது, இது எனக்கு ஒரு மிகவும் விருப்பமான காரியம். இந்த 5வது, என்னை சிந்தனை செய்ய வைப்பதற்காக. நாங்கள் சிந்திக்கும் மக்களாக காணப்பட வேண்டும். ஒரு ஊழியக்காரன் ஒரு வானொலி நிகழ்ச்சியை நடத்தினார். அந்த வானொலி நிகழ்ச்சிக்கு அவர் கொடுத்த தலைப்பு, லெட் மை பீப்பிள் திங்க், என்னுடைய ஜனம் சிந்தனை செய்வார்களாக. எங்களுடைய அநேக சபைகளில் நாங்கள் எதை காண்கிறோம், உணர்ச்சிகளின் அடிப்படையில் செயல்படுவது. சிந்தனை செய்வது மிக மிக மிக குறைவு. சோ நான் ஏன் எனக்கே பிரசங்கங்களை கொடுக்க வேண்டும், என்னை சிந்தனை செய்ய வைப்பதற்காக. நான் தேவ சித்தத்தின்படி செயல்படுத்துவதற்காக 6வது காரணம், என்னை தேவ சித்தத்தை செய்ய ஊக்குவிப்பதற்காக. சுயசித்தம் அல்ல, தேவ சித்தம். நானே எனக்கு பிரசங்கங்களை கொடுப்பேன். தேவ சித்தம் என்ன இந்த கட்டத்தில், இந்த நேரத்தில், இந்த வயதில் என்ற கேள்வியை கேட்டு, எனக்குள்ளே கேட்டு, நான் அதை குறித்து ஆழமாக சிந்தனை செய்து திட்டங்களை போட்டு அதன்படி செயல்படுவது நான் எனக்கு கொடுக்கும் பிரசங்கங்கள். 7வது, என்னை பலப்படுத்துவதற்காக, தைரியப்படுத்துவதற்காக, எனக்கு துணிவை கொடுப்பதற்காக நான் எனக்கே பிரசங்கங்களை கொடுக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது நாங்கள் பயப்படுகிறோம். நான் பயப்பட்டிருக்கிறேன், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இதை என்னால் சாதிக்க முடியாது என்று நான் பயப்படுவேன், நடுங்க ஆரம்பிப்பேன். அந்த சமயத்தில் நான் எனக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுத்து நான் என்னை பலப்படுத்துவேன், தைரியப்படுத்துவேன், துணிவை வரவழைப்பேன். ஸோ அது 7வது காரணம். நாங்கள் மிகவும் எளிதில் பலவீனம் அடைகிறோம், பயப்படுகிறோம். அதை மேற்கொள்வதற்காக நாங்கள் எங்களுக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுப்பது. 8வது, என்னை ஆறுதல் படுத்த எனக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக, ஆறுதல் கொடுப்பதற்காக. நாங்கள் எல்லாரும் கவலைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம். அதனால் மற்றவர்களிடமிருந்து நாங்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்வது கஷ்டம். ஏனென்றால் அநேக முறை அவங்களுக்கு தெரியாது நான் துக்கத்தில் இருக்கிறேன் என்று. ஸோ நானே எனக்கு பிரசங்கங்கள் மூலமாக, நான் கொடுக்கும் பிரசங்கங்கள் மூலமாக நான் என்னை ஆறுதல் படுத்துவது. இன்று நான் ஒரு வசனத்தை வாசித்தேன் காலை தியான நேரத்தில், ஏசாயா 46வது அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் சொன்னார், உன் முதிர் வயதில் நான் உன்னை தூக்குவேன், ஐ வில் கேரி யூ, உன்னுடைய முதிர் வயதில். அந்த ஒரு வார்த்தை எனக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்தது. ஸோ அந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப திரும்ப எனக்கு ஒரு பிரசங்கமாக கொடுத்து கொண்டே இருந்தேன். ஆண்டவர் என்னை தூக்குவார், ஆண்டவர் என்னை தூக்குவார், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் இந்த முதிர் காலத்திலும் எனக்காக ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார், அதன்படி செயல்படு என்று நான் என் ஆத்துமாவுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கொடுத்தேன். தேவ வசனத்தில் இருந்து நம்பிக்கை கொடுப்பதற்காக, நம்பிக்கை கொடுப்பதற்காக. ஒன்பதாவது, ஏன் நான் எனக்கு பிரசங்கங்களை கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிதலின் பாதையில் என்னை நடத்துவதற்காக. மிக மிக எளிதில் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படியாமை காணப்படும். என்னத்தை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும், வேதத்திலிருந்து எங்களுக்கு தெளிவாக தெரியும், ஆனால் அதற்கு முரண்பாடாக செயல்படுவது, அதற்கு விரோதமாக செயல்படுவது. அதனால் நான் எப்பொழுதும் கீழ்ப்படிதலின் பாதையில் நடப்பதற்காக நான் எனக்கே பிரசங்கங்களை கொடுப்பது. பத்தாவது, என்னை பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக சவால் கொடுப்பதற்காக. நாங்கள் ஒரு மிக அசுத்தமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நான் கொடுத்த ஒரு பிரசங்கம் தேவ பயம், தேவ பயத்தை குறித்து நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து நான் ஒரு பிரசங்கத்தை கொடுத்தேன், எவ்வளவோ காரியங்களை எடுத்து காண்பித்தேன். அதில் ஒரு அருமையான சத்தியம், தேவ பயம் இருந்தால் நாங்கள் பாவத்தை விட்டு விலகுவோம், பாவத்தை வெறுப்போம், பாவத்தை கைவிடுவோம். ஸோ அதை நான் எனக்கு ஒரு பிரசங்கமாக எடுத்து சொல்வேன், பாவத்தோடு விளையாடாது என்று நான் எனக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுப்பேன், பாவத்தோடு விளையாடாது, இந்த இந்த நபரோட நெருங்கிய முறையில் பழகாது, அது அவர் உனக்கு மோசத்தை கொண்டு வருவார், தீமையின் பாதையில் உன்னை எடுத்து செல்வார் என்று நான் எனக்கே அப்படிப்பட்ட பிரசங்கங்களை கொடுப்பது. பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக நான் என் ஆத்துமாவை பார்த்து கொடுக்கும் சவால். இப்படிப்பட்ட சிந்தனைகள் உன்னுடைய மனதுக்குள்ள வரலாமா? இந்த சிந்தனைகள் ஆண்டவருக்கு பிரியமான சிந்தனைகள் அல்ல, இந்த சிந்தனைகள் என் வாழ்க்கையிலிருந்து முழுமையாக நீங்க வேண்டும், இந்த சிந்தனைகள் எல்லாம் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தின் அடியில் அதை நான் அவருடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும். Bringing every thought captive to the obedience of Christ என்று 2 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வசனத்தை நான் எனக்கே ஞாபகப்படுத்தி இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காது, அது அப்புறப்படுத்து, அது விளக்கு, உன் மனதை நீ பாதுகாத்துக்கொள் என்று நான் எனக்கே கொடுக்கும் பிரசங்கம். ஸோ இந்த 10 காரணங்களுக்காக தாவீது செய்த அருமையான காரியத்தை நீங்களும் நானும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னது? என் ஆத்துமாவை பார்த்து நான் எனக்கு கொடுக்கும் பிரசங்கங்கள், அது எனக்கு மிக அவசியம், அதன் மூலமாக நான் பாதுகாக்கப்படுவேன், அதன் மூலமாக நான் நீதியின் பாதைகளில் நடக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பார். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்லைடில் இந்த முதல் ரெண்டு வசனங்களில் இருந்து தாவீது தனக்கு கொடுத்த செய்தி என்ன, பிரசங்கம் என்ன? ரெண்டு முறை தாவீது தன் ஆத்துமாவுக்கு கூறுகிறார், கர்த்தரை ஸ்தோத்தரி. ரெண்டு முறை, ரெண்டு வசனங்கள்ல. இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனால் தன் ஆத்மாவுக்கு சொல்றார், மௌனமாக இருக்காது, மௌனமாக இருக்காது. ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறார், ஆத்மாவே நீ ஏன் மௌனமாக இருக்கிறார், நீ ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறார், ஆத்துமாவே நீ ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று தாவீது தன் ஆத்துமாவை அதட்டுகிறார். தாவீது தன் ஆத்துமாவுக்கு சவால் கொடுக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்தரி, மௌனமாக இருக்காத. அவர் கொடுத்த, தனக்காக கொடுத்த அந்த பிரசங்கத்தின் இரண்டாம் அம்சம், கர்த்தர் செய்த உபகாரங்களை, கொடுத்த ஆசீர்வாதங்களை எண்ணி பார்த்து ஆச்சரியப்படு, ஆச்சரியப்படு, அதிசயப்படு. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் ஆசீர்வாதங்களையும் எண்ணிப்பார், பட்டியல் போடு. ஒரு பேப்பரை எடுத்து ஒரு பட்டியல் போடு. உனக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி வரப்போகுது, ஒரு பெரிய ஆச்சரியம் வரப்போகுது. ஆண்டவர் எனக்கு செய்திருக்கும் காரியங்கள், நான் இவற்றை பெற்றுக் கொள்வதற்கு எனக்கு தகுதியே இல்லை, நான் இதற்கு பாத்திரன் அல்ல, ஆனால் ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் கொடுத்திருக்கிறாரே என்று நான் என் ஆத்துமாவுக்கு கொடுக்கும் செய்தி. மூன்றாவது, இந்த கொடுக்கப்பட்ட செய்தியில் நீங்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கிய வார்த்தைகள், என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே. இது நாங்கள் அரைக்குறையாக செய்ய முடியாது. தாவீது சொல்றார் தனக்கு, இதை நான் அரைக்குறையாக செய்ய முடியாது, என் முழு மனிதனோடு நான் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவருடைய உபகாரங்களை எண்ணி பார்த்து நான் ஆச்சரியப்பட வேண்டும். என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, என் முழு மனிதனே, நீ இந்த விதத்தில் செயல்பட வேண்டும் என்று தாவீது தனக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுக்கிறார். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இந்த ஸ்லைடில் எப்படி முழு மனதோடு, முழு மனிதனோடு நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க முடியும்? எப்பொழுதும் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்க கேள்வியல் கேட்குவார், இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி சாத்தியமாகும்? சும்மா ஒரு கிளிப்புல வாசிக்கிற மாதிரி வாசித்து வரும் வேதத்தை மூன்றதுல பிரயோஜனம் இல்லை. கேள்வியல் கேட்க வேண்டும், மனதை சிந்திக்க வைக்க வேண்டும். சோ நான் திரும்பவும் ஒரு பெட்டியை நாங்கள் திறந்து உங்களுக்கு இன்னும் 10 காரியங்களை எடுத்து சொல்ல போகிறோம். எப்படி எங்கள் முழு மனிதனோடு நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்க முடியும்? இது சுலபமான ஒரு பட்டியல், ஆனால் கடைபிடிப்பது சுலபம் அல்ல. இந்த பேப்பர்ல போடுவது சுலபம், பவர் பாயிண்ட்ல போடுவது சுலபம், கடைபிடிப்பது கஷ்டம், பயங்கர கஷ்டம். முதலாவது, என் சிந்தனைகளை பாவனை செய்து இந்த ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய காரியம், நீங்கள் இந்த பட்டியலை பார்த்தால் 9வது காரியத்தை பாருங்கள், என் உணர்ச்சிகள். நான் வேண்டுமென்று உணர்ச்சிகளை கடைசி கட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? அநேக இடங்களில் நாங்கள் உணர்ச்சிகளுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறோம். சிந்தனைகளை ஒரு பெட்டியில் போட்டு பூட்டி வைத்து உணர்ச்சிகளின் அடிப்படையில் செயல்படுகிறோம். அது மிக பயங்கரமான காரியம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் ஒரு மிக பெரிய அன்பளிப்பு எங்களுடைய சிந்தனை செய்யும் திறன். சிந்தனை செய்யும் திறன் மூலமாக உணர்ச்சிகள் தூண்டி விடப்படும், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் சிந்தனை செய்யாமல் உணர்ச்சிகள் தூண்டிவிடப்படுவது ஒரு பயங்கர காரியம். சோ முழு மனிதனோடு என்று சொல்லும் பொழுது என் சிந்தனைகளோடு, நான் சிந்தனை செய்யும் ஒரு விசுவாசியாக காணப்பட வேண்டும். இரண்டாவது, முழு மனிதன் என்று சொன்னால் என் மனப்பான்மை, மை அட்டிடியூட்ஸ், ஆங்கிலத்தில் அட்டிடியூட்ஸ் என்ற வார்த்தை, என் மனப்பான்மை. எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் மனப்பான்மையை கொடுத்திருக்கிறார். சில சமயங்களில் அந்த மனப்பான்மை நல்ல விதத்தில் செயல்படும், சில சமயங்களில் அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விதத்தில் செயல்படும். பிலிப்பியர் 2 வாசிக்கின்றோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் காணப்பட்ட மனப்பான்மை எங்களிடத்தில் காணப்பட வேண்டும். அது ஒரு தாழ்மையின் மனப்பான்மை. நாங்கள் எப்படி எங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவர் செய்த உபகாரங்களை மறவாமல் இருக்க முடியும், எங்கள் மனப்பான்மை மூலமாக. Attitudes. மூன்றாவது என்னுடைய பாசங்கள், மை லவ், மை அஃபெக்ஷன். என்னுடைய பாசங்கள் மூலமாக நான் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், ஆழமாக நேசிக்கிறேன், முழு மனதோடு நேசிக்கிறேன். அது பாசங்கள். அந்த விதத்தில் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நான்காவது என் செயல்கள் மூலமாக, என் நடைமுறை செயல்கள் மூலமாக என் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்க வேண்டும். செயல்கள் முக்கியம். நான் செய்யும் காரியங்கள், அதில் ஊழியங்கள் உள்ளடங்கும். செயல்களின் அடியில் ஊழியங்கள் உள்ளடங்கும். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுதுதான் நான் ஊழியத்தில் ஈடுபட முடியும், உற்சாகமாக ஊழியத்தில் ஈடுபட முடியும். ஐந்தாவது என் முழு மனிதன் என்று சொன்னால் என் வார்த்தைகள் மூலமாக. சங்கீதம் 19 தாவீது அதை ஜெபமாக செய்தார். என் மனதில் வரும் சிந்தனைகள், தியானங்கள், என் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வார்த்தைகள் எப்பொழுதும் உமக்கு பிரீதியாய் இருப்பதாக என்று சங்கீதம் 19:14 தாவீது ஜெபமாக சொல்லிவிட்டார். சோ ஐந்தாவது, என் வார்த்தைகள் மூலமாக நான் என் தேவனை ஸ்தோத்தரிப்பது. வார்த்தைகளின் முக்கியத்துவம். ஆறாவது, தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த ஒரு தலை சிறந்த திறன், பாட்டு பாடுவது. இசை கருவிகளை வாசித்து பாட்டுக்கள் பாடுவது. சோ என் முழு மனதோடு என்று சொன்னால் அது பாட்டுக்களை உள்ளடக்கும். உங்களில் அநேகருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட திறனை கொடுத்திருக்கிறார். அதனால் தான் நாங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை கொடுக்கிறோம். இந்த வேத பாடத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் ஆண்டவரை துதிப்பதற்காக பாடக்கூடிய ஒரு பாடல். சோ யாரும் பாடலாம், நாங்கள் எவரையும் தெரிந்தெடுத்து பாட்டு பாட சொல்வதில்லை. அதனால் நீங்கள் ஒரு பாட்டை பாட விருப்பப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் கிருஷாந்தனுக்கு ஒரு செய்தியை அனுப்பினால் அவர் மிக சந்தோஷமாக உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பார். என் பாட்டுக்கள் மூலமாக முழு மனதோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது. ஏழாவது, என் எழுத்துக்கள் மூலமாக, ரைட்டிங்ஸ். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கும் ஒரு திறன் எழுத்துக்கள். எழுத்துக்களோடு நான் விளையாடலாம். எழுத்துக்களோடு விளையாட எனக்கு சரியான விருப்பம். அதுவும் ஆங்கிலத்தில் இந்த அலிட்டரேஷன் என்றெல்லாம் சொல்லி அவற்றை பாவித்து திறமையாக செயல்பட முடியும். சோ என் எழுத்துக்கள் மூலமாக, அதை இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் கடிதங்கள். உங்களுக்கு தெரியும், புதிய பாட்டில் இருக்கும் அநேக புத்தகங்கள் கடிதங்கள். பவுல் 13 கடிதங்களை எழுதினார். சோ எங்கள் எழுத்துக்கள் மூலமாக நாங்கள் எங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க முடியும். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் முழு மனிதனே ஆண்டவரை ஸ்தோத்தரி. அது எங்கள் எழுத்துக்களை உள்ளடக்கும். எட்டாவது, என் கொடுத்தல். ரெண்டு கைகள் இருக்கு. மனதை பற்றி நாங்கள் பேசினோம், வாயை பற்றி பேசினோம், இப்பொழுது ரெண்டு கைகளை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும், உள்ளத்தை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும். நான் ஆண்டவருக்கு கொடுப்பது, அதுல முதலாவதாக பணம் அல்ல. கொடுப்பது என்று சொன்னால் முதலாவதாக நான் என்னுடைய உள்ளத்தை முழுமையாக ஆண்டவருக்கு கொடுப்பது. ஒவ்வொரு நாளும் என் உள்ளத்தை, மனதை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது, அதுதான் முதலாவது பிரதான காரியம். கொடுத்தல், என் நேரத்தை கொடுப்பது. ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்காக என் நேரத்தை ஆண்டவருக்காக கொடுப்பது, நேரத்தை வீணாக்காமல் ஆண்டவருக்காக அதை கொடுப்பது. நிச்சயமாக இதுல பணமும் உள்ளடங்கும், பணமும் உள்ளடங்கும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறபடி அவருக்கு நான் கொடுக்கும் காணிக்கைகள், கொடுத்தல் என்ற வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை தான் என் காணிக்கைகள். அதன் மூலமாக நான் என் ஆண்டவரை முழுமையாக முழு மனிதனோடு ஸ்தோத்தரிப்பது. ஒன்பதாவது உணர்ச்சிகள், அதை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். சிந்தனைகள் முதல் வரும், அதற்கு பிறகுதான் உணர்ச்சிகள். பத்தாவதாக என் பெலன், என் சரீர பெலனோடு நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன், முழு மனிதனோடு ஸ்தோத்தரிப்பேன். அது என்னுடைய சரீரத்தை, என்னுடைய பெலத்தை உள்ளடக்கும். சோ இந்த பத்து விதத்தில் நாங்கள் எங்களுக்கே கொடுத்த செய்தியின் அடிப்படையில் நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது. சோ இந்த பத்தையும் நீங்கள் மனதில் வைத்திருங்கள். இதை ஒரு சோதனை பட்டியலாக நீங்கள் பாவிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்க நீங்கள் இதை உங்களுடைய சபையாருக்கு கற்றுக் கொடுக்க முடியும். இந்த விதத்தில் நாங்கள் ஆண்டவருக்கு எங்களுடைய துதிகளை ஏறெடுப்பது. இப்பொழுது அடுத்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். இப்பொழுது தேவ உபகாரங்களை தாவீது பட்டியலாக எடுத்து சொல்ல போறார். தனக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுத்த பிறகு என் முழு மனிதனோடு நான் இந்த தேவனோடு இடைப்பட வேண்டும். இப்பொழுது அவர் ஒரு பட்டியல் கொடுக்க போறார், தேவ உபகாரங்களை குறித்து. முதலாவது இந்த பட்டியலில் வரும் முதலாவது காரியம் மூன்றாம் வசனத்தின் அடிப்படையில், என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தாரே. நான் இந்த பகுதியை சங்கீதம் 103 எவ்வளவோ முறை வாசித்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு புதிய விதத்தில் ஆண்டவர் சில காரியங்களை காண்பித்தார். இப்ப தாவீதை பற்றி நாங்கள் சிந்தனை செய்யும் பொழுது என்ன சொல்றோம்? அவர் ஒரு மேய்ப்பர், அவர் கோலியாத்தை தோற்கடித்தார், அவருக்கு நன்றாக இந்த போர் செய்யக்கூடிய திறமைகள் இருந்தது, பாட்டுக்கள் பாடக்கூடிய திறமைகள் இருந்தது, பாட்டுக்களை எழுதக்கூடிய திறமைகள் இருந்தது, இசைக்கருவிகளை வாசிப்பதில் திறமை இருந்தது, அவர் ஒரு நல்ல ராஜா என்றெல்லாம் நாங்கள் அவரை பாராட்டுகிறோம். ஆனால் நீங்கள் மிகவும் அதிசயப்பட போறீங்க, தாவீதின் வாழ்க்கையில் இருந்த பாவங்கள், அக்கிரமங்களை எல்லாம் என்று தாவீது சொல்லும் பொழுது சுலபமாக ஒரு வாக்கியத்தில் எடுத்து சொல்றார். ஆனால் நீங்கள் இதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்பட போறீர்கள். தாவீதின் பாவ பட்டியல். நான் உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்க போகிறேன், எனக்கும் அந்த சவாலை நான் கொடுத்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் எழுதக்கூடிய பாவ பட்டியல். ஒரு முழு எக்ஸசைஸ் புத்தகத்தை கையில வச்சுக்கொள்ளுங்க, நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. நீங்கள் மறந்துவிட்ட காரியங்களை பரிசுத்தாவியானவர் உணர்த்துவார். மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் அந்த புத்தகத்தில் இருக்கும் பக்கங்களை நிரப்புவதற்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. என்னுடைய தனிப்பட்ட பாவ பட்டியல் புத்தகம், அது உங்கள் கண்களுக்கு மாத்திரம்தான். இதை நீங்க அச்சிட்டு எல்லாருக்கும் விநியோகிக்க மாட்டீர்கள், அப்படி செய்வது முட்டாள்தனம். ஆனால் நீங்களே உங்களை விளங்கிக் கொள்வதற்கு, நீங்களே உங்களை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் எழுத வேண்டிய உங்கள் பாவ பட்டியல். உங்கள் மனைவியிடம் கேளுங்கள், அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. பிள்ளையரிடம் கதைச்சு கேளுங்கள், அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. நண்பர்களிடம், உற்றார் உறவினரிடம் கேளுங்கள், அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏனென்றால் ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம் பிளைண்ட் ஸ்பாட்ஸ் என்று, பிளைண்ட் ஸ்பாட்ஸ். நாங்கள் ஒரு வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போகும் பொழுது நாங்கள் ஒரு பாதையிலிருந்து இன்னொரு பாதைக்கு அந்த வாகனத்தை எடுத்து செல்வதற்கு முன் எங்கள் தோளுக்கு மேலாக பின்னுக்கு பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த முன்னுக்கு இருக்கிற கண்ணாடியில் பார்க்க முடியாத ஒரு காரியம் இப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது கண்டுபிடிக்க முடியும். அதுதான் பிளைண்ட் ஸ்பாட். அந்த கண்ணாடியில் வராத காரியம் எங்கள் தோளுக்கு பின்பாக பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு வாகனம் இருக்கே, நான் இவ்வளவு முறை ஆண்டவர் ஒரு விபத்து நடக்காதபடிக்கு என்னை காத்திருக்கிறான். அந்த பிளைண்ட் ஸ்பாட் செக் செய்தபடியா? அதே போல் எங்கள் எல்லாருக்கும் ஆவிக்குரிய விதத்தில் பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு. ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்காமல் இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை குறித்து மற்றவங்களுக்கு திட்ட தெளிவா தெரியுது, எனக்கு அது தெரியவில்லை. என் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. சோ இந்த பாவ பட்டியல் முக்கியம். ஏனென்றால் நீங்கள் இந்த பாவ பட்டியலை உருவாக்கிய பிறகு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருந்த வார்த்தைகளை அந்த புத்தகத்துக்கு மேலாக எழுதலாம். அது உண்மை. ஆனால் உங்களையும் என்னையையும் மேலதிகமாக பாவ குழிக்குள் எடுத்து செல்லாதபடிக்கு இந்த பாவ பட்டியல் பெரிய விதத்தில் உதவி செய்யும். சோ ஒருவர் என்றும் ஒரு கேள்வி கேட்டார், பைபிள் தேவனுடைய வசனமா, ஏன் இப்படிப்பட்ட குடும்ப பிரச்சனைகள் பாவங்கள் யுத்தங்கள் எல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு, அது எப்படி தேவ வசனமா இருக்கலாம்? தேவ வசனமா இருப்பதற்கு காரணம் என்ன? தேவன் நேர்மையாக மனிதனை விபரிக்கிறார். மனிதனை விபரிக்கும் பொழுது தேவன் உங்களை விபரிக்கிறார், என்னை விபரிக்கிறார். அதனால்தான் இப்படிப்பட்ட கேள்வியில கேட்கிறோம், இது எப்படி தேவ வசனமா இருக்கலாம்? எல்லா மனிதர்களுடைய தவறு தான் எடுத்து சொல்லு. அது எங்களை எங்கள் பாவங்களை பார்ப்பதற்காக ஊக்குவிக்கும் சம்பவங்கள், கதைகள். நான் உண்மையா சந்தோஷப்படுகிறேன் தாவீதின் வாழ்க்கையை குறித்து இந்த ஒரு காரணத்திற்காக, தேவனுடைய இருதயத்திற்கு ஒப்பான இருதயம் படைத்தவன் என்று தாவீது பாராட்டு பெற்றவன். ஆனாலும் தாவீதின் வாழ்க்கையை பார்த்தால் பயங்கர பாவங்கள். சோ இவற்றிற்கெல்லாம் நான் வசனங்கள் உங்களுக்கு கொடுக்கவில்லை, ஏனென்றால் நீங்களே இதை மிக எளிதில் கண்டு கொள்ள முடியும். சோ நான் மிக சீக்கிரமாக இந்த பட்டியலை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விருப்பப்படுகிறேன். நீங்களும் இதை வைத்து உங்கள் பாவ பட்டியலை நீங்கள் உருவாக்க வேண்டும். முதலாவது விபசாரம். இது ஒரு ஒழுங்கில் நான் எழுதவில்லை, என் மனதிற்குள் வந்த காரியங்களை வைத்து நான் நம்பர் போட்டு எழுதியிருக்கிறேன். ஆனால் இது சரியான ஒழுங்கு இல்லை. இட்ஸ் நாட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். முதலாவது விபசாரம். நம்ப முடியாத ஒரு காரியம், தேவ மனிதன் விபசாரத்தில் விழுவது. அது போதாதென்றால் இரண்டாவது கொலை. அந்த இரண்டாவது அந்த அது ஒரு டைப்போ மிஸ்டேக், கொலை என்ற வார்த்தை வருவன். யூரியாவை கொலை செய்தார் தாவீது. அது மோசமா இருக்காவிட்டால் மூன்றாவது பாருங்கள், மூடுதல். தான் செய்த விபசாரம், தான் செய்த கொலையை மூடி விடுகிறார். பேப்பரில் அது வரவில்லை, அது தினகரன் பேப்பரில் வரவில்லை, வீரகேசரி பத்திரிகையில் அது வரவில்லை. மூடப்பட்டது, கவரம். அதன் காரணமாக நான்காவது பாவம் மாய்மானம். கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக தாவீது நடிக்கிறான், பரிசுத்தவானாக நடிக்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் என்று பாட்டெல்லாம் பாடுறார். மாய்மானம் ஒரு வருஷ காலத்திற்கு. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? நாத்தான் என்னும் தேவ தீர்க்கதரிசியை பாவித்து தாவீதின் பாவத்தை சுட்டி காட்டும் பொழுதுதான் தாவீது மனம் நொந்து நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவருடைய மன்னிப்பை தேடி வருகிறார். அது வரைக்கும் மூடுதல், மாய்மாலம், நடிப்பு. சமீபத்திலும் ஒருவர் எனக்கு சொன்னார், எங்களுடைய சபைகளில் திறமையான நடிப்பு நடைபெறுகிறது. அங்கெல்லாம் சந்தோஷ முகத்தோடு வாரோம், சிரிக்கிறோம், பாட்டு பாடுறோம், காணிக்க கொடுக்கிறோம். ஆனால் ஒரு முகமூடியை போட்டு சபைக்கு வருகிறோம். மாய்மாலம். ஐந்தாவது பெருமை, தாவீது தன் இராணுவத்தை எண்ணி பார்க்க போகிறார். எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு இராணுவம் இருக்கே, என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற பெருமை உள்ளத்திற்குள் வந்து நாட்டின் ஜனத்தொகையை குறித்து கணக்கெடுக்கிறார். ஆண்டவர் அதை குறித்து பிரியப்படவே இல்லை. தண்டனை அனுப்பப்பட்டது. தாவீதின் அந்த பெருமையின் காரணமாக அப்பாவி 70,000 மரணங்கள் ஏற்பட்டன. 70,000 அப்பாவிகள் மரணம் அடைந்தார் தாவீதின் பெருமையின் காரணமாக. சோ இதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், எல்லா பாவங்களுக்கும் தாய் பாவம் பெருமை. அந்த தாய் பாவத்தில் இருந்துதான் மற்ற பாவங்கள் வேரெடுத்து வளர்ச்சி அடைந்து அது எங்களை இன்னும் ஆழமான மோசத்திற்குள் எடுத்து செல்கிறது. ஆறாவது பொய் சொல்லு. எவ்வளவோ இடங்களில் தாவீது பொய் சொன்னார் தன்னுடைய உயிரை காப்பதற்காக. ஓரிடத்தில் பொய் சொன்னபடியால் ஆசாரிகள் இருந்த நோபு பட்டணம் முழுமையாக தாவீதினால் அழிக்கப்பட்டது. 70 ஆசாரியர்கள், அப்பாவி ஆசாரியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் தாவீது செய்த சொன்ன பொய்யின் காரணமாக. ஏழாவது வஞ்சகம். சவுலிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக எதிரியிடம் சென்று பைத்தியக்காரனை போல் நடிக்கிறார், வஞ்சிக்கிறார். அந்த எதிரி அரசனை வஞ்சித்து அவரிடம் அவர் தஞ்சம் பெறுகிறார். வஞ்சகம். தேவனை விசுவாசிக்காமல் அந்த கட்டத்தில் வஞ்சகத்தில் ஈடுபடுகிறார். அதனால் தான் சங்கீதம் 19 நீங்கள் கவனமாக வாசித்தால் தாவீது 4 விதமான பாவங்களை சுட்டி காட்டுகிறார். சங்கீதம் 19 நாங்கள் படிக்கும் பொழுது இதை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். ஆனால் உங்களில் அநேகர் அந்த காலகட்டத்தில் அந்த வேத பாடத்தில் ஈடுபடவில்லை. அதனால் இதை திரும்பவும் உங்களுக்கு சுட்டி காட்ட விருப்பப்படுகிறேன். 8வதாக சொல்லப்பட்டுள்ள வார்த்தை பிழைகள், தவறுகள். சோ எங்களுடைய வாழ்க்கையில் தவறுகள் இருக்கு, பிழைகள் இருக்கு, பிளவீனங்கள் இருக்கு. அதெல்லாம் பாவத்தின் அம்சங்கள். அதை 12 வசனத்தில் அவர் சுட்டி காட்டுகிறார். ஐயோ ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கும் இந்த பிழைகள், தவறுகள், பிளவீனங்களை சுட்டி காட்டும், அதை நான் மேற்கொள்ள வேண்டும். 9வது இதன் பக்கத்தில் ஒரு நட்சத்திரத்தை போட்டுக் கொள்ளுங்கள், ரகசிய குற்றங்கள். யாருக்கும் தெரியாத ரகசிய பாவங்கள். தாவீதின் காலத்தில் இன்டர்நெட் இருக்கவில்லை. ஆவேச படங்கள் இன்று இருப்பதை போல் இருக்கவில்லை. இன்று விசுவாசிகள் பாவத்தில் ஈடுபடும் பொழுது அவர்கள் செய்யும் ரகசிய பாவங்கள், ஆவேச படங்களை பார்ப்பது, அது ஒரு சின்ன உதாரணம். அது இன்னும் ஒரு பிரிவினை என்று சொல்லலாம், பிரிவு என்று சொல்லலாம். ரகசிய பாவங்கள் யாருக்கும் தெரியாது, ஒளித்து வைத்து செய்யும் பாவங்கள். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அதை முழு உலகத்துக்கும் எடுத்து காண்பிக்க போகிறார். அதுதான் அதில் இருக்கிற பயங்கரம். ஒரு நாள் அந்த ரகசிய பாவங்கள் எல்லாம் முழு உலகத்திற்கு அம்பலமாகும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 20-20 ஆண்டில் ஒரு பிரபல ஊழியக்காரர் மரணம் அடைந்தார் புற்றுநோயின் காரணமாக. அவருடைய பெயர் ஒவ்வொரு வீட்டிலும் மிகவும் அன்போடு பாவிக்கப்பட்ட ஒரு பெயர். நாங்கள் எல்லாம் பயங்கர அதிர்ச்சி அடைந்தோம். அவருடைய மரணத்தின் பிறகு அவருடைய வாழ்க்கையில் இருந்த ரகசிய பாவங்கள் எல்லாம் அம்பலமாகிவிட்டு, அது அவருக்கு மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, முழு கிறிஸ்தவ உலகத்திற்கும் ஒரு பெரிய அவமானத்தை கொண்டு வந்தார். பயங்கர அவமானத்தை கொண்டு வந்தது. ரகசிய பாவங்கள் பத்தாவது, இதை குறித்தும் நாங்கள் ஒரு நட்சத்திரத்தை போட்டுக்கொள்ள வேண்டும். துணிகர பாவங்கள், கண்களை திறந்து வைத்து பாவம் செய்வது. சில சமயங்களில் நாங்கள் கண்களை மூடி பாவம் செய்கிறோம். This is not sinning with closed eyes. This is sinning with the eyes wide open. துணிகரமான பாவங்கள், நான் செய்யறது பாவம் என்று எனக்கு தெரியும், நான் செய்தே ஆவேன், அப்படிப்பட்ட மனப்பான்மை. ஐயோ ஆண்டவரே, இந்த துணிகரமான பாவங்களிலிருந்து என்னை காத்துக்கொள்ளும். 11வது, இதுவும் அதே சங்கீத 19ல வருது, 2 வசனங்கள்ல இந்த 4 பாவங்களையும் சுட்டி காட்டுகிறார் தாவீது. பெரும் பாதகம் என்று சொல்றார். அதன் அர்த்தம் என்ன? தேவனை மறுத்தளித்த. அதுதான் கடைசி கட்டம், அதுதான் கடைசி கட்டம். இப்படிப்பட்ட பாவங்கள்ல ஈடுபட்ட பிறகு இன்னும் ஒரே ஒரு பாவத்தை தான் செய்ய முடியும், தேவனை மறுத்தளித்து, தேவனே இல்லை என்று சொல்லி தேவனுக்கு எங்களுடைய முதுகை காண்பித்து இன்னும் ஒரு திசையில் நடப்பது. தேவனுக்கு, தாவீதுக்கு போதிய அளவு ஞானம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் அகப்படக்கூடாது, என் தேவனை நான் மறுத்தளிக்க கூடாது என்று நடுக்கத்தோடு அவர் அந்த ஜெபத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஐயோ காத்தருளும் ஆண்டவரே, உம்மை நான் ஒரு பொழுதும் மறுத்தளிக்க கூடாது. பெரும் பாதகம், கிரேட் அப்போஸ்டசி ஆங்கிலத்தில். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் 12வது, பெரிய அக்கிரமம் என்று சங்கீதம் 25ல் சொல்லுகிறார். இந்த பெரிய அக்கிரமம் என்று சொல்லும் பொழுது இதை நாங்கள் வித்தியாசமான முறையிலும் பார்க்கலாம். மல்டிபிள் சின்ஸ், எண்ணிக்கையற்ற பாவம். 13வது, அதே சங்கீதம் 25:7, இள வயது பாவங்கள் மீறுதல், முட்டாள்தனமாக எங்கள் வாலிப காலத்தில் சிந்தனை இல்லாமல் துணிகரமாக நாங்கள் செய்யும் பாவங்கள். அதை தாவீது குறிப்பிடுகிறார் சங்கீதம் 25 தன்னை குறித்து. இது தாவீதின் பாவ பட்டியல், மறந்துவிட வேண்டாம். இது உங்களுடைய பட்டியலாக அமையலாம், என்னுடைய பட்டியலாக அமையலாம். அதுதான் இதில் இருக்கிற நடுக்கம். சங்கீதம் 51 தாவீது சொல்றார், 14வதாக, என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, அதை என் மனத்திரையிலிருந்து என்னால் அப்புறப்படுத்த முடியாது. அந்த ரேடால அது அப்படியே செயல்பட்டு கொண்டு இருக்கு. என் மனத்திரையிலிருந்து இந்த பாவங்களை நான் அப்புறப்படுத்த முடியாது. அதுதான் பாவத்தில் இருக்கும் பயங்கரம். குற்ற மனசாட்சி வரும், ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக நாங்கள் கொண்டு வரப்படுகிறோம். அதனால்தான் அதன் அடிப்படையில் தாவீது பாவத்தை குறித்து செய்யும் உருக்கமான ஜெபங்கள். இந்த ஜெபங்களை நாங்கள் எங்களுக்காக ஜெபிக்கலாம். நிச்சயமாக நான் எனக்காக இந்த ஜெபங்களை ஜெபித்துக் கொண்டு வருகிறேன். என் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில், ஐயோ ஆண்டவரே, நான் தடுமாறி விழக்கூடாது, உம்முடைய நாமத்திற்கு நான் அவமானத்தை கொண்டு வரக்கூடாது. இப்ப பாருங்கள் அவர் செய்த ஜெபங்கள். சங்கீதம் 25 என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரணும். ஐயோ பெரிய பட்டியல் ஆண்டவரே, பெரிய பட்டியல், பயங்கர பட்டியல் ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரணும். என்னை சுத்திகரியும், சங்கீதம் 51, என்னை சுத்திகரியும், என்னை கழுவியறணும். நாங்கள் எப்படி எங்களுடைய சரீரத்தை சோப் போட்டு ஷாம்பு போட்டு கழுவுகிறோமோ, எங்களை சுத்தம் செய்கிறோமோ வெளியரங்கமாக, தாவீது சொல்றார் என்னுடைய உள்ளத்தை அதே விதத்தில் கழுவியறணும். சங்கீதம் 51 திரும்ப சொல்றார், என் அக்கிரமங்களை நீக்கியறணும், அது என் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும், அது என் வாழ்க்கையோடு ஒட்டி கொண்டிருக்க கூடாது. இந்த பாவங்கள் என் வாழ்க்கையோடு ஒட்டி கொண்டிருக்க கூடாது, இந்த அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறணும். அது எப்படி சாத்தியமாகும்? அடுத்த ஜெபம் சங்கீதம் 51:17 நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தார். ஐயோ

நான் மரணம் அடைய போகிறேன், அது நடைபெறுவதற்கு முன்னால் நீர் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். அதே சங்கீதம் 51 சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். இதில் இருக்கும் அற்புதம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 2 ஆண்டவர் எப்படி உலகத்தை படைத்தாரோ சிருஷ்டித்தாரோ அதே வார்த்தை, அதே வார்த்தையை தாவீது பாவிக்கிறார். எப்படி ஆண்டவரே நீர் எதையும் பாவிக்காமல் வெறும் வார்த்தைகள் மூலமாக இந்த உலகத்தை நீர் சிருஷ்டித்தீரோ அதே போல் எனக்குள் ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டியும். பழைய இருதயம் ஒத்து போகாது, எனக்கு ஒரு புத்தம் புதிய இருதயம் வேணும், புதிய மனப்பான்மை வேண்டும், புதிய சிந்தனை திறன் வேண்டும். சங்கீதம் 51 தொடர்ச்சியாக ஜெபிக்கிறார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும். அதை நான் இழந்து விட்டேன் பாவத்தின் காரணமாக, இந்த பயங்கர பட்டியல் ஆண்டவரே. அதனால் தான் சங்கீதம் 32:1 இவ்விதமாக வாசிக்கின்றோம், எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்றான். அனுபவத்தின் மூலமாக இந்த பாவ பட்டியலை ஆண்டவரிடம் எடுத்து சென்று சுத்திகரிக்கப்பட்டு இப்பொழுது அவர் சந்தோஷத்தில் இருக்கிறார், ஆண்டவர் கிருபையாக மன்னித்து விட்டார். அடுத்த ஸ்லைட், இது இறுதி ஸ்லைட். ஒரு தமிழ் பாட்டு எனக்கு ஞாபகத்திற்குள் வந்தது. எனக்கு பொதுவாக தமிழ் பாட்டுகளை பார்க்கிலும் இந்த ஆங்கில ஹிம்புக்ல இருந்து தான் அநேக பாட்டுகள் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இது இந்த பாடத்தை தயார் செய்யும் பொழுது இந்த பாட்டு என் மனதிற்குள் வந்தது.

0: அகற்றிக் குணமாக்கி பாரீனில் வைத்த மாதயவை எண்ணி பாவங்கள் எத்தனையோ. இந்த பாவப்பட்டியல் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பாவங்கள் எத்தனையோ. ஆனாலும் கிருபையாக எங்களை மன்னிக்கும் தேவன் நாங்கள் மனம் திரும்பும் பொழுது முதலாவது உபகாரம் பாருங்கள், எவ்வளவு நேரத்தை எடுத்து நாங்கள் அதை படித்தோம். ஆண்டவர் என் கண்களை திறந்தார் இந்த காரியங்களை கண்டு கொள்வதற்காக. சோ நாங்கள் ஜெபிக்க போறோம், அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் கேள்விகள் கருத்துக்களை தெரிவிக்க முடியும். சங்கீதம் 103-க்காக நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவோ முறை வாசித்திருக்கிறோம், ஆனால் இன்று அதை ஒரு புதிய முறையில் காண ஆரம்பித்தோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் பாவிகள். ஆண்டவரே, நாங்கள் நேர்மையாக ஒரு பாவ பட்டியலை உருவாக்க எங்கள் எல்லாருக்கும் தைரியத்தை தாரும், உணர்வை தாரும். அதன் மூலமாக நாங்கள் அறிவூட்டப்பட்டு நாங்கள் தேவ பயத்தில் செயல்பட்டு இந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று தாவீது எப்படி கூறினாரோ, அவர் என் பாவங்களை எல்லாம் மன்னித்தார், என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் கிருபையாக மன்னித்தார், பாவங்கள் எத்தனையோ எல்லாம் மன்னிக்கப்பட்டன, எண்ணிக்கையற்ற பாவங்கள் எல்லாம் கிருபையாக மன்னிக்கப்பட்டது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்று எங்களோடு கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும், ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும். எங்களை பிளப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேளும் பிதாவே, ஆமேன்.
1: ஆமேன். நன்றி பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாசன், அருமையான ஒரு வேத பாடத்தை கொடுத்தீர்கள். அநேக காரியங்களை இந்த பாடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்கள் அத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: நேரம் கலையத்திலே 3:20 செவ்வாய்க்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து ஒரு சில பாடல்களுக்கு பின்பதாக இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை நாங்கள் கேட்க இருக்கிறோம். நீங்களே எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையதிலே 3:30 தொடர்ந்து நாங்கள் சிறிய ஜபத்தோடு துறப்பின் வாசல் ஜபத்தோடு இணைய இருக்கிறோம். எங்களோடு ஜபத்தை வழிநடத்த சௌரி எஸ்தர் அவர்கள் இணைய இருக்கிறார்கள்.

0: ப்ரைஸ் தி லார்ட். வணக்கம் அம்மா. ஆமா, முந்தைய நாள்ல மூன்று ஊழியர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். பாஸ்டர் ரோபர்ட் இளங்கோ, அடுத்தது பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாசன், டொரண்டோவிலிருந்து பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாசன், அதுக்கு பின்பதாக பாஸ்டர் கிறிஸ்டி மரிநாயம், டொரண்டோவிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். அதன் பின்பதாக உங்களுக்கான நேரத்தில் பாடல் பாடி பாடல் விருப்ப பாடல் கேட்டிருந்தார்கள் ஏழு சௌர சௌரிகள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். தொடர்ந்து உலகெங்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இப்போ சிறு சிறு யுத்தங்களாக இருந்தாலும் போர் பதட்டங்களில் இருக்கிற நாடுகளே ஐரோப்பாவில் பார்க்கலாம், ஆசியாவில் அந்த நாடுகளுக்காக சமாதானத்துக்காக இஸ்ரேல் நாட்டுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். இலங்கை இந்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்காக மக்களுக்காக ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம், மற்றும் வெளிநாட்டில் உள்ள ஐரோப்பா மற்றும் நாடுகளில் உள்ள ஊழியர்களுக்காக சபைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். சிறுவர்களுக்காக, குழந்தைகளுக்காக, வயதான பெற்றோர்களுக்காக, தாய்மார்களுக்காக, குறிப்பாக நோவா அம்மா மிகவும் வயதாகி வருத்தத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் இந்த வானொலி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களை வந்து பேச முடியாமல் இருக்குது, அவர்களுக்காக ஜெபிக்கலாம். பவளம்மாக்காக ஜெபிப்போம், மற்றும் வயதான தாய் தகப்பன்மார் எந்தெந்த நாடுகளில் இருந்தாலும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம்மா. மற்றும் உங்களுக்கு உள்ள ஜெபங்களையும் கொண்டு வர.
1: என்னம்மா
0: அவங்களுக்கும் சுயினமாக தான் இருக்கிறார்கள், மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள், அவருக்காக ஜெபிங்களம்மா. மற்றும் உங்களுக்குள்ள ஜெப குறிப்புகளையும் எடுத்து வாருங்கள், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: சரி. ஹல்லேலூயா, ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஜெப வேளைக்காக நன்றி அப்பா. இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற எத்தனை பேரும் கல்வாரி ரத்தத்தால மூடுகிறோம் ஆண்டவரே. ஜெபம் பிரவேசிக்க கூடாதபடி தடையாயிருக்கிற காரியங்களை நீக்கி போடும் அப்பா. உங்கள் ஜெபத்துக்கு தடையாய் வந்திருக்கிற எல்லா காரியங்களையும் நீக்கி போட்டு எங்கள் ஜெபங்கள் உங்களுடைய சன்னிதானத்திலே வந்து எட்ட போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிற எங்கள் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சுவாசிக்கும் காற்றுக்கும் உட்கொள்ளும் தண்ணீருக்கும் ஆண்டவரே, உண்ட உணவுக்கும் நாங்கள் நன்றி செலுத்த எத்தனையோ தரேன் மறந்து போகிறோம் ஆண்டவரே. அதிலெல்லாம் நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு வாழ்க்கையில வாய்த்ததாக நினைத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவை, நீர் கொடுத்தவை அவை எல்லாம், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி. எத்தனையோ பேர் உணவில்லாமல், உடை இல்லாமல், வீடு இல்லாமல் இருக்கிறவர்கள் பார்க்கும் போது கர்த்தாவை நீர் எங்களை எம்மட்டுமாய் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணராமல் இருக்கிறோம் அப்பா. எங்களுக்கெல்லான இருதயத்தில் அந்த உணர்ச்சியை நீர் கொண்டு வரும்படியாக அநேக மக்கள் கர்த்தாவே சுவாமி, உண்மை அறியாத தெரியாத மக்கள் எல்லாம் உலகத்தாலே கொடுக்கப்பட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் இருதயத்தை நீர் தொடும்படியாக கேட்கிறேன். கல்லான அந்த இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை அந்த இடத்துல நீர் வைக்கும்படியாக கேட்கிறோம் அப்பா. உணர்ச்சிகள் உள்ள மனிதனை நீர் படைத்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு உலகத்திலே உணர்ச்சிகள் இல்லாமல், மற்றவர்களுக்காக பாடுபடும் எண்ணம் இல்லாமல், உதவி செய்யும் எண்ணம் இல்லாமல் அநேகர் வாழ்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உயர்ந்தவரே எங்கள் பரலோக தந்தையே, உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகள் உயர்ந்தவை, உங்கள் நினைவுகளை பார்க்கலும் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்கள் அப்பா. உம்முடைய உயர்ந்த நினைவுகளுக்கு நாங்கள் எங்கள் சிந்தனைகளை செயல்படுத்த எங்களுக்கு நேர் வழிகளை திறந்து தாறு ஆண்டவரே. எங்கள் சொந்த வழியிலே செல்லாதபடி கர்த்தாவை உம்மை பின்பற்றி செல்கிற வழியிலே செல்லத்தக்கதாக எங்களின் மனங்களை நீர் பொறுமைப்படுத்தும்படியாக கேட்கிறோம் அப்பா. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும், நொறுங்கினவர்களின் ஆவியை இருதயத்தில் உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கொண்டு பணிந்த ஆவியை உடையவர்களிடம் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி எங்களை தாழ்த்தி இந்த நேரத்திலே அப்பா, எங்களுக்குரிய எல்லா பெருமை, எல்லா ஜீவனத்தின் பெருமை, எங்களுக்குரிய அடுத்தவர்களை பற்றி பேசுகிற அந்த பெருமைகள் இவைகளை எல்லாம் விட்டு எங்களை தாழ்த்தி கர்த்தாவே உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கிறோம். இந்த ஜெப வேளைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்காக ஆண்டவரே, உலகம் முழுவதும் இந்த செய்தி பரப்பப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. இதை தொடர்ந்து இவர்கள் செய்து வரும்படியாக அந்த சகோதரிக்கு தொடர்ந்து நல்ல சுகமளிக்கும் உம்முடைய வல்லமை அந்த இடத்துல இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அவர் படுத்திருக்கிற அந்த இடத்திலோ, அவர் அமர்ந்திருக்கிற இடத்திலோ கர்த்தாவை அசைக்கப்பட்டு அவரை சுற்றி உம்முடைய தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்ய போவதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு எந்த இடத்திலே உபாதை உள்ளதோ, எந்த இடத்துல வலி உள்ளதோ, பிரச்சனை உள்ள இடத்தை கர்த்தாவே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே நீ தொட்டும் போது அந்த இடத்திலே சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து வருவதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு சுகமளித்து, அவர்களுக்கு சுகமளித்து மீண்டும் இந்த ரேடியோலே வந்து எங்களோடு பங்கெடுத்து கொள்ளத்தக்கதாக ஒரு நன்மையான காரியத்தினை செய்ய போவதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை ஆவியிலே உம்மை பணிகிறோம் ஆண்டவரே. வெறும் வாயின் வார்த்தையோ இல்லாமல் இருதயம் நொறுங்குண்டவர்களாக எங்களை பார் ஆண்டவரே. தேவரீர் மகிமைப்படும்படியான காரியங்கள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையில் இருக்கிறீர் கர்த்தாவே. கன்மலையின் மேல் வீட்டை கட்டினவர்கள் ஒருபோதும் அழிந்து போவதில்லை என்று நாங்கள், எங்கள் வீடுகளை, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை, எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை, எங்கள் சகோதர சகோதரர்கள் வாழ்க்கையை கண்மலையின் மேலே கட்டத்தக்கதாக ஆண்டவரே, அவர்களுக்கு நாங்கள் சத்தியத்தை எடுத்து சொல்லத்தக்கதாக எங்களை வாயில வார்த்தைகளை நீர் போடும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தின் தியானங்கள் அவர்களுக்கு பரிசுத்தப்படட்டும் ஆண்டவரே, அவர்களுக்கு பரிச்சயப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே இன்றும் இந்த நேரத்திலே பாடல் கேட்டவர்கள் ஏழு பேரையும் உம்முடைய சன்னிதானத்திலே கொண்டு வருகிறோம். அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் தொடர்ந்து இந்த காரியத்தை செய்ய அவர்களுக்கு நேர் உதவி செய்யும் அப்பா. பாடல்களை பாடியவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேத வினாவில் பங்கு பெற்றவர்கள், பிரசங்கம் செய்த கிறிஸ்டி மரியநாயகம் பாஸ்டர் அவர்களுக்காகவும், ராபர்ட் லங்கோவுக்காகவும், பெஞ்சமின் தேவதாசன் பாஸ்டருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் செய்கிற ஊழியத்தை நீர் மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கேட்கிறோம். அடியார்களை மறைத்து அவர்கள் சொல்கிற வார்த்தைகளை மட்டும் நாங்கள் கேட்கிறவர்களாகும். அவர்களுக்கும் கர்த்தாவை வேதத்திலிருந்து புறம்பான எந்த காரியம் அவர்களை மாற்றிவிடாதபடி கர்த்தாவை வேதத்திலிருந்து மாத்திரம் அவர்கள் பிரசங்கிக்கிற காரியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேதம் உம்முடையது அப்பா, வேதம் உம்முடையது. நீர் எழுதி கொடுத்தது ஆண்டவரே. அதிலிருந்து அவர்கள் செய்கிற காரியத்தை நீர் ஆசீர்வதிப்பீர். அவர்கள் குடும்பத்தாரையும் அவர்கள் தேவைகளையும் இந்த வேளையிலே நீர் சந்திப்பீர். அவர்கள் வீட்டிலே வயது போனவர்கள் இருந்தால் அவர்களையும் நீர் சந்திப்பீர் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவைகளை தாரும். வயது போன காலத்திலே உடல் உபாயங்கள் வரும், உடல் தளர்ந்து போகும் ஆண்டவரே. அந்த நேரத்தில் அவர்களை நீர் பலப்படுத்தும். உம்முடைய பலம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா யுத்தமும் யுத்த செய்திகளையும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் யுத்தத்தையும் யுத்த செய்திகளையும் கேட்பீர்கள், ஆனால் முடிவு உடனே வராது என்று சொல்லி ஆண்டவரே. யுத்தம் பயங்கரமானது கர்த்தாவே. எத்தனையோ மக்கள் சொந்த பந்தங்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, வீடு வாசல் இழந்து, உடைமைகளை இழந்து மனவியாதிப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை நீர் பாரும் கர்த்தாவே. அந்த இடத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு சமாதானத்தை, எவ்வளவு நாங்கள் எந்த மாதிரி அவர்களுக்கு சமாதானம் சொன்னாலும் அவர்கள் சமாதானம் அடைய முடியாதபடி இழப்புகள் கர்த்தாவே, இழப்புகள் காண்டவரே. எத்தனையோ வருஷங்களாக சேர்த்து வைத்த பொருட்கள், எத்தனையோ பொருட்களை அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக வைத்தது எல்லாம் அவர்கள் யுத்தத்திலே இழந்து போகிறார்கள் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற மக்களுக்காக பரிதவித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு என்ன சொன்னாலும் அந்த மனம் ஆறாது ஆண்டவரே கர்த்தாவே. உம்முடைய மெய் சமாதானம் ஒன்றுதான் அவர்களுக்கு ஆறுதல் தரும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. உம்மை பற்றி கொண்டிருக்கிற பற்றிலே அவர்கள் விட்டு போகாதபடி, அவர்கள் தொடர்ந்து அவர்கள் உம்மை பற்றி கொண்டிருக்கும்படியான காரியங்களை நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இலங்கை, இந்தியா, கனடா நடைபெறுகிற ஊழியங்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ இடங்களிலே ஊழியங்கள் ஜெபிக்க நடத்தப்படுகிறது ஆண்டவரே. சுவாமி அதில் ஜெபிக்கப்படும் ஜெபிகள் ஜெபங்கள் எல்லாம் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. எத்தனையோ சபைகள் மூடப்பட்டும் இருக்கிறது, அவைகள் எல்லாம் மீண்டும் திறக்கப்படத்தக்கதாக எத்தனையோ ஆலயங்கள் நாங்கள் இந்த இடத்திலே கனடா தேசத்திலே பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ இடத்திலே அவர்கள் அந்த இடத்தை வாடகைக்கு விடுகிறார்கள் கர்த்தாவே. அந்த இடத்திலே ஜெபம் நடைபெறுவதில்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெறுவதில்லை ஆண்டவரே. அந்த கதவுகள் எல்லாம் நீர் திறக்கும்படியாக கேட்கிறோம் அப்பா. கிறிஸ்தவ நாடு என்று சொல்லப்பட்ட இந்த நாட்டிலே ஆண்டவரே உம்முடைய நாமம் எல்லாரும் பரிசுத்தப்படுத்துவதில்லை கர்த்தாவே, அப்படிப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார் என்பதை நம்பிக்கையோடு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் மறித்து உயிர்த்தார் என்பதை அவர்கள் மறுதளிக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, பிளேன் கிராஷ்ல இறந்து போன அந்த குடும்ப மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஏர் இந்தியாவிலே நடந்து போன அந்த காரியம் கர்த்தாவே உமக்கு பிரியமானது அல்ல சுவாமி ஆண்டவரே, ஆனாலும் நீர் அதை அனுமதித்திருக்கிறீர் சுவாமி. எதனாலே எங்களுக்கு தெரியாது. அதிலே உயிர் பிழைத்த மக்களுக்காகவும், உயிர் பிழைத்த ஒரே ஒருவருக்காகவும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மற்றவர்கள் ஆண்டவரே, உயிரை இழந்து போன மக்கள், அந்த குடும்பத்தாருக்காக பரிதவிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்காக உம்மிடத்துல சமாதானத்துக்காக சந்தோஷம் அந்த இடத்துல வரும்படியாக மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு வீட்டில இருக்கிற முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த முதியோர்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்துல வரும் நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பார்கள் கர்த்தாவே. உம்மோடு சேர்ந்து வாழுகிற அந்த நாட்கள் சமாதானத்துக்குரிய நாட்கள் என்று அவர்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவர்கள் எண்ணும் போது சமாதானம் அவர்களுக்கு வரும்படியாக அவர்களை போஷித்து பாதுகாக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாக கேட்கிறோம். எங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வீடுகளிலே ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்காமல் கர்த்தாவே தவறான வழியிலே போய்கொண்டிருக்கிற அந்த பெற்றோர்கள் ஆண்டவரே, அந்த பெற்றோருடைய மனம் எந்த பாடுபடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. உம்மிடத்துல வந்திருக்கிறோம் அப்பா, அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வழி தவறி போன அந்த டீனேஜ் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் உம்முடைய சன்னிதானத்தை அவர்கள் வரும்படியாக ஆண்டவரே, உம்முடைய காயப்பட்ட கரம் அவர்களை தொடட்டும் கர்த்தாவே. அந்த பெற்றோருக்கு அது ஆறுதலை தடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி இந்த நேரத்தும் சுகவீனமாக ஹாஸ்பிட்டலில் இருக்கும் மக்களுக்காகவும், பிரசவ வேதனையில படுகிற பெண்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. யார் யார் இந்த இடத்திலே ஜெப குறிப்புகளை கொண்டு வர முடியாமல் போயிருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புது மலர்ச்சி உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் பிஆர் கார்டுக்காகவும், எத்தனையோ பேர் சிட்டிசன்ஷிப்புக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவருடைய இதயத்திலும் நெற்கிரியை செய்யும். உம்மை பற்றி கொண்டு உம்முடைய காரியத்திலே அவர்கள் தலையிடும் போது நீர் அவர்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவனே ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த மக்கள் உம்மை அறிந்து உமக்காக ஊழியம் செய்ய எல்லா ஒவ்வொருவர் மனதிலும் நாங்கள் விதைக்கிற விதைகள் ஒன்றும் பத்தும் நூறும் அறுபதுமாக பலன் தரத்தக்கதாக கிருபியாய் இறங்குங்க சுவாமி, கிருபியாய் இறங்குங்க. பரிசுத்த ஆவியானவரே காற்று புக முடியாத இடத்திலும் புகுந்து நீர் கிரியை செய்யக்கூடியவர் என்பதை அறிந்திருக்கிறோம். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் ஒரே தேவனே கர்த்தாவே. எங்கள் ஊர் ஜனங்கள், எங்கள் நாட்டிலே நாங்கள் விட்டு வந்திருக்கிற மக்களோடு கூட, சகோதர சகோதரிமார்களோடு கூட இருக்கும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. அவர் தேவைகள் சந்திக்கப்படட்டும். மீண்டும் ஒரு முறை இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த ரேடியோ நிலையத்தை தொடர்ந்து நடத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கள். பைனான்சியல் உதவி தேவைப்பட்ட ஆண்டவரே அதையும் நீர் எங்களுக்கு செய்து கொடுக்கும்படியாக கேட்க, இம்மட்டும் கிருபியாய் நீ நடத்தி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஜபத்தை எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்,
0: ஆமென். நன்றி சௌரி, கருத்தோடு ஜபங்களை விண்ணப்பித்தீர்கள். எல்லா ஜபங்களும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆமென்றும் ஆமென் என்றும் கேட்கப்பட்டது நாங்கள் விசுவாசிப்போம். மனமார்ந்த நன்றிகள் அம்மா, உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அம்மா. நன்றி,
1: நன்றி அம்மா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் காலையத்தில் 3:52 செவ்வாய்க்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து சிறிது நேரத்தால் நாங்கள் மறு ஒலிபரப்பை கேட்க இருக்கின்றோம். இன்றைய நாளுக்கான மறு ஒலிபரப்பு

பயப்படாதே திருமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார் என்கிற வாக்கு திட்டம் கடந்த வருஷத்திலே எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த வாக்குத்த வசனங்களை பாடலாக எழுதி பாட கத்தர் திருமணம் செய்திருக்கிறார். எங்களோடு சேர்ந்து கத்தரை துதியுங்கள், ஆராதியுங்கள். கத்தர் உங்கள் வாழ்க்கையிலும் தன் வாக்குத்தவங்களை நிறைவேற்றுவாராக.

பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு. வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேரால வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று சனிக்கிழமை 14 காலை பொழுது 14 தேதி ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்திலே 9:01. இன்றைய சனிக்கிழமை நிகழ்ச்சி நேரிலே காலை தெளிதன் தொழிகள் நேரத்தில் எங்களோடு இணைந்து ஆராதனையை வழங்க இருக்கிறார்கள் சௌரி டானியா, சௌரி தர்சன். அதனை தொடர்ந்து ஜீவ வெளிச்சம் நேரத்திலே 9:30 நச்சிலே பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள் வழங்குகின்றார்கள். 10 வேதா பாடம் டாக்டர் தேவதாஸ் அவர்களுடைய பாடம் நடைபெறும். 11 இலங்கை நுவரலியால் சிறுவர் தோட்ட நிகழ்ச்சி இடம்பெறும். 12 எமது விசேட நிகழ்ச்சியான இசையமிதம் சிறப்பு பாடல் நிகழ்ச்சி சௌரன் டேனி மற்றும் சௌரி ஈவின் அவர்கள் நேரலையாக வழங்க இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து 2 வேதாம் வாசித்தல், அதனைத் தொடர்ந்து 3 எமது மறு ஒலிபரப்பு இடம்பெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் ஆராதனைக்குள்ளே செல்லலாம். காலை இளிதன் துள்ளிகள் நேரத்திலே எங்களோடு ஆராதனையை இணைந்து வழங்குகின்றார்கள் சௌரன் டேனியா மற்றும் சௌரி டானியா, சௌரன் தர்சன் அவர்கள்.

வல்லமையின் அலைகளின் காலை தெளித்தேன் துளிகள் ஆராதனையில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஆண்டவரின் அன்பினாலே உங்கள் ஒவ்வொரு விரையும் வரவழைக்கின்றோம். நாங்கள் தூர தேசங்களிலே இடங்கள் இருந்தாலும் ஆண்டவரின் கிருபையிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி நாங்கள் ஆண்டவரை துதிக்க தந்த தருணத்துக்காக சோஸ்திரம் செலுத்துகிறோம். ஏசாயா 58:9 தொடக்கம் 11 வசனம் வரை. ஏசாயா எழுதின நிருபம் 58:9 தொடக்கம் 11 வசனம் வரை. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை இனமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சோஸ்திரம். ஆண்டவர் வாக்கு தத்தங்களின் படி அவற்றை பற்றி அவற்றை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் வறட்சியிருந்த காலங்களிலே ஆண்டவர் உங்களை போஷித்து உங்களை வழி நடத்தி தந்த இன்னுமாக வருகின்ற இந்த காலங்களிலே உங்களுக்கு

கணமும் ஆண்டவர்களுக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரின் இரத்தத்தாலே நாங்கள் மூடிக்கொள்கிறோம். இன்று வருகின்ற ஆராதனை ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் நாமம் பிரஸ்தாபித்து சமாதான ஷலோம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் வசனங்களை பற்றி பிடித்து மனதிலே வைத்து அதன்படி நடக்கவும் ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த வாரம் முழுதும் நடக்கின்ற ஊழியங்களுக்காக, வானொலியில் நடக்கின்ற ஊழியங்களுக்காகவும், வருடங்கள் ஒவ்வொன்றுக்கு நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஆண்டவரே கரம் இருப்பதாக. ஆமென்.

0: சிலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே, இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800க்கும் மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdale Square, Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
3: நேரம் கரையத்திலே 9:26 சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 9:30 வருகிறது தேவ செய்தி. ஆண்டுடைய செய்தியை இன்றைய நாளும் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் வழங்குகின்றார்கள். அது வரைக்கும் நாங்கள் ஒரு சில இனிய பாடல்களோடு இணைந்திருக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 9:31. சனிக்கிழமை காண காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கும் தொடர்வது ஆண்டுடைய செய்தியை எங்களோடு இணைந்து வழங்குகிறார் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.

0: கருணை கண்டு. நேரம் கிடையாது, 9:45. தாமதத்துக்கு மன்னிக்கவும். இப்பொழுது எங்களோடு பாஸ்டர் கைவல்யம் டேவிட்டர் இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். எல்லா வாக்குத்தத்தங்களும் தேவனுடைய நிபந்தனையோடு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் தேவனுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தேவன் எதிர்பார்க்கிற விஷயங்களுக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் ஜீவிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். தேவனுடைய அளப்பெரிய அந்த தெய்வீக நன்மை நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வரும் என்பதில் ஐயமில்லை. இந்த அருமையான நாளில உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் வாக்கு தத்தம் என்பது உபாகம புத்தகம் 28:6. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். அதே அதிகாரத்தில் 19 கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவ, போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவ. கீழ்ப்படியாவிட்டா வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்ப, போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பேன்னு சொல்றாரு. இதுல நான் இந்த போகையில் அப்படின்ற அந்த வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறேன். நாம் எங்காவது ஒரு காரியமாக அலுவலாக போகும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய உயர்வை நாம் பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆசீர்வாதம் நாம் போகும்போதே இந்த ஆசீர்வாதம் நம்மோடு கூட வரணும். அதுக்கு நாம் என்ன பண்றதுன்னு தான் இந்த நாள் வார்த்தை. நம்ம ஒரு நல்ல காரியத்திற்காக சந்தோஷமா புறப்பட்டு போறோம், அந்த காரியம் சக்சஸ் ஆயிட்டா நம்முடைய மனசுல அவ்வளவு சந்தோஷம். இந்த குறிப்பிட்ட வசனம் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் போகும்போதே அந்த காரியம் ஆசீர்வாதமாக அமைந்து விட்டால் வரும்போது மகிழ்ச்சியோடு வருவீங்க. இப்போ நம்ம போகும்போது, நாம் பிரயாணப்பட்டு போகும்போது, ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போது, ஒரு காரியத்தை நிறைவேற்ற போகிற சமயத்துல நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், நமக்கு ஒரு உயர்வு வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வது, நாம் என்ன செய்ய வேண்டும், வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? அன்பானவர்களே, நிறைய நேரங்களிலே நாம் எதிர்பார்த்து போறோம், இந்த காரியம் நடந்துரும், இது என் வாழ்க்கையில நிறைவேறும்னு சொல்லி எதிர்பார்த்து போறோம். ஆனா நம்முடைய அந்த பிரயாசம், நாம் போகிறது எல்லாம் வீணா போயிடுது. ஒரு பெரிய வெற்றிய நாம பார்க்க முடியறதில்ல, ஒரு பெரிய ஜெயத்தை நம்முடைய கண்கள் பார்க்க முடியறதில்ல. அன்பானவர்களே, நாம் போகும் பொழுது அவருடைய அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் இனி ஒரு காரியத்தை முன்னெடுத்து செல்லும் போது அதுல வெற்றி இருக்கணும், அதுல ஜெயம் இருக்கணும். நான் தோற்று போயிடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பின்னடைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். சில நேரங்கள்ல நான் புறப்பட்டு போகும்போது பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அங்க போய் பார்த்தா ஏமாற்றமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் காணல் நீரை போல போயிடுது. காணல் நீர் பாத்தீங்கன்னா பாலைவனத்துல நடந்து போகும்போது காணல் நீர், அதாவது அந்த வெயில், அதனுடைய தோற்றம் ஒரு நீர்நிலை இருப்பது போல நம்முடைய கண்ணுக்கு தெரியும். ஆனா போக போக அது போயிட்டே இருக்கும், பக்கத்திலே வராது. அது மாதிரி தான் இன்னும் கூட குதிரை கொம்புன்னு சொல்லுவாங்க. குதிரைக்கு கொம்பு கிடையாது, கொம்பு இருப்பது போல தோணும், ஆனா கொம்பு இல்லை. நமக்கான நன்மைகள் அப்படியே குதிரை கொம்பா நமக்கு போயிடுது, கடைசி வரைக்கும் நம்ம அதை பார்க்க முடியாமல போயிடும். சில நன்மைகளை பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போகுது. அப்படிப்பட்ட நிலையில நீங்க இருக்கலாம், உங்க காரியம் எதுவும் வாய்க்காம இருக்கலாம், நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியாத நிலையில இருக்கலாம். உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நீ போகையில உனக்கு ஆசீர்வாதம் வருப்பா, நீ புறப்பட்டு போகும்போது என் ஆசீர்வாதத்தை உனக்கு நான் வைப்பேன், நீ ஆசீர்வதிக்கப்படுவ என்று கர்த்தர் சொல்றாரு. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். நான் போகும்போது ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் என்னெல்லாம் செய்யணும் பிரதர்? 1, வேத வசனத்தின் மேல பிரிய வச்சு அந்த வேத வசனத்தை நம்முடைய இதயத்துல நிறுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம போகும் போதே அவருடைய சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியும். எதை குறித்து நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீர்கள், எதை குறித்து வேதனையோடு இருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் விழுந்த உடனே அந்த துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறிடும், அந்த துக்கமெல்லாம் மகிழ்ச்சியா மாறிடும். நீங்கள் வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 24:14. போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு பேசிக் கொண்டார்கள். அவர்கள் துக்கத்தோடு போனாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து, அவருடைய இழப்பை குறித்து அவளுக்கு ஒரு துக்கம் இருந்தது. துக்கத்தோடு தான் அவருடைய பிரயாணம் இருந்துச்சு. அவள் போகும்போது மிகப்பெரிய துக்கம், இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் பேசி கொண்டு போனார்கள். அவருடைய அந்த பிரயாணத்தில் அவர் போகையில அவளுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. என்ன ஆசீர்வாதம்? எதை நினைச்சு தூக்கப்பட்டாங்களோ அதை நினைச்சு சந்தோஷப்படும்படி கர்த்தர் செய்தார். பைபிள்ல இந்த குறிப்பிட்ட அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது துவக்கத்தில் துக்கத்தோடு தன்னுடைய பிரயாணத்தை துவக்கின இந்த எம்மாவு சீஷர்கள் முடியும் போது மகிழ்ச்சியாய் முடித்தார்கள். 24 அதிகாரம் லூக்கா 39:40-41 வசனங்கள். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவரிடத்தில் கேட்டார். அவங்க சந்தோஷப்பட்டாங்க, அவங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறிடுச்சு, ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கு. அப்பா, ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார், நம்முடைய மெசியா உயிர்த்தெழுந்து விட்டார் என்று நம்பினார்கள். அவர்கள் போகையில் அவர்களுக்கு இருந்த துக்கம் மாறி அவர்கள் உயிர்த்தெழுந்து இயேசுவை தரிசிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லூக்கா நச்சீதி நூல் 24:32 வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 ஒருவரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமா நின்றவர்களுக்கு அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவர்களையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவர் எரிந்து கொண்டதையும் விருத்தி சொன்னார்கள். இயேசுவை அறிந்தார்கள். வேத வசனுடைய இருதயத்தில் வந்த உடனே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்துவிட்டது. அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அந்த வார்த்தையாயிருக்கிறவர் பேச துவங்கின போது அவருடைய கண்கள் திறவுண்டது. அவர்கள் அவரை அறிந்தார்கள். ஒரு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்ல கேட்கும் போது, தேவனுடைய வசனத்தை சொல்ல கேட்கும் போது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ், மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதில் ஐயமில்லை. ஆண்டவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், நம்முடைய சூழல்களை மாற்றுகிறார், நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கின்றார். வேத வசனங்கள் ஒவ்வொன்றிலும் உயிர் இருக்கிறது. நீங்கள் முதல் சங்கீதத்தை பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலையும் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என் காரியம் நான் போகும்போது வாய்க்கணும்னா வேத வசனத்தின் மேல எனக்கு ஒரு தனி ஆர்வம் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்கும் போது அல்லது தியானம் செய்யும் போது அந்த வார்த்தை என் மனசு இருக்கிற துக்கத்தை எல்லாம் மாற்றும். தாயினுடைய இறப்பினால் வந்து துக்கத்தோடு வாழ்ந்தான் ஈசாக்கு. ஆனால் அவன் தியானம் செய்கிறவனாக இருந்தான் என்று ஆதியாகமம் 24:63 சொல்கிறது. அந்த அதிகாரத்தினுடைய இறுதியில் பாருங்கள், ரெபேக்காள் அவன் கண்டபோது அவன் தாயினுடைய கூடாரத்துக்குள்ளே தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு போனான். தாய்க்காய் கொண்டது துக்கத்தை அவன் மறந்துவிடும்படி கர்த்தர் செய்தார். அங்கே அவனுடைய துக்கம் மாறுகிறது. காரணம், அவன் ஒரு தியான புருஷனாய் இருந்ததினாலே. ஆகவே நீங்கள் போகையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் வேத வசனத்தை நன்கு தியானம் செய்யுங்கள், வேத வசனத்திலும் பிரிய வையுங்கள். அப்பொழுது உங்களுடைய போக்கிலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இரண்டாவது, கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்க நாம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நான் வாசித்த திரவு வசனம் உபாகமம் 28:6 நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயின்னு கர்த்தர் சொல்றாரு. என்ன செய்தால் ஆசீர்வதிக்கப்படுவோன்றத மேலுள்ள வசனம் சொல்லுது. அதாவது 28:1 நான் வாசிக்கின்றோம். கட்டளையின்படி செய்ய முதலாவது கவனம் தேவை. கர்த்தர் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கின்றார். அந்த கட்டளையின்படி செய்ய நாம் கவனமாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் எத்தனை அற்புதமானவைகள். அந்த கட்டளையின்படி வாழ்வதற்கு, கட்டளையின்படி ஜீவிப்பதற்கு நாம் மிகுந்த கவனத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய கட்டளை என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தப்பட வேண்டும். அதே வசனம் சொல்கிறது, அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பது. அவருடைய சத்தத்திற்கு, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுப்பமானால் அன்பானவர்களே, ஒரு பெரிய பிளஸிங் நமக்கு வரும். உண்மையாய் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் நீங்கள் செவி கொடுப்பீர்களே ஆனால், உண்மையாய் செவி கொடுத்து வாழ்வீர்களே ஆனால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை முழுவதிலும் உங்களுடைய ஜீவிதம் முழுவதிலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். ஆண்டவருடைய மகிமையை உங்களுடைய கண்கள் காணும். தேவனுடைய வாழ்க்கையை மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையை மிகுந்த மேன்மை கொடுத்து அவர் உயர்த்துவார். உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இந்த அற்புதமான நாளிலே நாம் நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுப்போம். நாம் நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், அவர் நம்மை பலப்படுத்தட்டும், அவர் நமக்கு சகாயம் பண்ணட்டும். அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் நீங்கள் போகும் போதே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆணுடைய வார்த்தைக்கு உண்மையாக நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது, நீங்கள் புறப்பட்டு போகும்போது, நீங்கள் கடந்து செல்கிற போது, கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவாகி கொடுப்பார். நிறைய நேரங்களிலே அவருடைய கட்டளைகளை, அவருடைய கற்பனைகளை நாம் கவனிப்பதில், நாம் அவைகளிலே கவனம் செலுத்துவதில்லை. தேவனுடைய கட்டளை, தேவனுடைய கற்பனை நமக்கு மிக மிக அவசியமான ஒன்று, மிக மிக அவசியமான ஒன்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் மிக அற்புதமாய் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவார். அவருடைய வார்த்தைகளுக்கு நடுங்குவோம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிற, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு மனுஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எப்போதுமே கர்த்தர் ஃபேவராக இருப்பார். கர்த்தருடைய கட்டளையை, அவருடைய பிரமாணத்தை தன்னுடைய இதயத்தில் வைத்து அதன்படி செய்ய ஒரு மனிதன் கவனமாக இருந்தால் போதும், அவன் காரியம், அவனுடைய வாழ்க்கையில் காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாறும். அவனுக்கு எல்லாவற்றையும் ஜெயத்தா ஜெயமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். நீதிமொழிகள் புத்தகம் 3:3-4 வசனங்களை பாருங்கள். கிருபையும் சத்தியம் ஒன்று விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு உன் இருதயமாகிய பலகை எழுதிக்கொள். அப்பொழுது தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் அற்புதத்தையும் பெறுவாய் என்று அந்த வேத வசனம் சொல்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் மகிமையானவைகளை செய்கிறார், அற்புதமானவைகளை செய்கிறார், ஆசீர்வாதமானவைகளை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் தலைகளாய் மாற்றி கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை அவர் மிகுந்த மேன்மையுள்ளதாக மாற்ற விரும்புகிறார். நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம், அவருடைய கற்பனையின்படி வாழ நம்மை விட்டுக் கொடுப்போம். அப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். 3வதாக, தேவனுடைய வார்த்தைக்கு இமீடியட்டா அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து கீழ்ப்படிந்து செயல்படுகிறவர்கள் அவர்கள் போகையில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஒரு முறை இயேசு 10 குஷ்டரோகிகளை சந்தித்தார். 10 குஷ்டரோகிகளும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஆண்டவர் சொன்னார், லூக்கா 17:14 இருக்கிறது, அவர்கள் போய் ஆசாரியனுக்கு காண்பீங்கன்னு கர்த்தர் சொன்ன உடனே அவங்க போகையில் அவர்கள் சுகம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி போகும் போதே, அவர்கள் ஆசாரியனுக்கு தங்களை காண்பிக்கும்படி போய் கொண்டிருக்கிற போதே ஒரு அற்புதம் நடந்தது, ஒரு அதிசயம் நடந்தது. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்தார். ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஆசாரியனுக்கு காண்பின்னு சொன்ன உடனே அவங்க வேற யோசிக்கல, 10 பேரும் உடனே போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும் போதே அவர்களுக்கு சுகம் கிடைச்சது. யாரெல்லாம் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அந்த வார்த்தையை நம்புறாங்களோ, அவர்களுக்கு கர்த்தர் போகும்போதே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவங்க போய் இன்னும் ரீச் ஆகல, அந்த ஆசாரியனிடத்துல போய் தங்களுடைய குசுரோகத்தை அல்லது குசுரோகம் உள்ள அந்த தேகத்தை காமிக்கல, ஆனால் அவர்கள் விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். இயேசு சொல்லிட்டாரு நம்பிக்கையோட போவோம்னு சொல்லி அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நம்பிக்கையோடு பயணித்தார்கள். அப்படி நம்பிக்கையோடு போகும்போது அவர்கள் போகும்பொழுதே சுகமடைந்து விட்டார்கள். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை நம்புறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு சரியான நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்கிறோமானால் நிச்சயமாக ஆண்டவர் நீங்க போகும்போதே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு அந்த கனத்தை கொடுப்பார். உங்களுடைய பிரயாச வீணாயிராது, உங்களுடைய பிரயாச வீண் போகாது. ஆண்டவர் சொல்லிட்டாருங்க நான் புறப்பட்டு போறேன், கர்த்தர் சொல்லிட்டார் நான் புறப்பட்டு போறேன், போகும்போதே ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு அப்படித்தான் நடந்தது. ஆபிரகாம் கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அவன் போகிற இடம் என்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனான். இம்மீடியட்டா அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த மனுஷன் புறப்பட்டு போனதுனால கர்த்தர் அந்த மனுஷனை ஆசீர்வதித்தார். அவன் போகும்போதெல்லாம் ஆசீர்வாதம், எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் பிளஸிங், எங்கெல்லாம் சென்றானோ அங்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் அந்த மனுஷனை மூடியது. எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் அளவில்லாமல் உங்களை நிரப்பும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை, தேவன் தம்முடைய மகிமையை உங்கள் மேல் வைத்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுக்கு சித்தம் என்றால் நிச்சயமாக இது நடக்கும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை உங்களுக்கு ஆதரவாய் வைப்பார். உங்களுக்கு உதவிகரமாக தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், அப்படியே விசுவாசியுங்கள். அந்த குசுரோகிகள் அந்த வார்த்தையை விசுவாசித்து போகும்போதே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். முதலாவது நாம் வேத வசனத்தை தியானிக்கணும்னு பார்த்தோம். 2வது அந்த கட்டளைகளை, கற்பனைகளை கை கொள்ளணும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னு பார்த்தோம். 3வது வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று பார்த்தோம். 4வதாக, வேறு பிரிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். அதாவது ஒரு லேவியன் போகையில் அவனுக்கு ஒரு புகலிடம் கிடைத்தது, மீகாவனுடைய வீடு கிடைத்தது. அவன் போகையில் நியாயாதிபதிகள் 17:8 அவன் போகையில் அவனுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் காண்பித்தார். லேவியனை ஒரு நாளும் தேவன் கைவிடுவதில்லை. ஏனென்றால் அவன் வேறு பிரிக்கப்பட்டவன். தனக்கு ஊழியம் செய்யும்படி, தனக்கு சேவகம் பண்ணும்படி தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் லேவியன். இந்த லேவியனுடைய லைஃப்ல, லேவியனுடைய வாழ்க்கையில ஒரு செப்பரேஷன் இருக்கிறதுனால, வேறு பிரிக்கப்பட்ட ஜீவிதம் இருக்கிறதுனால அவனை கர்த்தர் கைவிடுறதே இல்லை. எங்கிருந்தோ புறப்பட்டு வர்றான், ஆனால் அவன் போகையில மீகா என்பவருடைய வீட்டுக்கு அவன் சென்று அந்த வீட்டிலே ஆசாரியனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த லேவியின் நிமித்தம் மீகாவனுடைய வீடும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்க இயலும். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் தேவன் மகத்துவமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை செய்து உங்களை உயர்த்துவார், கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நீங்கள் நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அன்பானவர்களே, தெய்வத்தினுடைய மகிமை, தெய்வத்தினுடைய வல்லமை நிச்சயமாய் உங்களை மூடும், பாதுகாக்கும். பல நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம். கர்த்தருடைய மக்களாய் இருக்கிற நாம் தைரியமாய் வாழ்வோம். என்னை ஆண்டவர் பிரத்யேகமாக அழைத்திருக்கிறார், நான் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் என் அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை மிகவும் அழகாய் மாறும். உடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார். நீங்கள் பரிபூர்ண நன்மையினாலே நிரப்பப்படுவீர்கள். உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்கள் வைக்கப்படுவீர்கள். தெய்வத்தினுடைய மகிமை உங்களை மூடி மறைக்கும். நீங்கள் ஆண்டவருடைய மக்களாக, தேவ மக்களாக இந்த பூமியிலே சுகித்து இருப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிறேன், கூடவே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கின்றேன். நான் வேறு பிரிக்கப்பட்டவனாக இருந்தால் எனக்காக நான் எங்கே சென்றாலும், எங்கே போனாலும் அங்கே அவர் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்புகிறார். எனக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை, தம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு அனுகூலமாய் அனுப்பி கொடுக்கிறார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம். லேவியனை கர்த்தர் கைவிடாதது போல அவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவன் கைவிடாமல் காப்பார், தேவன் கைவிடாமல் பாதுகாப்பார். நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்வார். நாம் ஒருவரையும் தேவன் கைவிட மாட்டார். தம்முடைய வல்லமையினாலே, தம்முடைய மகிமையினாலே நம்மை நிரப்பி ஆசீர்வத்து உயர்த்துவார். கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி மன்றாடுவோம், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். கடைசியாக மற்றொரு ஒரு குறிப்பு, தேவன் நம்முடைய பிரயாணத்தில் நாம் போகும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டுவது என்ன? தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். உபாகமம் 20:1 சொல்கிறது, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீ அவர்களுக்கு பயப்படாயாக, பயப்பட வேண்டாம், தைரியமாயிரு. யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில், இந்த யுத்த காலத்துக்கு போகும்போதும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அவர் நம்போடு இருந்து, நம் பட்சத்திலிருந்து நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். பல இடங்களிலே வாசிக்கிறோம், கொஞ்ச பேரை கொண்டாகிலும், அதிகமான பேரை கொண்டாகிலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் அவருடைய கையில் இருக்குது. அவர் ஜெயத்தை கொடுப்பார். நீ சும்மாயிரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்றார் ஒரு இடத்துல. உன்னோடு போராடினவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள், அவர்களை தேடியும் காணாது இருப்பாய் என்று சொல்கிறார். யுத்தம் கர்த்தருடையது, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறாய், ஆனால் நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்றான் தாவீது. யுத்தம் செய்ய போகும்போது நம்மை விட பலசாலிகளாக, திறன் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தைரியமாயிருங்க. ஏனென்றால் அவர்கள் உங்களை ஓவர்டேக் பண்ண முடியாது, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்க யுத்தம் செய்ய போகையில் நீங்க பயப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய யுத்தம் செய்ய போகின்ற அந்த பாதையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். அவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். தேவன் கூட இருப்பாரானால் நாம் போகிற பாதையில் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மோடு இருக்கணும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும். கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யுங்கள், தேவனுக்கு இஷ்டமானதை செய்யுங்கள், ஆண்டவருக்கு உகந்ததை செய்யுங்கள். அப்புறம் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும்.

0: நம்மோடு கூட இருந்து ஜெயத்தை கொடுப்பதோடு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எதிர்ப்படுகிற எல்லா யுத்தம் பொல்லாத மனிதர்கள் எல்லாரையும் அவர் ஜெயிக்கிறார். கர்த்தரையும் கூட இருக்கணும்னு நீங்க வேண்டுவதோடு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், என் கண்மலையும் என் மீட்பருமாகி கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக என்று ஜெபிக்கின்றான். தேவன் நம்மோடு கூட இருப்பாரனால் நம்முடைய வாழ்க்கையில எந்த தோல்வியும் வந்துடாது. அவர் கூட இருக்கும்போது நம்ம போற இடமெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க போகும்போது எங்க போனாலும் சரி, கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொன்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். நீங்க சம்டைம்ஸ் ஒரு நெருக்கடியான பாதையில போறது போல நீங்க ஃபீல் பண்ணலாம், கடினமான பாதையில நீங்க பயணம் செய்யறது போல தோணலாம். நீங்க எந்த நிலையில போனாலும் ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு உதவியா இருக்கிறார், அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவதற்கு உங்களுக்கு துணை செய்கிறார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கனப்படுத்துவார். தெய்வத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிப்பீங்க. அப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். 143 சங்கீத 10 வசனத்துல சங்கீதக்காரன் சொல்கிற வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று ஜெபிக்கிறான். ஆண்டவரே எனக்கு போதிங்க, உங்களுக்கு பிரியமானதை செய்ய, ஏனென்றால் நான் உங்களுக்கு பிரியமானதை செஞ்சுட்டா நீங்க என் கூட இருப்பீங்கன்றதான் தாவீதினுடைய நம்பிக்கை. இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய நான் தீர்மானிக்கிறேன்ப்பா, என் கூடவே நீங்க இருக்கணும், உங்க பிரசன்னை எனக்கு துணையாக இருக்கணும், உங்களுடைய உதவி எனக்கு தேவைன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நீங்களை ஒரு அர்ப்பணித்து நீங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்லுகிற போது அவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். சோ அந்த 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க போகும்போது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும். நீ எங்க போனாலும் சரி, நீங்க போகிற இடத்துல ஒரு பெரிய பிளெஸிங் வேணும், நீங்க போகிற இடத்துல ஒரு மிகப்பெரிய உயர்வு வேணும்னு சொன்னா இந்த 5 காரியங்களை நீங்கள் மனதில் வச்சுக்கணும். கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய சகல பிரயாணத்திலும் சகல முயற்சியிலும் நீங்க ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் உதவி செய்வார். இந்த 28 அதிகார உபாகமத்தில் 6 வசனம் சொல்லுது, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். நாம் அவர் வைத்திருக்கிற நிபந்தனைபடி நடக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பருகிறோம். அவர் வைச்சிருக்கிற நிபந்தனைகளை நாம மறந்துட்டு அதை விட்டு விலகும் போது அதே அதிகாரம் சொல்லுது 19 வசனத்துல, நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். எனக்கு சாபம் வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு உயர்வு வேணும் அப்படின்னு விரும்புறவங்க இந்த வார்த்தைகளை கவனிங்க. அன்பானவர்களே, நான் போகிற இடமெல்லாம் எனக்கு அனுகூலம் இல்லை, நான் தோற்று போகிறேன், நீ எதிர்பார்க்கிறது எதுவுமே எனக்கு நடக்கிறது இல்லை, நான் பல நேரங்களில மனம் அடிவாகி விடுகிறேன், நான் நினைச்சது நடக்கலையே, நான் விரும்பினது நடக்கலையே என்று வருத்தப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போகையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள், அவருடைய கட்டளையின் படி செய்ய கவனமாயிருங்கள். அப்படி இருந்தால் ஆண்டவர் உங்களுடைய போக்கிலே உங்களுடைய வரத்திலே தம்முடைய ஆசீர்வாதத்தை வைப்பார். நீங்கள் எங்கு சென்றாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட வரும். தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குங்கள், சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். God bless you. நேசிக்கிறங்கள் நல்ல தந்தையே, இந்த இனிய தருணத்திற்காக நன்றி. உங்களுடைய அன்பு மக்கள் ஒவ்வொருவருடைய பொற்கரத்துல கொடுக்கின்றோம். தகப்பனே, விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாக. ஆம் தகப்பனே, பல நேரங்களிலே நாங்கள் முயற்சித்த காரியங்களில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல, நாங்கள் முயற்சித்த காரியத்தில் ஒரு ஜெயம் கிடைக்கல, நாங்கள் சோர்ந்து போறோம். பல பலகீனங்கள் ஆண்டவரே, பல தோல்விகள், அவமானங்கள், பரிகாசங்கள் இவளுக்கு நடுவில் சிக்குண்டு தவிக்கின்றோம். அதை எல்லாவற்றையும் நீங்க மாற்றுங்கப்பா, எங்களுடைய காரியம் ஜெயமாய் மாறட்டும். இது முதல் நாங்கள் போகிற காரியம் ஆசீர்வாதமாயிருக்க திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம். அப்படி நடக்க போறதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
1: ஆமென். நன்றி பாஸ்டர் கைவில்லியம் டேவிட் அவர்களே, மிகவும் ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி, வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: சந்திரன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 10:11.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கிடையாது 10:20 சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கோம். தொடர்ந்து வருவது டாக்டர் தாசையா வழங்குகின்ற வேதாம் பாடம்.
2: எங்கள் அருமையான நல்ல தாப்பினை, இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
3: ஆமாண்டவரே,
2: எத்தனையோ நேயர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், அவர்களையும் நீர் ஆசீர்வதித்திருக்கலாம்.
3: ஆமென்.
2: இனிமேல் இதை கேட்க போகின்றவர்களும் இதோ யூடியூப் மூலமாக கேட்கின்றவர்களையும் நீர் ஆசீர்வதித்திருக்கலாம்.
3: ஆமாண்டவரே,
2: ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய கண் பார்வை மிகவும் தெளிவாக எவ்வாறு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் காண வேண்டும் என்பதை நீ தெளிவுபடுத்தும். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய அணைப்பிலே கொண்டு வந்து சொல்லிக் கொடுத்தரலாம். எல்லாவற்றிற்கும் கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம்.
3: ஆமென், ஆமென்.
2: ஐயா, இன்றைக்கு நாம் படிக்க போவது வந்து எப்படி நாம் ஒவ்வொருவரையும் ட்ரீட் பண்ண வேண்டும். இது இத குறித்து பவுல் மிகவும் அழகாக எழுதி இருக்கின்றார். சாதாரணமாக உலகத்திலே ஏற்படுகின்ற சட்ட திட்டங்கள் அவையெல்லாம் நாம் வந்து மற்றவர்களுக்கு எந்த விதமான தீங்கு செய்யக்கூடாது. நமக்கு தீங்கு செய்தாவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது.
3: ஆமென்.
2: அந்த முறையில தான் சட்டங்கள் இயக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு வேதாமத்துல புது கண்ணோட்டத்தை பவுலார் கொடுக்க போகின்றார். இதை நாம மிகவும் ஆழமாக படிக்க வேண்டும். அதுக்காக நீங்கள் எபேசியர் 5 அதிலே 21 நாம பார்ப்போம். அதிலிருந்து அதில் பவுல் வந்து பலவிதமான உறவினைகளை அவர் தெளிவாக்குகின்றார். நீங்க அதை வாசியுங்க.
3: எபேசியர் 5:21 தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள்.
2: ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், ஆங்கிலத்தில் சப்மிட் டு ஒன் அனதர். இது வந்து ரொம்ப கஷ்டமான வார்த்தை, கடினமான வார்த்தை. இது சபைகளுக்கு உள்ள மாத்திரமல்ல, எங்கேயும் பொதுவாக தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இத பிறகு அவர் விளக்கம் கொடுக்கின்றார். முதலாவது மனைவிகளையும், இரண்டாவது புருஷர்கள், பிறகு பெற்றோர்கள், பிறகு பிள்ளைகள், பிறகு வேலைக்காரர்கள். இத்தனை 5 குறித்து அவர் பேச போகின்றார். 6 மாஸ்டர்ஸ், எஜமான்களையும். அதனால இப்ப கொஞ்சம் என்ன, எப்படி நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இதுல முதல்ல அவர் துவங்குகின்றார் மனைவிகள். நீங்க அது 5:12 அதை வாசியுங்கள்.
3: 5:12 ஐயா,
2: இல்ல 22
3: மன்னிக்கணும், 22 மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள்.
2: பாருங்கள், நம்முடைய பேட்டர்ன் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இதுல ஆண்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவங்க சந்தோஷமா இந்த வசனத்தை அவங்க கோட் பண்ணுவாங்க. ஆனா அங்கேயே அவங்க நிறுத்திக்கிறாங்க. அதுக்கு மேல நீங்க வாசியுங்க, தொடர்ந்து வாசியுங்க. 23
3: கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது
2: இருங்க வரேன்,
3: தொடர்ந்து வாசிக்க வேண்டாம். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயுமே கீழ்படிந்திருக்க வேண்டும்.
2: இந்த வசனங்களை எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆண்கள் தங்களுடைய மனைவிகளுக்கு விரோதமாகவும் இதை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இதுல என்ன சொல்லப்பட்டது, மனைவிகளே எவ்வாறு எல்லாவற்றிலும் என உங்களுடைய புருஷனுக்கு காரியத்திலும் கீழ்ப்படுந்திருக்க வேண்டும். அதோட ஆட்கள் நிறுத்திடுறாங்க. இது வந்து அன்பாலன்ஸ் ஒரு பக்கத்துல. ஆனா புருஷர்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கிறாருன்னு பாருங்க, அது ரொம்ப பயங்கரமான அட்வைஸ். அத நான் உங்களுக்கு, நீங்க அதை வாசியுங்கள், 25 வாசியுங்கள்.
3: புருஷர்களே, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கியிருக்கிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான்.
2: பாருங்க பாருங்க, இன்னும் கிளாரிஃபை பண்றாரு. நீங்க 29
3: தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே. கர்த்தர் சபையை போசித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போசித்து காப்பாற்றுகிறான்.
2: நிறைய கொடுக்கிறாரையா, இத கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா வாசிக்க வேண்டும். இத வாசிக்கிறது கிடையாது புருஷர்மார்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளே அன்பு கூறுங்கள். பாருங்க, முழுக்கினால் என்ன, இதுல புருஷர்களே உங்கள் மனைவிகளே அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையும் உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அங்கே நிறுத்தக்கூடாது, இன்னும் கண்டினியூஸா வாசிக்கணும். அப்படியே புருஷர்களும் எப்படியா, எப்படி இயேசு கிறிஸ்து சபையை கரை திரை முதலானவைகள் அல்லாமல் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி தமக்கு முன்னே நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அவைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். ஒரு தமாஷையா ஒரு கதை நடந்தது. நான் ஒரு பிரேயர் மீட்டிங் எங்கேயோ அட்டன் பண்ண போயிருந்தேன். அங்க ஒருவர் என்னிடத்துல வந்தாரு, ஐயா நீங்க எனக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கறீங்களா, ஆலோசனை தரீங்களா? எதை குறித்துன்னு கேட்டேன். என் மனைவி என்னை விட்டு ஓடி போயிட்டாள் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் சாதாரணமாக இந்த மேரிட்டோ அதாவது கல்யாணத்து குறித்து நான் ஆலோசனை தருவது கிடையாது. அவர் என்ன சொன்னார், இல்ல நீங்க சொல்லுங்க. அவர் கேட்டாரு நான் என்ன செய்யணும். நான் இந்த வசனத்தை கோட் பண்ணேன், நீர் உண்மையிலேயே கிறிஸ்துவை போல் உம்முடைய மனைவியை நேசித்தார், அவர் செய்த சகல குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து அன்பாக இணைத்துக் கொள்ள வேண்டும். உடனே அவர் சொன்னாரு, இல்ல அவள் என்ன விட்டு ஓடி போயிட்டால, ஓடி இன்னொரு புருஷனோட எல்லாம் இருந்துட்டாரு, அது தப்பு இல்லையான்னு. நான் சொன்னேன், இந்த வசனத்தை நீங்க வாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய சபை ஆகிய மக்கள் நாம் எத்தனையோ குறைகள் குற்றங்கள் செய்தாலும் ஆண்டவர் எவ்வளவு பொறுமையாக நம்மை அனுசரித்து தமக்குள்ளே வைத்து தம்முடைய உயிரை கொடுத்தார். நீர் உம்முடைய மனைவிக்கு உயிர் கொடுக்க ஆயத்தம்மா. அவருக்கு இது சகிக்க முடியல, ஓடிய போயிட்டாரு. அவரு இந்த அட்வைஸ் அவரு யாருக்கிட்டையும் கேட்டதும் கிடையாது. நான் என்னத்தை சொல்லுகின்றேன் என்றா, அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. எப்படி கேசு கிறிஸ்து சபையை நேசித்து அந்த சபைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல என் மனைவியும் ஆண்டவருக்கும் என பிழையற்றவர்களாகவும் முழுக்க அவர்கள் பிடித்தவர்களாகவும் என அவர்களை கட்டுகின்றவர்களாகவும் அந்த மனைவிக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய உயிரையே தர வேண்டும். அப்படி ஒருவன் தன்னுடைய மனைவியை நேசித்தால் தன்னையே மனைவிக்கு முழுவதுமாக உயிரை தரும் அர்ப்பணம் செய்துவிட்டால் அந்த புருஷனுக்கு எந்த மனைவியும் கீழ்ப்படியாமல் இருக்க போறது கிடையாது. யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப கஷ்டமானது. இது புருஷர்களும் யோசிச்சதே கிடையாது. நான் இதை யோசிச்சு பார்த்து பார்த்தேன். சொல்றாரு, நீ எப்படி நான் உன் மனைவிய நேசிக்கணும்னு. இது மூவில பார்த்த மாதிரி நீங்க நேசிக்க கூடாது, அல்லது வீடியோல பார்த்த மாதிரி நீங்க அதை நேசிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், தம்மை தாமே எனது சபைக்கு முழுவதுமாக கொடுத்தார். அப்படிப்பட்ட தியாகம் நம்முடைய உள்ளத்துல இருக்கின்றதா கேள்வி. அதைத்தான் பவுல் சொல்றார், பாருங்க, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன்னுடைய மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறான். இந்த வசனங்களை நாம ஆலோசிக்க வேண்டும். இயேசு அதாவது பவுல் என்ன என்றால், ஒவ்வொரு உறவையும் சிலுவையில வைத்துதான் பார்த்தார். இத நான் இன்னொரு உதாரணமா உங்களுக்கு சொல்றேன். இந்த மதப்பிரசங்கத்துல ரொம்ப கஷ்டமான வார்த்தை என்னவென்றால், உங்களுடைய விரோதியை நேசியுங்கள், உங்களை கொடுமைப்படுத்துவர்களை காக ஜெபியுங்கள். கேள்வி கேக்குறாங்க, அது எப்படி என்னால செய்ய முடியும்? நம்ம வீடுகளை நம்ம சொந்தக்காரருக்குள்ள எவ்வளவு சண்டை வருது. அவன் அன்னைக்கு பொய் சொல்லிட்டு இப்படி போயிட்டான, அவனை நான் எப்படி நேசிக்கிறதுன்னு சொல்றான். ஆனா பவு வந்து என்னது என்றால், நாம் ஒவ்வொரு மனிதனையும் எப்படி நேசிக்க வேண்டும் என்றால், சிலுவையில் தொங்கி இருக்கின்ற கிறிஸ்துவை கண்ணோட்டமாய் பார்க்க வேண்டும்.
3: ஆமென்.
2: அப்படி அவரை பார்த்தால் நமக்குள்ளே இன வேறுபாடு இருக்காது, ஜாதி வேறுபாடு இருக்காது. இந்த கண்ணோட்டம் நமக்கு தேவை. இதை நீங்க வாசியுங்கள், 30-30 வசனத்தை வாசியுங்கள்.
3: நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம்.
2: நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் அவயம். இத நாம உற்று கவனிக்க வேண்டும். இத கவனிக்காதபடி நாம் என்ன பண்றோம்? இது பாருங்க, அங்க அதோட அவர் நிறுத்தல. 31 வாசிங்க.
3: இதன் நிமித்தம் மனுஷனுக்கு தன் தாப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்.
2: பாருங்க, இது எங்க இருந்து அவர் கோட் பண்றாரு என்றால், ஆதியாமம் 2 கடைசி வசனத்துல ஆண்டவர் முதல் மேரேஜ் கல்யாணம் செய்யும் போது, மனிதர் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவோ மனைவியோட இசைந்து இருவரும் ஒரே ஆவியாயிருப்பார்கள் என்று வேதம் அமைச்சது அல்ல, ஒரே மாம்சமாய்.
3: ஆமென்.
2: ஐயா, நம்முடைய தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை குறித்து இப்ப பேச போகின்றேன். இன்றைக்கு தமிழர்கள் மத்தியில பலவிதமான குடும்ப பிரச்சனைகள், அந்த குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால், இங்க இருக்கு, மனிதன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். அதை விட்டுப்பட்டு மாமியாரும் என்ன கூட பிறந்தவர்களும் கல்யாணத்தை குழப்பி விடுறாங்க. இத நான் சொல்லவில்ல, இது வேதாமன் சொல்லுது. என்னுடைய அட்வைஸ், யாரா இருந்தாலும் சரி, என்ன என் மகளா இருந்தாலும் சரி, உங்க மகளா இருந்தாலும் சரி, என் மகனா இருந்தாலும் உங்க மகனா இருந்தாலும், நீ கல்யாணம் பண்ணிட்டியா, வீட்டை விட்டு வெளியே போ. ஐயோ, எங்க பொருளாதாரம் முடியாது, எங்களுக்கு பணம் அவ்வளவு வரலையே, சம்பாதிக்கல, கல்யாணம் பண்ணாருங்க. கல்யாணம் பண்ணின மகனும் மகளும் வீட்டை விட்டு வெளியே போகணும். போகவில்லை என்றால் அவர்களுடைய வளர்ச்சியை நாம தடுக்கின்றோம், நாம் பெரிய குழப்படி ஆக்குகின்றோம். நீங்க இது ஒத்துக்கொண்டாலும் சரி, ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் சரி, இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இத அவர் என்ன பண்றாரு, இத பவுலார் மீண்டும் அதை வலியுறுத்துகின்றார். வாசியங்களையா 32-33
3: சொல்லுங்க.
2: எபேசியர் 5 32-33
3: இந்த இரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்திலே பயபக்தியா இருக்க கடவள்.
2: பாருங்க, இத்தனை வசனங்கள் அவர் புருஷனுக்கு தான் எழுதியிருக்கிறார். இப்போ மனைவியை குறித்து எழுதினார், புருஷனை குறித்து எழுதுகிறார். இப்ப 6 போவாங்க. இப்ப பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் குறித்து எழுத போகின்றார். இதை நீங்க வாசியுங்கள், 6:1 வாசியுங்கள்.
3: பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது.
2: இது எங்க இருந்து அவர் கோட் பண்றாரு? இந்த கட்டளை
3: யாத்ரா
2: தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயன்னு
3: யாத்ராமத்திலிருந்து
2: 20:10 கட்டளைகள். அந்த 10 கட்டளைகள் இதான் முதல் கட்டளை, எது வாக்கு தத்தத்தோட கொடுக்கப்பட்டிருக்க. இப்ப எத்தனையோ பேர் என்கிட்டயும் உங்ககிட்டயும் ஆர்கியூ பண்ணிருக்காங்க, நமக்கு 10 கட்டளைகள் தேவையில்லை. அத நம்ம பவுலுக்கு சொல்லணும் ஐயா, அவருக்கு அவருக்கு தெரியல போல. அவரு அங்க போய் அவரு என்ன, அவரு ஒரு பரிசேயன் பாத்தீங்களா, அவரு தன்னுடைய அவர் பாட்டுல இதுக்கு போயிட்டாரு. எங்க நியாயப்பிரமாணத்துல இருந்து போய் கோட் பண்றாரு, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. பாருங்க அடுத்தது 6:4 இப்போ பிதாக்களுக்கு என்ன சொல்றாங்க?
3: பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக.
2: பாருங்க என்ன பிதாக்களை என்ன சொல்ற, நீங்க கோபப்படுத்தாதீங்க. கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அங்க பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, உங்கள் பெற்றோருக்கு பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். உங்க பெற்றோர்கள் வந்து சில காரியங்களை செய்ய சொல்றாங்க, அது உன்னுடைய பார்வையில தப்பா இருந்தால் அதுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டாம். எத்தனையோ பெண்மணிகள் என்ன, சில நேரத்துல பெண்மணிகள் வந்து என்கிட்ட கேட்பாங்க, அங்கிள் என்ன எங்க அம்மா இப்படி செய்ய சொல்றாங்க, அவனை போய் கல்யாணம் பண்ண சொல்றாங்க, அவன் வந்து அவ்வளவு விசுவாசத்துல இல்லைன்னு. நான் சொன்னது, இந்த பாரு நீ கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, கருத்தருக்கும் நீங்க கீழ்ப்படிய வேண்டாம். உங்களுடைய பெற்றோர்கள் கர்த்தருக்கு விரோதமாக போனால் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லல, இங்க சொல்லுது எபேசியர் 6:1 பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு
3: கர்த்தருக்குள்
2: கீழ்ப்படியுங்கள். பிதாக்களையும் பார்த்து அவர் சொல்றாரு, நீங்க கோபப்படுத்தாதீங்க. அப்படி அவர்களுக்கு டிசிப்ளின் கொடுத்தால், உலகத்தார் கொடுத்த மாதிரி அவங்களை வச்சு சாட்டையில வச்சு வாங்கணும் வாங்க கூடாது. கர்த்தருக்கு வாழ்க்கையற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஐயா, ஆண்டவர் நம்மளை அடிக்க மாட்டார். நீங்க இப்போ பேசிட்டே இருக்கும் போது பொய் சொன்ன உடனே ஆண்டவர் உங்களை பசக்குன்னு அடிப்பாரா?
3: இல்ல,
2: சில நேரத்துல அவரை அடிக்கிறது நாம யோசிக்கிறது உண்டு, அடிக்கிறது கிடையாது. நாம ஒரு பிழை செய்தானா பட்டுன்னு அடிக்கிறாரா? கிடையாது. அதே குணம் நமக்கும் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பல தடவை அவர்கள் என்ன செய்யலாம், குற்றங்கள் குறைகள் செய்யலாம். அவரை நாம பொறுமையோட ஆண்டவருடைய சிச்சையில் போதனையில் நாம வளர்க்க வேண்டும். பாருங்க அடுத்த வசனம், வேலைக்காரர் குறித்து அவர் பேசுறாரு.
3: வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களுக்காக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தன்னுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள்.
2: ஐயா, இதுல நிறைய இருக்கு. இத பாருங்க, இத தொடர்ந்து வாசியுங்கள், நான் பிறகு எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம்.
3: ஆமா, அடிமையானவனானாலும் சுயாதீனமுள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கத்தடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கத்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள்.
2: என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்ப கேள்வி கேட்கலாம், நான் ஒரு வேலைக்காரன் இல்ல, என்ன நீங்களும் சொல்லலாம், நாங்கள் அடிமைகளும் அல்ல. உண்மைதான், இந்த காலத்துல நாம யாரும் யாருக்கும் வேலை செய்யறது கிடையாது, வேலைக்கார அடிமைகளும் கிடையாது. ஆனால் நாம பொதுவாக எல்லாரும் என்ன பண்றோம், பிழைக்கிறதுக்காக எங்கேயாவது வேலை செய்யறோம். நீங்க உங்களுடைய ஆபீஸ்ல போய் வேலை செய்யறீங்க, நான் போய் என்னுடைய மாணவர்களுக்கு டீச்
3: பண்ணாது.
2: ஆனால் இவர் என்ன சொல்றாரு, வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி நம்முடைய மேனேஜர்ஸுக்கு அவர்களுக்கு பயத்தோடையும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாம. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐயா. ஒரு சூப்பர்வைசர் வராருன்னா உடனே மாயஜாலம் போட்டு ஏதோ ரொம்ப சீரியஸா நம்ம வேலையில செய்யறோம், அந்த மாதிரி நீங்க செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் முழுக்க முழுக்க தன்னுடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். பாருங்க, அடிமையானவனானாலும் சரி, சுவாதீனம் முள்ளவனானாலும் சரி, அவன் அவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள். அதாவது இப்ப நான் வந்து உங்களை ஒரு காரியத்துக்கு அழைத்து இந்த வேலை செய்யுங்க, நான் இவ்வளவு பணம் தர்றேன்னு, நீங்க வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டு பிறகு நீங்க வேலை சரியா செய்யாம கேட்டீங்கன்னா, நீங்க என்ன உங்க ஊதியம் வந்து ரொம்ப குறைச்சல். பவுல் என்ன சொல்றாருன்னா, நீ எப்பொழுது பாருங்க, நீ அடிமையா இருந்தாலும் சரி, சுயாதீனமா இருந்தாலும் சரி, நீ ஒரு வேலையை செய்வதற்கு ஒத்துக்கொள்ளுவாயானா மனுஷருக்கென்று நீ ஊழியம் செய்யாமல் கருத்திற்கென்று நல் மனதோட ஊழியம் செய்ய வேண்டும்.
3: ஆமென்.
2: பிளைன் சொல்றேன் ஐயா, நீங்க வந்து யாருக்கும் வேலை செய்யலாம், வேலை செய்யாமலும் இருக்கலாம், அது உங்களுடைய சுயாதீனம். ஆனா நான் உங்க வீட்டுல வந்து வெள்ளை அடிக்க போறேன்னு சொல்லி ஒத்துக்கொண்டு ஒரு பணத்துக்கு ஒப்பு கொடுத்தா அதை நாம் முழுவதும் கடவுளுக்கு என்று செய்ய வேண்டும். என்ன ஐயோ நீங்க குறைச்சு இப்ப எனக்கு சம்பளம் தர்றீங்கன்னு சொல்லி நாம குறைந்த வேலையை தரக்கூடாது. ஏனென்றால் நமக்கு அதனுடைய பலன் ஆண்டவரிடத்துல பெறப்போயிட்டோம்.
3: ஆமென்.
2: இப்ப இதுவும் இந்த மாதிரி நாம யோசித்தா கிறிஸ்தவர்கள் எங்க இருந்தாலும் சரி, என்ன வேலை செய்தாலும் சரி, அவர்களை மக்கள் விரும்புவார்கள். அப்படிப்பட்ட ஆள் தான் எனக்கு வேணும். இதெல்லாம் என்ன பவுல் என்ன பண்றாருன்னா கிறிஸ்துவு கிறிஸ்து பாருங்க அதை ஒப்பிட்டு இது பண்றாரு. அடுத்தது பாருங்க
3: எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பச்ச பாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள்.
2: பாருங்க ஐயா, எஜமான பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க உங்க வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டியது அவர்களுக்கு உரித்த சலுகைகள் எதாவது உண்டா அது எல்லாத்தையும் செய்யணும். ஏன் தெரியும்னா எல்லாருக்கும் எஜமானா இருக்கிறவர் பரலோகத்துல இருக்கிறார். அவரிடத்துல பச்சபாதம் இல்லை. அதனால யாரையும் நீங்க அதட்ட வேண்டியது இல்ல, கடுஞ்சொல்லை விட்டு விடுங்க. பாருங்களேன் இது எப்படி பாருங்க, ஆறு பேருக்கு அவர் அட்வைஸ் கொடுக்கிறார். முதல்ல மனைவியா, புருஷர், பிள்ளைகள், பெற்றோர், அடுத்தது யாரு அவர் வந்து வேலைக்காரர் ஆறு பேருக்கு. இது ரொம்ப பிராக்டிக்கல், இதுல புரிந்து கொள்றதுக்கு எதுவும் கஷ்டமான வார்த்தைகள் அல்ல. ஐயா நாம ஆயா பைபிள குழப்படி பண்றோம் இல்ல இல்ல, அது இப்படி சொல்லல அது அப்படி சொல்லுதுன்னு. இது நாம தான் இத என்ன பண்ண போறோம், குழப்படி செய்து வைக்கிறோம். எபேசியர்ல 4:5-6 இந்த 3 அதிகாரங்கள் நீங்க வாசிச்சிருந்தால் யாரும் புரிந்து கொள்ளலாம். இதுக்கு போதகர் தேவையில்லை. ரொம்ப பிளெயின் அண்ட் ரொம்ப சிம்பிள். இது நாம இது பண்ண வேண்டும் ஐயா. நாம இனி கடைசி பாகத்துக்கு வருகின்றோம், அதை அடுத்த வாரத்துல டீல் பண்ண போறோம். அதாவது அவரு என்ன 10 சொல்றாரு, கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். இது அவர் எடுத்து பேச போயிருந்தாரு. இதை குறித்து அடுத்த வாரம் பேச போயின்றோம். இது கடைசியா பேச போயின்றோம். என்ன சொல்றார் என்றால், நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் அல்லது கவசத்தையும் நாம போட்டுக்கொள்ள வேண்டும். சர்வ ஆயுதங்களையும் போட வேண்டும். அதுல 7 ஆயுதங்களை சொல்றார். அத நீங்க முதல்ல வாசித்தீங்கன்னா ஆறு தான் கவுண்ட் பண்ணுவீங்க. ஏழாவது என்னதுன்னு கொஞ்சம் அறிய வேண்டும் என்றால் ரொம்ப கூர்மையா படிக்கணும். அந்த ஏழு இதை அவர் கொடுக்கிறார். கொடுத்துட்டு அந்த எபேசியருக்கு முடிக்கிறார் கம்ப்ளீட்டா. பாருங்க எங்க இருந்து ஆரம்பித்தாரு, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எபேசியர் முதல்ல ஆரம்பிக்கும் போது பரலோகத்திலிருந்து ஆரம்பிச்சார். ஏழு ஆசீர்வாதங்களை குறித்து அவர் பேசினார். பிற அவர் சொன்னாரு, நீங்கள் கிருபையினால விசுவாசத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களுடைய இது உங்களுக்கு ஈவு அங்க சொல்லிப்பட்டு. அடுத்ததாக அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் உங்களை நற்கிரியை செய்யும்படி அழைத்திருக்கிறார் சொல்லிப்பட்டு, பிறகு எந்த நோக்கத்திற்காக இந்த சபையை அவர் அழைத்தார். அதோட அவர் ஸ்டாப் பண்ணல. அவர் என்ன பண்ணாரு, ஆறு விதம் என மனைவி, புருஷன், தாய், அதாவது பெற்றோர், பிள்ளைகள், என பிறகு வந்து வேலை செய்யறவங்க, எஜமான், இவர்களுக்கெல்லாம் இண்டிவிஜுவலாக அட்வைஸ் கொடுத்தார். கொடுத்துட்டு கடைசியில நாம எப்படி இந்த உலகத்துல ஆண்டவருடைய போராட்டத்தை நாம் போராட வேண்டும், அதை குறித்து அடுத்த வாரத்துல பேச போகின்றோம். இல்ல எபிசி வந்து ரொம்ப அழகான நல்ல புத்தகம், அந்த நல்ல லெட்டர் நிருபம். அது எங்க இருந்து எழுதுறாருன்னா ஜெயில இருந்தா எழுதுறாரு. இல்ல ஒரு சபைய அவர் பரலோகத்துல முதல்ல கொண்டு போய் பூமியில கொண்டு வந்து விட்டுறார். ஆனால் நம்முடைய மனப்பான்மை வந்து கிறிஸ்துவை போல் இருக்க வேண்டும். இத பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்துல சொல்றாரு. நீங்க இந்த வசனத்தோட முடிப்போம். பிலிப்பியருக்கு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். இரண்டாம் அதிகாரம் ஐந்து,
3: கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார்.
2: ஐயா, இந்த உள்ளம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நீங்க எதை நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, கிறிஸ்து நமக்கு வாழ்விலும் சாவிலும் பெரிய முன்மாதிரி. நம்மை நாம் வெறுமையாக்கி அவரை போல அடிமையின் ரூபமாகி, அது மாத்திரமல்ல மரண பரியந்தமும் நாம் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டாம், நம்மை தாமே தாழ்த்த வேண்டாம். ஐயா, இதுதான் நியூ டெஸ்டமெண்ட் டீச்சிங், புதிய ஏற்பாட்டின் என்ன சொல்றது, நமக்கு போதனை. இது புதிய உடன்படிக்கையின் போதனை. நாம் இயேசு கிறிஸ்துவை போல் நம்மை நாமே காத்தி அவரை போல் மனைவியையும் பிள்ளைகளையும் அடிமைகளையும் எஜமான்களையும் ஒவ்வொருவரையும் நேசிக்க வேண்டும். அதுதான் இதோட நான் ஸ்டாப் பண்றேன். யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கட்டும்.
3: ஆமாம், நேரம் 4:44 கேள்விகளுக்கான நேரமாக 10 நிமிடத்தை ஒதுக்கின்றோம். நேர்களே, அலையுங்கள். 4162-5 3 0 0 8 0 2 இலக்கத்திலே அழைத்து உங்களுடைய கேள்விகளை சுருக்கமாக இந்த பாடத்துக்கு ஏற்ற கேள்விகளை எடுத்து வாருங்கள். நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அநேக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அது இன்னும் பிரியத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்வார்.
1: நேரம் கலையத்திலே 11 மணி. கத்தருக்குள் அண்மையில் நித்திரடைந்த டாக்டர் தாசை அவர்களுடைய வீதா பாடத்தை கேட்டோம். நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அநேக புதிய காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் கத்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்து நாங்கள் இலங்கை மண்ணிலிருந்து, அதாவது நியூரலியாவிலிருந்து சிறுவர் தோட்ட பிள்ளைகள் ஒரு சில நிகழ்ச்சிகளையே வழங்க இருக்கின்றார்கள்.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: வணக்கம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்ற வாக்குத்தத்தின்படி இன்றும் கூட இலங்கையின் மத்திய மலை நாட்டில் நுவரெலியா பிரதேசத்திலிருந்து சிறுவர் பூங்கா குழுவினராகிய நாங்கள் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி வழங்க காத்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள், எங்கள் நிகழ்ச்சியை கேளுங்கள், கேட்டு மகிழுங்கள் என்று ஆவலுடன் அழைக்கிறோம். இன்றும் கூட என்னோடு பேரில் பெஞ்சமின், தபிதா, பாஸ்டர் பிலிப் மற்றும் ஸ்டெலா சிஸ்டர் ஆகியோர் இணைந்துள்ளார்கள். அன்பின் வல்லமை அலைகள் வானொலிக்கும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகளுக்கும், அன்பின் வின்சனாங்களுக்கும், ஜெசிந்தா என்டிக்கும் மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?
2: இந்த டைம் பார்த்து நான் கொடையும் எடுத்துட்டு வரையே, என்ன செய்யறது? இப்போ நான் கடைக்கு போறதுக்காக வந்தேன், ஆனாலும் இப்படி உச்ச வெயிலா இருக்குது, என்ன செய்யறது? கொடையும் எடுத்துட்டு வரலாம். அதோ ஒரு மரம் தெரிகிறது, அங்க நிழலும் இருக்கிறது. நான் அங்க போயிட்டு நின்றுட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருக்கிறேன் அங்கேயே. நிழலுக்கு வந்து பழுத்து நல்லா இருக்குது. இங்கேயே சற்று நின்றுட்டு போக வேண்டியதான்.
3: நேற்று தினத்தை விட இன்னைக்கு வெயில் அதிகமாகவே இருக்குதப்பா. வெளியே கூட மனிதர்களால் நடமாடவே முடியல. இந்த பொதி ரெண்டும் விட எனக்கு அதிக பாரதி தருகிறது, என்ன செய்வது? அவன் ஒரு மரம் தெரிகிறதப்பா. அது யாரு? நமக்கு தெரிந்த சிறுமி யாரோ அவனை நின்று கொண்டிருக்கிறாங்களே. அது நம்ம மெரியல் தங்கச்சி தானே. இந்த பொதிகளை அங்கு வைத்து விட்டு அவர்களுடன் சற்று உரையாடுவோம். வணக்கம் மெரியல் தங்கச்சி.
2: வணக்கம் அக்கா. என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க?
3: இல்ல, இந்த பொதிகளை எடுத்து விட்டு வீட்டுக்கு செல்ல வந்தேன். சரியான பாரமா இருக்கவும் என்ன வைத்து விட்டேன் தங்கச்சி. அப்புறம் நேத்து உங்களை நான் தேவாலயத்திற்கு அங்கவே இல்லையே.
2: ஆமா அக்கா, நான் வந்து ரபில் என்ன தேடிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் காங்க முடியல. நான் அவரை தேடிக்கிட்டே இருந்தேன், ஆனா அவர் நான் காங்கல. ஒருவேளை அவர் நேற்று வரலாம இருக்கலாமோ? அவர் நேற்றுக்கு சேர்ச்சிக்கு வந்தாரா வரலையாக்கா?
3: மெரிய தங்கச்சி, நானும் அவரை நேற்று பார்க்கவே இல்லையே. நானும் அதை கேட்கணும் தான் நினைச்சேன். அவர் இந்த மாதத்தில் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமையும் வரவில்லை, இந்த ஞாயிற்றுக்கிழமையும் வரவில்லை, என்னவென்று தெரியவில்லை. சரி, நாம் ரெண்டு பேர் போயாவது கேட்டு பார்த்துட்டு வருவோமே. தங்கச்சி, இந்த மரத்துக்கு பின்புறம் ஏதோ குரல் ஒன்று கேட்கிறதே.
2: ஆமா அக்கா, அது யாரோ ஒருத்தர் இருமுவது போல இருக்கிறது.
3: ஆமா ஆமா, வாருங்கள் போய் பார்ப்போம்.
2: வாருங்கள் வாருங்கள் போய் பார்ப்போம்.

0: அது வந்து அது வந்து
1: என்ன அது வந்து அது வந்து என் தடுமாறுகிறீர்கள் கிறிஸ்டி ரோபினுக்கு என்ன நடந்து விட்டது நீங்களும் இங்கு இருக்கிறீர்கள் நீங்கள் ஏதோ உரையாடி கொண்டிருந்தீர்கள் நாங்கள் வரும்போது என்ன சம்பவம்
2: கேக்குறீங்க இவர் சேர்த்துக்கு வராம நீங்க போய் டிக்கெட்ல இருந்து கால் கையை உடச்சுக்கிடுவான்டாரு
3: என்ன சர்ச்சுக்கு வருவதை விட உலக காரியம் அவ்வளவு முக்கியமோ விளையாட்டெல்லாம் சாதாரணம் அண்ணா நீங்க சர்ச்சுக்கு தான் வந்திருக்கணும்
1: ஆமா ரோபின் மெரியல் தங்கச்சி சொல்றது சரித்தானே இந்த வாலிப நாள காலகட்டத்தில் நாம் அதிகப்படியாக தேவனை தான் தேடணும் நாம் மட்டும் இல்லை நம்மளோட இருக்கிற அனைவரும் ஏரோபின் நீங்கள் வேதம் வாசிக்கவில்லையா தாவீது சொல்றார் சங்கீதத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர் சொன்ன போது மகிழ்ச்சியாக இருந்தேன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகுதுன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாம் தாவீதுக்கு அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது நாம் எங்கே போனாலும் தேவ சமூகத்துக்கு செல்வதே நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் ரோபின் உங்களோட சம்பவத்தை கேட்கவும் தான் இந்த வாலிப காலத்தில் நீங்கள் விளையாடுவதற்காக சென்று தேவாலயத்தை புறக்கணிச்சிட்டிங்க ஆனால் உங்களுடைய வயசில் தான் 3 பேர் இருந்தாங்க உங்களுக்கு அவர்கள் யாராவது தெரியுமா நீங்கள் வேதத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியலை தாவீது சாமுவேல் சவுல் அவங்க 3 பேருக்கும் சிறு வயதில் தான் கத்தர் அவர்களோடு இடைப்பட்டார் முதல்ல நான் உங்களுக்கு தாவீதை பற்றி சொல்கிறேன்னு கேளுங்களே இஸ்ரவேலில் முதல் தீர்க்கதரிசி யாருன்னு தெரியுமா
3: அக்கா அது சாமுவேல் தானே
1: வெரி குட் சரியாக சொன்னாய் மெரியல் குட்டி இந்த சிறுப்பிள்ளை கூட தெரிந்திருக்கு ரோபின் நீங்கள் நான் சொல்கிற இந்த இதை கேட்டே ஆகணும் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசா என்னும் ஒருவரிடம் செல்கிறாரு அவர் போயிட்டு சொல்கிறாரு நான் கத்தருக்கு பலியிட வந்தேன் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னோட கூட பழி விருந்துக்கு வாருங்கள் என்று அது மட்டும் இல்லாமல் ஈசாயும் அவர் குமாரரையும் சாமுவேல் அழைக்கிறாரு ஏன்னா ஏற்கனவே தேவன் வந்து சாமுவேல்கிட்ட சொல்லிட்டாரு நான் வந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவா ஈசாய் குமாரத்தில் ஒருத்தனை தெரிந்து கொள்வேன் நீ போய் அவங்க ஒருத்தர் அபிஷேகம் பண்ண அதுக்காகத்தான் சாமுவேல் வந்து இப்போ ஈசாய்கிட்ட பழி விருந்துக்கு வர சொல்லி பழியிட போகிற பழி விருந்துக்கு உங்கள் குமாரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு ஈசாயும் எல்லா குமாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாரு ஆனால் சாமுவேல் வந்து கத்தர் சொன்ன இவள்லன்னு இன்னும் உனக்கு குமாரன் எது உண்டா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஈசாய் சொல்கிறாரு இன்னும் இவங்க எல்லாத்துக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு சாம்பதிக்கு சொல்லி சொன்னார் அவனை ஆள் அனுப்பி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அந்த தாவீது எப்படி இருந்தான் தெரியுமா உங்களை மாதிரி இந்த சின்ன வயசு தான் ஆனால் சிவந்த மேனி அழகிய கண்கள் நல்ல ரூபமுள்ளவனாக இருந்தான் அப்போது கத்தர் இவன்தான் என்று சொல்லி அவனை சாம்பேல் திக்கதிசி வந்து அபிஷேகம் பண்ணுறாரு பார்த்தீங்களா ரூபின் அவன் வந்து அந்த உங்களோட சின்ன வயசில் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அது நேரம் இஸ்ரவேலுக்கு ராஜாவாகவே அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான் இப்படி அவன் சில நாட்கள் சென்ற பிறகு ஒரு நாள் அவன் கோலியாத்தையே முறியடிக்கிறான் அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் தானே அந்த கோலியாத் வந்து இஸ்ரவேலை நிந்திச்சுக்கிட்டு எந்த நேரமும் இருந்தான் நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன நான் பெலிஸ்தன் அல்லவா நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள் அவன் என்னிடத்தில் வரட்டும் அப்படின்னு எந்த நாளும் இஸ்ரவேலை பார்த்து அந்த கோலியாத் வந்து நக்கல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் இந்த சம்பவம் இப்படி நடக்குது இதை வந்து தாவீது கேள்விப்பட்டு சவுல் ராஜா எப்படி சொல்கிறாரு நான் போய் யுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு இப்போ சவுல் ராஜாவும் கத்தர் உன்னோட கூட இருப்பார் நீ போ அப்படின்னு சொல்கிறாரு அவன் பட்டயங்கள்லாம் எதுவும் எடுக்காம தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றிருக்கிற 5 கூழாங்களை எடுத்துக்கிட்டு அவன் அந்த கோலியாத் முன்னுக்கு போய் நிற்கிறாரு தாவீது அந்த பெலிஸ்தன் கோலியை சுற்றி பார்த்து தாவீது கண்ட உடனே சிரிச்சு சிவந்த மேனியும் சுந்தரியமானவனே அப்படின்னு அசட்டி பண்ணுறாரு தாவீது அந்த பெலிஸ்தனை பார்த்து பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் எடுத்து வருகிறாய் நானும்

0: நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகள் கத்தர் நாமத்தில் உன்னித்து வருகிறேன்னு சொல்லி கூழாங்கல் இழுத்தடிச்சாரு. அப்பயே அந்த கோழியா இறந்து போயிட்டான். இந்த சிறு வயதிலே இந்த வாலிப பிரயாயத்திலே தாவீதோடு தேவன் இடைப்பட்டு வந்தான். அப்படியே இஸ்ரவேல் தேசத்துக்கே தாவீது ராஜாவானான். ஜனங்களும் அவர்களை சிநேகித்தார்கள். பாத்தீங்களா ரொபின், தாவீது கத்தரோடு கூட இருந்தனால்தான் இவ்வளோ பெரிய அபிஷேகம் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவன் உத்தமனா தன் சகோதரி பார்க்கிலும் ஆடுகளை மேய்த்துக்கு இருந்தாலும் அவன்கிட்ட ஏதோ இருந்தனால்தான் கத்தர் அவனை தெரிந்து கொண்டார்.
1: அது மட்டும் இல்லாம இப்ப நான் சாமுவேல் தீர்க்கதர்சி சொன்னேனே, அவருடைய கதை கேட்டீங்கன்னா, அவன் சிறிய வயது முதல் ஏலிக்கு முன்பாக கத்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தான், அந்த சிறிய வயதில் தான் கத்தர் அவனோடு இடைப்பட்ட சாமுவேல் கத்தரை நோக்கி கூப்பிடலை, கத்தர் சாமுவேலை நோக்கி கூப்பிட்டார். கத்தர் சாமுவேலை நோக்கி, பார்த்தீங்கன்னா தேவன் சிறு வயதில் சாமுவேலையே நோக்கி கூப்பிட்றார். அப்படின்னா அவன் எவ்வளோ உத்தமனாக இருந்திருப்பான். அவன் தேவ சமூகத்தில் தான் சிறு வயது முதல் இருந்தான். அதனால தான் இஸ்ரவேலே அவன் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக காணப்பட்டான். அது மட்டும் இல்லாமல் சவுல் வந்து காணாம போன கழுதைகளை தேட தன் வேலைக்காரெல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த கழுதையை தேட போனான். அந்த நேரத்தில் தான் சாமுவேல் இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவா சவுல் அபிஷேகம் பண்ணுறாரு. ஆனால் சாமுவேல் தாவீது மாதிரி சவுல் இல்லை. சவுல் வந்து கத்தர் வார்த்தைக்கு கீழ்படியாமல் தேவசத்துக்கு புறம்பாக இருந்தனால அவனுக்கு அந்த ராஜபாரமே இல்லாமல் என்ன நான் சொல்ல வரேன்னா, கத்தர் சவுல்ட்ட சொல்வார், அமிலேக்கிற கொன்னுட்டு அவற்றையும் அடித்துட்டு சங்கரிச்சுட்டு வானா. ஆனால் சவுல் அப்படி செய்யாமல் ஆடு மாடுகளையும் கொளுத்து கன்றுகளையும் ராஜாவையும் வைத்து விட்டு வந்துடுவார். அதனால் ராஜபாரம் அவருக்கு இல்லாமல் போயிடும். அது வந்து கீழ்படியில, தேவனுக்கு வந்து கீழ்படியில. ஆனால் தாவீது அப்படி இல்லை, தேவனுக்கு கீழ்படிங்கிற நடந்தான். இதுலேருந்து என்னென்னா, தாவீது சவுலை முன்முறமாக நீங்கள் வச்சுக்கோங்க ரொபின். ஏன்னா அவங்க சிறு வயதுலேருந்து தேவனுக்கு உத்தமாக இருந்ததுனால தான் தேவனிடம் வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மத்திய 6:33 சொல்லுதே ரொபின். நீங்கள் இனி தேவாலயத்தை புறக்கணிச்சுட்டு பரிசுத்த ஓய்வினால் குளச்சலாக்காதபடி தேவாலயத்துக்கு வர வேண்டும். மனிதர்களை நாம் எப்போதும் சுய புத்தின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கத்தரல் நம்பிக்கையாக இருந்து வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போது அவர் நம்முடைய பாதைகளை செவ்விப்படுத்துவார். கிறிஸ்த ஓய்வு நாளை குளச்சலாக்காதபடி வாலிபர்களோ பெரியோர்களோ யாரோ இருந்தாலும் காரியங்களிலும் கத்தரின் காரியத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். கொடுத்தால் தாவீது சவுல் போல் நாமும் உயர்த்தப்படுவோம். இல்லாவிட்டால் தாவீது சாமுவேல் போல் உயர்த்தப்படுவோம். இல்லாவிட்டால் சவுல் போல் தாழ்த்தப்படுவோம். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் ரோபின், கத்தரை சேவிக்கவும் கத்தரி நாமத்தை நேசிக்கவும் அவருடைய ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குளச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொள்கிற அந்நிய புத்தர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பொழுதுக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவரை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிப்பத்தின் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும். ஓய்வு நாளை பரிசுத்த குளச்சலாக்காதபடி ஆசிரியத்து ஒரு பொழப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனு புத்திரனும் பாக்கியவான். ஆகையால் ரோபின், நீங்கள் இனி இந்த வாலிப நாட்களில் ஓய்வு நாளை குளச்சலாக்காதபடி அனைத்து காரியங்களையும் விட்டு தேவாலயத்துக்கு முதலில் செல்லுங்க. இந்த காரியம் அனைவருக்கும் நீங்கள் தான் எடுத்து சொல்லணும், உங்கள் நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள்.
2: சரியாக்கா, நான் இனிமே இப்ப செய்யாம தேவாலயத்துக்கு வரேன். எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தக்கா, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரி காட்டும். அதே படி நான் இனி தேவன் கீழ்ப்படிந்து வாழ்கிறேன்.
0: சரி ரோபின், எனக்கும் நேரம் ஆகிடுச்சு. கிறிஸ்டியும் மெரியலும் கூட இருக்காங்க, அவங்களோட நானும் சென்று வருகிறேன். அடுத்த வாரம் சந்திப்போம்.
3: கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பின் வல்லமேல்கள் வானொலி உறவுகளுக்கு என் ஆண்டவர் மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இலங்கையின் மத்திய மலைநாட்டின் உரளியா பிரதேசத்திலிருந்து உள்ள அன்பு சகோதரன் பிலிப் என்னோடு இணைந்து அருமையான சோதரி ஸ்ரீலா இன்னுமாக சிறுவர் பொங்கா குழுவினர் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றார்கள். என் அருமை சோதரன் வின்சனவுடைய கரங்களோடு கடந்த பல வருடங்களாக இந்த வானொலிக்குள்ளே வளம் வந்து கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கின்றார். நம்ம எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதமும் அபிஷேகமும் அவருடைய சித்தமே ஒரு வலைப்பின்னலுக்குள்ளே அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் சற்றே சறுக்கின்ற போது, சற்றே தளர்ந்து போகின்ற போது எங்களுக்கு புறமூட்டி தேவ சிந்தையிலே எங்களை மீண்டுமாக இணைத்து கொண்டு கடந்து செல்ல உலகமெங்கிலும் வியாபித்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் எங்கள் மூலமாக ஒரு சிறு காரியத்தை அங்கே வானொலியினூடாக காற்றலையில் ஊடாக உங்கள் மத்தியிலே கொண்டு வர இந்த வானொலி உதவி செய்து கொண்டிருக்கின்றது. அதற்காக நான் முதலில் என்னை திறம் தாழ்த்தி கத்துடைய சமூகத்திலே வாழ்த்துகிறேன். இந்த வானொலியை கத்துடைய நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம். பல வருடங்கள் இந்த பிரயாணங்களிலே இணைந்திருக்கின்ற எங்களோடு நீங்களும் கடந்து வந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை அவ்வப்போது எப்படி செய்ய வேண்டும், எந்த நிலையில் இதை நாம் வானொலிக்குள்ளே இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல ஆலோசனைகளையும் உறுதுணையாகவும் அதற்கு உதவியாகவும் இருக்கேன். அருமை சோதரன் தவராஜா அவரையும் உடைய குடும்பங்களை நான் வாழ்த்துகின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த வானொலியின் நிகழ்ச்சிகளை கேட்கின்றீர்கள், கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். பெரியவர்கள் மாத்திரமா சுவிசேஷம் அறிவிக்க முடியும், சிறுவர்கள் நூடாக தேவன் பேசுகிறார் என்பதை நம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறுவ நிகழ்ச்சியை நாங்கள் தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சாதாரண சிறுவன் சாமுவேலின் ஊடாக இஸ்ரேல் யூதர்களுக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு அங்கே அன்று ஒரு திக்கு தர்ஷியாக அவனை வைத்து எலி என்கின்ற மனுஷனுக்கும் அந்த ஊழியங்களுக்கும் தேவன் ஒரு எச்சரிப்பை நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார் அல்லவா. நாகமான் என்கின்ற அந்த படைத்தளபதியினுடைய சர்வத்தில் இருக்கின்ற அந்த குஷ்டரோகத்தை நீக்க ஒரு சிறுமியை தேவன் பாவித்தார் அல்லவா. இன்றும் கூட அவ்விதமாகவே நம் மத்தியிலே இருக்கின்ற சோர்வுகள், வேதனைகள், துக்கங்கள், சற்றே தளவுகளுக்கு மத்தியிலும் கூட நம்ம எல்லாம் தேவ சமூகத்துக்குள்ளே நினைப்பூட்டி கொண்டு செல்ல நம்மோடு இருக்கின்ற அருமையான சிறுவர்கள் கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இன்னும் கூட முதலில் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள் என்று சொல்கின்ற அந்த வார்த்தைக்கு இணங்க சோர்வுகளுக்கு மத்தியிலே தேவனை தேடாதபடி, விளையாட்டுகளுக்கு மத்தியிலே தேவனை தேடாதபடி, பெட்டி பேச்சுகளுக்கு மத்தியிலே தேவனை தேடாதபடி இருக்கின்றோம். வேலை பழுக்கள் நிமித்தமாக தேவனையும் மறந்தவர்களாக இருக்கின்றோம். இதை ஆதாரமாக கொண்டு ஒரு சிறுவனுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஆகவே கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே பெரியவர்களாகிய நமக்கும் கூட எதை எதை எப்போது செய்து தேவசம் எதை எதை எப்போது செய்ய வேண்டும், தேவனுக்கான முதலிடத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை இந்த உரையாடல் மூலமாக நாம் அறிந்திருப்போம் என்று நினைக்கின்றேன். ஆகவே எம்மை கர்த்தருக்குள்ளே நாங்கள் மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்ய இந்த நிகழ்ச்சி நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி எங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சியிலே இணைத்துக் கொள்கின்ற அரவை சவர் வின்சனையும் சவரிஸ்ட் ஜெசிந்தா அவர்களையும் கூட இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஆர்வத்தோடு எங்களை வாழ்த்தி எங்களுக்காக ஜெபிக்கின்ற உங்களையும் நாங்கள் வாழ்த்தி உங்கள் இந்த விடைபெறுவதற்கு முன்பாக முதலில் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள் என்கின்ற அந்த வார்த்தை கூடாக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், கர்த்தரை நம்பி நன்மை செய்து தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆகவே நாம் அவரை நம்பி வாழ்கின்ற தேசங்களில் இருக்கிற இடப்புகளிலே கர்த்தருக்குள் நாங்கள் வாழ கர்த்தருக்கு ரிசிவாராக. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் அடுத்த வாரத்திலே நறுமை சவால் வென்ற அவர்களோடு வல்லமைகள் வானொலியிலே சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை அன்பு கலந்த வணக்கங்கள் கூறி கர்த்தர் தாமே உங்கள் யாவரை ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சோதரன் பிலிப்.
4: ஆமேன். நன்றி பாஸ்டர் பிலிப். இலங்கை நிவர்டியா இருந்து எங்களோடு இணைந்து இந்த அருமையான சிறுவர் பூங்காவை இணைத்து வழங்கினீர்கள். பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
5: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
6: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
4: நேரம் கிடையாது, 11:22 சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்துள்ளோம். அடுத்து வர இருக்குது இசை முதம் சிறப்பு நேரலை பாடல் நிகழ்ச்சி. சரியாக 12 ஆரம்பமாயிருக்கிறது என்பதை உங்களுக்கு அன்போடு அறியத்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில நீங்கள் பங்கு பற்றி சிறப்பிக்க எமது வாட்ஸ்அப் இலக்கத்தில் நேரடியாக அழைக்கலாம். அழைத்து பாடல் விருப்ப பாடலை அந்த நிகழ்ச்சி நடத்துகின்ற இசை வழங்கிக் கொண்டிருக்கிறவர்களிடமே நீங்கள் கூறலாம். அழைக்க வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 6437338 5596.